0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புதிதாய் புலர்ந்த இந்த காலை பொழுது அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் நன்னாளாக அமையட்டும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் பல சுப நிகழ்ச்சிகளை கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துகள் சொல்லிட்டு இன்னைக்கு காலை நிகழ்ச்சியில் உங்க கூட பேச போகிறது ஷாலினி. நேரம் காலை 6:02. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த அலைவரிசை 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்கள் கூட சேர்ந்து கேட்டுட்ருக்கோம். இசையிலும் இறை நினைவிலும் மனதை மலரச் செய்யும் நேரம் இது. இறைவனின் புகழ் பாடும் பாடல்களுடன் உங்கள் மனங்களை தெய்வீக ஒளியால் நிரப்ப இதோ தொடங்குகிறது.
2: அருள்மணி மாலை.

இறைவனை நம்பும் இதயம் ஒருபோதும் தனிமையில் இருக்காது. பக்தி என்பது கோவிலில் மட்டுமல்ல, நல்ல மனதிலும் வாழ்கிறது. பக்தி பாடல்களால் மனதை புனிதமாக்கும் அருள்மணி மாலை நிகழ்ச்சி இதோ ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆனைமுகனை வணங்கி தொடங்குவோம். பாடலை பாடுகிறார் சுதா ரகுநாதன்.

இறைவனின் புகழ் பாடும் நேரமாக அருள்மணி மாலை நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 6:07. வேல் வந்து வினை தீர்க்க, மயில் வந்து வழிகாட்ட, கோவிலுக்குள் சென்றேனையா, குமரன் கொழுவிருக்க கண்டேனையா, வேலழகும் மஞ்சையழகும் வீற்றிருக்கும் பேரழகும் காலமெல்லாம் இருக்குமையா, அந்த காட்சி என்றும் இனிக்குமையா என முருகனை பாடும் பாடல் இது. பாடலை பாடுகிறார் டி கே கலா.

நேரம் காலை 6:11 வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மலை மாலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் வடிவேல் அழகனின் அழகை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாட கேட்கலாம். பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், கற்பனை வரஸ்ரீ.

பக்தி பாடல்களை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் காலை 6:18. தவறுகளை ஒப்புக்கொள்ளுங்கள். தைரியமும் அதை திருத்திக் கொள்ளும் பலமும் தான் உண்மையான வெற்றிக்கு வழியாகும் என பார்த்தனுக்கு பாடம் சொன்ன கீதை நாயகனின் பெருமையை சொல்கிறது பாடல். பாடலை பாடுகிறார் எஸ் ஜானகி. பாடலுக்கு இசை எல் கிருஷ்ணன். கற்பனை கவிஞர் புத்தநேரி சுப்பிரமணியன்.

காலை நேர இதமான காற்றோடு மனதை புனிதமாக்கும் பக்தி பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். நேரம் காலை 6:23. எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய். எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிடு. இதுவே வாழ்க்கையின் ரகசியம் என்ற சிந்தனை வரிகளை சுமந்து வரும் பாடல் இது. பாடலை பாடுகிறார் வாணி ஜெயராம். பாடலுக்கு இசை எல். கிருஷ்ணன்.

கிடைத்த வாழ்க்கையை பிடித்த வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளும் திறன் படைத்தவர்கள்தான் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடிகிறது என்ற சிந்தனை வரிகளோடு எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடும் அம்மன் பாடலை கேட்கலாம். பாடலுக்கு இசை ரங்கராவ், கற்பனை திருவையாறு நாகேந்திரன்.

நேரம் காலை 6:38. அருள்மணி மாலை நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இஸ்லாமிய பாடலை பாடுகிறார் சரளா. பாடலுக்கு இசை டி கே ராமமூர்த்தி, கற்பனை நாகூர் சலீம்.

0: உள்ளத்தில் பக்தி பிரவாகம் ஊற்றெடுக்க காற்றலைகள் மூலமாக வந்த இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. இறைவனின் அருள் உங்கள் இல்லங்களில் என்றும் நிலைத்திருக்கட்டும். மீண்டும் கேட்கலாம் இதயம் கனியும் இறைவனின் புகழ்பாடும் பக்தி பாடல்களை நாளை காலை 6 மணிக்கு அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்தி அறிக்கை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்ய உள்ளார். இந்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேபோல் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக திருத்த மசோதாவும் மாநிலங்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. மக்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் முறைப்படுத்துதல் திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அளித்த பதிலில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை சார்ந்த செயல்பாடுகளை மாநில மாவட்ட அளவில் திறம்பட ஒருங்கிணைக்கவும் அவற்றை கண்காணிக்கவும் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் தேசிய அளவிலிருந்து மாவட்ட நிலை வரை குழுக்களை அமைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் தலைமையில் அமைச்சகங்களுக்கு இடையேயான குழு, துறை செயலாளரின் தலைமையில்

0: தேசிய அளவிலான ஒருங்கிணைப்பு குழு, அந்தந்த மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் மேம்பாட்டு குழு என நான்கு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அந்த பதிலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. சட்டப்பேரவையில் பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதம் நிறைவடைந்து அத்துறைகளுக்கான அமைச்சர்கள் இன்று பதிலுரை நிகழ்த்தவுள்ளனர். இந்நிலையில் சட்டப்பேரவையில் தொகுதி மறுவரையறையால் எந்த மாநிலமும் பாதிக்கப்படக்கூடாது, தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலை தொடர வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் திரு விஜய் பேரவையில் இன்று தனி தீர்மானம் தாக்கல் செய்யவுள்ளார். உறுப்பினர்களின் உரையைத் தொடர்ந்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த மசோதா அனைத்து மதங்களைச் சேர்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களிலும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான மாநில அரசு இதுகுறித்து தனி தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது தேவையற்ற விளம்பரம் என்று அவர் குறை கூறியுள்ளார். இந்த சட்டம் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியின் போது 1976 கொண்டுவரப்பட்டு பல்வேறு ஆண்டுகளில் திருத்தம் செய்யப்பட்டிருப்பதையும் திரு நயினா நாகேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் நேற்று வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை தற்போதைய வடிவிலிருந்து திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்கள் அடுத்த மாதம் 9 வரை இணையவழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும், தேர்வு கட்டணத்தை UPI மூலமாகவும் செலுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் TNPSC-யின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு முக்கிய நகரங்களிலும் கோவில்கள் மற்றும் நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அதிகாலையில் ஏராளமானோர் அருவியில் புனித நீராடி தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஆடி அமாவாசை தினமான இன்று ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி மூதாதையர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். மேலும் அமாவாசை நாட்களில் நதி, அருவி உள்ளிட்ட நீர்நிலைகளில் புனித நீராடி முன்னோர்களுக்கு எள் மற்றும் நீர் அளித்து தர்ப்பணம் செய்தால் அவர்களின் ஆசி குடும்பத்திற்கு கிடைக்கும் என நம்பிக்கை. அதன் அடிப்படையில் ஆடி அமாவாசை தினமான இன்று குற்றால மெயின் அருவிக்கரையில் அதிகாலை முதலே ஏராளமானோர் குவிந்தனர். அருவியில் புனித நீராடிய பின்னர் தங்களது மூதாதையர்களை நினைத்து வழிபட்டு எள் மற்றும் தண்ணீர் தெளித்து தர்ப்பணம் செய்தனர். ஆடி மற்றும் தை அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, மன நிம்மதி, நோயர் கிடைக்கும் என முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டதாகவும் வழிபாட்டாளர்கள் தெரிவித்தனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சார் சந்தில்.
0: இதேபோல் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் அதிகாலையிலேயே ஏராளமானோர் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களில் இருந்தும் வந்திருந்த 1000 பக்தர்கள் அக்னி தீர்த்த கடையில் நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். பின்னர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் உள்ள 22 தீர்த்தங்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து புனித நீராடி அருள்மிகு ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்த்தினி அம்பாலை வழிபட்டனர். இன்று மதியம் தங்க கருட வாகனத்தில் ஸ்ரீ ராமர எழுந்தருளி அக்னி தீர்த்தத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். ஏராளமான பக்தர்கள் வருகையை தொடர்ந்து ராமேஸ்வரம் நகர்பகுதி, பாம்பன் பாலம், தனுஷ்கோடி ஆகிய பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சில மாவட்டங்களில் இந்த இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பாதையின் காரணமாக விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், திருச்சி மாவட்டங்களில் கனமழையும், இதர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும்.

என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 180 அதிகரித்துள்ளது. தங்கள் நாட்டுக்கு எதிரான தாக்குதலில் வடகொரிய ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் ஓலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். பருவமழை தொடங்கியுள்ள போதிலும் கேதார்நாத், பத்ரிநாத் தலங்களுக்கு செல்லும் சார்தாம் யாத்திரையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். புதுமை கண்டுபிடிப்பு வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையில் தீவிர கவனம் செலுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வங்கிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி கேட்டுக் கொண்டுள்ளது. தெலங்கானா மாநிலம் சார்லபள்ளியில் இருந்து இம்மாதம் 28, அடுத்த மாதம் 4 மற்றும் 8 தேதிகளில் வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கடந்த 14 நாட்களில் உண்டியல் காணிக்கையாக 1,31,00,000 ரூபாய், 709 கிராம் தங்கம், சுமார் 2 கிலோ வெள்ளி பெறப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் மீண்டும் காட்டுத்தீ பரவியதால் ஆடி அமாவாசையை ஒட்டி மலைக்கோவிலுக்கு இன்றும் நாளையும் பக்தர்கள் செல்ல தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. இல்லந்தோறும் மூவர்ணக்குடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் பிஜேபி சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1,000 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அழிக்கப்பட்டது. இதேபோல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 1,602 கிலோ போதைப் பொருட்களும் எரித்து அழிக்கப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. இதையடுத்து 167 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய திருப்பூர் அணி 18 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை எட்டியது. துரந்தோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசின தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

செய்தி அறிக்கையை தொடர்ந்து மீண்டும் இணைகிறோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, நேரம் காலை 6:55. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 7 வணக்கம் தமிழ்நாடு, காலை 7:15 தமிழில் செய்திகள், 7:25 மீண்டும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி ஆரம்பமாகும். காலை 8 நேர்களின் கடித வழி விருப்ப பாடல்களை வழங்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இடம்பெறும். காலை 9 கலக்கல் அரங்கம், நேயர்கள் தொலைபேசி வழியாக விளையாடும் சொல் விளையாட்டு நிகழ்ச்சி. காலை 10 என் கேள்விக்கு என்ன பதில், இதுவும் நேயர்கள் தொலைபேசி வாயிலாக பங்கேற்கும் நிகழ்ச்சி. முற்பகல் 11 காலங்கள் கடந்தும் என்றும் இதயத்தில் நிலைத்து நிற்கும் என்றும் இனியவை. நண்பகல் 12 இடைக்கால பாடல்களின் இன்னிசையாக ரெட்ரோ நேரம். நண்பகல் 12:40 தமிழில் செய்திகள். பிற்பகல் 1 பாடல் உங்கள் சாய்ஸ். இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு பிடித்த திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழும் நிகழ்ச்சி. பிற்பகல் 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2 எங்கள் ஸ்டைல். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். பிற்பகல் 3 வர்ணஜாலம். 4 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். மாலை 5 பூந்தென்றல். மாலை 6 பக்தி மாலை. 6:30 மாநில செய்திகள். 6:40 என்

0: குழப்பம். இரவு 7 மணிக்கு திரைகானம், இரவு 7:15க்கு தமிழில் செய்திகள், இரவு 7:25க்கு திரைகானம், 7:30க்கு நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவலை வழங்குகிறார் சரவணன் அவர்கள். இரவு 7:35க்கு பாட்டும் பயணமும், 7:55க்கு இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இரவு 8:00க்கு நீ கூறினால், இரவு 9:00க்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். இரவு 9:15க்கு என் இனிய பொன் நிலாவே, இரவு 10:00க்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, இரவு 11:00க்கு மனசு மயங்கும். இதுவரை நேயர்கள் கேட்டது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை.
1: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை
2: அண்ணன் ரேடியோ முன்னாடி உட்காந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
3: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8:00 நம்ம விவித் பாரதி தமிழ் ஃபம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கதான் ஆவலா உட்காந்துருக்கேன்.
2: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
3: ஆமா, காலம் காலமா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்ல இருந்து கடிதம் போடுறாங்க, அதுல நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
2: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
3: இத கேளு.
4: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: எங்க போற?
2: போஸ்ட் ஆபீஸுக்கு தான், போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
3: அது சரி.
5: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க, மனம் சிறகுகள் விரிக்க, கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விடியலின் மென்மையான ஒளிக்கதிர்கள் பூமியை தழுவும் இந்த இனிய வேளையில் புதிய நம்பிக்கைகளையும் புத்துணர்வையும் மனம் நிறைய ஏந்தி உங்களை அன்போடு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த அலைவரிசையை 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து கேட்டுட்ருக்கீங்க. இசை மனதை இலகுவாக்கட்டும், தகவல்கள் அறிவை வளப்படுத்தட்டும், சிந்தனைகள் நாளை சிறப்பாக்கட்டும் என்ற நல்வாழ்த்துக்களோடு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

வாழ்க்கையில் முன்னேற நாம் கனவு காண வேண்டும். அப்துல் கலாம் ஐயா சொன்னது போலவே நம்முடைய செயலுக்கான வெற்றியை அடைவதற்கு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இதுல ஓட்டம் அப்படின்றது நிரந்தரம். நாம காணக்கூடிய கனவுகளுக்காக ஓட போறோமா, இல்ல அடுத்தவர்கள் காணக்கூடிய கனவுகளுக்காக அவர்களின் இட்ட கட்டளையை நிறைவேற்ற ஓட போறோமா, அதுதான் கேள்வி. நாம காணக்கூடிய கனவுகளுக்காக சிந்தக்கூடிய வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் முதல்ல உப்பாகத்தான் இருக்கும். ஆனால் அவைதான் வாழ்க்கையை இனிமையானதாக மாற்றக்கூடிய வல்லமை கொண்டதை என்பதை நினைவில் கொள்வோம். இது வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி, சூப்பரான டூயட் சாங் சிந்தனை தொழில்கள் ஃபேஸ்புக் குவஸ்டின்னு நிறைய உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. இப்போ நிகழ்ச்சியில முதல்ல அருமையான பாடல் கேட்டலாம். எந்த திரைப்படத்துல இருந்து கேட்க போறோம் அப்படின்னா, கரகாட்டக்காரன் திரைப்படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடின பாடல் பாடல் கேட்டலாம். இளையராஜா இசையில் கங்கை அமரனின் கற்பனை வரிகளில் பாடல் இது.

0: நேரம் காலை 7:08. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைய நாளின் சிறப்பாக சர்வதேச இளைஞர்கள் தினம் பற்றிய தகவல் கேட்கலாம்.
1: உலகின் மிகப்பெரிய சக்தி எது என்றால் அது இளைஞர்களே. ஒரு நாட்டின் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் வடிவமைக்கும் வல்லமை அவர்களிடத்தில்தான் உள்ளது. அந்த இளைஞர்களின் திறமைகள், கனவுகள், சமூக பங்களிப்புகளை உலகம் முழுவதும் அங்கீகரிக்கும் நாளாக ஆண்டுதோறும் August 12 சர்வதேச இளைஞர்கள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இளைஞர்களின் உரிமைகள், கல்வி, வேலைவாய்ப்பு, மனநலம், சமூக பங்கேற்பு மற்றும் தலைமைத்துவத்தை வலியுறுத்தும் நோக்கில் ஐக்கிய நாடுகள் பொதுசபை 1999 சர்வதேச இளைஞர் தினத்தை அறிவித்தது. உலக மக்கள் தொகையில் குறிப்பிடத்தக்க பங்கை இளைஞர்கள் வகிக்கின்றனர். புதிய கண்டுபிடிப்புகள், தொழில்நுட்ப வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சமூக மாற்றங்கள் என பல துறைகளில் இளைஞர்களின் பங்களிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்தியாவை பொறுத்தவரை உலகிலேயே அதிக இளைஞர்களை கொண்ட நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது. இதனால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, தொழில் முனைவோர் உருவாக்கம், டிஜிட்டல் முன்னேற்றம் மற்றும் புதுமை சிந்தனைகளில் இளைஞர்கள் முக்கிய பங்கு வகித்து வருகின்றனர். இளைஞர்களின் கனவுகள் தனிப்பட்ட வெற்றியை மட்டுமல்ல ஒரு நாட்டின் முன்னேற்றத்தையும் தீர்மானிக்கின்றன. திறமைகளை ஊக்குவித்து, பொறுப்புணர்வை வளர்த்து, சமூக முன்னேற்றத்தில் அவர்களின் பங்களிப்பை அதிகரிப்பதே சர்வதேச இளைஞர் தினத்தின் முக்கிய நோக்கமாக உள்ளது. இன்றைய இளைஞர்களே நாளைய தலைவர்கள் என்ற உண்மையை உலகிற்கு மீண்டும் நினைவூட்டும் நாளாக August 12 அமைந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச இளைஞர் தினத்திற்காக ஐக்கிய நாடுகள் அமைப்பு ஒரு கருப்பொருளை அறிவிக்கிறது. அதனை மையமாக கொண்டு உலக நாடுகளில் கருத்தரங்குகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், இளைஞர் மாநாடுகள், விளையாட்டு போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் மற்றும் சமூக சேவை திட்டங்கள் நடத்தப்படுகின்றன. சவால்களை வாய்ப்புகளாக மாற்றும் திறன், புதுமையை உருவாக்கும் சிந்தனை, சமூக மாற்றத்தை வழிநடத்தும் ஆற்றல் ஆகியவை இளைஞர்களின் மிகப்பெரிய பலமாக கருதப்படுகின்றன. எனவே இளைஞர்களின் திறமைகளை வளர்த்தெடுத்து அவர்களுக்கு சமமான வாய்ப்புகளை உருவாக்குவது ஒவ்வொரு நாட்டின் முக்கிய பொறுப்பாக விளங்குகிறது.
0: ஆர்ஜே ராஜகோபாலன் குரலில் சர்வதேச இளைஞர் தினம் பற்றிய சிற்றுரை கேட்டீர்கள். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அருமையான பாடல் இளையராஜா இசையமைத்து ஜானகியோடு சேர்ந்து பாடிய பாடல். வைரமுத்துவின் கற்பனை வரிகளில் கடலோர கவிதைகள் திரைப்படத்திற்கான பாடல் இது.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். நகராட்சிகளின் நிதி தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியம் தளர்த்தியுள்ளது. ராஜஸ்தான், மேற்கு வங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்தோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். இந்திய குடியரசின் வெற்றி, என் வாழ்க்கை, என் போராட்டங்கள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டு பிரதமர் உரையாற்றவுள்ளார். திரு ராம்நாத் கோவிந்த் தனது வாழ்க்கை பயணத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள், இளமை காலத்தில் செய்த சாதனைகள், பொது வாழ்வில் அவர் பங்கேற்றது, நாட்டின் குடியரசுத் தலைவராக சேவையாற்றியது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்க நாடுகளின் நிதி உதவியுடன் கற்றல் திட்டத்தின் கீழ் இந்த குழுவினர் புதுதில்லி வந்துள்ளனர். இந்த குழுவினருடனான சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து பரிமாறிக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம், முத்ரா கடன் திட்டம், ஏழை மக்களுக்கான உணவு தானிய திட்டம், ஜல்ஜீவன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் அனுபவங்களை அந்த குழுவினருடன் தாம் பகிர்ந்து கொண்டதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நகராட்சிகள்

0: தங்களின் பங்குகள் குறித்த விவரம் மற்றும் நிதியாண்டு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியமான செபி தளர்த்தியுள்ளது. தணிக்கை செய்யப்படாத நிதி தொடர்பான அரையாண்டு அறிக்கையை முதல் அரையாண்டு முடிவடைந்த 60 நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று செபி வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. ஏற்கனவே முதல் அரையாண்டுக்கு பின்னர் 45 நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்தது. இதேபோல் தணிக்கை செய்யப்பட்ட ஆண்டு நிதி அறிக்கையை அந்த நகராட்சிகள் நிதியாண்டு முடிவடைந்த 90 நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 60 நாட்களில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற நிலை இருந்தது. நகராட்சிகள் எதிர்கொள்ளும் நடைமுறை சவால்களை கருத்தில் கொண்டு இந்த கால நீட்டிப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக செபி தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். இந்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேபோல் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக திருத்த மசோதாவும் மாநிலங்களவையில் இந்த விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மக்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் முறைப்படுத்துதல் திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அளித்த பதிலில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு சார்ந்த செயல்பாடுகளை மாநில மாவட்ட அளவில் திறம்பட ஒருங்கிணைக்கவும் அவற்றை கண்காணிக்கவும் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் தேசிய அளவிலிருந்து மாவட்ட நிலை வரை குழுக்களை அமைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் தலைமையில் அமைச்சகங்களுக்கு இடையேயான குழு, துறை செயலாளரின் தலைமையில் தேசிய அளவிலான ஒருங்கிணைப்பு குழு, அந்தந்த மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் மேம்பாட்டுக் குழு என 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று மக்கள் அனைவரும் வீடுகளில் மூவர்ணக் கொடியை ஏற்ற வேண்டும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ணக் கொடி, ஒவ்வொருவர் இதயத்திலும் மூவர்ணக் கொடி என்ற கருத்தினை தாங்கி மக்கள் சுதந்திர தினத்தை போற்றி கொண்டாட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நமது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இதன் மூலம் நாம் அஞ்சலி செலுத்துவதுடன் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு அனைவரும் உறுதியேற்போம் என்று திரு யோகி ஆதித்யநாத் அதில் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்பு வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையில் தீவிர கவனம் செலுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வங்கிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கேட்டுக் கொண்டுள்ளார். மும்பையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடன் வழங்குதல், வாடிக்கையாளர் சேவை, செயல்பாட்டு திறன், மோசடிகளை கண்டறிதல் போன்றவற்றில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வங்கிகளுக்கு மிகப்பெரிய உதவியாக அமைந்துள்ளது என்று கூறினார். அதே நேரத்தில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் உள்ள பாதிப்புகளையும் வங்கிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று திரு சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவுறுத்தியுள்ளார். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 200 தாண்டியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் ஏராளமான கட்டிடங்கள் இடிந்து விழுந்த நிலையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பெரேரியா மாகாணத்தில் மட்டும் 100 மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் காலி நகரில் 95 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடிபாடுகளுக்குள் யாரேனும் சிக்கிக் கொண்டிருக்கிறார்களா என மீட்புக் குழுவினர் தொடர்ந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கிரேன் மற்றும் சுரங்கம் தோண்டும் கருவிகளின் உதவியுடன் முழுவீச்சில் மீட்புப் பணிகள் நடைபெறுவதாகவும் தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு கொலம்பிய அதிபர் அப்லெரடோ டிடா எல்பரிலியா நேரில் சென்று மீட்புப் பணிகளை பார்வையிட்டார். இதனிடையே கொலம்பிய நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான், மேற்கு வங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களில்

0: இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானின் கிழக்கு பகுதி, மேற்கு வங்கத்தின் கங்கை கரையோர மாவட்டங்கள், மகாராஷ்டிராவின் மத்திய மாவட்டங்கள் மற்றும் ஒடிஷா மாநிலத்தில் இன்று கனமுதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதர வட மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இதனிடையே தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் 5 மாவட்டங்களில் இந்த இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பாதையின் காரணமாக மாநிலத்தின் பிற மாவட்டங்களிலும் சென்னையிலும் ஓரிரு இடங்களிலும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கபினி அணையிலிருந்து காவிரியில் விடுவிக்கப்படும் உபரி நீரின் அளவை மத்திய நீர்வள ஆணைய அதிகாரிகள் கண்காணித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை தண்ணீர் வரத்து வினாடிக்கு 9000 கனடியாக உள்ளது. நேற்று நண்பகல் வாக்கில் தண்ணீர் வரத்து 8000 கனடியிலிருந்து 9000 கனடியாக அதிகரித்தது. தொடர்ந்து இதே தண்ணீர் வரத்து நீடித்து வருகிறது. இதன் காரணமாக தொடர்ந்து 3 நாட்களாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் சினி அருவி உள்ளிட்ட பாதுகாப்பான பகுதிகளில் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரினால் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பெலிகுண்டலில் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் FC1 அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் அந்த அணி வீழ்த்தியது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. இதையடுத்து 167 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய திருப்பூர் அணி 18 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை எட்டியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். நகராட்சிகளின் நிதி தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியம் தளர்த்தியுள்ளது. ராஜஸ்தான், மேற்கு வங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: செய்தி அறிக்கையை தொடர்ந்து மீண்டும் இணைகிறோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நேரம் காலை 7:25 நிமிடம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைய நாளின் சிறப்பாக விக்ரம் சாராபாய் அவர்கள் பிறந்த தின சிற்றுரை கேட்கலாம்.
3: விக்ரம் அம்பாலால் சாராபாய் ஒரு இந்திய இயற்பியலாளர் மற்றும் வானியலாளர் ஆவார். இவர் விண்வெளி ஆராய்ச்சியை தொடங்கி இந்தியாவில் அணுசக்தியை மேம்படுத்த உதவினார். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அடிக்கடி கருதப்படும் சாராபாய்க்கு 1966 பத்மபூஷன் விருதும் 1972 பத்ம விபூஷன் விருதும் அவரது மரணத்திற்கு பின் வழங்கப்பட்டது. விக்ரம் சாராபாய் அவர்கள் 1919 August 12 அன்று இந்தியாவின் அகமதாபாத்தில் பிறந்தார். இந்தியாவில் விண்வெளி அறிவியலின் தொட்டில் என்று அழைக்கப்படும் இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் 1947 விக்ரம் சாராபாயால் நிறுவப்பட்டது. அவரது இல்லமான ரிட்ரீட்டில் அண்ட கதிர்கள் பற்றிய ஆராய்ச்சியுடன் ஒரு சிறிய தொடக்கமாக கொண்டிருந்தது இந்த ஆராய்ச்சி ஆய்வகம். அவரது ஆர்வங்கள் அறிவியல், விளையாட்டு, புள்ளியியல் என பலதரப்பட்டவையாக இருந்தன. விக்ரம் சாராபாய் அவர்கள் நாட்டின் முதல் சந்தை ஆராய்ச்சி நிறுவனமான செயல்பாட்டு ஆராய்ச்சி குழுமத்தை அதாவது ORGயை நிறுவினார். அவர் நிறுவ உதவிய பல நிறுவனங்களில் அகமதாபாத்தில் உள்ள நேரு மேம்பாட்டு அறக்கட்டளை, அகமதாபாத் இந்திய மேலாண்மை நிறுவனம் என்று சொல்லக்கூடிய IIM மற்றும் அகமதாபாத் ஜவுளி தொழில் ஆராய்ச்சி கழகம் ஆகியவை மிகவும் குறிப்பிடத்தக்கவை. தனது மனைவி மிருணாளினி சாராபாயுடன் இணைந்து தர்பணா கலை நிகழ்ச்சி அகாடமியை நிறுவினார். விக்ரம் சாராபாய் அவர்களால் தொடங்கப்பட்ட அல்லது நிறுவப்பட்ட பிற திட்டங்கள் மற்றும் நிறுவனங்களில் கல்பாக்கத்தில் உள்ள வேக இனப்பெருக்க சோதனை அணு

0: உலை கொல்கத்தாவில் உள்ள மாறுபடும் ஆற்றல் சைக்ளோட்ரான் திட்டம், ஹைதராபாத்தில் உள்ள இந்திய மின் அணுவியல் கழகம் மற்றும் ஜார்க்கண்டின் ஜதுகுடாவில் உள்ள இந்திய யுரேனிய கழகம் ஆகியவை அடங்கும். சாராபாய் அவர்கள் உரிய இந்திய செயற்கைக்கோளை தயாரித்து ஏவுவதற்கான ஒரு திட்டத்தை தொடங்கினார். அதன் விளைவாக முதல் இந்திய செயற்கைக்கோளான ஆரியபட்டா 1975 ஒரு ரஷ்ய விண்வெளி ஏவுதளத்திலிருந்து சுற்றுப்பாதையில் செலுத்தப்பட்டது. கேரளாவின் திருவனந்தபுரத்தில் உள்ள இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஏவுகணை மேம்பாட்டுக்கான முதன்மை மையமான விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் இவரது நினைவாக பெயரிடப்பட்டுள்ளது. இந்திய அஞ்சல் துறை இவரது முதலாம் நினைவு தினத்தை, அதாவது 30 டிசம்பர் 1972 முன்னிட்டு ஒரு நினைவு அஞ்சல் முத்திரையை வெளியிட்டது. 1973 சர்வதேச வானியல் ஒன்றியம் அமைதி கடலில் உள்ள சந்திர பள்ளமான பெசல் ஏ என்பதை சாராபாய் பள்ளம் என்று பெயர் சூட்டி கௌரவித்தது. 2019 செப்டம்பர் 20 அன்று நிலவின் தென் துருவத்திற்கு அருகில் தரையிறங்கவிருந்த இந்தியாவின் சந்திராயன் 2 நிலவு பயணத்தின் தரை இறங்கி கலத்திற்கு அவரை கௌரவிக்கும் விதமாக விக்ரம் என பெயரிடப்பட்டது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் அமைந்துள்ள விக்ரம் ஏ சாராபாய் சமூக அறிவியல் மையம் இவரது பெயரால் அழைக்கப்படுகிறது. 26 ஜூலை 2019 அன்று ஹைதராபாத்தில் உள்ள பி.எம். பிர்லா அறிவியல் மையத்தில் அவருக்கு ஒரு விண்வெளி அருங்காட்சியகம் அர்ப்பணிக்கப்பட்டது. இஸ்ரோவின் விகாஸ், அதாவது ராக்கெட் இன்ஜின் என்பது விக்ரம் சாராபாய் அவரது பெயரால் அழைக்கப்படுகிறது. குறிப்பிடத்தக்கது, August 12, 2019 அன்று அவரது 100வது பிறந்த நாளில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ விக்ரம் சாராபாய் பெயரில் ஒரு விருதை அறிவித்தது. விண்வெளி அறிவியல், பயன்பாடுகள் மற்றும் ஆராய்ச்சி ஆகிய துறைகளுக்கு பங்களித்த பத்திரிகையாளர்களுக்கு விண்வெளி அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சிக்கான விக்ரம் சாராபாய் பத்திரிகையாளர் விருது வழங்கப்படும். விக்ரம் சாராபாய் அவர்களின் பிறந்த தினமான இன்று அவரது சாதனைகளை நினைவு கூறுவதில் பெரும் உவகை கொள்கிறது விவித் பாரதி தமிழ் FM 102.3.
1: இதுவரை ஆர்ஜே சுதா குரலில் விக்ரம் சாராபாய் பிறந்த தினம் குறித்த சிற்றுரை கேட்டீர்கள். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல், இளையராஜா இசையமைத்து சித்ராவோட சேர்ந்து பாடிய பாடல், கங்கை அமரனோட கற்பனை வரிகளில் புதுப்பாட்டு திரைப்படத்திற்கான பாடல் இது.

நேரம் காலை 7:34 ஆயிடுச்சு. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. அடுத்ததான் நேயர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அருமையான ஃபேஸ்புக் க்வெஸ்சனுக்கான நேரம் இது. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஃபேஸ்புக் பேஜில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த கேள்விக்கான விடையை நேயர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களது விடையை வந்து போஸ்ட் பண்ணுங்க. போஸ்ட் பண்ண நேயர்களுடைய பெயரோடு நாங்கள் வாசிப்போம் இறுதியில். இப்போது என்ன க்வெஸ்சன் அப்படின்றத சொல்லிடலாம். இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்றத தான் கேள்வி கேட்டிருக்கோம். கேள்வி ஒருமுறை மீண்டும் உங்களுக்காக, இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்ற கேள்வியை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஃபேஸ்புக் க்வெஸ்சன் தான் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். கேள்விக்கான விடையை கமெண்ட் பாக்ஸில் நேயர்கள் போஸ்ட் பண்ணலாம். சரி, இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததா அருமையான பாடல் கேட்டலாம். என்ன திரைப்படத்திலிருந்து கேட்க வரும் அப்படின்னா, நீங்கள் கேட்டவை திரைப்படத்திற்கான பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம், ஜானகி அவங்க பாடின பாடல். வாலியின் கற்பனை வரிகளுக்கு இசை இளையராஜா.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் காலை 7:41 ஆயிடுச்சு. பாடலுக்கு முன்னாடி, இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்றத ஃபேஸ்புக் க்வெஸ்சனில் போஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொன்னோம். க்வெஸ்சனுக்கான விடையை வந்து நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் போஸ்ட் பண்ண காத்துட்ருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு போஸ்ட் பண்ணலாம். அதுக்குள்ளேயும் அடுத்த பாடலையும் கேட்டு வந்துடலாம். எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னா திருமதி பழனிசாமி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மென்மினி அவங்களுடைய குரலில் பாலியின் கற்பனை வரிகளுக்கு இளையராஜா இசையமைப்பில் பாடல். இது திருமதி பழனிசாமி திரைப்படத்திற்காக.

0: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க, மனம் சிறகுகள் விரிக்க, கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 7:45.
2: बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
1: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. சரி, இப்ப பேஸ்புக் க்வெஸ்டனுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துருமா? யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணிருக்கீங்க. இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் என்ற கேள்விக்கு யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து அன்புராணி, அப்புறம் மயிலை பட்டாபி, அந்தோனிராஜ், பாலாஜி, மெக்கானிக் சரவணன், ஓம் பிரகாஷ், பிரமிளா தமிழ்ச்செல்வன், மணலி பெரிய செக்காடு ஜெயக்குமார், அடையாளப்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சூளைமீடு ரீஜா மனோகரன், கீதா ராஜகோபால், ரமா, பிரபாகரன், ஆரணி பாப்பம்பட்டி, ஆண்டாள் தேவமணி, நாகராஜ், திருமலிசை அஸ்மினி நாகராஜ், அப்புறம் கோபி, ஹரிராம், ரங்கராஜ், மேலப்பேடு தயாளன், பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன், ரமா, சவுந்தரராஜன், பாலாஜி, இவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து ஃபேஸ்புக் கேட்ட கேள்விக்கு உங்களோடது விடையை வந்து கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. போஸ்ட் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். கரெக்டான விடையை போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. க்வெஸ்சன் ஒருமுறை மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் என்ற கேள்விக்கு விடை சீர்காழி ராமாமிர்தம் ரங்கநாதன் அவர்கள்தான். இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று போற்றப்படுகிறார். அதாவது நூலகம்ன்றது புத்தகங்களை மட்டும் சேமித்து வைக்கும் இடம் அல்ல. அறிவு, ஆய்வு, மின்னணு வளங்கள், தகவல் தேடல் மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்றல், இதையெல்லாம் உள்ளடக்கியதுதான் நூலகம். ஒரு புத்தகம் திறக்கப்படும் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய உலகம் திறக்கப்படுகிறது. அந்த உலகத்திற்கான கதவை திறந்து வைப்பவர்தான் நூலகர். அறிவை தேடுபவர்களுக்கு சரியான தகவலை கொண்டு சேர்ப்பவரும் நூலகரே. இந்திய நூலக அறிவியலின் தந்தை டாக்டர் சீர்காழி ராமாமிர்தம் ரங்கநாதன் அவர்களுடைய பிறந்த நாளான 12 இன்று இந்திய தேசிய நூலகர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. சரி, ஃபேஸ்புக் க்வெஸ்சனுக்கு உண்டான விடையை தெரிஞ்சிட்டோம் இல்லையா? இப்போ ஒரு அருமையான பாடல் கேட்டுடலாம். கோபுர தீபம் திரைப்படத்திற்காக பாடல் இது. எஸ்பி பாலசுப்ரமணியம், அனுராதா ஸ்ரீதாம் பாடிய பாடல் இது. வைரமுத்துவின் கற்பனை வரிக்கு இசை சவுந்தரராஜன்.

நேரம் காலை 7:53. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் வில்லு பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் அவங்களுடைய வாய்ஸ்ல வாலியின் கற்பனை வரிகளுக்கு இளையராஜா இசையமைப்பில் பாடல் இது வில்லு பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக.

வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நிறைவாக சிந்தனைக்கான நேரம். ஒரு கடிகாரம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடிகாரம் நமக்கு சொல்லக்கூடிய ரகசியம் என்னன்றதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன பையன் சுவரில் இருக்கிற கடிகாரத்தை பார்த்து கேட்குறான், தினமும் ஒரே வேலையே செஞ்சுட்டே இருக்கியே, உனக்கு சலிப்பா இல்லையான்னு கேட்குறான். அதுக்கு கடிகாரம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, நான் ஒவ்வொருனுடையும் தவறாமல் என்னுடைய கடமையை செய்கிறேன், அதனால தான் எல்லாருக்கும் நேரத்தை சரியாக காட்ட முடியுது அப்படின்னு சொல்லுது. நாமளும் நினைப்போம், என்னடா இது, ஒரே ஒரு வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கோம் என்ற சலிப்பு வரும். சலிப்பு வரும் நேரம் நாம் சவால்களை சந்திக்க பிறந்திருக்கிறோம்ன்ற எண்ணம் மேலோங்கி இருந்தால் சலிப்பு எல்லாம் தவிடுபொடியாகிடும். ஸோ இந்த உண்மையை தான் நம்ம ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற கடிகாரமும் நமக்கு சொல்கிறது. பெரிய சாதனைகள் ஒரே நாளில் உருவாகாது தான். தினமும் செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகளை தொடர்ந்து நம்ம செஞ்சோம்னா அதுவே ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறும். நாம் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களே வெற்றியுடைய அடித்தளம். வெற்றி பெற நினைத்தால் மட்டும் போதாது, முயற்சிக்க வேண்டும். முயற்சி என்றும் நம்மோடு இருக்கட்டும்னு சொல்லி தற்காலிகமாக விடைபெறுவது ஷாலினி. நன்றி நேயர்களே.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றலையில் கலந்திருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உடன் இணைந்து 101.6 கும்பகோணம் பண்பலை, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. கடிதமழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் கானங்களாய் தவழ்ந்து வர இனி நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம்.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: ஆம் நேர்களே, கடிதம் வழி நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் கானங்களாய் தவழ்ந்து வர நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் உங்கள் விருப்பத்தை உங்களின் இனிமையான பெயர்களோடு. அந்த வகையில் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய பாடல் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல். இது தேவி ஸ்ரீ பிரசாத்தின் இசையில் விவேகாவின் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடல் புஷ்பா 2 படத்திற்காக வரக்கூடிய பாடல். ரவிகார்டன், வீரச்சோழ வீரராகவன், உடன்குடி நூருதீன், இஸ்மத், இஃப்ரா, இர்ஃபான், இசாஸ், அயானு, ஷிஃபா, ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம், ஜோதி, ஈசன், முருகசாமி, வஜ்ரவேல், பிரபாகரன், கங்காதரன், திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர், கருணாநிதி, தேவேந்திரன், தமிழ்ச்செல்வன், ஜெயராணி, மதிவதனி, தூத்துக்குடி தர்மல் நகர்லேருந்து ஜோசப், ஜெசிந்தா, ஜெனிசா, ஜெயன், எடிட்டா ஆகியோரின் விருப்பத்தில் இதோ நிகழ்ச்சியின் தொடக்கமாக.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் மஞ்சள் நீர்காயல் எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையன் விலை கரிசல், சந்திரபோஸ் சுஜன், மம்தாபுரம் மீனா, மன்னிவாக்கம் ராமஜெயம், வேட்டவலம் குமார், விஜயா, சிங்கம் சுகுணா, புனிதன் மானாம்பதி, காஞ்சனா, அகிலன் மனோகரன், வானகரம் சாந்தி, விஜயகுமார், முகப்பேறு கிழக்கு பிரேமா, கஜேந்திரன், போலூர் தருண்குமார், ஜெகதீஷ்குமார், அயத்தூர் டி லோகேஸ்வரி, தினேஷ், வேட்டவலம் மல்லிகா ரங்கநாதன், திருமாவரம் கஷ்மா ராஜ்காந்த், சங்கராபுரம் மேட்டு திரு செந்தில்குமார் ஆகியோரின் விருப்பத்தில் நண்பன் ஒருவன் வந்த பிறகு படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. ஏ எச் காஷிப் மற்றும் அனந்த் அமின்யா பாடிய பாடல். உடன் பாடியிருக்கிறார் செபாஸ்டியன் ரோஸ்ட்ரியோ பாடியுள்ள இந்த பாடலுக்கு ஏ எச் காஷிப் இசையில், குமரன் கற்பனையில் வரக்கூடியது இந்த பாடல்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே.
1: ஹலோ, நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
2: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்கப் போகிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன்னிணைப்பாக பயன்படுத்தவும்.

0: உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழகம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உங்கள் விருப்பத்தில் உங்களின் இனிமையான பெயர்களோடு பாடல்களை கேட்டு ரசிக்கிட்டு இருக்கோம். இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் சுர்முகி பாடிய பாடல் இது. பார்த்தோ பார்கோ இசையிலும் கற்பனையிலும் வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எய்தவன். இனி நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் சென்னை அம்பத்தூர் ராணி அம்மாபேட்டை இ லோகநாத் பிரேமா தேவி ஹேமலதா சந்தோஷ் திரள் ஆதித் திருநெல்வேலி சந்திப்பு எஸ் வி ஜானகிராம் அந்தோனி சாத்தான்குளம் எம் எஸ் மயில் உக்கிரன்கோட்டை மணி பாப்பாக்குடி கவிஞர் ஈரா செல்வமணி தஞ்சை மணி திருநெல்வேலி அம்மன் சன்னதி கே கோபால் சிங் கொர்காத்தூர் ஞானமுருகன் வரலட்சுமி லோகேஸ்வரன் யுவனேஷ் கன்னிகப்பன் இந்திராணி புனிதா செய்யாறு அண்ணாமலை வாசுகி தணிகைவேல் காயத்ரி சஞ்சனா ரக்ஷன் ஆகியோரின் விருப்பத்தில் எய்தவன் திரைப்பட பாடல்.

இன்னி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள்: கலவை வட்டம் தேவராஜ், இந்துமதி, தட்சிணாமூர்த்தி, பாஸ்கரன், பெருமாள், கார்த்திக், ரமேஷ், பட்டாளம், அப்துல் ஜலீல், திருவல்லிக்கேணியிலிருந்து அசோக் குமார், சேப்பாக்கம் பாலா, கிண்டி ஆனந்தன், நுங்கம்பாக்கம் விஸ்வநாதன், ஆயிரம் விளக்கு ஷேக் தாவூத், மன்னடி பஷீர் அகமத், மயிலாப்பூர் கிருபாகரன், சசிகலா, குமரகுரு, ஸ்வேதா, ராகவேந்திரன், பிரியா, செண்பகவல்லி, ரக்ஷன், ஜோஷ்விகா, திருநின்றவூர், கோவிந்தன், நீலா, கார்த்திக், துளசி, கோமதி, வர்ஷினி, சுனில்குமார், வியாசர்பாடி, செல்வராஜ், கல்யாணி, லோகேஷ், பவானி, செவாய்பேட்டை சுரேஷ், தேவி, அம்மு, கண்ணன் ஆகியோரின் விருப்பத்தில் வரக்கூடிய பாடல் விக்ரம் வேதா படத்திலிருந்து வரக்கூடிய பாடல் இது. அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் சக்தி ஸ்ரீகோபாலன் பாடிய பாடலுக்கு இசை சாம் சி எஸ், கற்பனை மோகன்ராஜ்.

கடிதமொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் விருப்பத்தில் உங்களின் இனிமையான பெயர்களோடு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இனி உங்கள் விருப்பத்தில் வரக்கூடிய பாடல் செஞ்சிட்டாலே என் காதலே. அந்த படத்திலிருந்து கேட்க போற இந்த பாடல் ஹரிகரசுதன் மற்றும் நிக்கில் மேத்யூ பாடிய பாடல். எஃப் ராஜ்பாரத்தோட இசையில வைரபாரதியோட கற்பனையில வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் நெல்லை பாரதி, சேரை நடராஜ், மலையரசு பாண்டியன், சைதை ராமையா, சைதை முத்துராஜ், சேரை இசக்கு செல்வம், நெல்லை ஜெயராஜ், தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு சரஸ்வதி பாலமுருகன், திருப்பத்தூர் மாவட்டம் கனியா கனகரத்னம், திருமிழிசை ராணி மடிவண்ணன், லக்ஷ்மி ஆனந்தி ஜெயந்தி, நீலங்கரை ராகுல், ஷாலினி, கண்ணகி நகர் பெரியசாமி, சுஜித் குமார் ஆகியோரின் விருப்பத்தில் கேட்கலாமா?

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. கடிதமொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் கானங்களாய் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் விருப்பத்தில் உங்களின் இனிமையான பெயர்களோடு இன்னும் கூட நிறைய நேயர்களுடைய விருப்பத்தில் பாடல்கள் இருக்கத்தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். அதுவும் நம்மளுடைய பெயர்களோடு கேட்கும்போது இன்னும் இரட்டிப்பு மகிழ்ச்சி தான் இல்லையா? பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம். கேட்பதற்கு முன்பாக நிலையத்தில் நேரம் 8:30.
1: போலீஸ்
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 1,00,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்வளவு பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மாமா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு நேயர்கள் விரும்பி போட்ட மெசேஜை கொஞ்சம் திரும்பி பார்க்கக்கூடிய நேரம் இது. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவர் சொல்லியிருக்காரு, உங்கள் விருப்பம் பகுதியில் கடித வழி பாடல்கள், என்னுடைய கடிதமும் வலம் வரும் அப்படிங்கிற ஆவலோடு காத்துட்ருக்கேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. லோகேஸ்வரி தினேஷ், இப்போ நான் இந்த பதாகையின் கீழே என்ன பதிவு செய்யணும்? 2 வரைக்கும் இருப்பேன் சார், நீங்கள் யோசிச்சு பண்ணலாம், தப்பே கிடையாது. தேனி ஹரிராம் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் விருப்பம் மற்றும் கலக்கல் நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேனியிலிருந்து பதிவு பண்ணிருக்காங்க. திருமணிசை கஸ்தூரி அருணா சேகர், நிகழ்ச்சிகள் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் முத்தான பாடல்களை தொகுத்து வழங்க வந்திருக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணிருக்காங்க. சூலை ரீஜா மனோகரன், நலமா வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்கக்கூடிய அன்பு உள்ளம், சிறப்பான புதுப்பட பாடல்களை ஒளிபரப்பு செய்வீங்க அப்படிங்கிற அவளோட வானொலி அறிக்கை நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. இன்னைய நாளைக்குரிய சிறப்பு வேர்ல்ட் எலிஃபன்ட்ஸ் டே அப்படின்னு பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. நிச்சயமாகவே யானைகள் பற்றின குறிப்புகள் அந்த பாடல்களோடு தான் இன்றைக்கி வந்து நம்ம கலக்கலரங்கம் நிகழ்ச்சியை கேட்க போகிறோம் சார். அண்ட் நீங்களுமே போட்டிருக்கீங்க, நன்றி உங்களுக்கு. அவங்கள தொடர்ந்து அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இவங்களுமே வந்து நமக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. வெல்கம் ராதா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சுகுணா தேவி தாம்பரத்துலேருந்து, கலக்கலரங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கி மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேஎம் கார்டன், எம்ஜி செல்வகுமார், புரசிவாக்கம் சவுந்தரராஜன் இவங்கெல்லாம் வந்து வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. உடையார் தோட்டம், ஜமுனா ஏகாந்தம் அவங்களுமே புதுவகையான இசையில் பவனி வந்த பாடல்கள் எல்லாம் நல்லா இருந்தது.

ரொம்ப திருப்தியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சூளை ரீஜா மனோகரன் அவருடைய பதிவு. உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், இந்த கடித மலரில் என்னுடைய பாடலும் இடம்பெறுமா அப்படின்னு அவளோடு காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாங்க, இன்றைக்கி இல்லை அப்படின்னா கூட ஒவ்வொரு நாளும் நேயர்களுடைய பெயர்களுடைய பாடல்கள் வளம் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. ஒரு நாள் இல்லைனாலும் இன்னொரு நாள் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு பூர்த்தியாகும். பெங்களூர் குப்பநத்தம் டி ராமு அவர் சொல்லியிருக்காரு, உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கும், உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், என் கடித வழி விருப்ப கானங்கள் உங்களுடைய குரலால் இடம்பெறுமா மேடம், நான் வெயிட் பண்ணி நிற்கேன் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. ஆரணி பாப்பாம்பட்டி ஆண்டாள் தேவமணி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. நாராயணன், உற்சாக குரல் மேடம் உங்களுக்கு, உங்களை வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனோட கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே. பொன்னியம்மன் வீடு வன்னை கணேசன், காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. இரண்டாவது பாடல் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர் அவருடைய பதிவு. பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு பெங்களூர் குப்பநத்தம் ராமு, உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், இரண்டாவது ஒலிக்க அந்த இரண்டாவது பாடல் ரொம்ப நல்லா இருந்தது மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் வீடு வன்னை கணேசன், ஆரம்ப பாடலே அற்புதமாக இருந்தது, சுறுசுறுப்பாக வழங்கிட்டீங்கன்னா பார்த்துக்கங்களேன், இந்த பாடல்களோட அணிவரிசை அபாரம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து நிஜமாலுமே தொகுத்து உங்களுக்கு நம்ம சொல்லிடலாம். நெல்லை பாரதி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, நல்லா தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடலை ஒலிபரப்பு செய்யவும், காலையில் இந்த பாடலை கேட்டால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இல்லை சார், ஒவ்வொரு பாடலாக இதில் நேயர்களுடைய விருப்ப பாடல்களாக வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அதனால் நீங்கள் வந்து இதையும் கொஞ்சம் நம்ம விரும்பி கேட்போம். சின்னராஜி அவரும் நமக்காக வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வந்திருக்கும், உங்களுக்கு வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வாரியாங்கால் கதிரவன் வசந்தி கொலஞ்சிநாதன், உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வீரராகவன், மகிழ்ச்சி நிறை காலை வணக்கம், மனதில் குறையின்றி கேட்க மனங்கள் நிறை பாடல்கள் ரசிக்க பண்பலையில் உலாவரும் எமது பாராட்டுக்குரிய உங்கள் விருப்பம் பரவசம் தரக்கூடிய நிகழ்ச்சி எங்களது மகிழ்ச்சி அப்படின்னு ஃபேஸ்புக் வீரராகவன். தித்திக்கும் இனிய காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தியாகராயா நகர்லேருந்து ரங்கராஜன் அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், வரிகளை நிரப்ப நல்ல வார்த்தைகள் தேவைங்க, வாழ்க்கையை நிரப்ப நல்ல உறவுகள் தேவைங்க அப்படின்னு நாம தாங்க ஏற்படுத்தினோம். சரி, ஓகே. சின்னராஜி, இனிய காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பத்தூர் மாவட்டம் பெங்களூர் ஹைவே ரோட் புத்துக்கோவிலிருந்து சின்னராஜி, சுமதி, சந்தியா, பிரவீன்குமார், பிரதீப் கோஷ், மிக அற்புதமாக இருக்கு பாடல்கள்லாம் சொல்லிட்டு பட்டாளம் அப்துல் ஜலீல், ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, பாலக்கோடுலேருந்து அன்பு இவங்கெல்லாமும், தவமணி இவங்கெல்லாமும் பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன சார் உங்கள் விருப்பம், கடிதம் படிக்கிற மாதிரி இத்தனை பேர் வச்சிருக்கீங்க. மேலப்பேடு தயாளன், ஒரத்து நாடுலேருந்து நீதிவான் இவங்களாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. தேர்வு, பாடல் தேர்வு ஒவ்வொன்றும் மனதை துள்ள வைக்கிறது அப்படின்னு மணலி பெரியசேகாடு ஜெயக்குமார், சுவையான காலை வணக்கம், உங்கள் விருப்பம் பாடல்கள் அனைத்தும் விதவிதமான நேயர்களின் தேர்வு பாடல்கள் அருமைன்னு தியாகராயா நகர்லேருந்து ரமா ரவி, எரவாஞ்சேரியிலேருந்து ஷாகுல் அமித், அவங்களுமே இசையை மனதை வருடி செல்லும் அன்பின் வானொலியோடு மகிழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் பதிவு பண்ணியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மணலி மாறன், மிகவும் அழகாக சுறுசுறுப்பான அற்புதமான பாடல்களோடு பவனி வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போடும் காத்துட்டு இருக்கேன், வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், உங்கள் விருப்பத்தில் ஐந்தாவதாக பாடல் ஒலித்த பாடல் நல்லா இருக்குன்னு, இப்படி ஒவ்வொரு பாடலாக போடுறதை விட எல்லா பாடல்களுக்கும் மொத்தமாக போட்டிங்கன்னா எனக்கும் ஈஸியாக இருக்கும். இன்பம் பொங்கும் இனிய காலை வணக்கம், இன்றைய ஆகாஷவாணி நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்கள்னு சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜ். அதே ஐந்தாவது பாடல் நல்லா இருந்ததுன்னு உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், நெய்வேலி கிழக்கு ஒன்றியம் அரசடி குப்பம் சரவணன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதா பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னேரி மிமிக்ரி கலில் அகமத் அப்படின்னு போட்டு வணக்கம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அபர்ணா நகர்லேருந்து மூர்த்தி அவங்களும் நலமா அப்படின்னு கேட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. ஐயப்பன் நாச்சியார் கோவில்லேருந்து இந்த இன்ப வானொலி எங்கள் பகுதியில் இயங்கி வரக்கூடிய நூற்றுக்கணக்கான குத்துவிளக்கு பட்டறையில் உங்களது நிகழ்ச்சியாகவும் இரவு வரை எங்கள் அனைவருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உரிய அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ரைட், அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டாசு படத்திலிருந்து தனுஷ் பாடிய பாடல் இது. விவேக் மெர்வினோட இசையிலையும் கற்பனையிலையும் வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்காங்க. அயப்பாக்கம் அபர்ணா நகர் மூர்த்தி கமலா பாலாஜி பூபதி கொடிமலர் கவிப்பிரியா குண்டுமல்லி செண்டுமல்லி பெருமாள் வேடி அம்மாள் ஜித்தின் தர்ஷன் மலையம்பாக்கம் வெங்கடேசன் குன்றத்தூர் பெரியார் நகர் முருகேசன் தேவி ஆறுமுகம் சுதா ஆவடி திருவிழஞ்சியம் பாக்கம் சுப்புலட்சுமி விஜயராஜ் தனராஜ் தனம் அழகு சுந்தரி ராகவன் ஆவடி காமராஜர் நகர் இசையின்பன் இசையரசி லட்சுமி மேற்கு மாம்பலம் அசோக் கார்த்திக் நாராயணன் ஜெயலட்சுமி பார்த்தசாரதி கலைமணி கணேசன் டி ராஜ்

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் எல்லோ படத்திற்காக கபில் கபிலன் பாடிய பாடல். இது கிளிஃபி கிறிஸ் இவருடைய இசையில் சலீம் ஆர் பாதுஷா அவருடைய கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் புரசிவாக்கம் சவுந்தரராஜன், கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், ஆர் கே நகர், சிங்கச்சோழன், மேட்டு சக்கரகுப்பம், பூமொழி கஜேந்திரன், வெள்ளிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வெற்றிச்செல்வி, இந்துமதி, கலையரசி, தமிழரசி, விஷால், ஷோபனா, கார்த்திக், அஸ்வினி, பாலாஜி, ஆகாஷ், ஆஷிகா, கனிமொழி, மலர்விழி, தாமரை, சாதனா, ஸ்ரீமதி, தாருண்யா, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, அவந்திகா, அக்ஷயா, சாய்தன்யா, மேற்கு நடுவ கரை ஜே மாரிமுத்து, ஜே லக்ஷ்மி ஆகியோரின் விருப்பத்தில் இதோ எல்லோ திரைப்பட பாடல்.

இனிமையான பாடல்கள் இடைவிடாமல் அணிவகுத்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் விருப்பத்தில் உங்களின் இனிமையான பெயர்களோடு நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. இங்கே கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், உங்கள் விருப்பத்தில் இந்த குரலில் எங்களுடைய பெயர்களை வருமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்கீங்க. வெயிட் பண்ணுவோம், வந்துருச்சே உங்கள் பேர் தான். அதான் நானும் சொல்ல வரேன். இப்போது அபர்ணா நகர் மூர்த்தி அவங்க சொல்லியிருக்காங்க, நலம் தானே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து இன்னும் நிறைய நேயர்கள் அப்படி மெசேஜ் பதிவு பண்ணிருக்காங்க. ஐயப்பன் நாச்சியார் கோவில் இருந்தும் பதிவு பண்ணிருக்காரு, உரிய தோழனாய் எங்களுக்கு விவத் பாரதி செயல்படுகிறது, அந்த வேலையின் போது நாங்கள் அப்படி வேலையோட சிரமமே தெரியாம செய்யறோம் அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், மயிலை பட்டாபி, ஆவடி அனந்தலட்சுமி, வடபழனி வீரதுரை, குடுவாஞ்சேரி கனகராஜ், மணலி மாறன், வந்தவெளி விநாயகம், மேலப்பேடு தயானந்த், நெடுமரம் முன்னுசாமி, பெங்களூர் ஹைவே ரோட்ல இருந்து புத்துக்கோவில் சின்னராஜி, இவங்கெல்லாமும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. என்னுடைய விருப்ப பாடலை தந்தமைக்கு நன்றி. அபர்ணா நகர் மூர்த்தி அவருடைய பதிவு. தினமும் பல நிகழ்ச்சிகளுக்கு பதிவை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் இன்றுதான் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் முதன் முதல்ல கடிதத்தை தீட்டி அனுப்பியிருக்கிறேன். அறிவிப்பாளர்கள் சார்பாகவும் எனது பாடல்கள் சீக்கிரம் வரும், வளம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அப்படின்னு ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. உங்க பேர் படிக்கிறமே நிறைய இடங்களில் வருதே சார். அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க வந்து நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், பாடல்களுடைய அணிவரிசை இனிமே புதுமைங்க, அழகாக வராளே செல்லக்காரி, யாஞ்சி கொண்டாடக்கூடிய அந்த சேட்ட பையா போன்ற நவரச பாடல்களை தந்து இதயத்தை அப்படியே புல்லரிக்க செஞ்சிட்டீங்கன்னா பார்த்துக்குங்களேன், புதன்கிழமை அன்று இப்படி ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய பாடல்களை தந்து உங்களுக்கு அப்படியே 100 மார்க்கை கொடுத்துக்கிறேன், எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வலங்கைமான் ஆட்டோதுரை இவருமே வந்து, இனிய வானொலியே இத்தனை நாள் எங்கு சென்றாய், எங்களை விட்டு வரவேற்று மகிழ்கிறோம்னு வலங்கைமான் அந்த பகுதியிலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் நமக்காக வந்து எல்லா பாடல்களும் கேட்க நேரம் போறதே தெரியலன்னா பாத்துக்குங்களேன்னு பதிவு பண்ணிருக்காங்க. திருமழி இசை கஸ்தூரி அருணாசேகர் அணிவகுப்பு பாடல்களுடைய அணிவகுப்பு அருமையா இருக்கு, சூப்பர், முத்தான பாடல்களை இனிமையான பாடல்களாக்கி தரக்கூடிய உங்களுக்கும் நன்றிகள் அப்படின்னு திருமழி இசை கஸ்தூரி அருணாசேகர் அவருடைய

ரைட், ஓகே. அடுத்து வரக்கூடிய பாடல் பார்த்தீங்கன்னா டாக்டர் படத்துல இருந்து தான் நம்ம பாடலை கேட்டு ரசிக்க போறோம். அனிருத் ரவிச்சந்திர மற்றும் ஜுனிதா காந்தி பாடிய பாடல் இது. அனிருத் ரவிச்சந்திரோடைய இசையில சிவகார்த்திகேயன் கற்பனையில வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் நெல்லை மூலக்கரைப்பட்டி ராஜி நம்பி தெய்வேந்திரன் பொள்ளாச்சி கொண்டகவுண்டன் பாளையம் எஸ் முத்துக்குமார் சேலம் சின்ன கிருஷ்ணாபுரம் நல்லத்தம்பி நெல்லை மேலச்சேவல் மாமுது மொய்தீன் ரகமத் பேகம் வாகையூர் ராக்கெட் ராமசாமி கொடுங்கால் கமால் பாஷா நிஷா பேகம் திருக்கோவிலூர் சீமாட்டி ராஜா குப்பநத்தம் ராமு காஞ்சிபுரம் கோகிலா பிரசன்னா பெங்களூரு ஹேமபிரியா துர்வா ரவிக்குமார் படப்பை கரசங்காலிருந்து வி தியாகராஜன் விழுப்புரம் சரவணன் ஆகியோரின் விருப்பத்தில் இதோ டாக்டர் திரைப்பட பாடல்.

0: விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

இனி நிறைவாக வரக்கூடிய பாடல் இது, காதோடு சொல் அப்படிங்கிற பாடல் காற்றலையில் வளம் வர காத்துக்கிட்டு இருக்கு. பொன்னியின் செல்வன் 1 படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. ரக்ஷிதா சுரேஷ் பாடிய பாடலுக்கு இசை ஏஆர் ரகுமான், கற்பனை கிருத்திகா நெல்சனோட கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் சிதம்பரம், ஈரா, தில்லை ஸ்ரீனிவாசன், தில்லை நாயகி, ரத்ன சபாபதி, ஜீவா, வேந்தன், சுகதேவ், குப்புசாமி, சுவாதி, விக்கி, செம்மனார் கோவில், ஆரணி, பாப்பாம்பட்டியிலிருந்து ஆண்டாள் தேவமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், கொரட்டூர், ரஞ்சித், குருதயால், மிருகம்பாக்கம், சந்திரசேகரன், அமுதா, சிந்து பூந்துரை, எம் எஸ் கண்ணன், ஆசை கண்ணன், அயன்புரம் சத்யநாராயணன், பம்மல் ஜோதி, அன்பு, திருநின்றவூர் நடுக்குத்தகை தீனதயாளன், திருவல்லிக்கேணி நாராயணன், தமிழரசி, திட்டக்குடி செல்வராஜ் ஆகியோரின் விருப்பத்தில் இதோ

இன்னும் சில நேயர்கள் கூட மெசேஜ் போட்டிருக்காங்க, அப்படி பார்க்கலாம் அப்படின்போது உங்கள் விருப்பத்தில் எங்கள் விருப்ப பாடல் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ரீஜா மனோகரன் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு, அவ்வளோதான் சார். மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் அலுவலகத்தில் இன்று முழுவதும் ரொம்ப எனர்ஜியோடு நான் செயல்படுவேன்னா பார்த்துக்குங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பாபு முள்ளக்காடுலேருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ ஐநா வரத்துலேருந்து நிகழ்ச்சியோட நானும் இணைஞ்சிட்டேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு கொஞ்சம் கா

குடிங்க மேடம், தொண்டை கரகரன்னு இருக்கு பாருங்க, நல்லா பேசுங்க அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு. நடராஜன் சுபையா புத்தகரத்திலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களே நம்மளுடைய போஸ்டர் எடுத்து போட்டு இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. இனிய இதமான காலை வணக்கம் அப்படின்னு சேந்தமங்கலத்திலிருந்து சங்கர் அவருடைய பதிவு. விரும்பிய பாடல்களையும் வழங்கி முகநூல் நேயர்களையும் விடாமல் அரவணைத்து சொல்லக்கூடிய அவங்க எல்லாருக்கும் நன்றிகள் அப்படின்னு ஹரிராம் அவர் தேனியிலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. கமலாவரதன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சி முகமது பிலால் அயனாவரத்திலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் இவங்களுமே நமக்காக வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இதுவரை கடிதமொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் கானங்களாய் தவழ்ந்து வர நாம் கேட்டோம்.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: ஆம் நேயர்களே, கடிதம் வழி நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் கானங்களாய் தவழ்ந்து வர இதுவரை நீங்கள் கேட்டீர்கள் உங்கள் விருப்பத்தை உங்களின் இனிமையான பெயர்களோடு. இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 9 மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்
1: சபாஷே. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் இணைஞ்சாச்சு. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கலாம். சிறப்பிக்கணும் அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன் இணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். ரைட், ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பூர் கமலாஷண்முகம் ஜீவானந்தம் அவர் போட்டிருந்தார் இன்னைக்கு உலக யானைகள் தினம் அப்படின்னு போட்டிருந்தார். இப்போ உலக யானைகள் தினம் அப்படின்னும் போது நமக்கும் அந்த யானையை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கணும். யானைக்கு பல்வேறு பெயர்கள் இருக்குங்க. வெறும் யானைன்னு மட்டும் சொல்ல மாட்டோம். கரி அப்படின்னு சொல்லுவோம், கலபம் அப்படின்னு சொல்லுவோம், ஆம்பல்னு சொல்லுவோம், கோட்டுமா அப்படின்னு பல்வேறு பெயர்களுடைய சொல்லுவோம். நானும் கொஞ்சம் அவுட் பண்ணுறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இனி இது மாதிரி வரப்போகுதுங்க, யானையோட பெயர்கள் வந்து உங்களுக்கு குறிப்புகளாக மறைச்சி கொடுப்பேன். அந்த குறிப்புகளை வச்சு என்ன பெயர் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா, அந்த எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லைங்க, எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைனே கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஃபேஸ்புக் பக்கத்தில் நாங்கள் கேட்ட அந்த கேள்விக்கான விடையை நாங்கள் பதிவிட்டிருக்கிற அந்த பதிவின் கீழே நீங்கள் பதிவு பண்ணலாம். யானை அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னோம் அப்படின்னா நமக்கு சில பாடல்கள் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசீலா பாடிய பாடல் இது. இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில் அன்னை ஓர் ஆலயம் படத்திற்காக வரக்கூடிய பாடல். இந்த பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கணேசன் அந்த யானையோட பேர். ட்ரம்ஸ் வாசிக்கும், டான்ஸ் ஆடும், அழகாக பண்ணும்ல, கேட்டுடலாமா?

0: ஆமாம், நாங்களுமே உங்களுக்காக வந்து ஃபஸ்ட்டு பாட்டை போட்டோம். அப்படி யானை வர மாதிரியான பாடல்களாகவே இன்றைக்கி போடலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுருக்கோம். ரைட், நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு வரக்கூடிய முதல் நேயர், வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க?
1: கும்பகோணத்திலேருந்து, இந்திரா காந்தி சாலையிலேருந்து பிஎம் சரவணன் பேசுகிறேன்.
0: சரவணன் சார், போயிடலாம். முதல் பார்த்தீங்கன்னா N12 தொடர்புடையது. முதல் சொல்லுக்கான குறிப்பு N12 தொடர்புடையது. இரண்டாவது குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆபரணம் இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல், வேறு சொல் இதில் இருக்கு. மூன்றாவது குறிப்பு பார்த்தீங்கன்னா நெடுங்காலம் அப்படின்னு பொருள்படக்கூடியது, அதோட 12 ஆண்டுக்கு ஒரு முறை, அது அப்படி சொல்லுவோம் நம்ம. அதுவும் நீங்கள் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும், ஓகேவா? ஏன்னா அந்த ஊர் நீங்கள். சினம், கோபம் இவற்றை குறிக்கும் ஒரு சொல்லும் இதில் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேகம், முகில் இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் இதில் இருக்குது. நிறைவான குறிப்பு நீர்நிலை தொடர்பான ஒரு ஒரு இடம், ஒரு பேச்சு வழக்கில் இப்படி சொல்லுவோம், அதுவும் இதில் இருக்குங்க.
1: 12 வருடம்னா முதல் மகாமகா குளமாம்பிடம்.
0: அது அது வந்து கொஞ்சம் நீங்கள் எனக்கு வந்து யோசிக்கணும், அது என்னான்னு.
2: சொல்லுங்க.

0: சார் சொல்லுங்க மேடம். இல்லை இல்லை நீங்கள் கேட்கலையா? போ
1: கேட்கல மேடம்.
0: இல்லை கேட்டுட்டு தான் லைனுக்கு வரணும். கேட்டுட்டு வரீங்களா? வாங்க. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்மா.
0: வணக்கம்.
2: வாழ்க வாழ்த்துடன் சேவை ஜெயசிவன் கொடமாட்ட பட்டிமா.
0: ஐயா சொல்லுங்க. களிர் தான் இருக்குமான்னு கேட்குறீங்களா? இப்போ நம்ம கொடுத்த குறிப்போடு எது கூடுமே அது ஒன்றி போகாத மாதிரி இல்லை. சரி வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கங்க.
0: யாருங்க?
3: திருநெல்வேலூர் கணபதி.
0: கணபதி சொல்லுங்க. கணபதி
3: 12 வருஷத்துக்கு வாட்டி குறிஞ்சி பூக்கள்.
0: குறிஞ்சி பூவா? இப்போது சரி ஓகே. என் 12 தொடர்புடையது. அது வந்து பார்த்திங்கன்னா முதல் எழுத்து வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி, பெரிய அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழியாக இருக்குது. அப்போ நீங்கள் வேறு மாதிரி யோசிச்சு பார்க்குறீங்களா? நவகிரகமா? நான் என்ன சொன்னேன், யானையோட மறுபெயர்னு சொல்லிட்டு இருக்கேன். மறு நவகிரகம்னு வருமா? சரி அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
4: அண்ணாநகர்லேருந்து மாலிதேவி.
0: ஆமாம், நான் இன்னைக்கு உங்களை எதிர்பார்த்தேன். போன தடவை நீங்கள் வந்து எனக்கு முன்னாடி போஸ்ட் போட்டவங்களுக்கு பின்னாடி போஸ்ட் போட்டவங்களுக்கு மாற்றி போட்டீங்க, சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு போன தடவை விட்டு போச்சு படிக்காம. ரைட் ஓகே. இப்போ வாங்க நீங்க. சூப்பர் சொல்லுங்க.
4: கதம்.
0: கதம் சூப்பர் சூப்பர்.
4: பெரிய வந்து மா.
0: மா ஓகே.
4: 12 மாதம்.
0: மாதம் ஆஹா ஆஹா.
4: இதுல ஒரு பொண்ணு இருக்குல்ல.
0: மேகம் முகில் இதை குறிக்கக்கூடிய சொல் சொல்லலாமா? மேகம் முகில் இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். சரி அடுத்த நேயருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து பாப்போமா? வாழ்த்துக்கள். இருந்தாலும் உங்களுக்கு அடி தூள் கிளப்பிருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
0: வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
5: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
5: ஆரணி சங்கீதவாடி தசரதம் மேடம்.
0: தசரதம் சார் சொல்லுங்க.
5: அதாவது 12 என்றால் அது குறிஞ்சி மலரா?
0: இல்ல இல்ல இல்ல சார், இப்ப அவங்க ஆன்சரே சொல்லிட்டாங்க. 12 அப்படின்னு சொன்னோடனே அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதத்தோடு தொடர்புடையதுன்னு சொல்லிட்டாங்க. 12 மாதம் இல்லையா? ஒரு வருடத்திற்கு 12 மாதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்து பாப்போமா? நன்றி. வணக்கம் இது விவத் பாரதி தமிழ் பண்பலைங்க.
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் அம்மா சொல்லுங்க.
6: தங்கம்.
0: தங்கம் சூப்பர். நெடுங்காலம் அப்படின்னு பொருள்படக்கூடியது இதோட கால அளவு 12 அப்படின்னு சொன்ன. ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னும் போது என்ன சொல்லுவோம் நம்ம?
6: மாமாங்கம்.
0: அதுல என்ன வருது? மாமாங்கத்துல மாங்கம் அப்படிங்கறது வருதா? மாங்கம் அப்படிங்கறதே அதுதானே பொருள்படக்கூடியது. மாதங்கம் சூப்பர். இன்னும் ஒரு குறிப்பு, மேகம் முகில் இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். சரி மீனாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சுக்கலாமா? வாழ்த்துக்கலாம் மீனாமா, வாழ்த்துக்கள். வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. ரைட் ஓகே. இப்போ இதுக்கு மட்டும் நானே சொல்லிடலாம் நினைக்கும் போது ஒரு நேயர் வராங்க. வாங்க. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. நீங்கள் வந்தீங்கன்னா பேசுறீங்க, அதுதான் அடுத்தடுத்த நேயர்களுக்கு வழிவிட ஒரு வாய்ப்பு அமையும். மேகம் முகில் இதை குறிக்கக்கூடிய சொல் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது வாங்க. வணக்கம். ரைட், யாரோ வராங்க, நான் பேச தயங்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாகம் அப்படிங்கிறது தாங்க இந்த மேகம் முகில் இதை குறிக்கக்கூடிய சொல். இந்த நீர்நிலையோடு தொடர்புடைய ஒரு இடம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? பேச்சு வழக்கில் யோசிச்சு பாருங்கன்னே, கம்மாங்கரையிலன்னு சொல்லுவோம். கம்மாங்கரையில சும்மா நீ அப்படின்லாம் பாட்டெல்லாம் கேட்போம் இல்லையா? அந்த கம்மா அப்படிங்கிறது தான் கொடுத்தேன். கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து அப்படின்ற திருக்குறள் இருக்குது இல்லையா? அதனால் அந்த கதம் அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியதுன்னா சினம் கோபம் இவற்றை குறிக்கக்கூடியது. நெடுங்காலம் அப்படின்னு பொருள்படக்கூடியது ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்த 12 அப்படின்றோடு தொடர்பு படுத்தி பாருங்க. மாமாங்கம் அப்படின்னு சொன்னேன், அதுதான் கும்பகோணம்ல இருக்கிறவங்க சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறது தான் மாங்கம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆபரணம் இதை குறிக்கக்கூடிய வேறு சொல் தங்கம் அப்படிங்கிறது. என் 12 தொடர்புடையது மாதம் அப்படிங்கிறது. அடி தூள் கலப்பின எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பல பல. மாதங்கம் அப்படிங்கிறது யானையோட இன்னொரு பெயருமே கூட. வாம்பரி தேர் மாதங்க

தானே அப்படின்னு திருவர வரங்க தந்தாதி அப்படிங்கிற அந்தாதியில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை பெருமாளையங்கார் அப்படிங்கிறவர் இயற்றிய அஷ்ட பிரபந்தத்தில் இது இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கு. வாம்பரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரி அப்படின்னா நமக்கு தெரியும், வாம் அப்படின்னா தாவக்கூடிய குதிரை, தாவுகின்ற குதிரை அப்படிங்கிற பெயர் இருக்கு. தேர்ப்படை மாதங்கம் யானை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாதங்கம் அப்படின்ற குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கு. இந்த தானே சேனை அல்லது படைப்பிரிவு அப்படிங்கிறது குதிரை தேர் யானை மற்றும் அந்த காளான் படைகளை கொண்ட சேனையும் குறிக்கக்கூடியது. அந்த பாடலில் இப்படி வரக்கூடியதாக கொடுக்கப்பட்டிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண் அது வந்து மென்மையான மேகத்தை குறிக்கக்கூடிய சொல்லுங்க அப்படின்னு நடராஜன் சுப்பையா அவருடைய பதிவாக இருக்குது. பாபு முள்ளக்காடிலிருந்து விடை பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து கரிய மேகமாக இருக்குமான்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு பாடல்கள் எல்லாத்தையும் கேட்டு ரசிக்கிட்டு இருக்கேன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து வீரதுரை மாதங்கம் மாதம் தங்கம் கதம் இந்த மூணு விடையும் பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அப்போ ஐனாவரத்தில் இன்றைய கலக்கலரங்கம் இனிமை களிப்புடைய சுரங்கம் கரிடையின் தும்பிக்கை நமது அறியும் நம்பிக்கை கரம் பற்றிய தொகுப்பில் தெரிக்கும் தகவல் தெரிய வரும் மனதில் புரியும் பண்பலை என்றும் சிறக்கும் பாடல்கள் அனைத்தும் பறக்கும் அப்படின்னு ஃபேஸ்புக் வீரராகவன் அவருடைய பதிவாக இருக்கு. மாமாங்கம் அப்படிங்கிறதுல மாங்கம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் மேடம் அப்படின்னு சுகுணா அவங்க வந்து நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. ஐனாவரத்துலேருந்து அப்போ அவரும் வந்து விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா புரசுவாக்கம் சவுந்தரராஜன் பதிலெலாம் ரொம்ப அருமையாக நேயர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ண அவங்கள தொடர்ந்து யார் நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து இன்று பார்த்தீங்கன்னா உலக யானைகள் தினம், யானைகளுக்கு மாற்று பெயர் நிறைய இருக்குங்க அப்படின்னு அந்த மாற்று பெயர்லாம் போட்டிருக்காரு. நீங்கள் போய் அதை படித்து பார்த்துக்கலாம். அப்பனே அப்பனே அந்த பிள்ளையார் பாடல் மூலம் எங்களை யானை மீது சவாரி செய்த நினைவை ஏற்படுத்தி விட்டீர்கள் அப்படின்னு சூளை ரீஜா மனோகரன் அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இவங்கெல்லாம் நமக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி பதிவு பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளை சொல்லிட்டு அடுத்த பாடலுக்கு நம்ம போகிறோம். அடுத்து என்ன பாடல் அப்படின்னு யோசிச்சிட்டிங்களா? அடுத்து வரக்கூடிய பாடல் பார்த்தீங்க அப்படின்னா ராம் லக்ஷ்மண் இந்த படத்திலிருந்து கேட்க போகிறோங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இது. இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில் அந்த யானை ரெண்டு யானைங்க, ஒரு யானை பேர் ராம் இன்னொரு யானை பேர் லக்ஷ்மன், அதனால தான் ராம் லக்ஷ்மன் அப்படிங்கிறது. மினி லாரியை தள்ளக்கூடிய காட்சி அந்த ஃபுட்பால் ஆடக்கூடிய காட்சி இதெல்லாம் அந்த பாடலில் இடம்பெற்றிருக்கும். கேட்டுடலாமா அந்த பாடலை?

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். வனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. ஏன் வந்து முத்துமாரி சொல்லியிருக்காங்க மேடம், இந்த கமலோட பெயர் மேடம் அது ராம் அப்படிங்கிறது. ரைட் சார், மாற்றிக்கிறேன் சார். ஒரு ஒரு ஃப்ளோரில் சொல்லிட்டோம். சாரி, யானையோட பெயர் லக்ஷ்மண் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்க வந்து வெரி வெரி சூப்பர் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க பாடல்கள்லாம். பெரும்பாக்கம் வனஜா இந்த கலக்கலங்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீரா வெங்கட்ராமன் பெயர்லாம் போட்டிருக்க மேடம் அப்படின்னு எதுவும் சொல்லியிருக்காங்க. நேயர்களிடம் நேக்காக கேள்வி கேட்டு ஷோக்காக நிகழ்ச்சி போகிறது அப்படின்னு வலங்கை மான்லேருந்து துரை அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு அன்னை கணேசன் சில விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. தசரதன் ஆரணி சங்கீதவாடியிலேருந்து தசரதன் பல மனங்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நடராஜன் சுபையா புத்தகத்திலேருந்து டாப்பாக இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சிவன் அருண் சில விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார் இவங்கெல்லாம் விடைகளையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ரெட்டியூஸ்லேருந்து ஹயாத் பாஷா இவங்களுமே பதிவு பண்ணியிருக்காங்க. முத்துமாரி உங்களுக்கு ரொம்ப நன்றிகள், என்ன தவற டக்குன்னு நீங்கள் திருத்தினதுக்கு. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருங்க?
1: எடப்பாடி.
0: சேகர் சார் போலாமா?
1: வணக்கம் மேடம்.
0: சரி, நம்ம போகலாம், வாங்க வரவேற்கிறோம், போகலாம் நிகழ்ச்சிக்குள்ள. பெரிய கப்பல் மரக்களம் சரி, நம்ம அதை நிகழ்ச்சியில அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம், அவங்க கேட்டுட்டு வருவாங்க அப்படின்னு நம்புறோம். அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுத்துருவா நானு. வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களே, நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பேசணும், அதுதான் உடனே உடனே வந்து அடுத்தடுத்த நேயர்களுக்கு வழிவிடவார் வாய்ப்பு அமையும். வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: உற்சாகமான காலை வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: சகோதரிக்கு வணக்கம் கூறுவது நாகை மாவட்டம் திருக்கோளை வட்டம் மணக்குடி ராஜேந்திரன்.
0: ராஜேந்திரன் சார் போலாம், நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? பெரிய கப்பல், பெரிய கப்பல் மரக்களம், இந்த கடல்ல பயணம் செய்யக்கூடிய ஒரு பாய்மர கப்பலை குறிக்கக்கூடிய ஒரு ஒரு சொல் இது. அடுத்தது இருங்க, நீங்க ஃபுல்லா எல்லா குறிப்பையும் கேட்டுக்கோங்க சரிங்களா. அடுத்தது உணவு பேச்சு வழி, இதோடு தொடர்புடைய ஒரு சொல்லும் இதுல இருக்குங்க. உணவு பேச்சு வழி இதோடு தொடர்புடைய ஒரு சொல்லும் இருக்கு.

0: இது நம்மளுடைய உடல் உறுப்பில் ஒன்றும் கூட. அடுத்தது பார்த்தீங்கன்னா எண் நான்கோடு தொடர்புடையது. அந்த எண் நான்கு அப்படிங்கிறத இன்னும் கூட ஒரு ஷார்ட்டாக சொல்லுவோம், சுருக்கமாக சொல்லுவோம், அதுவும் இதில் இருக்குது. விலங்கு உடலில் உள்ள ஒரு உறுப்பு, அதை வந்து குழந்தைங்களோட சேட்டையோட கூட கம்பேர் பண்ணி சொல்லுவோம், அதுவும் இதில்
1: இருக்குது. சரி, பாய்மர கப்பல், பாய்மர கப்பல் கப்பல்னு சொல்லுங்க. பாய்மர கப்பல்னா வந்து
0: சொல்லிடுங்க. அப்படி வச்சிருக்கீங்களா? சரி, இல்லை நான் என்ன சொன்னேன்னா உறுப்பு இல்லை, உணவு, பேச்சு, வழி, இதோடு தொடர்புடையதுன்னு
2: சொன்னேன்.
0: வாய். சூப்பர் மேடம். எண் நான்கோடு தொடர்புடையது, சுருக்கமாக சொல்லுவோமே நாள். சூப்பர். விலங்கு உடலில் உள்ள ஒரு உறுப்பு வால் மேடம். குழந்தைங்களோட சேட்டையோட கம்பேர் பண்ணி சொல்லுவோம் இல்லையா. நீங்க சேட்டை பண்ணுவீங்களா மேடம் சின்ன வயசுல?
2: என்னங்க மேடம்,
0: நீங்க சின்ன வயசுல சேட்டை பண்ணுவீங்களா?
2: பண்ண மாட்டேன் நானு.
0: சேட்டையே பண்ண மாட்டீங்களா மேடம்? உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பீங்க போல இருக்கு மேடம். பாய் மேடம்.
2: பாய்.
0: வாழ்த்துக்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாடல்கள்லாம் அருமை அப்படின்னு சுகுணா அவங்களுடைய பதிவாக இருக்குது. அவங்கள தொடர்ந்து கே யுவராஜ் நெவெலியிலிருந்து நமக்காக சூப்பராக இருக்குது யானை பாடல்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் அழகாக நிறையா யானைகள் கூட்டமோடு அழகாக ஒற்றுமையாக போகிற மாதிரியான ஒரு பிக்சரை நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. கலக்க போகுது நிகழ்ச்சி ரொம்ப அருமையாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறது. பாடல்கள்லாம் அருமைன்னு கோவனூர் கே கார்த்திக் நாங்களும் குத்துவிளக்கு பட்டுள்ளதாக பணிபுரிகிறோம். அந்த குத்துவிளக்கோடு சேர்ந்து இந்த பாடலையும் கேட்டுக்கிட்டு இருக்கோங்க, வேலை செஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாமலேரி முத்தூர் மெக்கானிக் சரவணன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் சில விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. பெரும்பாக்கம் வனிஜா சுந்தர் இவங்களுமே வந்து நாவாய் நாள் அப்படிங்கிற விடையெல்லாம் நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் அது எந்த நாள் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கணும் மேடம். நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து விலங்கோட உறுப்பு வால் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்களுமே வாய் வால் நாவாய் இந்த விடைகள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. சிவன் அருண் அவருமே விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகுணா இவங்களுமே விடைகளை நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி விடைகளை பதிவு பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளை சொல்லிட்டு நம்ம இப்போ அடுத்த பாடல் என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகட்டம் டா தம்பி ராஜா நடராஜா. நல்ல நேரம் படத்திற்காக இந்த பாடலை கேட்டு ரசிக்க போகிறோம். டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் இது. கே வி மகாதேவன் இசையில் அவினாசி மணியின் கற்பனையில் இந்த பாடல். அப்படி பார்த்தீங்கன்னா அவளை தள்ளிக்கே நடந்து வரும் இல்லையா யானை, அதுக்காக தான் இந்த பாடல். கேட்டுடலாமா?

0: நேரம் 9:30. இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கத்தில் நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கலாம். 2952208533, மற்றொரு எண் 2838987171. நீங்க வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். ரைட், அடுத்து வரக்கூடிய நேயர் யாரு? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், வணக்கம், யாருங்க?
1: மதுரையிலிருந்து புஷ்பலதா.
0: புஷ்பலதா அம்மா, போலாமா? இது வந்து யானையோட பெயர்னு சொல்ல முடியாது, யானைக்கு மறுபெயர்னு சொல்ல முடியாது, ஆனா யானையோடு தொடர்புடைய ஒரு விஷயம், சரியா? முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்தால் பல பொருள் தரக்கூடியதா இருக்கு அந்த சொல்லு. முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்தால் பல பொருள் தரக்கூடிய அந்த சொல்லு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சிங்கம், அதையும் குறிக்கக்கூடியது. கூர்மை, அதையும் குறிக்கக்கூடியது. திருமால், பெருமாள் இருக்கார் இல்லையா, திருமால், அவரை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கு. அது விஷ்ணு கிடையாது, ஓகேவா? நீங்க மூன்றோடையும் தொடர்பு படுத்தி யோசிச்சு பாருங்க. சிங்கம், கூர்மை, இதோடெல்லாமும் தொடர்பு படுத்தி பாருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கடைசி இரண்டு எழுத்து கடையேழு வள்ளல்கள்ல ஒருவர். தாய் பார்வதி தேவி, ஒரு ஊருடைய முன்பாதி பெயர். அந்த முன்பாதி பெயர் எப்படி எடுத்துக்கணும்னா, தாமிரபரணி ஆற்றங்கரை கிட்ட அமைந்துள்ள அந்த ஊரோட முன்பாதி பெயர் மட்டும் நீங்க எடுத்துக்கணும், ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா மொத்த சொல்லுமே ஒரு பயணத்தை தொடர்புடையதா இருக்கும். இது மொத்த சொல்லுமே ஒரு இருக்கை அல்லது மாடம் அப்படிங்கறத குறிக்கக்கூடியதாகவும் இருக்கு. ஆற்றங்கரையோரம் என்ன சொல்றீங்க, எனக்கு புரியலையே.
1: தாமிரபரணி,
0: ஒரு இடம், அந்த இடத்தோட முன்பாதி பெயரை மட்டும் சேர்த்துக்கங்கன்னு சொன்ன. மகாபாரதம்லாம் கொஞ்சம் பாப்பீங்களா, கேட்டிருக்கீங்களா? மகாபாரதத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த கதாபாத்திரத்துல காசி மன்னனுடைய மூத்த மகள் கூடாது. பங்கேற்றமைக்கு ரொம்ப நன்றிகள் மேடம். அப்படி யோசிச்சுக்கிட்டே இருங்க, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி மேடம், நன்றி. இங்க வந்து பாத்தீங்கன்னா சுமார் 94% யானைகள் செங்குத்தான மலைப்பாதைகளையும் கரடுமுரடான நிலப்பரப்புகளையும் தவிர்த்து சமமான எளிதான பாதைகளையே தேர்ந்தெடுக்கின்றன. வேகம் வேகமா நகரும் போது இந்த ஆற்றல் சேமிப்பு உத்தி இன்னும் அதிகமா காணப்படுகிறது. அதனால்தான் யானையை காடுகள்ல உபயோகப்படுத்துகிறாங்கன்னு ஹரிகரன் அவருடைய பதிவா இருக்கு. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலைங்க.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து.
0: வாங்க சொல்லுங்க சந்திரசேகர்.
2: மேம், கடையேழு வள்ளல்கள்ல ஓரி அவர் சொல்லாமா மேம்?
0: இல்ல, ஓரி இல்ல.

0: சாரி
1: சரி பாரி சொல்லுங்க.
0: சாரி சாரி கண்டுபிடிச்ச. அப்புறம் கூர்மை அப்படின்னு சொன்னீங்களே மேம், கூர்மையோட இதோட தொடர்புடையது.
1: ஆமா ஆமா
0: சொல்லுவோம்ல மேம்,
1: அப்படி என்னங்க என்னன்னு சொல்றீங்க புரியல சார்.
0: மால் மானா இல்லனா மால் திருமால்?
1: இல்ல இல்ல இல்ல சார் இல்ல. பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் அவங்க வந்து ஒரு விடை அடி தூள்னு சரியா போட்டிருக்கீங்க நீங்க. வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். என்னங்க
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். யாருங்க சார்?
2: ஸ்ரீநகர் அம்பத்தூர்.
1: சொல்லுங்க சார். சொல்லுங்க.
2: அம்பாரி.
1: அம்பாரி அப்படிங்கறீங்க, சூப்பர். சொல்லுங்க, நீங்களே பிரிச்சு சொல்லிடுங்க.
2: அரினா
1: சிங்கம். அரிமா அரிமா அது ஓகே.
2: என்னங்க? பாரி மேடம்.
1: பாரி ஓகே.
2: அப்புறம் வேற என்ன சொன்னீங்க மேடம்?
1: அதான் தாய் பார்வதி தேவி ஒரு ஊரோட முன்பாதி பெயர் கூட தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் யோசிச்சு பாருங்கன்னு. அம்பா அதெல்லாம் அம்பா எடுத்துக்கிட்டீங்களா? சரி ஓகே. இப்போ மொத்த சொல்லுமே இருக்கை அல்லது பயணத்தோடு தொடர்புடையது, அதுதான் சொல்லுவாங்க இல்லையா? அம்பாரின்னா யானையோட இருக்கை, அது மேல உட்காந்து போறது. ஆமா அதுதான். வாழ்த்துக்கள் சார். அப்போ அதுதான் சார், நம்ம எல்லா நேயர்களுக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து அம்பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அம்பை அப்படிங்கிறவங்கள அம்பா அப்படின்னும் நம்ம சொல்லுவோம் சார். மாலினி தேவி அருணாச்சலம் விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. விருதாச்சலம் வட்டம் அவசர குழி ஜான் பீட்டர் இவருமே வந்து அரச குழியிலிருந்து கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. முத்துமாரி அம்பை அப்படிங்கிற விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. அம்பா அப்படின்னும் சொல்லுவோம் சார். பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் அவங்க அரிமா அப்படிங்கிற சரியான விடையை வெரி ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணாங்க. அம்பாரி அப்படின்னு வந்து சுகுணா அவங்களுடைய பதிவாக இருக்குது. அம்பா சமுத்திரம் அப்படிங்கிறதுல அம்பா எடுத்துக்கிட்டேனும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடையடு வள்ளல்களில் ஒருவர் ஓரியா இருப்பாராம் நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து கேட்டிருக்காரு. இல்லை இல்லை, இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த யானைகள் தினத்தில் சிறப்பான பாடலாக இருக்குது அப்படின்னு தசரதன் அவர் சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் தாங்க அடுத்த பாடலாக வரும் அப்படின்னு நினச்ச வானலையில் அப்படியே தவழ்ந்து வந்த காற்றலையில் பாடல் வந்து விட்டது, நல்ல நேரம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. தேனியிலேருந்து ஹரிராம், நான் பார்த்த அன்னை ஒரு ஆலயம் பிள்ளையாரப்பன் பாடல் கண் முன்னே யானைகள் வரிசையாக வருகிறது கலகலப்பாக, சூப்பர் அப்படின்னு வாழ்த்துக்களை அன்புராணி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. புரசிவாக்கம் சவுந்தரராஜன், ஆகட்டம் டா தம்பி ராஜா நல்ல நேரம் பாடலுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மேடம் மக்கள் திலகம் அவர் நடித்த நல்ல நேரம் பட பாடல் வருமா அப்படின்னு கேட்டேன், அதற்குள்ள அந்த பாடலை வழங்கிய உங்களுக்கும் நன்றிகள்னு ஐனாவரம் அப்பு அவருடைய பதிவாக இருக்கு. டிபி குமரன் அவர் வந்து மகர் நோம்பு சாவடியிலேருந்து தஞ்சாவூர்லேருந்து நிகழ்ச்சியில் யானை பாடல்கள் அருமையாக இருக்குது, அடுத்தடுத்து என்ன பாடல்கள் வரும் அப்படின்னு வந்து ஆவலாகவும் இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சியில் நேரம் போதே தெரியலைங்க அப்படின்ற மாதிரி ஏருவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத் அவருடைய பதிவு. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து அவருமே அந்த நல்ல நேரம் பட பாடல் நல்லா இருந்ததுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஹரிராம் அவர் வந்து கப்பல் பல் நாக்கு நா வாய் அப்படிங்கிற விடைகள்லாம் நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. சிவன் அருண் மீரா வெங்கட்ராமன் இப்படி எல்லாருமே வந்து விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளை சொல்லிட்டு அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் என்னங்க? அதாங்க, நம்ம இதை கூட கூட பாடுவோங்க இந்த பாட்டை எப்போ பார்த்தாலும். அபூர்வ சகோதரர்கள் இந்த படத்திலிருந்து தாங்க நம்ம பாடலை கேட்க போகிறோம். நம்ம வருதோ வரலையோ நீங்கள் பாருங்கள், எத்தனை பேர் இப்போ திரும்பவும் கூடவே ரப்பப்பா ரப்பப்பரி அப்படின்னு பாடிக்கிட்டே இருப்பீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், இளையராஜா மற்றும் எஸ்பி ஷைலஜா பாடிய பாடல் இது. இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில் வரக்கூடியது இந்த பாடல். அபூர்வ சகோதரர்கள் படத்திற்காக ராம்போ அப்படிங்கிறது தாங்க நமக்கு நம்மளுடைய கற்பனைக்கே எட்டாத ஒரு விஷயத்தை கமலஹாசன் அவர்கள் ரொம்ப அசால்ட்டாக செஞ்சு காமிச்ச ஒரு படம் கூட. அந்த பிஜிஎம்ல வந்து யானை கூட கையை பிடிச்சிக்கிட்டு அதை தொங்கும் போது நீங்க யோசிச்சு பாருங்களேன், அது ஒரு கற்பனைக்கு எட்டாத ஒரு காதலை அப்படி யானை தூக்கி காமிக்கிற மாதிரி அவரும் அதை ஏறி அந்த நடிப்பு மூலமா நமக்கு வெளிப்படுத்தியிருப்பாரு. கேட்டுருவோமா அந்த பாடலை?

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்று சிறப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. வரக்கூடிய நேயர் யாரு? வாங்க, வணக்கம். ஆமாம், நீங்கள் வந்தீங்கன்னா பேசணுமே. வணக்கம். வணக்கம். அடா, நான் லைனில் இருக்கேன், ஆனால் யாருமே பேசுறதுக்கு ரெடியாக இருக்கவே மாட்டேங்கிறீங்களே. சூளை ரீஜா மனோகரன் விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவரும் விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் அப்படியே ரேடியோக்கு முன்னாடி எல்லாரும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம்னா பார்த்துக்கங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சரை போட்டிருக்காரு. கோபால் சாம்பல்பட்டியிலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. யானையுடைய நடையும் அதன் காது அசைவும் அதன் தும்பிக்கையும் அழகே அழகுங்க. விநாயகருடைய அம்சம் இல்லையா அது? ஸ்ரீமுஷ்ணத்திலேருந்து மோகன்ராஜ் அவருடைய பதிவாக இருக்குது. நாமலேரி முத்தூர்லேருந்து மெக்கானிக் சரவணன் கேள்விகள்லாம் தலையை சுத்துதுங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இல்லை சார், அதை நம்ம பழகிட்டோன்னா சரியாக போயிடும். மேம், பூவா தலையா பறந்து போட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல்கள்லாம் வந்து எங்கே இருக்கு அப்படிங்கிறதுக்குள்ளே நான் உங்களது படிக்கிறதுக்குள்ளே வேறு எங்கே இடத்துலையோ போயிடுது சுகுணா மேடம். இருப்பினும் நான் அது தேடியாவது அவரை படிச்சிடுறேன். இந்த கலக்கலரங்கம் நிகழ்ச்சி நல்லா இருக்குது அப்படின்னு பாலு விஜய் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அபூர்வ சகோதரர்கள் பாடல் அருமையாக இருக்குன்னு ஆடுதுறையிலேருந்து பாலு அவங்களுடைய பதிவு. இந்த படத்துக்குள்ளே அப்போவா சூப்பராக நடிச்சிருப்பாருங்க கமலஹாசன் அப்படின்னு முத்துமாரி அவங்களுடைய பதிவாக இருக்குது. புது மாப்பிள்ளைக்கே நல்ல யோகமடா, அந்த பாடல் சூப்பராக இருந்தது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னேரி கலீலகம் அந்த நிகழ்ச்சி அருமைன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பாபு முல்லைக்காடுலேருந்து ஒவ்வொரு பாடல்களும் செமையாக இருக்கே அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வணக்கம்.

0: பாரதி தமிழ் பண்பலை. ரைட்டு, வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார். வணக்கம்.
1: கொடுங்கிருந்து தனியாசிரம் பேசுறேன். நம்மளால பதிவு போட முடியாது.
0: சரி, ஓகே, பரவாயில்ல. இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாமா?
1: பாட்டை மட்டும் சூப்பரா கேட்டுனே இருக்கேன்.
0: சரி, அப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாமே.
1: ஆமா.
0: சரி, ஆமா, போக போறோம்ல. கரெக்ட்.
1: வழி விட்டுறேன்.
0: அடுத்து நேருக்கு வழி விட்டுறீங்களா? நன்றி. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: கும்பகோணம் தூரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜி ஆர் சரவணன் மேடம்.
0: ஜி ஆர் சரவணன் சார், போலாமா?
2: வானொலியில் நிதுகண்ட பூனையினான் இன்று யானை நிகழ்ச்சியில்.
0: ரைட், ஓகே சார். பார்த்தீங்கன்னா மறைப்பு வடிவம் புறத்தோற்றம் அந்த மாறு உடை அணிந்து நடிக்கக்கூடிய ஒரு செயலை குறிக்கக்கூடியது இது. அப்புறம் அபராதம் தண்டனை பயனற்றது இதையெல்லாம் குறிக்கக்கூடிய வேறு சொல்லும் இதுல இருக்குங்க.
2: அபராதம் தண்டனை
0: இல்ல, அதுக்குதானே நம்ம குடுக்கறதே. ஒற்றையும் பார்க்கணும். சரியா பாப்பமா சார்? நன்றி, நன்றி. வேழமா இருக்குமா அப்படின்னு சுகுணா அவங்க கேட்டிருக்காங்க. இல்ல இல்ல, வேழம் இல்ல. பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் அவங்க பாடல்கள்லாம் சூப்பரா இருக்குன்னு பதிவு பண்ணிருக்காங்க. அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்துல இருந்தது அபூர்வமா கேட்டது போல இருக்கு மேடம் அந்த பாடல்ல. மேடம், அதை நாங்க நிறைய தடவை போடுவோம் மேடம். அவங்கள தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு, அவர் சூளை ரீஜா மனோகரன் அவர் சொல்லியிருக்காரு. ரைட், ஓகே. கலீல் அகமத் அவர் வந்து நிகழ்ச்சி ரொம்ப கலகலப்பா இருக்குன்னு பதிவு பண்ணிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து இப்போ நம்ம அடுத்த நேயர் யாருன்னு பார்க்க போறோம். வாங்க. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க.
3: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி.
0: சொல்லுங்க ஐயா. அப்ப நான் வந்து திருப்பியும் சொல்லணும். ரைட்டா, நான் திருப்பியும் சொல்லணும். அதாவது கேள்வியை உங்களுக்கு சொல்லணும். மறைப்பு, மறைப்பு வடிவம், புறத்தோற்றம், மாறு உடை அணிந்து நடிக்கக்கூடிய ஒரு செயலை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இதுல இருக்குங்க ஐயா.
3: நடிகர்.
0: இல்ல இல்ல, இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம். அதை நம்ம வேற மாதிரி எப்படி சொல்லுவோம்னு யோசிக்கலாம். சரிங்களா? ஐயோ, பேசிக்கிட்டு இருந்தாரு, கட் ஆயிடுச்சு. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: மதுரை விஸ்வநாதோட ரமேஷ், சென்னையில இருந்து பேசுறேன்
0: ஐயா. சொல்லுங்க.
4: அம்மா, முத உங்க ஹோம்ஒர்க்கு வந்து மிக்க நன்றிங்கம்மா.
0: ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா.
4: ஒரு குறிப்பு கூட என்னால கண்டுபிடிக்க முடியலம்மா. நல்லா சொல்லுங்க, நான் ஒன்னாலும் கண்டுபிடிச்சிடுறேன்.
0: இல்ல, ஓகேங்க ஐயா. இப்ப வந்து பெருத்த உடலை கொண்ட யானையை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் தாங்க ஐயா இது. ஓகேவா? அதுக்கான முதல் குறிப்பை சொல்லிடுறேங்க ஐயா. மறைப்பு வடிவம், புறத்தோற்றம், மாறு உடை அணிந்து நடிக்கக்கூடிய செயலை குறிக்கக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா 1, 4, 5 இந்த சொல்லுல ஒளிந்திருக்குங்க ஐயா. ஓகேவா? முதல் சொல் வந்து மறைத்தலை குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி, அதை கூட நீங்க அப்படி வச்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பாதை வழி இதோடு தொடர்புடைய ஒரு சொல்லும் இதுல இருக்குங்க ஐயா. என் நான்கோடு தொடர்புடைய ஒன்றும் இதுல இருக்கு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அபராதம் தண்டனை பயனற்றது இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் இதுல இருக்குங்க ஐயா.
4: ரொம்ப நன்றிங்க
0: ஐயா. நன்றி ஐயா, நீங்க இவ்வளவு தூரம் கண்டுபிடிக்க முயற்சித்ததுக்கு நன்றிங்க ஐயா. நடராஜன் சுபையா புத்தகத்துல இருந்து கலீரா இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ஃபர்ஸ்ட் கேள்விக்கு இப்ப பதிவு பண்ணிருக்கீங்களா சார்? அனைத்து நிகழ்ச்சிகளும் அருமை அருமை அப்படின்னு பாலு விஜய் அவங்களுடைய பதிவா இருக்கு. இப்படி எல்லா நேயர்களும் தன்னுடைய பதிவுகளை பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் யாரு? வணக்கம், இது விவத் பாரதி தமிழ் பண்பலை. அரி சொல்லுங்க.
5: வேதமா மேடம்?
0: வேதம். ஓகே, வேதம் ஒரு குறிப்பு வந்திருக்கு.
5: மறை வந்து வே. தடம்.
0: தடம் அடி தூள்.
5: வேற வேதம் தடம். அப்புறம் வேற
0: இப்போ நீங்க வந்து இப்போ என்னென்ன சொல்லிருக்கீங்கன்னா வேதம் சொல்லிட்டீங்க, தடம் சொல்லிட்டீங்க. ரைட், இப்போ சொல்லுங்க அந்த மறைப்பு வடிவம் புறத்தோற்றம் அந்த மாறு உடை அணிந்து நடிக்கக்கூடிய ஒரு செயலை குறிக்கக்கூடியது. அவ்வளவுதான், இப்போ நீங்க ஓரளவுக்கு வந்துட்டீங்க. இப்ப இதை மட்டும் சொல்லுங்க, அபராதம்

0: தண்டனை பயனற்றது, இதையெல்லாம் குறிக்கக்கூடிய வேறு சொல். அபராதம் தண்டனை பயனற்றது, அது அதை நீங்க கொஞ்சம் சுருக்கணும். அதாவது அபராதம் கட்டுறதுன்னு வச்சுக்கோங்களா, நம்ம வேற மாதிரி சொல்லுவோம். தனையா தன்னுன்றீங்களா? இல்ல இன்னும் கொஞ்சம் முடிக்கலாம் நீங்க. சரி ஓகே ஐயா, வேற நேருக்கு வாய்ப்பு கொடுத்து பாக்கலாமா? இருப்பினும் ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்க சொல்றது எதையுமே கண்டுபிடிக்க முடியலங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நிகழ்ச்சி கேட்பது எங்களுக்கு பெருமையா இருக்குன்னு. ஆடுதுறையிலிருந்து பாலு, தருண்குமார், விசாலாட்சி இவங்கெல்லாம், காமாட்சி இவங்கெல்லாம் நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் இவங்க வந்து வேடம் வேதம் அப்படிங்கிற இரண்டு விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கத்திலிருந்து அழகான ஒரு விடையை, நம்ம கேட்க போற விடையை பதிவு பண்ணிட்டாங்க. வணக்கம். வணக்கம் ஹேமா, சொல்லுங்க. என்ன சொல்லா இருக்கும் மேடம், அது முழு சொல்லியும் விளக்கிட்டீங்களா? அந்த பெருத்த உடலை கொண்ட யானை, பெருத்த உடலை கொண்ட யானையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் மேடம் அது. சரி அப்படியே எழுதிக்கோங்க, அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த நேயர்கிட்ட. நன்றி. ரைட், ஓகே. இங்க வந்து வேதம் நான்கு அப்படின்னு வேதம்ன்றத பாபு முள்ளக்காடுலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. தசரதன் சந்திரனோ அப்படிங்கிற மாதிரி ஏற்றிருக்காரு. இல்லை இல்லை சார், நான் அப்படி யோசிக்கல, மாதண்டம் அப்படிங்கிற மாதிரி. நான் இன்னும் மாதண்டத்துக்கு வரல. சுகுணா அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க, அதை கேட்டுருவோம் இன்னொரு நாள். எழுக்கிணறு தேவா நிகழ்ச்சி அருமை, வாழ்த்துக்கள் அபுதாகிர். எழுக்கிணறு அபுதாகிர் அவருடைய பதிவாக இருக்குது. அவரை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகுணாவும் அந்த தண்டம் அப்படிங்கிற பதிலை பண்ணியிருக்காங்க. இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பு, தொடரட்டம், வாழ்த்துக்கள்னு டாக்டர் மோகன்ராஜ் செல்வபுரம் கோவையிலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமனும் ஓரிரு விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க நமக்காக. சுகுணா அவங்க வந்து தடம் தண்டம் இந்த இரண்டையும் பதிவு பண்ணியிருக்காங்க. மேலப்பேடு வி தயாளன் அவருமே கலக்கலங்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லா நேயர்களும் பார்த்தாச்சு, வரக்கூடிய நேயர் பதிலை சொல்லிடுறாங்களான்னு பார்ப்போம். சொல்லுங்க, வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. லலிதாமா, சொல்லுங்க. லலிதாமா,
1: வேதண்டம்.
0: வேதண்டம் சூப்பர். இப்ப நீங்க அந்த குறிப்பை விளக்கிறீங்களா?
1: வேதம் வந்து வேதம்
0: இல்ல இல்ல, நான் ஒண்ணுனா கேட்டுறேன், அப்படி சொல்லிடுறீங்களா?
1: தடம்.
0: சரி, தடம் அதுதான். ஓகே, அதாவது வேடம் மறைப்பு குறிக்கக்கூடியது, அந்த நடிக்கக்கூடியது. சரி சூப்பர்மா. பாதை வழி இதோடு தொடர்புடையது. தடம் என் நான்கோடு தொடர்புடையது வேதம். அப்புறம் புறத்தோற்றம் மாறு உடை அணிந்து நடிக்கக்கூடிய ஒரு செயல் வேடம். அவ்வளவுதான், எல்லாமே முடிச்சிட்டீங்க. வேதண்டம் பெருத்த உடலை கொண்ட யானையை குறிக்கக்கூடியது. சூப்பரா சொன்னீங்க ராயப்பேட்டை லலிதாமா. இல்ல இல்ல இல்ல இல்ல, சூப்பரா. இது இதை விட என்ன மேடம், அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. நாலு குறிப்புக்குமே விடை சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. தேங்க்யூமா, பாய். இங்க வந்து அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம் இந்த கேள்விகள்லாம். இருந்தாலும் நமது நேயர்கள் அடி தூள் கலப்புறாங்க. அடுத்து பாடல் என்னவா இருக்கும் அப்படின்னு ஐநாவரத்துல இருந்து அப்பு அவர் கேட்டிருக்காரு. மாலினி தேவி, அருணாச்சலம் இவங்கமே வந்து சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. நல்ல பெருமாள் இவங்களும் விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமத்து, ராயப்பேட்டா லலிதாம்மா எப்போ வந்தாலும் கரெக்டா பதில் சொல்றாங்களே, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பொன்னேரி கலீல் அகமத் பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் வெரி ஃபர்ஸ்ட் யார் தெரியுமா பண்ணியிருந்தாங்க, அன்புராணி தான். வேதண்டம் அப்படிங்கிற சரியான விடையை வெரி ஃபர்ஸ்ட் பதிவு பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். மீரா வெங்கட்ராமன் அவங்களுமே தண்டம் அப்படிங்கிற ஒரு விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. தாமலேரி முத்தூர் மெக்கானிக, ஐராவதமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. சார் இதை நான் யோசிக்கவே இல்லை, ஐராவதம்ன்றது. நான் இன்னொரு நாள் எடுத்துன்னு வந்துடுறேன். ரைட்டு, ஓகே. அண்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வே மறைவு அப்படிங்கிறத சுகுணா பதிவு பண்ணியிருக்காங்க. மாறுவேடம் அப்படின்னு தேனி ஹரிராம் அவருடைய பதிவாக இருக்குது. வேதண்டம்னு வீரதுரை அவருடைய பதிவாக இருக்குது. இங்கே வந்து

பார்த்தீங்கன்னா நிறைய நேயர்கள் வந்து அப்படியே பதிவுகளை போட்டு தாக்கிட்டு இருக்கிறாங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து மேடம் இந்த விலங்கியல் பாடத்தெல்லாம் எடுத்து படித்தோன்னு வச்சிங்களா, பரிச்சை எழுதுறது மாதிரியே இருக்குது, சிறு வயதுக்கே எங்களை கொண்டு போயிட்டீங்கன்னா பார்த்துக்கிங்களேன் அப்படின்னு நடராஜன் சுப்பையா அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. தசரதன் அவருமே தண்டம் அப்படிங்கிற ஒரு விடையை நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி பதிவு பண்ண எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். இங்கே வந்து அபூர்வ குறிப்பு மூலம் யானை பற்றிய நிறைய செய்திகளை அறிந்து கொள்ள முடிகிறது. வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்னு சூளை ரீஜா மனோகரன் அவருடைய பதிவு. பெரும்பாக்கம் வனஜா சுந்தர், கேள்விகளை அப்படி நான் யோசிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி காலையில் எங்களுடைய மூளைக்கு வேலை தருகிறீர்கள், சூப்பர் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி பதிவு பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளை சொல்லிட்டு இப்போ நான் என்ன பாடல் போக போறேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, என்ன கிழமையாக இருந்தால் என்னங்க நமக்கு வேணும் யானை பாட்டு, நாங்கள் எப்படி வேணால் கேட்போம். ஆடி வெள்ளி படத்திலேருந்து வெள்ளிக்கிழமை ராமசாமி வராண்டோய் வராண்டோய் வாணிஜெயராம் பாடிய பாடல் இது. சங்கர் கணேஷோட இசையில் வாலியோட கற்பனையில் இந்த பாடல் உங்களுக்காக.

0: நேயர்கள் இதுவரை பங்கேற்று சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி
1: கலக்கல் அரங்கம் கலக்கல் அரங்கம் சபாஷ்.

மீண்டும் இணைகிறோம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த அலைவரிசையை 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்கள் கூட சேர்ந்து கேட்டுட்ருக்கோம். அறிவுபூர்வமான கேள்விகள், சுவாரஸ்யமான பதில்கள் நேயர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி இது. இது சிந்தனைக்கு விருந்து வைக்கும் நேரம். நேரம் காலை 10:02. அலைகளின் ஓசையிலே ஆயிரம் ஆயிரம் அதிசயங்கள் ஒளிஞ்சிருக்கு. மீன்கள் முதல் முத்துகள் வரை, கடற்பாசி முதல் கனிம வளங்கள் வரை, நம் வாழ்வுக்கு எண்ணற்ற வளங்களை வாரி வழங்கும் இயற்கையின் அற்புத பொக்கிஷம்தான் கடல். ஆமாங்க, இன்னைக்கு கடல் வளங்கள் குறித்த சுவாரஸ்யமான கேள்விகளுடன் இயற்கை சார்ந்த பாடல்களோடு நிகழ்ச்சி வளம்பெறப்போகுது. நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-205-8531 என்ற எண்ணுக்கும், மற்றும் ஒரு இலக்க எண்ணான 283-89-871 என்ற எண்ணுக்கும், மறக்காம சென்னையுடைய முன்னிணைப்பு எண்ணான 044 என்ற எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இது என் கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சி. இன்று சுவாரஸ்யமாக கடல் வளங்கள் குறித்த சுவாரஸ்யமான கேள்வி பதில்களுடன் நிகழ்ச்சி வளம்பெறப்போகுது. சரி, நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இயற்கை சார்ந்த பாடலோட நிகழ்ச்சிக்குள்ளே போனால் நல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பூவே பூச்சுடவா அந்த திரைப்படத்திலிருந்து சித்ரா குழுவினர் பாடின பாடல், இளையராஜா இசைக்கு வைரமுத்துவின் கற்பனை வரிகளில் பாடல் இது.

0: நேரம் காலை 10:07 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அழகான ஒரு இயற்கை சார்ந்த பாடலோடு இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு கடல் வளங்கள் சம்பந்தமான சுவாரஸ்யமான கேள்வி பதில்களோட இன்றைய என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி இடம்பெறப்போகுது. சரி, நேர்கள்லாம் ஆர்வமாக வந்துட்டாங்க, கேள்விகளே கேட்கல. சரி, உங்களுக்காக கேள்விகளை கேட்டோம். கடலில் கிடைக்கக்கூடிய முக்கியமான இயற்கை வளங்கள் என்ன அப்படின்றது தான் முதல் கேள்வி. நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை கேள்வி, கடலில் கிடைக்கக்கூடிய முக்கியமான இயற்கை வளங்கள் என்ன அப்படின்றது தான் கேள்வி. இணைப்பில் இணையக்கூடிய நேர்களை சந்திச்சிடலாம். வணக்கம், யார் இங்கே இணைப்பில் இருந்து விடுபட்டாங்க? இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, உங்கள் பேர் சொல்லலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. சரி, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: ஹலோ, முத்துமாரி பேசுறேன், கொருக்குப்பேட்டையில இருந்து.
0: இன்னைக்கு கடல் வளங்கள் சம்பந்தமான கேள்விகள்லாம் இடம்பெற போகுதுமா? கேள்வி கேட்டீங்களா இல்ல மறுபடியும் கேட்கணும்?
1: அதாவது கடல் வளத்துல வந்து உப்பு கிடைக்குது மேடம்.
0: இல்ல, நான் கேட்ட கேள்வி, கடல்ல கிடைக்கக்கூடிய முக்கியமான இயற்கை வளங்கள் என்ன?
1: இயற்கை வளங்கள்னா மீன், முத்து, சிப்பி, நத்தை, நண்டு, வேற என்னது, வேற மீன்கள், அப்புறம் நத்தை, நண்டு, முத்து, சிப்பி, தங்கு, வளம்புரி தங்குன்னு சொல்லுவாங்க, தங்கு.
0: ஓகேம்மா, அழக முயற்சி பண்ணீங்க, இனிப்பில் வந்ததுக்கு நன்றி. இதே கேள்வியை அடுத்த நேர்கள் கூட கேட்டுலாம். வணக்கம்,
2: சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து பேசுற நிலைமை இருக்கீங்களா?
0: எல்லாரும் நிலைமை இருக்கும், சொல்லுங்க சந்திரசேகர், கேள்விக்கு பதில்.
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்,
0: சொல்லுங்க சார்.

0: கேள்விக்கு பதில்.
1: கடல்ல கிடைக்கக்கூடிய இன்னொரு கேள்வி சொல்லுங்க மேம்.
0: இயற்கை வளங்கள், கடலில் கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான இயற்கை வளங்கள் என்னென்ன அப்படின்றதுதான்.
1: இது சொல்லலாம் மேம், கடற்பாசி அது சொல்லலாமா மேம்? கடல் பாசி அந்த அந்த இயற்கை வளம் அது ஓகேவா மேம்?
0: இல்ல உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லலாம். கடல்ல ஆக்சுவலி என்னென்னலாம் வளங்கள் இருக்கு அப்படின்றது, கடல்ல நீங்க பார்த்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடல்ல என்னென்ன வளங்கள்லாம் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க சொல்லலாம்.
1: மீன் வளம் இருக்கு, அப்புறமா கடற்பாசி அப்படிங்கிறது இருக்கு, முத்து பவளம் சிப்பி இது மாதிரி அழகு சாதனங்கள் எல்லாம் எடுத்து பண்ணுவாங்க அது இருக்கு. அதுக்கப்புறமா வந்து இது வணிகம் சார்ந்த விஷயம் அப்படிங்கறதும் கடல்ல இருக்கு மேம். அப்புறமா வந்து அரிய வகை ஆமைகள், கடல் ஆமைகள், அப்புறமா பசு இது கடல் குதிரைகள், கடல் மாடுகள் அதெல்லாமும் இருக்கு மேம்.
0: ஓகே, அழக முயற்சி பண்ணுங்க. இனிப்புல வந்ததுக்கு நன்றி சார். ஆக்சுவலி கடல்ல கிடைக்கக்கூடிய முக்கியமான இயற்கை வளங்கள் ரெண்டு பேரும் சரியான பதில சொன்னாங்க. இன்றும் கிளியரா வந்து சொல்லிடலாம். மீன், இறால், நண்டு, சிப்பி, கடற்பாசி, முத்து, உப்பு, கடல் நீர். அது மட்டும் இல்லாம கடல் அடியில் கிடைக்கக்கூடிய கனிமங்கள்லாம் நிறைய இருக்கு. இது மாதிரியான முக்கியமான கடல் வளங்கள் கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய இயற்கை வளங்கள்ல ஒண்ணு. சரி, இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஒரு பாடல் கேட்டலாம். என்ன திரைப்படத்தில் இருந்தோம்னா, ராஜாதி ராஜா திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டலாம். மனு பாடிய பாடல், வாலியின் கற்பனைக்கு இளையராஜா இசையமைப்பில் பாடல் இது.
2: சிலு சிலு மென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு

0: நேரம் காலை 10:16 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு கடல் வளங்கள் குறித்த சுவாரஸ்யமான கேள்விகளுடன், இயற்கை சார்ந்த பாடல்களுடன் தான் நிகழ்ச்சி வளம் வந்துகிட்டே இருக்கு. நேயர்கள் ஒருவேளை தொலைபேசி வழியாக உங்களால் தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னா, நம்மளுடைய விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஃபேஸ்புக் பேஜில் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களது பதிலை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களது பதில வந்து இங்க வாசிப்போம். சரியா? சரி, நிகழ்ச்சியில கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி, நம்ம முதல் கேட்ட கேள்விக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இறால் கடல் குதிரை திமிங்கலம்னு போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான எங்களுடைய கேள்விக்கு உங்களது பதில வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணீங்கன்னா நாங்க உங்க பெயரை படிப்போம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த கேள்வி, கடல் ஏன் உயிரினங்களின் மிகப்பெரிய வாழ்விடம்னு அழைக்கப்படுது அப்படின்ற கேள்விக்கு நேர்கிட்ட கேட்டலாம். விடைய வணக்கம். யார் இங்கிருந்து நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர்? வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
1: காலை, இது ராயப்பட்டியிலிருந்து வெங்கட்டன் பேசுறேன்.
0: கடல் ஏன் உயிரினங்களின் மிகப்பெரிய வாழ்விடம் என்று அழைக்கப்படுகிறது சொல்லுங்க சார்.
1: அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன் கேள்விக்கே இன்னொரு ரெண்டு அடிஷனல் இயற்கை இது இருக்கு. நம்ம பாம்பேல வந்து பாம்பே ஹைல வந்து பெட்ரோல் எடுக்கிறாங்க. குஜராத் ஓரத்துல ஜாம் நகர்லயும் பெட்ரோல், இயற்கை வாயு, நாஃப்தா அதெல்லாம் எடுக்கிறாங்க. அதுவும் நமக்கு கடல்ல இருந்து கிடைக்கிறது இயற்கை வளங்கள்,
0: இயற்கை கனிம வளங்கள். ஓகே சார்.
1: ஆமா, நெக்ஸ்ட் அதுவும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நம்ம நம்ம அந்த முத்து சிப்பி அந்த கடல் வாழ் உயிரினங்களை தவிர நமக்கு உபயோகமா மனிதனுக்கு உபயோகப்படக்கூடிய
0: அது எல்லாமே கனிம வளங்கள்ன்ற வார்த்தைகள்ல அடங்கிடுமே.
1: ஆமா, அது கனிம வளங்கள்ல வருதே, இயற்கையில வருதே,
0: அதோட சேர்ந்து கனிம வளங்கள். ஓகே சார்.
1: ஆமா, இது சொல்லுங்க மேடம்.
0: கடல் ஏன் உயிரினங்களின் மிகப்பெரிய வாழ்விடம் என்று அழைக்கப்படுகிறது? உயிரினங்களுடைய மிகப்பெரிய வாழ்விடமா வந்து கடலை ஏன் சொல்றாங்க அப்படின்ற கேள்வியதான் கேட்டேன்.
1: ஏன் கேட்டீங்கன்னா, மூணுல வந்து ரெண்டு பகுதி வந்து உங்களுக்கு வந்து கடலா இருக்கிறதுனால எல்லாமே வாழ்விடங்கள் வந்து அங்கதான்.
0: ஓகே சார். அருமை,
1: ஒரு பகுதி தான் நிலம்.
0: ஓகே சார், அருமை முயற்சி பண்ணீங்க. இதே கேள்வியை அடுத்த நேரம் கிட்ட சேர்க்கலாம். வணக்கம். யார் இங்க இருந்து? சொல்லுங்கம்மா. அதுக்காக அந்த பேர் வச்சிருக்காங்களா? கடல் ஏன் உயிரினங்களின் மிகப்பெரிய வாழ்விடம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்ற கேள்விக்கு வந்து தசரதன் பவரப்பாறைகள் ராட்சத கைவாட்டிருக்கின்ற

0: அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அடுத்து இணைப்புல இணைக்கூடிய நேயர், வணக்கம், யார் இங்கிருந்து?
1: ஹலோ,
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம், கும்பகோணம் இந்திராஜிலிருந்து பி எம் சரவணன் பேசுறேன் மேடம்.
0: ஆ, சொல்லுங்க சார்.
1: கடல் பரப்பளவு அதிகமா இருக்கிறதால அதுல பாசி அது அதெல்லாம் இருக்கிறதால வந்து உயிரினங்கள் வாழ்றதுக்கு ஒரு இதா இருக்கு.
0: ஓகே ஓகே, அழகா சொன்னீங்க, முயற்சி பண்ணீங்க, நன்றி. ஆமாம், கரெக்டாக சொன்னாங்க. கடல் பூமியுடைய மேற்பரப்பில் சுமார் 71% பகுதியை ஆக்கிரமிச்சிருக்கு. ஸோ அதன் பரந்த பரப்பளவிலும் ஆழத்திலும் நுண்ணுயிர்களில் இருந்து மிகப்பெரிய திமிங்கலங்கள் வரை எண்ணற்ற உயிரினங்கள் வாழுது. அது மட்டும் இல்லாமல் கடலுடைய வெவ்வேறு ஆழம், வெப்பநிலை, அப்புறம் சூழல்கள், தனித்தனி உயிரியல் அமைப்புகளும் இருக்குது. அதனால் பரப்பளவு, உயிரினங்களுடைய எண்ணிக்கை, உயிரின பல்வகைமை, இதோடைய அடிப்படையில் கடல் பூமியின் மிகப்பெரிய வாழ்விடமாக கருதப்படுகிறது என்ற பதிலும் சொல்ல தெரிஞ்சுக்கலாம். நேரம் காலை 10:20 ஆயிடுச்சு. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கும். இணைப்பில இணையக்கூடிய அடுத்த நேர சந்திச்சிடலாம். வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், இணைப்பில இருக்கிறீங்க, உங்க பேர் சொல்லலாம். உங்களுக்கான கேள்வியை சொல்லிடலாமா? கடல்ல இருந்து உப்பு எப்படி பெறப்படுது? நம்ம வீட்டில் சமையல் பண்றோம் இல்லையா, உப்பு, அந்த உப்பு எப்படி கிடைக்குது?
2: உப்புங்கிறது கடற்கரை ஓரத்துல அந்த உப்பளங்கள் மூலமா அவங்க கடல் நீரை தேக்கி உப்புக்களை கலெக்ட் பண்றாங்க. அது வந்து பலதரப்பட்ட ஆறுகள் வந்து கடல்ல கலக்கும் போது அந்த கனிம வளங்கள் ஃபுல்லா அதுல சேருது, அதுல உப்பும் ஒரு பெரும் பங்கு.
0: அதனால
2: உப்பு நமக்கு கடலில் அதிகமாக இருப்பதாக எனக்கு என்னோட கருத்து.
0: ஓகேமா, ஓகே, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. கடல்ல இருந்து உப்பு எப்படி பெறப்படுது அப்படின்னா, கடல் நீரை உப்பளங்கள்ல தேக்கி வச்சு சூரிய வெப்பத்தால நீரை ஆவியாக்கி அந்த மீதம் இருக்கும் பார்த்தீங்களா, ஆவியாக போனா மீதி இருக்கிறது, அப்படிதான் அந்த உப்பை சேகரிக்கிறாங்க. சரி, இப்போ வந்து அழகான பாடல் கேட்டலாம். எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னா, முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடின பாடல், இளையராஜா இசையமைப்பில், கண்ணதாசனின் வரிகளில் அற்புதமான பாடல் இது.

0: நேரம் காலை 10:26. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்ம பாடலுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி, கடல்ல இருந்து உப்பு எப்படி பெறப்படுது அப்படின்ற கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய பேர் பதில் சொல்லியிருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜான் பீட்டர், அடையாளம் பட்டு ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, பாஷா, விக்னேஷ், மேலப்பேடு தயாளன், தசரதன், இவங்கெல்லாம் வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இன்னைக்கு அடுத்த கேள்வி போலாம். கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு கடல் வளங்கள் குறித்த சுவாரஸ்யமான கேள்வி அதுகள் கூட தான் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. சரி, கேள்வி அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, கடல் வளங்கள்னு நம்ம சொன்னோம் இல்லையா, இது கடல் வளங்களில் பவளப்பாறைகள் ஏன் முக்கியமானது அப்படின்றத சொல்கிறோம். இன்னைக்கு இன்னொரு முறை உங்களுக்காக கேள்வி, கடல் வளங்களில் பவளப்பாறைகள் ஏன் முக்கியமானது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்ற கேள்விக்கு பதிலை வந்து கேட்டுலாம். இணைப்பில் இருக்கிறேனே, வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, உங்கள் பேர் சொல்லலாம். வணக்கம், இணைப்பில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், யார் இங்கிருந்து சார்?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சொல்லுங்க சார், கடல் வளங்கள்ல பவளப்பாறைகள் ஏன் முக்கியமானதுன்னு சொல்றோம்.
1: கடல் வளங்கள்ல
0: பவளப்பாறைகள் ஏன் முக்கியமானது?
1: மீன்களுக்கு வந்து ஒரு உறைவிடமா இருக்கு மேடம். அந்த மீன்கள் இனப்பெருக்கிறதுக்கு ஒரு அரிய இடம் தான் அந்த பவளப்பாறைகள்.
0: ஓகே சார், இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் இங்கிருந்து?
2: ஹலோ, வணக்கம். வணக்கம்
0: வணக்கம், யார் இங்கிருந்து சார்?
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜ் முகமது இக்பால்.
0: ஓகே சார், நீங்களும் சொல்லுங்க சார், கடல் வளங்கள்ல பவளப்பாறைகள் ஏன் முக்கியமானதுன்னு சொல்றோம்.
2: சொல்லுங்க மேடம்.
0: கடல் வளங்கள்ல பவளப்பாறைகள் ஏன் முக்கியமானதுன்னு சொல்றோம்.
2: மீன்களுக்கு உறைவிடமா இருக்கு, மற்றபடி அது உணவுக்காக உபயோகமா இருக்குங்க. பவளங்கள் வந்து இந்த இதுக்கு அந்த அணிகலமாவற பெண்களுக்கு பயன்படுத்துறாங்க.
0: ஓகே சார், இணைப்பில் வந்ததற்கு நன்றி. கடல் வளங்கள் பவளப்பாறைகள் ஏன் முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்கன்னா, மீன்கள் மட்டுமல்ல அது பல கடல்வாழ் உயிரினங்களுக்கும் உணவும் தங்குமிடமும் இனப்பெருக்க இடமும் வழங்குது. அதனால தான் அது பவளப்பாறைகளை கடலுடைய முக்கியமான உயிரியல் வளமாக சொல்றோம். சரி, நிகழ்ச்சியில் போகிறதுக்குள்ள அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, கடல் வளங்களை நம்ம

0: அதிகமாக பயன்படுத்தினால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்றது தான் கேள்வி. இணைப்பில் இணையக்கூடிய நேர சந்திச்செல்லாம் வணக்கம். யார் இங்கிருந்து இணைப்பில இருந்து விடுபட்டாங்க? இனிப்புல இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். யார் இங்கிருந்து?
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
1: குங்கம்பாக்கம் டேங்க் பேண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜ பேசுறமா. வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: சார். சொல்லுங்க சார், கடல் வளங்களை அதிகமாக பயன்படுத்தினால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்றதுதான் சார் கேள்வி.
1: தெரியலையம்மா, நீங்க தான் சொல்லணும்மா.
0: இனிப்புல வந்ததுக்கு நன்றி சார். ஆக்சுவலி கடல் வளங்களை அதிகமாக பயன்படுத்தினால் அளவுக்கு மீறிய மீன்பிடித்தல், கடல் மாசுபாடு, பவளப்பாறை அழிவு போன்ற கடல் உயிரினங்களின் எண்ணிக்கை குறைந்தது அப்படின்னா சுற்றுச்சூழல் சமநிலை பாதிக்கப்படலாம். அதனால தான் அதிகமாக பயன்படுத்தாம நம்ம ஓரளவுக்கு பயன்படுத்தணும்னா கடல் வளங்களையும் கடலையும் காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க. சரி, நிகழ்ச்சியில அடுத்ததான் ஒரு பாடல் கேட்கலாம். பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இடைவேளையை தொடர்ந்து எங்க தம்பி திரைப்படத்துல இருந்து பாடல் இசைக்கும்.
2: क्यों छोटे साहब, वैक्यूम इवेपोरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके साथ।

0: நேரம் காலை 10:35 கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் கடல் வளங்கள் குறித்த சுவாரஸ்யமான கேள்விகளோடு இயற்கை சார்ந்த பாடல்களோடு நிகழ்ச்சி வளம் வந்துகிட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் கேள்விகளுக்கு நேர்கள்லாம் ரொம்பவே அழகாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஃபேஸ்புக்கில் நேர்கள் என்னென்னலாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் கேட்டலாம். நடராஜன் சுப்பையா புத்தகத்துலேருந்து இப்போ நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருமலைசை அஸ்மினி நாகராஜ் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கடலில் உள்ள பவளப்பாறைகள் கடல்வாழ் உயிரினங்களுக்கு உறைவிடமாகவும் கரையோர பாதுகாப்பிற்காகவும் மீன்வள பெருக்கத்திற்காகவும் மிகவும் அவசியமானவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அப்பு அயனாவரத்திலிருந்து கடல் சார்ந்த கேள்விகள் அருமை, இயற்கை சார்ந்த பாடல்கள் அதைவிட அருமைன்னு சொல்லியிருக்கிறாங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து பல்லுயிர் வாழும் முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, கடல் சார்ந்த கேள்வி பதில்கள்னா அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, கடல்ல இருந்து முத்து கிடைக்குதுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும், அந்த முத்து எப்படி உருவாகுது அப்படின்றது தான் கேள்வி. நேர்கள்கிட்ட கேட்டலாம், வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க? வணக்கம், யார் இங்கிருந்து? உபயோகமா இருக்கும். நீங்க வந்து வானொலியை கேட்டு பதில் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இதுல கொஞ்சம் டிலே ஆகுது, சரியா? நான் பேசுறது கேக்குதா?
1: சரியா, லைன் வரல மேடம்.
0: நான் பேசுறது கேக்குதா? கேள்விக்கு தயாரா இருக்கீங்களா? கடல்ல இருந்து முத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும், அந்த முத்து எப்படி உருவாகுது அப்படின்றதுதான் சார் கேள்வி.
2: முத்து எப்படி உருவாகுது?
0: முத்து எப்படி உருவாகுது கேக்குதுமா? முத்து எப்படி உருவாகுது? ஓகே ஓகே, இணைப்புல வந்ததுக்கு நன்றி மேம். பாலு வந்து கடலில் மீன், உப்பு, கருவாடு, பவளப்பாறைகள், மீன் எண்ணெய் போன்ற அரிய வகை பொருட்கள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, கடலில் உள்ள சிற்பிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் இயற்கையான முறையில தான் முத்து கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி முத்து எப்படி உருவாகுது அப்படின்னா, சிற்பிக்குள் வெளிப்பொருள் என்று சொன்னால் அதை சுற்றி அந்த சிப்பி உயிரினம் அடுக்கடுக்காக ஒரு பொருளை சுரக்குது, காலப்போக்கில் அது முத்தா உருவாகுது. சிப்பின்னு சொல்லி ஒரு உயிரினம் இருக்கும், அதோடைய வெளிப்பகுதியில் தான் அந்த முத்து வந்து தோன்றுது. சரி, நிகழ்ச்சிக்குள்ள அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, கடற்பா

0: பாசி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். அந்த கடற்பாசியுடைய முக்கிய பயன்பாடுகள் என்ன அப்படின்றது தான் கடலில் வரக்கூடிய கடல் பாசி அப்படின்ற ஒரு இதோடய முக்கிய பயன்பாடு என்னன்றது தான் கேள்வி. இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வருக வணக்கம், யார் இங்கிருந்து?
1: ஹலோ.
0: வருக வணக்கம், யார் இங்கிருந்து?
1: ஹலோ, நான் கொடங்கியூர்லேருந்து ஜெயவிதா ரமேஷ் பேசுகிறேம்மா.
0: ஆ சொல்லுங்கம்மா.
1: இது கடல் வாழ் உயிரினங்களே என்ன பிரச்சனை கேட்டீங்களம்மா?
0: இல்ல இல்ல, கடற்பாசி அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. கடற்பாசின்னு ஒண்ணு நமக்கு கிடைக்குது இல்லையா? ஆமா,
1: ப்ராப்ளம்னா ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வரும்மா, அதனாலதான் சொல்லலான்ட்டு. இப்போ என்ன
0: உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி, அந்த கேள்விக்கு தெரிஞ்சாம எக்ஸ்ட்ரா பதில் சொல்றதுன்னா சொல்லலாம்.
1: சொல்லுங்க,
0: என்ன கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல வந்திருக்கீங்க?
1: அதுதான்ப்பா, என்ன பிரச்சனை? கடல் உயிரினங்களால என்ன பிரச்சனை கேட்டீங்கல்லப்பா. அது கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் வருது, அது ஒரு அரிப்பு, அதனோட நண்டு இந்த மீன் இதெல்லாம் சாப்பிட்டா

0: சொல்லுங்க.
1: என்ன கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல வந்திருக்கீங்க?
0: அதுதான்ப்பா, என்ன பிரச்சனை? கடல் உயிரினங்களால என்ன பிரச்சனை கேட்டீங்கல்லப்பா. அது கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் வருது, அது ஒரு அரிப்பு, அதனோட நண்டு இந்த மீன் இதெல்லாம் சாப்பிட்டா சொல்லுவாங்க. அதுதான்
1: ஒவ்வொருங்களுக்கும் ஒவ்வாமை ஏற்படுதுன்னு சொல்றீங்க.
0: ஆமாப்பா.
1: ஓகே, இப்ப அடுத்த கேள்விக்கு போலாமா? நம்ம சரி வேற கேள்விக்கு போலாமா? கடற்பாசின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: கடற்பாசி கேட்டிருக்கமா.
1: அதோட முக்கிய பயன்பாடுகள் என்னமா?
0: முக்கிய பயன்பாடு கடல் பாசியா?
1: ஆமா.
0: அது வந்து உடம்புக்கு கூல்மா, கூலிங்கா இருக்கும். அது செய்வோம் நாங்க அடிக்கடி வீட்டுல செய்வோம்.
1: அதோட பயன்பாடு என்ன, யூசேஜ் என்ன?
0: பயன்பாடுனா புரியல.
1: அதை வச்சு என்னென்னலாம் பயன்படுத்துறோம்? கடற்பாசியை வச்சு என்னென்னலாம் பயன்படுத்துறோம், அதை எப்படி பயன்படுத்துறோம்?
0: வேற ஒண்ணும் தெரியலப்பா. அந்த இது பெருமை கடற்பாசி வச்சு இந்த பால் கடம்பு மாதிரி செய்வோம்ப்பா. அதுதான் தெரியும் எனக்கு, வேற எதுவும் தெரியல.
1: ஓகேம்மா, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. இணைப்புல வந்ததுக்கு நன்றிம்மா. கடற்பாசியுடைய முக்கியமான பங்கு என்ன அப்படின்றதுக்கு அடுத்த நேரத்தை கேட்டலாம். வணக்கம், யார் எங்க இருந்து?
2: விவசாய உரமா யூஸ் பண்ணலாம், மருத்துவத்துறையில யூஸ் பண்ணலாம், விட்டமின் காது எல்லாம் நிறைய.
1: முதல்ல உங்க பேர் சொல்லலாம், யார் எங்க இருந்து? ஆஹா, நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண உடனே சொல்ற மாதிரி. யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேரு
2: இருக்கு, ஃபைபர் இருக்கு
1: சார். கடைசி வரைக்கும் பேரை சொல்ல மாட்டேன்னு
2: சொல்றீங்க. வந்து ரேவதி அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். இந்த சந்திரசேகர் காட்பாடுல இருந்து பேசுறாரு. கொஞ்சம் டைம் குறைச்சி பேசுறோம், நிறைய நேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் மேடம்.
1: சார் உங்களது பதில சொல்லலாம்.
2: உங்களது வாய்ப்பு கொடுக்கணும் மேடம், அதுதான் பாலிசி.
1: உங்களது பதில இப்போ சொல்லலாம் சார். உங்களுக்கு குவரி ஏதாவது இருந்தா நம்மளுடைய ஆபீஸ்க்கு தொடர்பு கொண்டு.
2: நான் விட்டமின் தாது இருக்குன்னு ஜெல்லி ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணலாம்ட்டேன். உடலுக்கு தேவையான அயோடின் கொடுக்கறதுன்னு சொன்னா, நார்ச்சத்து ஃபைபர் இருக்குன்னு சொன்னேன். காயங்கள் ஆத்துறதுக்குலாம் யூஸ் பண்ணலாம் மேடம் அதை.
1: ஓகே சார். இனி
2: டென்டலுக்கு யூஸ் பண்ணலாம், சோப்புக்கு யூஸ் பண்ணலாம், கிரீமுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் அதை.
1: ஓகே சார். ஓகே, அழக முயற்சி பண்ணீங்க, இனிப்புல வந்ததுக்கு நன்றி. கடற்பாசியுடைய முக்கியமான பயன்பாடுகள் என்ன அப்படின்னா, அதுக்கு அதை வந்து உணவாக பயன்படுத்தலாம், மருந்தாக பயன்படுத்தலாம், அழகு சாதன பொருட்கள், அப்புறம் சில தொழில்துறை பொருட்கள் தயாரிப்பில் கடற்பாசி பயன்படுது. சரி, இப்போ நேரம் காலை 10:42 ஆயிடுச்சு. இப்போ ஒரு அழகான பாடல் கேட்டலாம். என்ன திரைப்படத்துலன்னா, கருத்தம்மா திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டலாம். மின்மினி மற்றும் ஷாகில் ஹமீத் பாடின பாடல், வைரமுத்துவின் கற்பனைக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் பாடல் இது, கருத்தம்மா திரைப்படத்திற்காக.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் காலை 10:48. நிகழ்ச்சியில பாடலுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. கடல் பாசியிலிருந்து உணவு தயாரிக்கும் முறை பத்தி யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஹரிஹரன், தாமலேரி முத்தூர், மெக்கானிக் சரவணன், முத்துமாரி, வித்யா, ரவிசங்கர், முகமத், இவங்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஹரிஹரன் பதில் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு கடல் வளங்கள் குறித்த சுவாரஸ்யமான கேள்வி பதில்களும் இயற்கை சார்ந்த பாடல்களும் இடம்பெற்றிருக்கு. நிகழ்ச்சி ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. சரி, நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத கேட்டலாம். நிறைய உணவுகள் சாப்பிட்டா நமக்கு வந்து மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறது சத்தான உணவுகள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி கடல் உணவுகள் நமக்கு வழங்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்து எது அப்படின்றது தான் கேள்வி. கேள்வி ஒருமுறை மீண்டும், கடல் உணவுகள் நமக்கு வழங்கக்கூடிய முக்கிய ஊட்டச்சத்து என்ன அப்படின்றது தான் கேள்வி. நிகழ்ச்சிக்குள்ள பதில் சொல்ல தயாரா இருக்கிறவங்க வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்மா, யார் இங்கிருந்து?
1: ஹலோ,
0: வணக்கம், யார் இங்கிருந்து? உங்க பேர் சொல்லலாம்.
1: என் பேர் தனலட்சுமி.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: குளத்தூர் நாயக்கர்பட்டி, சந்திரகோட்டை.
0: சொல்லுங்கம்மா, கடல் உணவுகள் நமக்கு வழங்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்து என்ன?
1: ஊட்டச்சத்து வந்துட்டு விட்டமின் சி, பி கிடைக்குது. இரும்பு சத்துக்கள் அதுல நிறைய இருக்கு, புரத சத்துக்கள் இருக்கு.
0: விட்டமின் சினா அது கடல் உணவுல என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: அது என்னன்னு தெரியல.
0: சரி, ஓகே, இனிப்பில்

0: வந்ததுக்கு நன்றிமா. அழக முயற்சி பண்ணீங்க. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யாருங்க இருந்து?
1: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க இருந்து?
1: மீனாட்சி.
0: சொல்லுங்கம்மா. கடல் உணவுகள் நமக்கு வழங்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்து?
1: மத்தி மீன், மத்தி மீன், மத்தி மீன், பொறா மீன்.
0: மீன் வகைகளை கேட்கல, ஊட்டச்சத்து என்னன்னு கேட்டேன். நீ வாட்டர் லிஸ்ட் அடிக்கிட்டே போறீங்க. கடல் உணவுகள் நமக்கு வழங்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்து? ஓகேம்மா, இனிப்பில் வந்ததற்கு நன்றி. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யாருங்க இருந்து?
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யாருங்க இருந்துமா?
2: மேடம் வகத்துல சித்ரா மேம்.
0: சொல்லுங்கம்மா, கடல் உணவுகள் நமக்கு வழங்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்து?
2: என்னென்ன
0: ஊட்டச்சத்து இருக்கு கடல்ல கிடைக்கக்கூடிய உணவுகளால நமக்கு பெறக்கூடிய ஊட்டச்சத்து
2: என்னென்ன? புரதச்சத்து, அப்புறம் வந்து கால்சியம், அப்புறம்
0: ஓகே
2: மேடம். அப்ப இதை
0: நேரம் குறைவாக இருக்கு. இனிப்பில் வந்ததுக்கு நன்றிமா. நானே சொல்லிட்டேன், கடல் உணவுகள் நமக்கு வழங்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்து அப்படின்னு என்ன அப்படின்னா, ஹை புரோட்டீன் கிடைக்குது, உயர்தர புரதம் கிடைக்குது. சில மீன்களில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்களும் இருக்குது. நமக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் உள்ள ஃபுட்டாக சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. இது கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வகை சத்தான ஐட்டம். இந்த ஒமேகா த்ரீ அப்படின்றது கடல் உணவுகளில் தான் அதிகம் கிடைக்குது. சரி, இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், யார் இங்கேருந்து?
3: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கேருந்து? கடலுடைய அடிப்பகுதியில கனிம வளங்கள் கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்ல, அது என்னென்ன கனிம வளங்கள்னு சொல்ல முடியுமா?
3: கனிம வளங்கள்.
0: ஓகே, இணைப்புல வந்ததுக்கு நன்றிமா. இணைப்புல இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யாருங்க இருந்து?
4: வணக்கம் மேடம், மேடம் பக்கத்துல இருந்து மணிமாலா மேடம்.
0: சொல்லுங்கம்மா, கடலுடைய அடிப்பகுதியில கனிம வளங்கள் இருக்குன்னு சொன்னோம்ல, அது
4: என்னென்ன
0: கனிம? அமிலம், கனிம வளங்கள் நான் கேட்டது.
4: கனிம வளங்கள். சரி, தெரிஞ்சுக்கலாம் மேடம்.
0: நினைப்புல வந்ததற்கு நன்றிமா. கடல் பகுதியில் கடலுடைய அடியில் கனிம வளங்கள் கிடைக்குமா அப்படின்றது தான் கிடைக்கும். அது என்னென்ன மாதிரி கனிம வளங்கள் அப்படின்னா, மேங்கனீஸு, நிக்கல், கோபால்ட் போன்ற கனிம வளங்கள் நிறைய இருக்குது கடலுக்குள்ள. சரி, நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி கேட்கலாம். கடல் புல்வெளி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அப்படின்னா என்ன அப்படின்றது தான் கேள்வி. இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம், யார் இங்கேருந்து? வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, உங்கள் பெயர் சொல்லலாம். வணக்கம், நேரம் குறைவாக இருக்கிறது, உங்க பேர் சொல்லலாம். இணைப்புல இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க, உங்க பேர் சொல்லலாம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
5: திருப்பத்தூர் பேமக்கலம், சிவகுமார்.
0: சொல்லுங்க சார், கடல் புல்வெளி அப்படின்னா என்ன?
5: கடல் புல்வெளியா மேடம்? நிகழ்ச்சிதான் கேட்டேன், என்ன கேள்வி சரியா புரியல.
0: ஓகே சார், இணைப்புல வந்ததுக்கு நன்றி. ஆக்சுவலி கடல் புல்வெளி அப்படின்னா, கடலுக்குள்ள வளர்ற ஒரு பூக்கும் தாவரங்களால் உருவாகும் பகுதிகள் கடல் புல்வெளிகள்னு சொல்லப்படுது. அதுல பல கடல்வாழ் உயிரினங்களுக்கு வாழ்விடமாகவும் இருக்குது இந்த கடல் புல்வெளி. கடலுக்குள்ள வளரக்கூடிய பூக்கும் தாவரங்களால் உருவாகக்கூடிய பகுதிகள் கடல் புல்வெளிகள் அப்படின்றது தான் அழைக்கப்படுது. நேரம் காலை 10:44 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான பாடல் ரோஜா திரைப்படத்திலிருந்து கேட்டுள்ள மின்மினி, அவங்களுடைய வாய்ஸ்ல வைரமுத்துவின் வரிகள்ல ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைப்பில் பாடல்.

இன்னைக்கு என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் கடல் வளங்கள் குறித்த சுவாரஸ்யமான கேள்வி பதில்களுடன் இடம்பெற்றது நிகழ்ச்சி. ஆக்சுவலி கடல் நமக்கு வழங்குவது வெறும் மீன் வளம் மட்டுமல்ல, உணவு, வாழ்வாதாரம், ஆற்றல், கனிம வளம் என எண்ணற்ற இயற்கை செல்வங்கள். அதனால் கடலை பயன்படுத்துவது மட்டும் போதாது, அதன் வளங்களை எதிர்கால தலைமுறைக்காக பாதுகாப்பதும் நம் பொறுப்பு. கடலை காப்போம், கடல் வளங்களை காப்போம், நம் எதிர்காலத்தையும் வளமாக்குவோம். இத்துடன் கடல் வளங்கள் குறித்த இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. பங்கு பெற்ற முயற்சி செய்த அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த அலைவரிசையை 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. இசைக்கு வயதில்லை, இனிமைக்கு எல்லையில்லை. காலங்கள் மாறினாலும் சில குரல்கள் மட்டும் நம் நினைவுகளில் என்றும் ஒலித்துக்கொண்டே இருக்கும். அந்த அழியா பொக்கிசங்களின் இசை பயணத்தை மீண்டும் உங்கள் இதயங்களுக்கு கொண்டு வரும் நிகழ்ச்சி இது.
2: என்றும் இனியவை.

1960-70களின் காலத்தால் அழியாத காவிய கானங்கள். ஒரு பாடல் கேட்டாலே பழைய நினைவுகள் வெளித்தெழும். ஒரு வரி கேட்டாலே மனம் மீண்டும் அந்த பொற்காலத்துக்கு பறக்கும். அந்த இனிய இசை பயணத்தில் உங்களை அழைத்துச் செல்ல வருகிறது என்றும் இனியவை. மனதை இசையால் மலரச் செய்ய தயாராகுங்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில யாருடைய பாடல்கள் இடம்பெற போகுதுன்னா, தென்னிந்திய திரைஉலகின் ஆகச்சிறந்த பன்முகத்திறன் கொண்ட மூத்த நடிகை இவர். தன்னுடைய திரைப்பயணத்தில் தமிழ், தெலுங்கு, கன்னடம் என பல மொழிகளில் 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர். இவருடைய யதார்த்தமான நடிப்பு, நகைச்சுவை உணர்வு, கம்பீரமான குரல், நடிப்பிற்கு ஏற்ற முகபாவனை, இதன் மூலமாக ரசிகர்களுடைய மனதை கவர்ந்தவர். ஆக்சுவலி இவருடைய திருமணத்துக்கு பிறகுதான் திரைத்துறைக்கு வந்தாங்க. யார் இவங்கன்னு தான் யோசிக்கிறீங்க. எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கேன்னு யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். யோசிச்சுக்கிட்டே இந்த பாடலை கேளுங்க. அந்த நடிகை யாருன்னு தெரியும்.

என்றும் இனியவை நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:06. இன்னைக்கு நடிகை சவுகார் ஜானகி நடித்த திரைப்படங்கள்ல இருந்துதான் பாடல்கள் என்றும் இணைவே நிகழ்ச்சியில இடம்பெற போகுது. ஆக்சுவலி இவங்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சங்கரமஞ்சி ஜானகின்றதுதான் இவங்களுடைய இயற்பெயர். இவங்க கதாநாயகியாக அறிமுகமான திரைப்படம் என்ன அப்படின்னா 1950 NT Ramaravudan கதாநாயகியாக நடித்தாங்க சவுகாருன்ற தெலுங்கு திரைப்படத்தில். அந்த படம் ஒரு காலத்தில் வந்து ரொம்ப ஹிட்டாக போனது. ஸோ அந்த வெற்றிக்கு பிறகே சங்கரமஞ்சி ஜானகி அப்படின்ற பெயர் வந்து சவுகார்ன்ற திரைப்படத்தை பெயர அடைமொழியாக தாங்கி சவுகார் ஜானகின்னு அழைக்கப்பட்டாராம் தொடர்ந்து. சரி, இப்போ நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை கேட்டலாம். எந்த திரைப்படத்திலேருந்து அப்படின்னா இரு கோடுகள் திரைப்படத்தில் இருந்து சுசிலா ஜமுனா ராணி அவங்களுடைய வாய்ஸில் வி குமார் இசையமைப்பில் பாடல் கேட்டலாம், புன்னகை மன்னன்.

பழைய பாடல்களின் அணிவரிசையாக என்றும் இணையவே நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:13. ஆக்சுவலி சவுகார் ஜானகி எப்போ நம்ம திரைத்துறைக்கு வந்தாங்க அப்படின்னா, திருமணம் முடித்து ஒரு 3 மாத கைக்குழந்தை இருக்கும்போது அவங்க வந்து திரைத்துறைக்கு என்ட்ராகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பன்மொழி திறமை இவங்கக்கிட்ட இருக்குது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு 5 மொழிகளில் 400-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. நடித்தது மட்டும் இல்லாமல் அந்த மொழியுடைய உச்சரிப்பு, அதே நயத்துடைய அவருடைய சொந்த குரல்லையே டப்பிங் செஞ்சு பேசுவாங்களாம். இதுதான் இவங்களுடைய தனிச்சிறப்புன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன திரைப்படத்துனா, பார்மகளை பார் திரைப்படத்தில் அவங்களுடைய நடிப்பில் அவங்களுடைய பாடல், சிவாஜி கணேசனோட அவங்க சேர்ந்து பாடின பாடல் ரொம்ப அருமையாக இருக்கும். நீரோடும் வைகையிலே என்ற பாடலை டிஎம் சவுந்தரராஜனும் பி சுசிலா அவங்க பாடின பாடல். கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் கேட்கலாம்.

0: காவிய பாடல்களின் இனிமையை தொடர்ந்து என்று நினைவே நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் வி குமார் இசையமைப்பில் வாலி எழுதிய இந்த பாடலில் சவுகார் ஜானகியுடைய நகைச்சுவை நடிப்பு திறமைக்கு சான்றுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மாமி கதாபாத்திரத்தில் அவங்க காட்டின சுட்டித்தனமான பாவனைகள் இப்பாடலை மக்கள் மனதில் மிக ரொம்பவே பிரபலமாக்குனுச்சு. என்ன பாடல் சொல்ல போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எந்த திரைப்படத்திலேருந்து அப்படின்னா எதிர்நீச்சல் திரைப்படத்திலேருந்து தான் அந்த பாடல் கேட்க போகிறோம். டிஎம் சவுந்தரராஜன், பி சுசிலா அவங்களுடைய குரலில் பாலியின் கற்பனைக்கு வி குமார் இசையமைப்பில் பாடல் இது எதிர்நீச்சல் திரைப்படத்திற்காக.
1: நீங்க சமத்தா, நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
2: ஏண்டி புதுசா கேக்குற என்ன?

0: என்னத்தை செய்வேள்?
1: சொன்னத்தை செய்வே.
0: வேற என்ன செய்வே?
1: அடக்கி வைப்பேன்.
0: அதுக்கும் மேலே
1: பல்ல உடைப்பேன்.

பழமை சுவை மாறாத தெவிட்டாத கானங்களாக என்றும் இனியவை நிகழ்ச்சியை தொடர்ந்து வளம் வந்துட்டிருக்கு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்னைக்கு நிகழ்ச்சியில சவுகார் ஜானகி நடித்த திரைப்படங்கள்ல இருந்து தொடர்ந்து காலத்தால் அழியாத காவிய கானங்களாக என்றும் இனியவை நிகழ்ச்சியில ஒழித்துக் கொண்டிருக்கிறது. சவுகார் ஜானகி பார்த்தீங்கன்னா சினிமாவில் நட்சத்திரமாக இருக்கிற போதே தைரியமாக மேடை நாடகங்கள், அதுவும் 1965 1973 வரைக்கும் நடித்த ஒரு நடிகை தான் இவங்க. இயக்குனர் கே பாலச்சந்தர், மேஜர் சுந்தரராஜன், நாகேஷ் இவங்களோட சேர்ந்து பல முக்கிய நாடகங்களில் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டலாம். டிஎம் சவுந்தரராஜன் இவங்களுடைய வாய்ஸில், வாலியின் கற்பனை வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் பணம் படைத்தவன் திரைப்படத்திற்கான பாடல் இது.

0: பாட்டு கேட்கறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் ஒரு மணியிலிருந்து 2 மணி வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. வழங்குவது ஆகாஷவாணியின் விவத் பாரதி தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: செவியோரம் சுகராகம். இது விவத் பாரதி தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கேளுங்க கேளுங்க. கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

காலங்கள் கடந்தும் என்றும் இதயத்தில் வாழும் என்றும் இணையவே நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் முற்பகல் 11:31. இன்னைக்கு என்றும் இணைவே நிகழ்ச்சியில் நடிகை சவுகார் ஜானகி நடித்த திரைப்படங்களில் இருந்து தொடர்ந்து காவிய கானங்களாக பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. அந்த வகையில் அடுத்ததாக அருமையான பாடல், நம்ம இன்றைக்கும் நினச்சாலுமே நெஞ்சில் நிலைத்து நிற்கக்கூடிய பாடல், மாலை நேரத்தில் தான் கேட்கக்கூடிய பாடல் இல்லை, இது காலை நேரத்திலும் கேட்கலாம். பாக்கியலட்சுமி திரைப்படத்திலிருந்து டி சுசிலா பாடின பாடல், கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் அருமையான பாடல் பாக்கியலட்சுமி திரைப்படத்திற்காக.

0: நேரம் முற்பகல் 11:37. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல். இயக்குனர் கே பாலச்சந்தரின் பாமா விஜயம் படத்தில் இடம்பெற்ற நடுத்தர குடும்பத்தின் யதார்த்தத்தை விளக்கும் தத்துவ பாடல் இது. ஆடம்பர மோகத்தால் ஏற்படும் நஷ்டத்தை நகைச்சுவையோடும் தத்ரூபமாகவும் வெளிப்படுத்திய இந்த பாடல்ல சௌகார் ஜானகியோட நடிப்பு பிரமாதமாக இருக்கும். டிஎம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி குழுவினர் பாடிய பாடல் இது. கண்ணதாசனுடைய கற்பனை வரிக்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன்.
1: செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துண்டனா.

1, 2, 3, 4, 5, 6, 7, 8.

நேரம் ஒருபகல் 11:42 என்றும் இணையவே நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்னைக்கு என்றும் இணையவே நிகழ்ச்சியில நடிகை சௌகர் ஜனகி நடித்த திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் தொடர்ந்து வளம் வந்துட்டே இருக்கு. சௌகர் ஜானகி பார்த்தீங்கன்னா நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே நாடகங்களில் நடிச்சிருக்காங்க அப்படின்றதையும் சொன்னோம். நாடகம் வர்றதுக்கு முன்னாடி தன்னுடைய இள வயதில் 11 ஆரம்பிக்கும் போதே நம்மளுடைய வானொலி துறையில் ஒரு குரல் வலை கலைஞராகவும் எடுத்திருக்காங்க. அது எங்கே அப்படின்னா ஆல் இண்டியா ரேடியோவில் தான் இருந்து அவங்களுடைய பயணம் 11 ஸ்டார்ட் ஆனிச்சுன்ற தகவலும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சௌகர் ஜானகிக்கு சமையல் கலை தோட்டம் வளர்க்கறதுல அலாதி பிரியம் இருக்காம். படப்பிடிப்பு இல்லாத சமயங்களில் சமையல் அறையில் புகுந்து புது புது உணவுகளில் தயாரிப்பதையே தன்னுடைய மிகப்பெரிய மன அழுத்த நிவாரணியாக அவங்க நினைக்கிறாங்களாம். 90 கடந்தும் இன்னும் சுறுசுறுப்புடன் தன்னுடைய வேலைகளை தானே செய்து கொண்டு தமிழ் சினிமாவில் வாழும் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் படிக்காத மேதை திரைப்படத்திற்காக பாடல் கேட்டலாம். MS ராஜேஸ்வரி அவங்களுடைய வாய்ஸில் KV மகாதேவன் இசையமைப்பில்

நேரம் வற்பகல் 11:46. என்றும் இணையவே நிகழ்ச்சி இது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. சவுகார் ஜானகி நடித்த பாடல்கள் வெறும் திரை இசையாக மட்டுமில்லாமல் பெண்களின் உணர்வுகளையும் காதலையும் தத்துவத்தையும் பிரதிபலிக்கும் காவியமாகவே இருக்குது. இந்திய அரசு இவங்களுடைய வாழ்நாள் சாதனையாளர் விருது மாதிரி பத்மஸ்ரீ விருது, தமிழக அரசின் கலைமாமணி விருது போன்ற வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளையும் வாங்கியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக பி. சுசிலா பாடின பாடல். வாலியின் கற்பனைக்கு எம். எஸ். விஸ்வநாதன் இசையமைப்பில் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்கான பாடல்.

நேரம் வற்பகல் 11:51 என்றும் இணையவே நிகழ்ச்சியில் அடுத்ததா சீர்காழி கோவிந்தராஜம் பாடிய பாடல். கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளில் கே வி மகாதேவன் இசையமைப்பில் குமுதம் திரைப்படத்திற்காக பாடல்.

காதல், சோகம், நகைச்சுவை, ஆடம்பரம் என அனைத்து உணர்ச்சிகளையும் பாடல்களின் வழியே கடத்திய சவுகார் ஜானகியின் திரையுலக பயணம் இந்திய சினிமாவின் ஒரு பொற்காலம். இவரது கம்பீரமான நடிப்பை போலவே இவரது பாடல்களும் நம் மனதில் என்றும் கம்பீரமாக ஒலித்துக்கொண்டே இருக்கட்டும். அந்த பொற்கால இசை பயணங்களையும் பாடல்களையும் நினைவு கூர்ந்தபடி இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் நினைவில் நிற்பது ஷாலினி. நன்றி நேர்களே.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் நண்பகல் 12 மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றலையில் கலந்திருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கும். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: ரெட்ரோ நேரம்.
1: ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைஞ்சாச்சு. இன்னைக்கு என்ன மாதிரி பாடல்கள் கேட்க போறோங்க? முதல் பாடல் இதயத்தாமரை. இந்த படத்திலிருந்து கேட்க போறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல், சங்கர் கணேஷோட இசையில, வைரமுத்துவோட கற்பனையில. சரி, நம்ம ஒரு தீம் வச்சு தானங்க கேட்போம். இன்னைக்கு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது சம்மந்தப்பட்ட பாடல்கள்? காலையில் யானை அப்படின்னு கேட்டோங்க. யானைன்னு சொன்னோடனே நமக்கு சைக்கிள் கூட எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த சைக்கிள் சம்மந்தமான பாடல்கள் அப்படி கேட்கலாம் அப்படின்னு. இதில் நம்ம சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிள் ஃப்ரேமு, கேமரா ஃப்ரேமு, அதை அப்படியே அழகாக காமிச்சிருப்பாங்கங்க. அந்த தண்டவாளத்திலையும் அந்த சைக்கிள் ஓட்டக்கூடியதையும் நெருக்கமாக ஒரு பட இதை காமிச்சிருப்பாங்க நமக்கு. சங்கர் கணேஷ் அவருடைய மியூசிக் ஆகட்டும், அந்த பிசி ஸ்ரீராம் அவருடைய ஒளிப்பதிவு ஆகட்டும், இந்த பாட்டில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் அவர் கீபோர்டும் வாசிச்சிருக்காரு. அதனால இந்த பாடலை இப்போ கேட்க போகிறோம். அந்த சைக்கிளோடு கலந்த பாடல்களாக கேட்க போகிறோம். உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடிய பாடல்களும் நீங்கள் நினைவுபடுத்திக்கோங்களேன். இதோ இதயத்தாமரை படத்திலிருந்து வரக்கூடிய பாடல்.

நம்மளுமே அப்படியே பாட்டு வழியாக சைக்கிளில் பயணம் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா பொண்ணு ஊருக்கு புதுசு, இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல். இந்த படத்தில் ஓரம் போ ஓரம் போ ருக்குமணி வண்டி வருது இந்த பாடலும் இருக்குது. இப்போ நம்ம கேட்க போகிற பாடல் பார்த்தீங்கன்னா சோலை குயிலே காலை கதிரி, அந்த பாடல் தான் கேட்க போகிறோம். எஸ்பி சைலஜா பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் எம்ஜி வல்லவன் கற்பனையில் வரக்கூடியது இந்த பாடல். இந்த பாடலில் அப்படி என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இசைத்தட்டு சைக்கிளோட சக்கரம் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டும் சேர்ந்து சுழலுங்க. இளையராஜா அவருடைய இசையில் நம்மளும் சுழன்று கொண்டிருப்போம் அப்படி இருக்கும். இந்த ஒத்தையடி பாதையில் ஒரு சைக்கிளை வச்சு முழு பாடலையும் முடித்திருப்பாங்க, அதுதாங்க இந்த பாடல். அப்படியே இயற்கை காட்சிகள்லாம் கண்கொள்ளா காட்சியாக நம்ம பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருப்போம். சரி, எஸ்பி சைலஜா அவங்களுடைய குரல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பள்ளிக்கூட நினைவுகளில் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே பாடுவோம் இல்லையா, அந்த நினைவை கொண்டு வரும். சரிதா அவங்களுடைய கண்களே பேசுங்க, இந்த பாடலையும் அப்படிதானே.

மனதை அள்ளி துள்ளக்கூடிய ராகங்களை தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை கேட்கறது மட்டும் இல்லாமல் நாங்கள் மெசேஜ் போடுவோம், அப்படி கொஞ்சம் பாருங்க அப்படின்னு நீங்கள் விரும்பி போட்ட மெசேஜை கொஞ்சம் திரும்பி பார்த்துடலாம் அப்படின்னு போது, பொன்னேரியிலேருந்து கலீல் அகமத் அவர் சொல்லியிருக்காரு, முதல் பாடலில் சமையா இருந்தது மேடம், அதுலேயும் ஒரு விஷயம் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஏ ஆர் ரகுமான் அவரை கீபோர்டு வாசிச்சாருன்னு, அது உண்மையா மேடம் அப்படின்னாரு. சார் உண்மையாக தான் சார் சொன்னேன், நான் தெரிஞ்சுட்டு தான் சொன்னேன். காஞ்சிபுரம் இளங்கோ இனிய மதிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காரு, அவரும் வந்து எக்ஸலன்ட் சாங் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ரெடில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி, அது புத்துணர்ச்சியான நேரங்க, காலையிலிருந்து உழைப்பவர்களுக்கு அப்படிதானே இருக்கும் பாடல்கள்லாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சைக்கிள் பாடல்களா, எனக்கு பட்டுன்னு நினைவுக்கு வந்தது திருமதி பழனிசாமி திரையில இடம்பெற்ற பாடலுங்க, அது நிகழ்ச்சி இனிமையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு எருவாஞ்சேரியிலிருந்து ஷாகுல் அமீத் அவருடைய பதிவு. இனிய மதிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பாடல்கள் சிலவற்றை அப்படி தொகுத்தும் அல்லிநகரம் எஸ் மகாதேவன் நமக்காக கொடுத்திருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் ரெட்ரோ பாடல்கள்ல சைக்கிள் பாடல்கள் சூப்பர் தான் மேடம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சைக்கிள் அப்படின்னதும் ஞாபகம் வருதுங்க, ஓரம்போ ஓரம்போ ராகியோட வண்டி வருது. அதான் எனக்கு, நான் இன்னும் நீங்கள் என்னை கலாய்க்கலையேன்னு நினச்சேன் சார், இந்த பொண்ணு ஊருக்கு புதுசு பட பாடலுங்க அப்படிங்கிற மாதிரி லோகேஸ்வரி தினேஷ் அவர் வந்து சொல்லியிருக்காரு. முகமது பிலால் அவர் வந்து ஐனவரத்துலேருந்து எஸ்பிபி சித்ரா அவங்க பாடின பாடல் அருமையாக இருந்தது அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. ரைட்டு, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கலுங்க. சோலை குயிலே காலை கதிரே அந்த பாடல் இளையராஜாவோட இசையில் ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. புரசுவாக்கம் சவுந்தரராஜன் மீரா வெங்கட்ராமன் இந்த ரேடியோவில் கேட்ட பாடல்கள் எல்லா இடங்கள்லையும் ஒழித்துக்கிட்டே இருக்கு மேடம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வாரியாங்காலிலிருந்து கதிரவன் வசந்தி கொலஞ்சிநாதன் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். விவத் பாரதி பண்பலை 102.3 நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கேட்டுட்ருக்கேன், காலை முதல் இரவு வரை கேட்பேன். பட்டு நெசவு வேலை தொழில் செய்து வருகிறேன், அப்போது வேலை செய்யும் போது எனக்கு அலுப்பே தெரியாது அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அன்னை ஓர் ஆலயம் ராம் லக்ஷ்மணன் நல்ல நேரம் இந்த படத்தில் இருந்தால் காலையில் பாடல் போட்டிங்க, ப்ரோக்ராமை கேட்டுக்கிட்டே இருந்தேன் மேடம், அருமையாக இருந்தது, பதிவு போட முடியல இப்போ போடுறேன் அப்படின்னு பம்மல் காமராஜபுரம் புஷ்பா அவங்களுடைய பதிவு. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. 9 10 வரைக்கும் யானை, 12 1 சைக்கிள், என்ன தான் பண்ணுறீங்க மேடம் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இங்கே சில நேயர்கள் கேட்டிருக்காங்க. பொண்ணு ஊருக்கு புதுசு படத்துலேருந்து ஓரம்போ பாடல் வரும் அப்படின்னு நினச்சேன், வேறு பாடல் வழங்கியதும் மகிழ்ச்சி தான் மேடம், சூப்பர் அப்படின்னு இருக்குது சார். நமக்கு இன்னும் டைம் இருக்குது, நம்ம போடலாம். பொன்னேரி கலீல் அகமது நீங்கள் வந்தால் மட்டும்தான் மேடம் இந்த மாதிரி பாடல்கள்லாம் யோசிக்கிறீங்க, அதனால் நீங்கள் பள்ளிக்கூடத்திலேயே வாங்கியிருக்க மாட்டீங்க, 100 இப்படி உங்களுக்கு தரேன், எடுத்துக்கிட்டு பேசாமல் அடுத்த பாடல் என்னன்னு போட்டுருங்க மேடம்னு சொல்லியிருக்காரு. சைக்கிள் பாடல்கள் உன்னால் முடியும் தம்பி படத்திலிருந்து இதழில் கதை எழுதும் பாடல், ஆஹா நினச்சிக்கிட்டே இருந்தேன் சார், பார்ப்போம் நம்மளுக்கு டைம் இருக்க வரைக்கும் நம்ம போட்டுடலாம். அம்பத்தூர்லேருந்து ரவி பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கலீல் அகமத் இன்னும் ஒரு சில பாடல்களையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அன்பு சகோதரி உற்சாக குரலுங்க உங்களுக்கு, ரெட்ரோ நேரம் முதியவர்கள் இசை நேரம் அப்படின்னு சொல்லலாமா, பாட்டெல்லாம் அமுத கானுங்க, அதற்கு ஒரு ப்ரீலூட் வேற கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அது என்ன அருமையாக இருக்குது, என்னவோ போங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு மத்திய கைலாஷ் அடையாறுலேருந்து நாராயணன் அவருடைய பதிவு. முத்துமாரி இவங்களும் பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மேட்டுப்பட்டியிலேருந்து கண்ணன், கமலாவரதன் காஞ்சிபுரத்திலேருந்து கோபால் சாம்பல்பட்டியிலேருந்து இவங்கள்லாம் பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த கடைசியாக வந்ததே சோலை குயிலே அந்த பாடல் வந்த அனைத்து பாடல்களும் அருமைங்க படத்தில். அம்மாப்பேட்டையிலேருந்து வைத்தியநாதன் தொடக்கமே காதல் தேவதை, சைக்கிளில் வளம் வரக்கூடிய அந்த சோலை குயில் ராகம் அருமை அப்படின்னு மாலினி தேவி அருணாச்சலம். அடுத்த பாடலுக்கு போகிறோங்க, கோபுரவாசலிலே இந்த பாடல் தான் கேட்க போகிறோம், தாளாட்டும் பூங்காற்று அந்த பாடல் கேட்க போகிறோம். எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில் வரக்கூடியது இந்த பாடல். இந்த பாடலில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஜனகராஜ் அவர் வந்து அந்த கேசட் இருக்கும் பார்த்தீங்களா, அது அங்கே பதிவு பண்ணுறது

போடுவார் உட்காந்துட்டு. அந்த அதுக்கு வந்து சைக்கிள் நிற்கும், நிற்கும்போது ஹம்மிங் ஆன் ஆரம்பிக்கும். அந்த ஆன் ஆரம்பித்த ஹம்மிங் முடிஞ்சோடனே அந்த மியூசிக் பிஜிஎம் ஆரம்பிக்கும். கேசட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே அவர் சைக்கிளில் வேக வேகமாக போகும்போது அதுக்கு பிஜிஎம் வந்து அந்த வேகத்துக்கு, சைக்கிளோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துருப்பார் இளையராஜா. இந்த அது அதை கையால் சுற்றி கொண்டு போய் கார்த்திக் அவர் கையில் விழுந்து அதை அவர் போட்டு கேட்கும்போது அதற்கு ஒரு மியூசிக் ஆரம்பமாகும். இந்த டேப் ரிகார்டரில் 80s கேட்ட பாடல் அது இன்றைக்கும் நம்ம நினைவுக்கு வரும். பானுப்ரியாவும் கார்த்திக்கும் கனக்கட்சிதமான நடிப்போட இந்த பாடல் உங்களுக்காக.

வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:10 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்

0: இந்த மாதிரி விதவிதமான புது புது ராகங்களை அவர் பாட வச்சு அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கல. ஆனால் அவருக்கு நான் இசையமைத்து பாடி பாடி பாடி பாடி அது அப்படியே எனக்குள்ளே உள்வாங்கித்த அப்படியே எனக்கு பேர்பட்ட ஒரு மாமனிதர் கூட ஒரு இசை மேதையோட ஒரு 10 வருஷம் கொடுத்த கடவுளுக்கு நன்றி. வணக்கம், நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி சுவாமியின் இசை வாரிசு வீரமணி கண்ணன்.
1: அவரின் இசை உலகம் வாழ்க்கை பயணத்தின் அரிய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்.
0: எல்லோரும் இசையால் இணைவோம், இசையோடு வாழ்வோம், என்றும் மகிழ்ச்சியுடன் இருப்போம்.
1: இசையை நேசிக்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இது ஒரு கொண்டாட்டம். இசையோடு இணைந்திருங்கள் நேயர்களே.
2: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கும். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இப்போ அடுத்து சைக்கிள் பாடல்களுக்கு நம்ம போற போது என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருஷம் 16 இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல். ஃப்ரெண்ட்ஸோட சைக்கிள் ஓட்டுறது அப்படிங்கிறது யாருக்கு தாங்க பிடிக்காது. இப்போ பழமுதிர் சோலை அந்த பாடலை தான் கேட்டு ரசிக்க போறோம். கேஜே யேசுதாஸ் பாடிய பாடலுக்கு இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்தது சார்லி. உடனே ஞாபகத்துக்கு வராரு இல்லையா? இப்போ கூட எனக்குள் நான் நிகழ்ச்சியில சார்லி அவரோட நீங்க கேட்டுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த இந்த படத்தோட நினைவுகள்லாம் கூட அது பகிர்வு இருந்தது. இப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த தொட்டி பாலத்தெல்லாம் அழகாக காமிச்சிருப்பாங்க. பாலத்துக்கு இடையில சைக்கிள் ஓட்டிட்டு போறதெல்லாம் நமக்கு காமிச்சிருப்பாங்க. வெஸ்டர்னும் கிளாசிக்கலும் மாறி மாறி நம்மளை ரசிக்க வைக்கும். கேட்டுலாமா பழமுதிர் சோலை உனக்காகத்தான்?

இந்த பாடல்கள்லாம் நமக்காகவே படைக்கப்பட்ட மாதிரி இருக்குது. அதுவும் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லையா? அதே சந்தோஷத்தோடு நீங்கள் விரும்பி போட்ட மெசேஜை கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது மாலினி தேவி அருணாச்சலம் ஒரு பாடலை நமக்காக நினைவுபடுத்தியிருக்காங்க. பெரும்பாக்கம் வனஜா சுந்தர், என் பதிவை படிக்கல மேடம், ரெட்ரோ பாடல்கள்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்ல. என் மனத்திரையில் ராம்பிரியன் அப்படிங்கிற பெயரை சொல்ல மறந்துட்டு அடுத்து சைக்கிள் பாட்டு நேரமாச்சு. கோபுர வாசல்லே படம் பாடல் காட்சி விவரம் சொன்னது டிவியில் வந்து ஒலியோனியம் பார்த்த மாதிரியே இருந்தது மேடம், பார்த்துக்குங்களேன் அப்படின்னு கொடுத்துருக்காரு. கமலாவர்தன் காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வந்து இடைக்கால பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம், நாளைக்கு நம்ம பழைய பாடல்கள்லாம் கேட்கலாம் சரிங்களா? சி முகமது பிலால் அவர் ஐனாவரத்திலிருந்து ஏப்ரல் மேயிலே பசுமை அந்த பாடல் போட்டிருக்காரு. எவ்வளோ பாடல் டைம் இருக்குமோ அதை கண்டிப்பாக போட்டலாம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள்னு சூளை ரீஜா மனோகரன், ஒவ்வொரு பாடலுக்கும் உங்கள் விளக்கம் நல்லா இருக்கு மேடம் அப்படின்னு மீரா வெங்கட்ராமன் அவங்களுடைய பதிவு. குப்புராமன் அவர் வந்து சில பாடல்களை கொடுத்துட்டு டைம் பர்மிட் இருந்தால் போடுங்க அப்படின்னு. நிச்சயமாகவே இந்த மாதிரியான பாடல்கள்லாம் நம்ம நாளைக்கு போட முயற்சி பண்ணுவோம் சார். ஜடேரி வேல்முருகன் ரெட்ரோ நேரத்தில் சைக்கிள் பாடல்கள்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பன்னீர் புஷ்பங்கள் இந்த படத்தில் சைக்கிள் பாடல்கள் இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. புதன் கிடைத்தாலும் பொண்ணு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, நிகழ்ச்சிக்கு நீங்கள் கிடைச்சது நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோன்னா பார்த்துக்குங்களேன் அப்படின்னு நல்லா முகமது அவர் வந்து கலாய்ச்சிருக்காரு. நிகழ்ச்சியெல்லாம் மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சைக்கிள் பாடல்கள் அனைத்தும் அருமை, என் வீட்டு நான் வீட்டு தோட்டத்தில் தண்ணீர் பாய்ந்து கொண்டே கேட்டுக்கொண்டிருக்கிறேன்னு கருணாநிதி வீரவல்லனூர்லேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன அருமையான பாடல், தாலாட்டும் பூங்காற்று அந்த பாடல் சூப்பர். அண்ணாமலை அப்படின்ற பாடலும் எனக்கு நினைவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு எழுக்கிணர் தேவா பொன்னேரியிலேருந்து கலீல் அகமது, மேடம் இந்த பாட்டெல்லாம் ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எண்டு கார்டு இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு அப்படின்றது தான் எனக்கு புரியலை. ரைட் ஓகே. சைக்கிள் சக்கரம் சுழல்வது போல் என் மன மகிழ்ச்சி சுழல்கிறது, தாலாட்டும் பூங்காற்று நான் அல்லவா ஜானகி அம்மாவோட குரல்ல அப்படின்னு சொல்லிட்டு புரசிவாக்கம் சவுந்தரராஜன் அவருடைய பதிவு. தாலாட்டும் பூங்காற்று என் இமைகள் மூட எத்தனை போது என் உள்மனது வைத்திருப்பது, நம்முடைய சகோதரி

அப்படின்னு சொல்லிட்டு அதலால் மூட நினைத்த கண் இமைகள் விழித்து கொண்டன. தித்திக்கும் திரைப்பட பாடல்களை கேட்பதற்காக என்னச்சூலை ரீஜா மனோகரன். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் தாலாட்டும் பூங்காற்றோடு இணைகிறேன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேனியிலேருந்து ஹரிராம் அவருடைய பதிவு. பெரும்பாக்கம் வனஜா சைக்கிள் பாடல்கள் அப்படின்னு ஆனந்த ராகம் அந்த பாடல் நினைவுக்கு வருதுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ரெட்டில்ஸ்லேருந்து ஜெய புன்னிஷா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த ரகசியத்தை சொல்லுங்களேன் மேடம், இந்த பாடல்கள்லாம் எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டுருக்கிறாங்க. அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். இந்த ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி சூப்பராக இருக்குது, சைக்கிள் ஓட்டுனா என்ன சந்தோஷம் வருமோ அதே சந்தோஷம் இந்த பாடல்களில் இருக்குன்னு கும்பகோணம் மல்லிகா, வெற்றிச்செல்வி, ஜெயஸ்ரீ இவங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. ரெட்டில்ஸ் ஜெய்புனிஷா அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த பாடல்கள்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க, நீங்கள் சொல்லியே ஆகணும்ல, நான் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய அந்த ரசனை தான் நான் வந்து எதையாவது செய்யணும்னு எனக்கு தோணி நான் தேர்ந்தெடுத்தேன். தண்ணீர் மேல் இருந்தாலும் தாமரை இதழ் விரித்து தன்னை அதில் நினைத்து பட்டும் படாமல் இருந்திட நான் அன்றும் அக்னினை அல்லவே, ராகியை கலாய்க்காமல் யாரை கலாய்க்க, சைக்கிள் பாடல் படம் வண்ண வண்ண பூக்கள் பாடல் இளம் நெஞ்சேவா அப்படின்னு கொடுத்துருக்காரு. டைம் இருந்தால் போட்டுடலாம் சார், நீங்க கலாயிங்க. ஹேமலதா அவங்க கள்ளக்குறிச்சியிலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு ஒழித்த சைக்கிள் பாடல்கள்லாம் அப்படியே பதிவு போட்டு, பழமுதிர் சோலை அந்த பாடல் ரொம்ப அருமைங்க, தொகுப்பாளர் உங்களுக்கும் நன்றின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சோலை குயிலே இந்த பாடல் கல்லூரி நாட்களுக்கு அழைத்து சென்று விட்டது, ஒலிபரப்பு அமைக்கு நன்றின்னு சேஷாத்ரி கும்பகோணத்திலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. கலீல் அகமத், உங்கள் குரல் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீர குரல் மேடம், இந்த 1000 பேர் இருந்தால் கூட அங்கே தனியாக கேட்கும் பார்த்தீங்களா, அதான் உங்கள் குரல் அப்படின்னு என்ன அவருமே கொஞ்சம் கலாய்க்கணும்னு நினச்சி கலாய்ச்சிருக்காரு. விஜயா பார்த்தசாரதி, அருமையான பாடல்கள் நன்றி மேடம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளை சொல்லிட்டு இப்போ அடுத்த பாடலுக்கு நம்ம போக போகிற நேரம். என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னால் முடியும் தம்பி, இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடலுங்க இது. இதழில் கதை எழுதும் நேரம் இது. அந்த பாடலை கேட்க வரும் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் முத்துலிங்கம் கற்பனையில். இதில் என்ன அப்படி சைக்கிள்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பமே அதாங்க, சீதாவோட கண்ணை செய்வில் அப்படி அந்த சைக்கிள் கீழே விழுந்த சைக்கிள் எந்திரிச்சு நிற்கிற மாதிரி ஒரு பிக்சரைசிங் இருக்கும் பார்த்தீங்களா. அதை விட நமக்கு என்ன வேணும், பாடல் முழுவதும் ஒரே தாளத்தில் போயிட்டுருக்கும் இந்த பாடலில், நீங்கள் அதை கவனிக்கலாம். முத்துலிங்கம் அவருடைய வந்து வர வரிகள் பார்த்தீங்கன்னா, சந்தம் அப்படின்னு தான் சொல்லணும். கரெக்டாக 2:42 ரெண்டு 42லேருந்து 2:43 எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு ஸ்மைலோடு கலந்து பாடியிருப்பார் பார்த்தீங்களா. அதை விட என்னங்க வேணும், கே பாலச்சந்தர் அவருக்கு வந்து ஈடு அவர் தான், தனக்கு எப்படி வேணுமோ அப்படி கேட்டு வாங்கியிருப்பார் இந்த பாடலை. இசை கற்பனை பாடியவர்கள் நடித்தவர்கள் எல்லாருமா சேர்ந்து கொடுத்த ஒரு காம்போவான சாங் இப்போ உங்களுக்காக.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்னும் சில நொடிகளில் 12:40 செய்தி அறிக்கை. செய்தி அறிக்கையை அடுத்து 12:50 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு வனப்பகுதிகளில் வாழும் யானைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். பங்களாதேஷ் ரயில்வேக்கு LHP ரயில் பெட்டிகளை இந்தியா வழங்கவுள்ளது. ஈரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ் ஸ்லோவோக்கியாவின் டாட்டியானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.

0: புதுதில்லியில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தையொட்டி இருசக்கர வாகன பேரணியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழாவும் கொண்டாடப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். சுதந்திர போராட்ட வீரர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், வீர் சாவர்கர், திருப்பூர் குமரன் உள்ளிட்டோரின் தியாகத்தை நினைவு கூர்வதாக அவர் கூறினார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக கூறிய அவர், அனைவரும் இந்த இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜு, திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், திரு கிஷன் ரெட்டி, திரு ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனிடையே தமிழகத்தின் நாமக்கல் அஞ்சல் கோட்டம் சார்பில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்க விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மக்கள் அனைவரும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று நாமக்கல் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் திருமதி இந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்திய சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இல்லந்தோறும் மூவர்ண கொடி ஏற்றும் நிகழ்வு இந்தியா முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக

0: நிகழ்ச்சிகளில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று நாமக்கல் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் திருமதி இந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்திய சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இல்லந்தோறும் மூவர்ண கொடி ஏற்றம் நிகழ்வு இந்தியா முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் நாமக்கல் அஞ்சல் கோட்டத்தின் சார்பாக ஒரு பேரணியானது நடைபெற்றது. மக்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களில் மூவர்ண கொடியை ஏற்றி இந்த சுதந்திர தின நிகழ்வுகளை சந்தோஷமாக கொண்டாடும் விதத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கான தேசிய கொடி விற்பனையும் நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு தலைமை அஞ்சலகங்கள் மற்றும் இங்குள்ள 53 துணை அஞ்சலகங்களிலும் விற்பனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் இந்த நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மக்கள் அனைவரும் கொடியேற்றிய பிறகு தங்களுடைய கொடியின் முன் நின்று ஒரு செல்ஃபி புகைப்படம் எடுத்து அதனை ஹர்கர் திரங்கா போர்ட்டலில் பதிவேற்றம் செய்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம்.
0: முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். ட்ரைம்ப் ஆஃப் த இந்தியன் ரிபப்ளிக், மை லைஃப் மை ஸ்ட்ரகிள்ஸ் என்ற இந்த புத்தகத்தை வெளியிட்டு பேசிய பிரதமர், இளைஞர்கள் இந்த புத்தகத்தை அவசியம் வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தபோது தமக்கு வழிகாட்டியாக இருந்ததாக பிரதமர் தெரிவித்தார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார். நீட் விவகாரம் தொடர்பாக தில்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலை கண்டித்து எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பினர். அப்போது பேசிய திரு ஓம் பிர்லா, இன்று சர்வதேச இளைஞர்கள் தினம் கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார். இந்திய இளைஞர்கள் கல்வி, அறிவியல், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து பணியாற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் ஆலோசனை நடத்தி இப்பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண வேண்டும் என்றும் அவையை சுமூகமாக நடத்த வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் டாக்டர் விக்ரம் சாராபாயின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் விக்ரம் சாராபாய்க்கு மரியாதை செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். அறிவியல் துறையில் இந்தியாவை முன்னணி நாடாக மாற்றுவது என்ற அவரது கனவு நனவாகியுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், டாக்டர் விக்ரம் சாராபாய் நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சிக்கு வித்திட்டவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை நிறுவியதில் அவரது பங்கு இன்றியமையாதது என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: உலக யானைகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், யானைகளின் பாதுகாப்பிற்கு அரசு உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 14 மாநிலங்களில் 33 பாதுகாப்பு மையங்களில் யானைகள் பாதுகாக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு வனப்பகுதிகளில் வாழும் யானைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வனப்பகுதிகளில் யானைகள் சுதந்திரமாக நடமாட அப்பகுதியை ஒட்டி வாழும் கிராம மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய வனத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆசிய யானைகளில் 60% இந்தியாவில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பல்லுயிர் பெருக்கத்திற்கு யானைகளின் பங்கு இன்றியமையாதது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே யானைகள் பாதுகாக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது என்று உதகை அரசு கலைக்கல்லூரி விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் ராமகிருஷ்ணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: யானை வந்து இக்காலஜிக்கலாக சென்சிட்டிவ் அனிமல், சீசனலாக டிபெண்ட் பண்ணுற அனிமல்ங்கும்போது இன்னும் ஷெட்யூல் ஒன்றா வச்சுருக்கோம். அழிந்து ஒரு மலை விளைவெல்லாம் வச்சுருக்க காரணம் வந்து இதுதான். 2010

0: இதில் வந்து நம்ம இந்திய அரசாங்கம் பாரம்பரிய உயிரினமாக அறிவித்தாலும் 2012 ஒவ்வொரு ஆண்டும் யானைகள் தினமும் கொண்டாடிட்டு இருக்கோம். அதே போல் யானைகளுடைய பண்புகள் பார்த்தீங்கன்னா, யானைகள் தண்ணி எங்கே கண்டுபிடிக்கிறதுக்காக முக்கியமான ஒரு உயிரினம். ஸோ யானை வந்து ஒரு வனத்தினுடைய ஒரு அச்சாணி, அதனால் யானை கீஸ்டோன்ஸ் பீன் சொல்லுவாங்க, ஒரு வனப்பகுதியை சுமூகமாக வைத்திருக்க ஒரு உயிரினம். அதனால் யானைகள் வந்து மற்ற விலங்குகள் சார்ந்திருப்பது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதனால் யானைகளுடைய பாதுகாப்பு இன்றைக்கி வந்து மிகவும் அவசியம். மக்கள் அனைவரும் சேர்ந்தால் தான் யானைகளை பாதுகாக்க முடியும்.
1: ஹிமாச்சல் பிரதேசத்தில் பெட்ரோல் டீசல் விலை நேற்று நள்ளிரவு முதல் உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 60 காசு உயர்த்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இதிலிருந்து கிடைக்கும் வருவாய் ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் கணவனை இழந்தோர் நலனுக்காக பயன்படுத்தப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதனிடையே ஹிமாச்சல் பிரதேசத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டது மக்கள் விரோத செயல் என்று அம்மாநில பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ராகேஷ் குறை கூறியுள்ளார். இதன் மூலம் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயரும் அபாயம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பை காட்கோபாரில் கனமழை காரணமாக நேரிட்ட நிலச்சரிவில் 6 பேர் உயிரிழந்தனர். இப்பகுதியை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய மும்பை மேயர் திருமதி ரேது தவ்டே, மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக கூறினார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாயும் காயமடைந்த 4 பேருக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் ரயில்வேக்கு மேலும் 19 LHB ரயில் பெட்டிகளை இந்தியா வழங்கவுள்ளது. பஞ்சாப் மாநிலம் கபூர்தலா ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட இந்த ரயில் பெட்டிகள் பங்களாதேஷ் ரயில்வேக்கு வழங்கப்படவுள்ளது. பங்களாதேஷ் ரயில் பயணிகளின் வசதிக்காக இந்த ரயில் பெட்டிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் CCTV கண்காணிப்பு கேமராக்கள், குழந்தைகள் பாதுகாப்பு அறை, தொழுகை அறை உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஹிமாச்சல் பிரதேசத்தின் கேட்லோக் பள்ளத்தாக்கில் கார் விழுந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 4 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 9 பேர் நஹான் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ், ஸ்லோவேக்கியாவின் டாட்டியானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-4, 8-11, 11-9, 11-1 என்ற செட் கணக்கில் சிலியின் டேனியலா பவுலினா வேகா இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தியா சிட்டேல் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சேப்பாக் சேலம் அணியையும் திண்டுக்கல் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு வனப்பகுதிகளில் வாழும் யானைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். பங்களாதேஷ் ரயில்வேக்கு LHB ரயில் பெட்டிகளை இந்தியா வழங்கவுள்ளது. ஈரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ், ஸ்லோவேக்கியாவின் டாட்டியானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாரதி பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுருக்கு. இன்னும் சில பேர் மெசேஜ் போட்டிருக்கீங்க, அதை அப்படி கொஞ்சம் ரேண்டமாக நான் படிச்சிடறேன். வருஷம் 16 இந்த பாடல் சூப்பர் அப்படின்னு தருண்குமார், விசாலாட்சி, காமாட்சி, பாலு, விஜி இவங்கெல்லாம் ஆடுதுறையிலேருந்து நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. மைத்திலி அவங்க வந்து வெஸ்மாம்பலத்திலிருந்து, வணக்கம் ராதா மேடம், மதிய நேர வணக்கம், கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால பதிவு போட முடியல. யானை பற்றிய பாடல்களாகட்டும், இப்போ சைக்கிள் பற்றின பாடல்களாகட்டும், இதய தாமரை படப்பாடல் எஸ்பெஷலி ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள்லாம் வந்து அர்த்தம் உள்ளதாக இருந்தது மேடம், வாழ்த்துக்கள். தொகுப்பு நல்லா இருக்கு, சைக்கிள் பாடல் அப்படின்னாலே திருமதி பழனிசாமி அது ஞாபகம் வரும் இல்லையா அப்படின்னு முரளி அவர் வந்து மாடம்பாக்கத்திலிருந்து பதிவு பண்ணிருக்காங்க. செந்தில் குமரன் சுண்ணாம்பு குளத்திலிருந்து, ரெட்ரோ பாடல்ல ஆரம்பம் முதலே இனிமையான இடைக்கால சூப்பர் ஹிட் பாடலுங்க, அருமை சூப்பர், இனிமையாக வழங்கும், உங்களுக்கும் பாராட்டுக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க செந்தில் குமரன். கலீல் அகமத் அவங்க வந்து, கலாய்க்கிறது அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது மேடம் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. பெரும்பாக்கம் வனிஜா சுந்தர், நாளைக்கு வருவீங்களா மேடம் அப்படின்னு சூப்பர்.

அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. உன்னால் முடியும் தம்பி சைக்கிள் பாடல் சூப்பர் அப்படின்னு பாலு விஜி அவங்களுடைய பதிவு. அண்ணாமலை பாடல் இன்னும் வரவே இல்லையே மேடம், சைக்கிள் எப்போ வரும் அப்படின்னு அன்புராணி வெயிட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வரும் மேடம். பிலால் முகமது பிலால் அவங்க வந்து ஐனாவரத்திலேருந்து, அவங்களுமே அதே பாடலை தான் கேட்டிருக்காங்க. மீண்டும் கோகிலா பட பாடல் வருமா அப்படின்னு விஜயா பார்த்த சார்ஜி கேட்டிருக்காங்க. இன்றைக்கி டைம் இல்லாததுனால நம்ம நாளைக்கு கேட்க போகிறோம். கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவர் சொல்லியிருக்காரு, பைக் ஓட்டினா உடம்பு சுகமாக இருக்கும், சைக்கிள் ஓட்டினா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சைக்கிள் பாடல்களை கேட்டு உடல் ஆரோக்கியம் அடையட்டும், பாடல்களை தேர்வு செய்த உங்களுக்கும் பாராட்டுக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களே வந்து இதழில் கதை எழுதும் அந்த பாடல் செவியில் பாடல்களை கேட்கும் நேரம் இது அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. கலீல் அகமத் அவங்க சைக்கிள் பாடல் நாளையும் போடுவேன் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சைக்கிள் பாடல் ஒரு நாள் கேட்க முடியும், அதனால தான் அப்படி சொன்னேன் நான். நான் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஓட்டிட்டு வரணும்ல, அயப்பாக்கம் வெங்கடேசன் ரெட்ரோ பாடல்கள் அருமை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அயப்பாக்கம் வெங்கடேசன் அவங்களை தொடர்ந்து நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவுகள் போட முடியல ஆனால் பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மூன்றாம் வகுப்பு அதாவது சைக்கிள் மூன்றாம் வகுப்பு கிராமத்தில் படித்த நாட்கள், அம்மாவின் அப்பா தாத்தா வீட்டில் செல்ல குழந்தையாக இருந்த நாட்களில் புதிய சிறிய சைக்கிள் வாங்கித்தர இயலவில்லை, அது வேற கதைங்க. அப்போதே பெரிய சைக்கிள்களை துணிவுடன் தள்ளி கொண்டு நடப்பேன், அது அடிப்படும் பாடு திட்டுவார்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி. கடைசியாக சைக்கிளை துடைக்கும் பதவி கிடைத்த இந்த பதிவு பிடித்திருந்தால் சொல்லவும் தொடர்ந்து எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராம்பிரியன் அவருடைய பதிவா இருக்கு. ரைட், ஓகே. பிஆர்எம் சுந்தர் அவர் வந்து நமக்காக பிஆர் மோகன சுந்தரம் அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு. நிறைய பாடல்களை போட்டிருக்காரு, போட்டு இந்த பாடல்கள்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நன்றி சார். மாலினி தேவி அருணாச்சலம் அவங்களுமே இதழில் கதை எழுதும் அந்த பாடலை சொல்லிட்டு இன்னொரு பாடலுக்காகவும் காத்துட்ருக்கதா சொல்லியிருக்காங்க. எத்தனை பாடல் தான் இன்றைக்கி போடுறது. நிகழ்ச்சியில் ஒழித்த எல்லா பாடல்களும் நல்லா இருக்குது அப்படின்னு அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களுடைய பதிவு. சைக்கிளில் வயதான நபர்களுக்கு இலவசமாக காலை மாலை நேரத்தில் தாமரம் மாடம்பாக்கம் பெருங்குளத்தூர் வரை டீ எடுத்து சென்றது வாழ்வில் மறக்கவே முடியாது அப்படின்னு ராம்பிரியன் அவருடைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள் மேடம், பதிவுகளை வாரி வழங்கி விடுங்கள், அனைத்தையும் ஒரே ஒரு நொடியில் படித்து விடுவாங்க அப்படின்னு மாடம்பாக்கம் அயன் முரளி என்னெல்லாம் சொல்லி வைக்கிறீங்க பாருங்க சார். உன்னால் முடியும் தம்பி இந்த தலைப்பை போலவே தங்களால் மட்டுமே முடியும் மேடம், இந்த இடைவெளி இல்லாமல் மலைச்சாரல் போல இந்த தடங்கள் எதுவும் இல்லாமல் மூச்சு காட்டி இறைக்க இறக்க பேசினாலும் எங்கள் செவிதனில் அது இனிக்கத்தான் செய்யுது, இதயம் ஆனந்தத்தில் நிறைக்குது. அந்த மாதிரி பாடல்களாக இருக்கு அப்படின்னு குழந்தை பண்பலை தாசன் அப்படின்னு சுந்தர பெருமாள் கோவிலேருந்து சண்முக சுந்தரம் அவருடைய பதிவு. பழைய முதிர்ச்சோலை உனக்காகத்தான் இவ்வளவு தாராளமானதா இந்த மதிய வேலையில் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை பற்றி சூளை ரீஜா மனோகரன் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அவங்களை தொடர்ந்து குடமாந்தப்பட்டி கே வி ஜெயசீலன் பாடல்கள்லாம் நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள்னு நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படியா, அப்போ ஏகப்பட்ட பேர் பதிவு பண்ணிட்டீங்க. இங்கே அதுக்கப்புறம் தியாகராஜன் நஞ்சுண்டேஸ்வரன் ரெட்ரோ மியூசிக் ஆஃப் ஆர்ஜே மேம்ஸ் ஹாப்பி வைப்ஸ் இஸ் ட்ரூலி அப்லிஃப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லா பாடலும் சூப்பருங்க. வலங்கை மான் ஆட்டோ துறை அவருடைய பதிவாக இருக்கு. நிகழ்ச்சியில் ஒழித்த அத்தனை சைக்கிள் பாடல் அருமை அருமை அப்படின்னு அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. செந்தில்குமார் அவங்க, ஹாய் ஆம் தஞ்சாவூர்லேருந்து அம்மாப்பேட்டையிலேருந்து செந்தில்குமார், சைக்கிள் சாங் கேட்டு நாங்களும் கேட்டுட்டு தான் இருக்கோங்க சைக்கிள் சாங்ஸை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. போட்ட எல்லாத்தையுமே நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்புகிறேன். ரைட்டு, ஓகே. இப்போ அடுத்து என்ன பாடல் கேட்க போகிறோம் நிறைவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஆசைப்பட்ட பாடல் தாங்க, ரெக்க கட்டி பறக்குதையா அண்ணாமலை சைக்கிள். அண்ணாமலை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் தேவாவின் இசையில் வைரமுத்துவின் கற்பனையில் கேட்கலாமா?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நேயர்கள் பங்கேற்று சிறப்பிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கலாம். சிறப்பிக்கணும் அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. நீங்க வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளும் கூட, நீங்க இதற்கு முன்னதான் வந்து நேத்திக்கெல்லாம் வந்திருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு வாரமாக கொஞ்சம் விடுங்களேன், ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வர முயற்சிங்களேன். புது புது நேயர்களும் வரட்டும், அவங்களுக்கு பிடித்த பாடல்களையும் கேட்கட்டும், அதனால நம்மளும் சந்தோஷப்படுவோம். வரக்கூடிய முதல் நேயர் யாரு? வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யாருங்க?
3: திருப்பத்தூர் மாவட்டம் சுப்பிரமணி.

0: சுப்பிரமணி சார், என்ன பாடம் இன்னைக்கு உங்களுக்கு? மைதிலி என்னை காதலி படத்துல வந்து ஒரு பொன்மானி, அந்த பாடல் வேணுமா? சரி, கேட்டுடலாமா? இல்ல, இதை இந்த பாடல் கேட்டுருங்க. சரிங்களா? நன்றி, நன்றி.
1: சரி, கேட்டு.

0: இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடிய நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கறாங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கும் சார். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: கும்பகோணத்துல இருந்து ஆர் முருகேசன் பேசுறேன்.
0: முருகேசன் சார், என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு?
1: புதிய தெண்டல்ல இருந்து செந்தலிலே மிதந்து வந்த தேவமங்கை வாழ்கிற பாட்டு போடுங்க மேடம். வாழ்த்துக்கு நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. இது கும்பகோணம் முருகேசன் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல். தேவேந்திரன் இசையில் வைரமுத்துவின் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடல் புதிய தென்றல் படத்திற்காக.

0: பல்வேறு காலகட்டங்களுடைய பாடல்கள் அது ஒரே நிகழ்ச்சியில் வருது அப்படின்னா அதுதாங்க நம்ம பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட ஸ்பெஷலே. வரக்கூடிய நேயர் யார், என்ன பாடல் கேட்குறாங்க தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் மாதம்பரி கிராமம், பி சுகுமார். நல்லா இருக்குங்களா மேடம்?
0: சுகுமார் சார், நல்லா இருக்கும். என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு?
1: படம் வந்து முள்ளும் மலரும், பாடல் வந்து ராமாயணம் ஆண்டாளும். இந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: கேட்டலாமா?
1: நன்றிங்க.
0: நன்றி, நன்றி. இது கிருஷ்ணகிரியிலேருந்து மாதம்பதி அந்த கிராமத்திலிருந்து வி சுகுமார் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது. முள்ளும் மலரும் இந்த படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எல்ஆர் அஞ்சலி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில், கங்கை அமரன் கற்பனையில்.

0: ஆமாங்க, பல்வேறு காலகட்டங்களுடைய பாடல்கள் மட்டுமல்ல, பல்வேறு விதமான பாடல்கள். ஏன்னா ரசனைகள் பலவிதம் இல்லையா, ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விதம்னு காற்றலையில் அப்படியே வலம் வந்துகிட்டு இருக்கு. நேயர்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல்களா? இப்ப வரக்கூடிய நேயர் யாரு? வாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேம்.
0: வணக்கம்
1: மேம், என்னோட வாசுகி மேம்.
0: வாசுகி மேம், என்ன பாடல் உங்களுக்கு இன்னைக்கு?
1: மேம், எனக்கு படம் வந்து ரயில் பயணங்களில்
0: போலாமா? ரயில்ல விருப்பத்துல வரக்கூடிய பாடல் இது. ரயில் பயணங்களில் படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது, வசந்த காலங்கள். அந்த பாடல் ஜெயச்சந்திரன் பாடிய பாடல், டி ராஜேந்திரன் இசையிலும் கற்பனையிலும்.

0: இப்போதான் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி ஆரம்பித்த மாதிரி இருக்கு. நேரம் பார்த்தீங்கன்னா 1:25:40. இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வரக்கூடிய நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாங்க, வாங்க. வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கம் சகோதரி.
0: சொல்லுங்க ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சகோதரிக்கு வணக்கம் கூறுவது நாகை மாவட்டம் திருக்கோவிலை வட்டம் மணக்குடி ராஜேந்திரன்.
0: மணக்குடி ராஜேந்திரன் ஐயா, என்ன பாடல்?
1: படம் தில்லான மோகனம்பாள். பாடல் வந்து மனோரமா நம்ம ஆச்சியம்மா பாடின பாண்டிய நாடு தில்லாலங்க, அந்த பாடல்
0: கேட்டலாம் ஐயா. அந்த பாடல்
1: கவுந்து பாடல கொடுங்க சகோதரி.
0: சரி, ஓகேங்க ஐயா. அந்த பாடல் பாண்டியன் நான் இருக்கு, அந்த பாடல கேட்டலாம்.
1: ஆமா,
0: இதோ நேயர் மணக்குடியிலிருந்து விரும்பி கேட்டிருந்தாரு, அவருக்காக வரக்கூடிய இந்த பாடல் தில்லானா மோகனாம்பாள் படத்திற்காக வரக்கூடிய பாடல்.

0: நாம் கேட்ட அந்த பாடல் எஸ் சி கிருஷ்ணன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி பாடியது. கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் கற்பனையில் தில்லானா மோகனாம்பாள் படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். இனி நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் யார், என்ன பாடல் கேட்குறாங்க? வாங்க, வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம் சார்.
1: பிற்பகல் வணக்கம்.
0: பிற்பகல் வணக்கம் சார்.
1: செல்வகுமார்.
0: செல்வகுமார் சார், என்ன பாடல்?
1: மேடம், பொம்மலாட்டம் திரைப்படத்துல வி குமார் இசை மேடம். அதுல வந்து நீ ஆட அழகு, இது ரொம்ப ரேர் சாங் மேடம். எப்பொழுது ஒரு முறை தான் கேக்குற பாட்டு.
0: நம்ம ரேர் சாங்லாம் நம்ம விவித் பாரதியில கேட்டுடலாம், சரிங்களா?
1: நன்றி,
0: நன்றி. கேம் கார்டன் எம் ஜி செல்வகுமார் அவருடைய விருப்பத்தில் வரக்கூடிய பாடல் இது. பொம்மலாட்டம் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் இது. வி குமாரின் இசையில்

0: என்னோடு நீயும் பாவான்னு இப்படி பாடல்கள்லாம் பவனி வந்துகிட்டு இருக்கு. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் யாரு, என்ன பாடல் கேட்குறாங்க? வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாமா? வணக்கம் சார், வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நல்லம்பல் ஷேக் அலாவுதீன் மேடம்.
0: ஷேக் அலாவுதீன் சார், என்ன பாடல் உங்களுக்கு
1: இன்னைக்கு? பூக்காரி படத்துல இருந்து மேடம், காதலின் பொன் வீதியில் என்ற பாடல் கொடுங்க.
0: கேட்டலாம் சார், நன்றி.
1: ஓகே, நன்றி மேடம்.
0: காரைக்கால்ல இருந்து ஷேக் அலாவுதீன் அவருடைய விருப்பத்தில் பூக்காரி படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி பாடிய பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலியின் கற்பனையில்.

0: நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கும்போது நேரம் போகிறதே தெரியல. அப்படி நேரம் வேகமாக ஓடிக்கிட்டுருக்கு. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாடல் உங்கள் சாய்ஸோட நிறைவு பகுதிக்கே வரப்போகிறோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நேயர் யாரு? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், ஆர்ஜி அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம் மேடம்.
0: வணக்கம், வணக்கம், சொல்லுங்க.
1: செங்குன்றம் மட்டும் போனிமட்டில் குமார் பேசுறேன் மேடம்.
0: ஆ குமார் சார், என்ன பாடல்?
1: அது வந்து பார்த்தீங்கன்னா கே கே போகிற ரயில் பாடல் படம்.
0: கேட்கவிருக்கும் இந்த பாடல் எஸ் ஜானகி பாடியது, இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் கற்பனையில். இது கிழக்கே போகும் ரயில் படத்திற்காக.

0: கேட்ட பாடலுடன் இனிதை நிறைவு பெற்றது.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
0: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் மகிழ்ச்சியுடன் பயணித்தது ராதாகிரிதரன். மீண்டும் வேறொரு தருணத்தில் சந்திப்போம் நேயர்களே. அதுவரை இணைந்திருங்கள். இது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 1:45 மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மக்களவையில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையிலேயே தொடர மத்திய அரசை வலியுறுத்தும் தமிழக அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. தமிழ்நாட்டில் வரி வருவாயை பெருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். இல்லந்தோறும் மூவண்ண தேசிய கொடி விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைத்தார். ஆடி அமாவாசை பக்தி சிரத்தையுடன் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கசகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்திய சீன இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மக்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையில் தொடர வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் தமிழக அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய தமிழக முதலமைச்சர் திரு விஜய், ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அதிகாரத்தை பெறும் வகையில் அரசு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததாக குறிப்பிட்டார்.
1: நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் இடங்களின் எண்ணிக்கையை மாநிலங்களுக்கிடையே அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். வரவிருக்கும் மக்களவை பொது தேர்தலிலும் அதன் பிறகு சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது.
0: மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி பொருளாதார வளர்ச்சி, சுகாதாரம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்களை மேற்கொள்ளும் எந்த மாநிலமும் தொகுதி மறுவரையறையால் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வது மத்திய அரசின் தலையாய கடமை என்றும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார். பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் என்பது சலுகை அல்ல, அது ஜனநாயக ரீதியில் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமை என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசு சார்பில் கூட்டப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் பேரவையில் அரசு இந்த தனி தீர்மானத்தை கொண்டு வந்ததாகவும் முதலமைச்சர் கூறினார். மக்களவை மற்றும் மாநிலங்களவை இடையே காணப்படும் விகிதம் 2.21 என்ற அளவிலேயே நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றும் அந்த தீர்மானம் வலியுறுத்துகிறது. மாநில சுயாட்சி தேவை என்கின்ற அடிப்படையிலும் அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் அமைப்பு சட்டத்தையும் மாநில உரிமைகளை பாதுகாக்கவும் மகளிருக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தவும் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாக முதலமைச்சர் கூறினார்.

பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை 543 தொகுதிகளின் அடிப்படையில் வரும் 2029 மக்களவை தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், காங்கிரஸ், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரித்து பேசினார்கள். அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் இந்த தீர்மானத்தின் ஒரு பகுதியான மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை ஆதரிப்பதாகவும் தொகுதி மறு வரையறை தொடர்பான தீர்மானத்தை எதிர்ப்பதாகவும் கூறினர். இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சியினருக்கு அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா நன்றி தெரிவித்துக் கொண்டார். நாடாளுமன்றத்தில் மறுவரையறை மசோதா தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாகவே அவசரமாக சட்டப்பேரவையில் ஏன் இந்த தனி தீர்மானம் கொண்டுவரப்படுகின்றது என்ற எதிர்க்கட்சியினரின் கேள்விகளுக்கு விளக்கம் அளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், வருமுன் காப்பது நலம் என்ற அடிப்படையில் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், இதை மீறி ஏதேனும் நடந்தால் அதனை எதிர்கொள்ள முதலமைச்சர் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தின் வரி வருவாயை பெருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான பொது விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அமைச்சர், 1.5 டிரில்லியன் டாலர் என்ற பொருளாதார இலக்கை எட்ட அரசு முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். கனிமவளம், மோட்டார் வாகன வரி, கலால் வரி, GST உள்ளிட்ட வரி இனங்களிலிருந்து கூடுதல் வருவாய் வந்து கொண்டிருப்பதாகவும், நிதி மேலாண்மைக்காக அமைக்கப்பட்டுள்ள கமிட்டியின் பரிந்துரையின் அடிப்படையில் கூடுதல் நிதி திரட்டப்பட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்றும் குறிப்பிட்டார். வேளாண் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த வேளாண் அமைச்சர் திரு வினோத், விவசாயிகளும் மக்களும் போற்றும் வெற்றி பட்ஜெட்டாக வேளாண் நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளதாக கூறினார். தமிழகத்தின் பல பகுதிகளில் உள்ள விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள், பல்வேறு கட்சியினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் ஆலோசனைகளுக்கு பின்னரே வேளாண் நிதிநிலை அறிக்கை தயார் செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். நாட்டின் 80வது சுதந்திர தினம் வரும் சனிக்கிழமை கொண்டாடப்படுவதையொட்டி இல்லந்தோறும் மூவர்ண தேசிய கொடி இயக்க விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா புதுடெல்லி மேஜர் தியான்சந்த் மைதானத்தில் இன்று தொடங்கி வைத்தார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150 ஆண்டு காலத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் இந்த ஆண்டு இல்லந்தோறும் மூவர்ண தேசிய கொடி இயக்கம் கொண்டாடப்படுகிறது. மக்களிடையே தேசபக்தி உணர்வை எழுப்புவதோடு தேசிய கொடியின் சிறப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் வரும் 17ஆம் தேதி வரை இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது. நீட் விவகாரத்தில் மாணாக்கர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தில் நீட் தொடர்பான மாணாக்கரின் போராட்டம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இப்பிரச்சினைகளில் மறைப்பதற்கு அரசுக்கு எதுவும் இல்லை என்றார். இப்பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சியினர் மதியம் 2 மணிக்குள் நோட்டீஸ் வழங்கினால் பிற்பகல் 3 மணிக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாக விவாதங்களை நாடாளுமன்றத்தில் தொடங்கலாம் என்றும் அவர் கூறினார். விவாதம் தொடங்கினால் தாம் அவையிலிருந்து உறுப்பினர்களின் கருத்துக்களை தேக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். விவாதம் முடிந்த பின்னரும் நாளை பிற்பகல் 3 மணிக்கு மீண்டும் விவாதங்களுக்கு பதிலளிக்க தாம் தயாராக இருப்பதாக அவர் கூறினார். ஆனால் எதிர்க்கட்சிகள் அவை சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க மறுப்பதாக அமைச்சர் குறை கூறினார். மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கான விவாதம் நாடாளுமன்ற நடைமுறைகளுக்கு ஏற்ப மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். முன்னோர்களை வழிபடும் ஆடி அமாவாசை பக்தி சிரத்தையுடன் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடல், தூத்துக்குடி புதிய துறைமுக கடற்கரை, காவிரி பாயும் தஞ்சை திருவையாறு புஷ்ப மண்டப படித்துறை உள்ளிட்ட மாநிலத்தின் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் 22

0: தீர்த்த குளங்களிலும் பொதுமக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து புனித நீராடி சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். ஸ்ரீரங்கம் அம்மா மண்டப படித்துறையில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஆடி அமாவாசை இன்று ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்றில் திதி தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதனால் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது பெரம்பலூர், அரியலூர், மதுரை, சென்னை, திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கானோர் முன்னோர்களுக்கு பூ, பழம், தேங்காய், எள் போன்ற பூஜை பொருட்களை வைத்து புரோகிதர் மூலம் சூடம் ஏற்றி திதி தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். அய்யாளம்மன் காவிரி படித்துறை, முசிறி காவிரி படித்துறை, கருட மண்டப படித்துறை, ஓடத்துறை உள்ளிட்ட திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் உள்ள நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர்.
0: நாகை வேதாரண்யம் சன்னதி கடல், கோடியக்கரை ஆதிசேது கடலில் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னோர்களுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். நெல்லை தாமிரபரணி ஆற்றுப்படித்துறை, பாபநாசம், அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஆற்றுப்படுகைகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்துள்ளதை அடுத்து காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு பராமரிப்பு பணிகளை கண்காணிக்கும் வகையில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நியமிக்கப்பட்ட துணை கண்காணிப்பு குழுவினர் இன்று அணையில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். மத்திய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தென்மண்டல இயக்குநரும் குழு தலைவருமான திரு கிரீதரன் தலைமையில் முல்லை பெரியாறு பிரதான அணை, பேபி அணை, மதகுகள், சுரங்கப் பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இன்று மாலை குமிழி கண்காணிப்பு குழு அலுவலகத்தில் பருவமழையை முன்னிட்டு அணையில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் இடம்பெறவுள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலிலிருந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலுக்கு வஸ்திர பகுமானம் வழங்கும் நிகழ்ச்சி நாளை நடைபெறுகிறது. வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் நாளை மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. கசகஸ்தான் சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வாங் இணை கசகஸ்தான் இணையை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவையில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையிலேயே தொடர மத்திய அரசை வலியுறுத்தும் தமிழக அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. தமிழ்நாட்டில் வரி வருவாயை பெருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். இல்லந்தோறும் மூவர்ண தேசிய கொடி விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைத்தார். ஆடி அமாவாசை பக்தி சிரத்தையுடன் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கசகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்திய சீன இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
3: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz இல் ஒவ்வொரு நாளும் காலையில் பக்தி மனம் கமழும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை
4: இல்லறம் தோறும் இன்னிசை பரவ கேட்கலாம் மங்களநாதம்.
3: காலை 5:30 முதல் 6 மணி வரை
2: பாங்குடனே பக்தி மனம் கமழ காற்றில் கலந்து ஒலித்திடும் தெய்வீக ராகம்.
3: காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
4: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: தெய்வீகமான காலை பொழுதில் ஆன்ம ஒளி நம் நெஞ்சங்களில் நிறைய.
1: தினமும் கேளுங்கள் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: பார்வதி அம்மா பாட்டெல்லாம் பலமா இருக்கு.
1: அதுங்களாமா எங்க வீட்டுக்காரமா இருக்கிறாங்க, அவங்க எங்க வீட்டுக்கு நல்ல தண்ணிப்பம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாங்க ஒரே சந்தோஷமா இருக்குது.
0: சரி சரி, உங்க வீட்டுல பாத்திரம் கழுவீங்கன்னா இவ்வளோ தண்ணியா செலவு பண்றீங்க. இதுல வேற குழாய எத்திரி போயிட்டு வேலை செய்யறீங்க. தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உங்களுக்கு தெரியாதா பார்வதி அம்மா?
1: எங்களுக்கு தான் தண்ணி கஷ்டமுங்க. எப்படி பாத்திரம் கழுவுதுறீங்களா? ஒரு வாத்திரத்துல தண்ணி வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நல்ல தண்ணி இருக்கிற வாத்திரத்துல மறுபடியும் கழுவி எடுப்போமுங்க. ஆனா இவ்வளோ பெரிய ஊர்லீங்க, உங்க வீட்டுல தானுங்க அறிவு மாதிரி தண்ணி கொட்டுக்குங்க. அதனாலதாங்க ரொம்ப தாராளமா கொஞ்சம் செலவு பண்ணிட்டுங்க.
0: கொட்டும் கொட்டும், நிறைய இடத்துல தண்ணிக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நிலத்துல தண்ணி எவ்வளோ இருக்குன்னு யாருக்கு தெரியும்? மழையே வரலன்னா அப்ப என்ன பண்றது? தண்ணி கிடைக்காது, அதுக்கு இப்பல இருந்து தண்ணி சேமிக்கணும் இல்லம்மா.
1: ஆனுங்கம்மா நீங்க சொல்றது நல்லாதான் இருக்குது. என்னம்மா இப்போ நான் எங்க வீட்டுல எப்படி தண்ணி சிக்கனமா செய்யறனோ அதே மாதிரி உங்க வீட்லயும் செய்யணுங்கிறீங்க. அதானம்மா நான் எங்க இருந்தாலும் தண்ணி சிக்கனமா செய்யறனுங்கம்மா. தோஷங்களா? சரிங்கம்மா.
0: குத்தால அருவியில குளிச்சது போல இருக்குதா, மனச மயக்குதா, சுகமா இருக்குதா?
2: தண்ணீரை சேமித்து பூமியில் எதிர்கால வாழ்க்கையை காப்பாற்றுங்கள். நீரை சேமித்து திறம்பட வாழ்வோம்.
3: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழக மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய பிற்பகல் வணக்கம் அன்பு நண்பர்களே, 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
1: ஆம் நண்பர்களே, எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் தான் இந்த மணித்துள்ளிருந்து பிற்பகல் 2:55 வரைக்கும் நாம் வந்து எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணையவிருக்கிறோம். அதன் பிறகு பிற்பகல் 3 மாலை 4 வரை வர்ணஜாலம் நிகழ்ச்சி நமக்காக காத்திருக்கிறது. அதற்கு அடுத்ததாக 4 மாலை 4 மாலை 5 வரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடவிருக்கிறோம். முடியும் என நீ நினைத்தால் முன்னேற உனக்கு உலகமே வழிகாட்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இன்றைக்கி நான் காலையில் பார்த்த ஒரு அருமையான விஷயம். நம்ம சில விஷயங்களை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறோம், நல்ல முயற்சியோடு இருக்கோம் அப்படின்னா நமக்கு துணை புரிவதற்கு நம்ம கூட இருக்கிறவங்க இல்லை முகமே அறியாதவர்கள் கூட தயாராக இருப்பாங்க. நாம் முதல்ல நம்ம முயற்சியை செலுத்துறதுக்கு தயாராக இருக்கணும். அப்படி ஒருவேளை நமக்கு உதவி பண்ணவங்களை நாம் பின்னாட்களில் மறக்கக்கூடாது. அதை மனசில் வச்சு அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நாம் நன்றி செலுத்தக்கூடிய அந்த ஒரு இடத்துலையும் நாம் இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இப்படி நன்றி செலுத்தணும் அப்படின்னா என்றைக்குமே நம்மளுடைய முயற்சி தொய்வே அடையாது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஒருவேளை நன்றி செலுத்தாமல் இருந்துட்டோம் அப்படின்னா சில நேரங்களில் மனசு கஷ்டமாக போயிடும். இங்கேயும் அப்படி தான், ஒருவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார், ஆனால் சில காரணங்களால் கொஞ்சம் மனசு கஷ்டப்படுற மாதிரி அவருக்கு ஆயிடுச்சு. அதையே பாட்டில் சொல்கிறாங்க, அதையே டயலாகாக சொல்கிறதா

0: கிழிக்கு ரெக்க முளைச்சிட்டு தூ, அதான் ஆத்த விட்டு பறந்து போயிட்டு தூ அப்படின்னு வரும். இப்போ நீங்கள் பாடல்கள் எந்த திசையை நோக்கி போகிறது அப்படி, எந்த ஸ்டைலில் போகுது அப்படிங்கிறத நீங்கள் இனிமேல் கண்டுபிடிக்கலாம். மொதல் பாட்டு வந்துட்டுருக்கு.
1: கண்ணா நீ எங்கடா போவே?
2: நான் எங்க போகணும் தெரியுமா? எனக்கு யார தெரியும், போகணும்னு மட்டும்தான் தோன்றது. ஆனா எங்க போறதுன்னு தோன்றியே
1: கண்ணா.
3: செல்மா எங்கடி இருப்பாய?
1: போயிட்டா
3: போயிட்டா, அதை விட்ட போயிட்டானே. அவ்வளவு பெரிய மனுஷனாயிட்டான அவன், அவன் என்ன கண்டிக்கலாம், நான் அவனை கண்டிக்கப்படாதா? அது வேற ஒண்ணும் இல்லடே, கிழிக்கு ரக்கம் முளைச்செடுத்து ஆத்தவுக்கு பறந்து போயிடுத்து.

டி எம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரியில, எம் எஸ் விஸ்வநாதனுடைய அற்புதமான இசையில கௌரவம் படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம். 102.3 FM.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0449-2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
1: நூற்று 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்,
1: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். எந்த ஸ்டைலில் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் வச்சு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இனி 1-2 பாடல்களை கேளுங்க. கேட்டுட்டு எந்த ஸ்டைலில் பாடல்கள் அமைந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா www.facebook.com/vividbharathitamilfm102.3 அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு, நம்ம பண்பலையோட நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஐ லைக் இட் ஸோ மச் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம பண்பலையோட பக்கத்துக்கு முதல்ல ஒரு விருப்பத்தை கொடுங்க. அதன் பிறகு நம்முடைய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அறிவிப்புகளாக பெறலாம். லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் கலந்துக்கிட்டு உண்மையிலேயே பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் வந்து இடக்கூடிய பதிவுகளுக்கு கீழே நீங்கள் வந்து நீங்களும் பதிவிட்டு உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்திக்கலாம், சரிங்களா? ஒருவேளை இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் பதிவிட ஆரம்பிக்கலாம். அதன் பிறகு இப்போ அடுத்த பாட்டு எங்கே வருது? இப்போ கடந்த பாடலில் வந்து பெத்த தாய் தகப்பனை விட்டு கொஞ்சம் சில விஷயங்களை மறந்துட்டு அவர் கிளம்பி போயிடுவார் பையன், அந்த ஃபீலிங்கில் தான் அந்த பாட்டு வந்திருக்கும். இப்போ இங்கே அந்த ஃபீலிங்கு இங்கே இருக்கா அப்படின்னா இந்த பாட்டில் இல்லை. அதாவது அவரு தாங்க அப்படி போவார், நானும் அப்படி போக மாட்டேங்க. நான் இந்த இடம் இல்லை, இன்னும் 1000 இடத்துக்கு போனாலும் அவரை மாதிரி நான் மறந்து போக மாட்டேங்க. என்றைக்குமே நான் வளர்ந்த இடத்த மனசுக்குள்ளேயே வச்சுருப்பேன், நெஞ்சுக்குள்ளேயே வச்சுருப்பேன் அப்படின்னு பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, யார் சொல்கிறாங்க, கேட்டுருவோம்.
4: Dria, dria, dria, dria, drrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrr

0: காப்பதன் பாடு, பூ போல வைத்துன்னை காப்பதன் பாடு. சத்தியம் நீயே, தர்மத்தாயே, குழந்தை வடிவே தெய்வ மகளே, குழந்தை வடிவே தெய்வ மகளே.
1: டிஎம் சவுந்தரராஜன் குரல்ல, கண்ணதாசன் வரியில, கே வி மகாதேவனுடைய அற்புதமான இசையில, மாட்டுக்கார வேலன் படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
2: அவர் இவர்

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும்

0: நம்ம விவத் பாரதி தமிழகம் 102.3 தினமும் காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை
1: மிகவும் அவசியமான சுவாரஸ்யமான அப்டேட்
2: கலர்ஃபுல்லா சுறுசுறுப்பா நம்ம நாள ஸ்டார்ட் செய்ய கேட்கலாம்.
0: வணக்கம் தமிழ்நாடு.
3: விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும் 101.6 கும்பகோணம் பண்பலையிலும் வேலூர் பண்பலை 104 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
4: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
5: எங்கள் ஸ்டைல்

மணி 17:44 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வழியில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுருக்கோம். முதல் பாடல், இரண்டாவது பாடல் கேட்டாச்சு. இப்போ மூன்றாவது பாடலும் வர காத்திருக்கிறது. முதல் பாடலில் விட்டுட்டு போயிட்டாங்க, புரிஞ்சிக்காமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது பாடலில் எங்கே போனாலும் புரிஞ்சிக்கிட்டு கரெக்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய இடைவெளி, ஒரு சின்ன நூல் இழை தான். அந்த நூல் இழையை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எங்கேயுமே பிரிவு வருத்தம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அந்த நூல் இழையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் நம்மளை பொம்மை மாதிரி ஆட்டி வச்சு இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா அப்படிங்கிறத முடிவெடுக்க வச்சிருது. அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்பயுமே பிரச்சனை இல்லை. பாட்டுக்குள்ளே அதையும் சொல்கிறாங்க, அதை தாண்டி இன்னும் பல விஷயங்களையும் சொல்கிறாங்க. கேட்டுருவோம். 1, 2.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வாலினுடைய வரியில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் சிம்லா ஸ்பெஷல் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: शुद्ध नमक देना शुद्ध नहीं समझते वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है
2: तो ऐसा बोलो ना
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान ये हुई ना बात
3: क्यों छोटे साहब वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके सारे
4: गुण
5: சீரகம்பாத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடையே சீரகம்பாத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடையே நீ செடிக்கு செட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே கொத்தம்பள்ளி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடையே நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.

0: கட்டுப்பாடு.
1: ஏய், நிறுத்து நிறுத்து நிறுத்து, சிட்டுக்குருவிக்கு கட்டுப்பாடு இல்ல, சிட்டுக்குருவிக்கே தட்டுப்பாடா இருக்குது. நீ வேற, சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடா, பாட்டு வேற பாடிட்டு இருக்கற.
0: ஏன் காசியக்கா இப்படி சொல்ற?
1: ஆமா, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல வீட்டு வாசல் வரைக்கும் வந்தது, அப்பா காலத்துல வயல் வரைக்கும் வந்துச்சு, நம்ம காலத்துல எங்கேயோ ஒரு ஊர்ல வந்ததா சொல்லிக்கிறாங்க. இனிமே நம்ம பிள்ளைங்க அத ஜூல கூட பாக்க முடியுமான்னு தெரியல. நானே அத யோசிச்சுட்டு இருக்கிறேன்.
0: புரியுது. என்ன செய்யலாம்? செல்போன் டவர், விண்டு மில்லு, இப்படி எங்க பார்த்தாலும் கரண்ட் மரமா மாறி போன பிறகு அந்த குருவிகளுக்கு ஏதுமா வீடும் ஊரும்.
1: இத சொல்ற நீயே முதல்ல செல்போனை பயன்படுத்துறத குறைச்சிருக்கியா? சிட்டுக்குருவி மட்டும் இல்லப்பா, எத்தனையோ விலங்குகளையும் பறவைகளையும் நாம இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம். ஏதோ நல்லா பாதுகாக்கிறதா நாம நினைச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அதனுடைய இயல்புல இருந்து நாம அதை மாத்திட்டு இருக்கோம் தெரியுமா? என்னைக்காவது கொஞ்சம் யோசிச்சு பாத்திருக்கமா?
0: நல்லா புரிஞ்சிருச்சு. இனிமே யோசிச்சிருவோம், செஞ்சிருவோம். 2:26 இரண்டுநொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
0: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள் எந்த ஸ்டைலில் போகுது அப்படின்னு சொல்லி இன்னும் நீங்கள் கணிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஒருவேளை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா முகநூல் பக்கத்தில் நீங்கள் கமெண்ட்ஸ் கருத்துக்களை வந்து பதிவிடலாம். ஓகே, இப்போது 1வது பாட்டு, 2வது பாட்டு, 3வது பாட்டு எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருந்துச்சுல்ல, சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே பிரச்சனை இல்லை. அதான் காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் மறக்காமல் சரியாக ஒரு பொறுப்போடு வளர்ந்தோம் அப்படின்னா அந்த பொறுப்புகளை வந்து எப்போவுமே நம்ம மனசில் வச்சுக்கிட்டே இருந்தோன்னா நாம் பெரிய அழகானவர் அப்படின்னு நாமளே சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது பாட்டுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இதெல்லாம் சரியாக இருந்துச்சு, எல்லாமே நம்ம நன்றியோடவும் எப்போவுமே வளர்ந்த இடத்தை மறக்காமும் இருந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம நிச்சயமாக அழகு தானே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லோருமே அழகு தான் அப்படின்னு பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. பாட்டுக்குள்ளேயும் ஒரு அழகி இருக்கிறாங்க. யார் அந்த அழகி? கேட்டுருவோமா?
3: அழகி நீ பேரழகி,

0: மனோ குரல்ல கங்கை அமரன் வரியில இளைய ராஜாவினுடைய இசையில அந்த அருமையான பாடல் எங்க ஊரு பாட்டுக்காரன் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. பாட்டு பொங்கல்
2: சொல்ல வணக்கம். நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நமது வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

0: சின்ன வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்கள் கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: இரண்டு மணி 31 நிமிடம் 12 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள் ஒரு ஸ்டைலில் வந்துகிட்டு இருக்கு. எந்த ஸ்டைல்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கருத்துக்களை நீங்கள் வந்து போட ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு 30-38 பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை பேர் சரியாக போட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து நீங்கள் வேறு சிந்தனைகள் கூட வரலாம். இந்த பாடல்கள் வந்து நான் நினைச்ச தலைப்புக்குள்ளே தான் அடங்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. ஆனால் அதை சொன்னீங்கன்னா ஓகே, சரியாக கண்டுபிடிச்சிங்கன்னு சந்தோஷப்படுவேன். ஆனால் வேறு இன்னும் எந்தெந்த தலைப்புகள்லாம் இந்த பாடல்கள் அடங்குது அப்படின்னு கூட நீங்கள் ஒரு சஜஷனாக பரிந்துரையாக நமக்கு கொடுக்கலாம். அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா எதிர்காலத்தில் அதையும் பயன்படுத்தி கொண்டு நாம் கொஞ்சம் ரொம்ப யோசிக்காமல் உங்களுடைய சிந்தனைகளை பயன்படுத்தி பாடல்களை கொடுக்கறதுக்கு இன்னும் எளிமையாக இருக்கும். சரிங்களா? ஓகே, அது விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம். இந்த பதிலுமே கூட விருப்பம் இருந்தால் போடலாம். இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்களுடைய வழமையான ஒரு போக்கை நீங்கள் கடைபிடிக்கலாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வரக்கூடிய பாட்டு எந்த பக்கம் போகப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ரகமான பாட்டு தான். இது இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நேரடியாக உங்களுக்கு குழு இருக்குமாங்கன்னா இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் எங்கே இருக்குங்கிறது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும்.

பாடல் வந்து சில விஷயங்களை சொன்னல, அந்த எண்ணங்கள் நம்ம ஒரே இடத்துல வசிக்கிட்டோம், அதுவும் நம்ம பாரம்பரியமாக வம்சம் வம்சமாக நம்ம பரம்பரையில் சொல்லக்கூடிய அந்த அந்த அன்பு, அந்த அன்பை உள்ளன்பை நம்ம உள்ளக்குள்ளேயே வச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. சில நேரங்களில் இடத்துக்கு தகுந்தா போல் அந்த நிறங்களை மாற்றி மாற்றி நம்மளை வந்து இருந்து மாற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம மேலே ஒரு நம்பிக்கையே இல்லாமல் போயிடும். என்னப்பா அங்கே ஒரு மாதிரி பேசுகிறாங்க, இங்கே ஒரு மாதிரி பேசுகிறாங்க, அங்கே ஒரு முகம் இங்கே ஒரு முகமாக இருக்கே, அதாவது பச்சோந்தித்தனம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசுறது, அதெல்லாம் பேசுனா என்னப்பா அது வேணாம், அந்த அந்த நபராக வேணாம், அப்படியே எஸ்கேப் ஆயிரும் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இங்கேயும் ஒரு பச்சோந்தி இருக்குது, ஆனால் அது காதல் பச்சோந்தி. என்ன பண்ண போகுது கேட்டுருவோம்.

0: ஜெஸ்ஸி கிஃப்ட், கே கே, ஸ்ரேயா கோஷல், சைந்தவி, குரல்கள், ஹாரிஸ் ஜெயராஜனுடைய அட்டகாசமான இசையில் அன்னியன் படத்துக்காக அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க, எடுக்க எடுக்க, நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
3: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
2: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
3: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கூடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
3: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
2: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
3: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
2: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
0: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
4: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
5: எங்கள் ஸ்டைல்,
0: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள் எந்த ஸ்டைலில் போகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து முகநூல் பக்கத்தில் கருத்துக்களை பதியலாம். ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு 45 போட்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ கடந்த பாடலில் பச்சோந்தி அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னோம்ல, அதாவது நாம் அதை வந்து அது அதனுடைய இயல்பில் தான் இருக்குது, ஆனால் நாம் தான் என்ன பண்ணுறோம், அது ஒரு மோசமான ஒரு தன்மைங்கிற மாதிரி நம்ம மாற்றிட்டோம். அதுக்கு அது நல்ல தன்மை தான், அதனுடைய இயல்புக்கு அது தேவையான தன்மை தான். ஆனால் நமக்கு மனிதர்களை வந்து இப்படி நிறம் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டுவதற்காக ஒரு மோசமான உதாரணமாக நாம் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மற்றபடி அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பல நேரங்களில் வேஷங்கள் போடுறது சிறப்பு தான். நாங்கள் போடாத வேஷமே கிடையாது. அதுவும் நாங்கள் புலி வேஷம்லாம் போட்டோம்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்படின்னு பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

0: விஜய் யேசுதாஸ் குரல்ல விஜய் வரியில யுவன் சங்கர் ராஜாவினுடைய அட்டகாசமான இசையில பில்லா அஜித் நடிச்சு 2007 வெளிவந்த பில்லா படத்துல இருந்து அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: நான் உங்கள் பின்னணி பாடகர் வி பிரசன்னா.
3: நீங்கள் கேட்க வேண்டியது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
0: Radio 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
4: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல்.

0: புரியல. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல்.
2: 2:48 43 தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் நண்பர்கள் யார் யாரெல்லாம் கருத்து பதிவுகளை போட்டு பதில்களை சரியாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். கிட்டத்தட்ட ஒரு 40-48 பேர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சரியாக இருக்கிறதா இல்லை எந்த அளவுக்கு கணிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துட்டு போகிறோம். அதில் முதல்ல என் மேட்டுப்பட்டி கண்ணன், இனிய புதன் பிற்பகல் வணக்கம், நிகழ்ச்சிகள் உற்சாகமாக தொடர வாழ்த்துகள்னு சொல்லியிருக்காங்க. தியாகராஜன் நஞ்சுடேஸ்வரன் அவங்க வந்து விஷிங் எ ஃபேன்டாஸ்டிக் ஆஃப்டர்நூன், யூ ராக், ஹாப்பி மார்னிங் எங்கள் ஸ்டைல், ஹாப்பி ஜர்னி எங்கள் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார். சுகுணா அவங்க வந்து இனிய வாழ்த்துகள் சொல்லி பறவைகள் விலங்குகள் சம்மந்தப்பட்ட பாடல்கள், கிளி பசு அப்படின்ட்டுருக்கிறீங்க. ஓரளவு நெருங்கியிருக்கீங்க, இன்னும் துல்லியமாக நெருங்கி விட்டீர்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. சரி, இன்னும் வேறு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க கேட்டுருவோம். குடமந்தப்பட்டி கேவி ஜெயசீலன், மை ஸ்டைல் எங்க நிகழ்ச்சியை தொடக்கமே நல்ல சிந்தனையோடு தொடங்கியிருக்கீங்க, வாழ்த்துகள் ஐயா அப்படின்ட்டு இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் கா புதுப்பட்டி பொன்னமராவதி அங்கேருந்து ஹைடா மஹி வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. கார்த்தி சே யாதேஷ் அவங்க வந்து கோவனூர்லேருந்து கே கார்த்தி பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேழுக்கிணர் தேவா மாட்டுக்கார வேலன் படத்தில் வந்த பாட்டு சூப்பர் சபாஷ் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. பாலு விஜி இந்த நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க வாழ்த்துகள் அப்படின்னு இருக்காங்க. எடப்பாளையம் சௌகார்பேட்டை கந்தன் வழி அவங்க வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. பாடி புதுநகர் தேவேந்திரன் அவங்க வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. எஸ் செந்தில் கண்ணன் ஷோபா இவங்களும் வந்து பேரளம் அங்கேருந்து வந்திருக்கிறாங்க. அபர்ணா கூட இணைஞ்சு கேட்குறாங்க வணக்கம் சொல்லி. முதல்ல வந்த பாட்டு முகம் ரொம்ப அருமை, அதாவது பாலூட்டி வளர்த்துக்கிளி அந்த பாட்டு சூப்பராக இருந்துச்சுட்ருக்காங்க. கமலாவர்தன் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தித்திக்கும் இனிய மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லி ரங்கராஜன் தீநகர்லேருந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்த பாடல்கள் எல்லாமே பால் சம்மந்தப்பட்ட பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆமாம், நீங்கள் சொன்னது தான் மிகச்சரி. எல்லா பாடல்களையும் ஏதோ ஒரு இடத்துல பால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கும். ஸோ நேற்று வந்து கிளி பற்றி பேசும்போது பாலூட்டி வளர்த்த கிளி அப்படிங்கிற பாட்டை மறந்துவிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒருவர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, கருத்து போட்டிருந்தாங்க. அப்படி யோசிக்கும் போது ஏன் அந்த பாலையே வச்சு பாட்டை நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு யோசிச்சு கிடச்சதுதான் இன்றைக்கி வந்த பால் சம்மந்தப்பட்ட பாடல்கள். அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, பர்வதவர்தினி மதிய வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகள், முதல் பாடலே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி, அப்புறம் அடுத்தடுத்து வந்த பாடல்களும் நல்லாயிருக்கு வாழ்த்துகள் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. திருமணி ஸ்ரீ அஸ்வினி நாகராஜ் எங்கள் செயல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் வணக்கம் வாழ்த்துகள் சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. எரவாஞ்சேரி சாகுல் ஹமீத் அவங்க வந்து பாசத்தின் வெளிப்பாடு அது நேசமாக வான் பாடல் வழியே வானலைகள் ஒழித்து கொண்டுள்ளது அப்படிங்கிறது தானே உண்மை. எல்லாம் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் டச்சிங்கான சில வரிகள்லாம் இருக்கும், அதுவும் ரைட்டு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜெயஸ்ரீ எங்கள் செயல் நிகழ்ச்சியில், அதுவும் உங்கள் செயல் நிகழ்ச்சியில் முதல் பாட்டு கௌரவம் படத்தில் வந்துச்சு பாருங்க, சூப்பர், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கும்பகோணத்துலேருந்து நாங்கள் மல்லிகா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜெயஸ்ரீ அப்படின்னு பேர் வச்சுட்டு உள்ள மல்லிகா அப்படின்னு வச்சுருக்காங்க. சரி ஓகே. அதுக்கப்புறம் மதுரா கொளத்தூர் பாலு வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பழமொழி உள்ள பாடல்கள் அப்படின்ற மாதிரி, ஓ பழமொழியா பழமொழியா எனக்கும் தெரியல, உடன்குடி அப்துல் ஜமன் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது பழமொழி மாதிரி இருக்கா, இதுவும் நல்லாயிருக்கு. அடுத்த வாட்டி வேணால் பழமொழி உள்ள பாடல்கள் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், நல்ல ஐடியா கொடுத்துருக்காரு. இல்லை பல மொழி வார்த்தைகள் உள்ள இருந்துச்சு, ஆனால் அந்தளவுக்கு கூர்ந்து கவனிக்கல. ரெண்டு தலைப்புகளை நீங்கள் கொடுத்துட்டீங்க, பிற்காலத்தில் நான் அதெல்லாம் பயன்படுத்திக்கிறேன். ஓகே. ராஜேஷ் கிருஷ்ணன் அவங்க கோயம்பேட்டிலேருந்து வணக்கம் சொல்லி, பாடல்கள் எல்லாமே தாய் பாசம் வீடு அதை பற்றிய பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நல்ல கணிப்பு, நல்ல பயன்படும். ஓகே. பழனி கவிதா பாப்பாரப்பட்டியிலிருந்து தருமபுரியிலிருந்து வந்திருக்கிறாங்க. பாடல்கள் நல்லாயிருக்கு அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சதாசிவம் மாட்டுக்கார வேலன் சத்தியம் நீயே பாடல் சிறப்பு அப்படின்னு இருக்காங்க. பசுமாடு வாழையின் சிறப்பு குறித்து கவிஞர் எழுதியது மேலும் சிறப்பு, நன்றி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவங்க வந்து பாடல்களில் ஒற்றுமை பார்த்திங்கன்னா, துவக்கத்தில் வசனம் குரல் ஒலியோடு தொடங்குகிறது அப்படின்ட்டு இருக்கிறீங்க. ஓகே. நீங்களுமே கூட வசனத்தோடு இருக்கக்கூடிய பாடல்கள் இல்லை குரல் சம்மந்தப்பட்ட பாடல்கள்னு சொல்லி இன்னொரு தலைப்பை கொடுத்துருக்கிறீங்க. அதுக்கப்புறம் கலை துரைராஜன் அவங்க வந்து வணக்கம் சொல்லி, சுந்தர பெருமாள் கோயில் அங்கேருந்து வந்திருக்கிறாங்க. நல்லா கொடுக்குறீங்க டீட்டெயில், என்ன வகை பாட்டாக இருக்கும், நீங்கள் பாடலை போடுங்க கண்டுபிடிச்சு சொல்கிறோம், இனிமேல் எல்லாம் அப்படித்தான் அப்படின்னு இருக்காரு. சார் என்னது கண்டுபிடிக்கிறேன்ட்டு கண்டுபிடிக்காமே விட்டுட்டீங்களே, சரி பரவாயில்ல. அடுத்து முகமது பிலால் சி அவங்க வந்து அயனாவரத்துலேருந்து பாடல் நல்லாயிருக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. வலங்கைமான் அங்கிருந்து துரை வந்திருக்கிறாங்க. இடைக்கால பாடல்கள் இன்பமாக இருக்குது, செவியில் நுழைந்து பேரின்பமாக இருக்குது, இவன் வலங்கைமான் துரை துரை அப்படின்னு இருக்காங்க. ஹேமலதா நண்பகல் வணக்கம் சொல்லி கலக்குது உங்கள் ஸ்டைல், அதில் வரக்கூடிய வரிகள் அப்படியே சொல்லியிருக்காங்க. ஆரம்பமே அசத்தல் அப்படின்னு சொல்லி பாடலில் வசனங்களாக கண்டுபிடிச்ச பாருங்க அப்படின்ட்டு இருக்காங்க. பாடல்களில் வசனங்கள் நல்லாயிருக்கு, எதிர்காலத்தில் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பி புஷ்பா அவங்க வந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களும் சொல்லி, பாலூட்டிக்கிளி வந்துருச்சா வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்துருச்சு அப்படின்ற

அவங்க ஒரு மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு முனிராஜ் பாச போராட்ட பாடல்கள் அப்படின்ட்டு இருக்காங்க ஊத்தங்கரையிலிருந்து. நடராஜன் சுப்பையா அவங்க வந்து கிளி மாடு அண்டாங்காக்கம் அப்புறம் ஆடு பறவை மிருகங்களை பற்றிய பாடல்களா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கணிப்புகளை கொடுத்துருக்காங்க. தல வெங்கட்ங்கிற ஒரு பறவை பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீராமச்சந்திரன் டி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் பாடல் நல்லா இருக்குது சூப்பர் அப்படின்னு இருக்காங்க. தூத்துக்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணியம் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அந்தோனிராஜ் காட்டு பக்கத்துலேருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படின்னு பார்த்தா எல்லோருடைய பெயர்களையும் படிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். சாந்தி ரமேஷ் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. சுகுணா அவங்க வந்து அழகி நீ பேரழகி நல்லா இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியவர்கள் அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் பால் என்ற சொற்கள் இடம்பெற்ற அப்போ அதுதான் அப்படின்றீங்க. ஆமாம் அதுதான் கரெக்டாக இருக்குது. இப்போது அன்பே அன்பே அப்படிங்கிற ஜீன்ஸ் படத்துலேருந்து பாட்டு சும்மா கொஞ்சம் நேரம் வரப்போகுது. அதுலேயும் பால் பண்ண பறவை வரும். அந்த பறவை வந்துச்சுன்னா பிடிச்சி மகிழ்ச்சியாக கேட்டு மகிழுங்க.

0: ஹரிஹரன் குரலில் அனுராதாவும் இணைந்து பாடியிருப்பாங்க. வைரமுத்து வரியில் ஏஆர் ரஹ்மான் இசையில் அந்த பாடல் ஜீன்ஸ் படத்துக்காக கேட்டோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி யங்கல் ஸ்டைல். இந்த வேளை 2:55:22. இனி தொடர்வது
1: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் ஆஸ்தா வன் சன்ரக்ஷன் யோஜனா திட்டம். இயற்கை என்பது மனித வாழ்வின் அடிப்படை ஆதாரமாகும். மனிதன் சுவாசிக்கும் காற்று, அருந்தும் நீர், உண்ணும் உணவு, வாழ்வதற்கு தேவையான இயற்கை வளங்கள் அனைத்தும் சுற்றுச்சூழலின் கொடையாகும். இவற்றில் மிக முக்கியமான இடத்தை காடுகள் வகிக்கின்றன. காடுகள் பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படுகின்றன. அவை காற்றை தூய்மைப்படுத்துகின்றன, மழையை பொழியச் செய்கின்றன, நிலத்தடி நீரை பாதுகாக்கின்றன, உயிரின பன்முகத்தன்மையை நிலைநிறுத்துகின்றன. ஆனால் அதிகரித்து வரும் மக்கள் தொகை, நகரமயமாக்கல், தொழில்மயமாக்கல், சட்டவிரோத மர வெட்டுதல் மற்றும் இயற்கை வளங்களின் அளவுக்கு மீறிய பயன்பாடு ஆகிய காரணங்களால் காடுகளின் பரப்பளவு தொடர்ந்து குறைந்து வருகிறது. இதன் விளைவாக பருவநிலை மாற்றம், வெப்பநிலை உயர்வு, வறட்சி, வெள்ளம், மண்ணரிப்பு, நீர் பற்றாக்குறை மற்றும் உயிரினங்களின் அழிவு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் உருவாகியுள்ளன. இந்த சவால்களை எதிர்கொள்வதற்காக இந்தியாவில் பல்வேறு வன பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அவற்றுள் குறிப்பிடத்தக்க முயற்சியாக ஆஸ்தா வன் சன்ரக்ஷன் யோஜனா கருதப்படுகிறது. ஆஸ்தா என்ற சொல்லுக்கு நம்பிக்கை, அர்ப்பணிப்பு மற்றும் உறுதியான ஈடுபாடு என்று பொருள். வன் சன்ரக்ஷன் என்பது வன பாதுகாப்பை குறிக்கிறது. எனவே ஆஸ்தா வன் சன்ரக்ஷன் யோஜனா என்பது காடுகளையும் இயற்கை வளங்களையும் பாதுகாப்பதில் மக்கள் பங்கேற்பை அதிகரித்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கத்துடன் செயல்படுத்தப்படும் ஒரு முக்கியமான முயற்சியாகும். இந்த திட்டம் மரங்களை நடுவது மட்டுமல்லாமல் அவற்றை வளர்த்து பாதுகாப்பது, மக்களிடம் சுற்றுச்சூழல் குறித்த பொறுப்புணர்வை ஏற்படுத்துவது மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு வளமான இயற்கையை வழங்குவது போன்ற உயரிய நோக்கங்களையும் கொண்டுள்ளது. காடுகள் மனித வாழ்க்கைக்கு அளிக்கும் நன்மைகள் எண்ணற்றவை. அவை கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுவதன் மூலம் காற்று மாசுபாட்டை குறைக்கின்றன. மண் அரிப்பை தடுத்து விவசாய வளர்ச்சிக்கு துணை புரிகின்றன. பல்வேறு விலங்குகள், பறவைகள் மற்றும் அரிய தாவர இனங்களின் வாழ்விடமாகவும் காடுகள் திகழ்கின்றன. மருத்துவ மூலிகைகள், மரப்பொருட்கள், தேன், மூங்கில் மற்றும் பல இயற்கை பொருட்கள் காடுகளிலிருந்து கிடைக்கின்றன. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த காடுகளை பாதுகாப்பதே இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும். ஆஸ்தா வன் சன்ரக்ஷன் யோஜனா மூலம் அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் இணைந்து மரக்கன்றுகள் நடுதல் வனப்பகுதிகளை மீட்டெடு ஊக்கமடைகிறது. கிராமப்புறங்களில் வாழும் மக்களுக்கு வன வளங்களை அடிப்படையாக கொண்ட வாழ்வாதார வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. சுற்றுலாத்துறையும் வளர்ச்சி அடைகிறது. இதனால் வேலைவாய்ப்புகள் உருவாகி கிராமப்புற பொருளாதாரம் வலுப்பெறுகிறது. இன்றைய உலகம் பருவநிலை மாற்றம் என்ற மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டு வருகிறது. உலக வெப்பமயமாதல், பனிப்பாறைகள் உருகுதல், கடல் மட்டம் உயருதல், வறட்சி மற்றும் வெள்ளம் போன்ற பிரச்சனைகள் மனித சமுதாயத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளன. இந்த நிலைமையில் மரம் வளர்ப்பதும் காடுகளை பாதுகாப்பதும் மட்டுமே நிலையான தீர்வுகளில் ஒன்றாகும். ஆஸ்தா வன்

சன்ரக்ஷன் யோஜனா போன்ற திட்டங்கள் இயற்கையையும் மனித சமுதாயத்தையும் பாதுகாக்கும் நீண்டகால முதலீடாகும். நிறைவாக, காடுகளை பாதுகாப்பது என்பது ஒரு சுற்றுச்சூழல் நடவடிக்கை மட்டுமல்ல, அது மனித வாழ்வை காப்பாற்றும் மகத்தான சமூக பொறுப்பாகும். ஆஸ்தா வன் சன்ரக்ஷன் யோஜனா இயற்கையின் மீது அன்பையும் பொறுப்புணர்வையும் வளர்க்கும் ஒரு சிறந்த முயற்சியாகும். அரசு, கல்வி நிறுவனங்கள், சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இந்த திட்டத்தின் நோக்கங்கள் முழுமையாக நிறைவேறும். இன்று நாம் நடும் ஒரு மரம் நாளைய தலைமுறைக்கு உயிர் தரும் ஒரு வரம் என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் பசுமை இந்தியாவை உருவாக்க உறுதியேற்போம். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத் திட்டங்கள் வரிசையில் ஆஸ்தா வன் சன்ரக்ஷன் யோஜனா திட்டம் குறித்து கேட்டீர்கள். 102.3 FM.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை பிற்பகல் 3:50. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டிலிருந்து 2020 ஆண்டிற்குள்ள வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து நமக்காக பாடல்கள் வர காத்திருக்கிறது. அறிவியல் புத்தகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல, இல்லை செய்தித்தாள்களில் குளோனிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது பிரதி எடுத்தல், அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி எடுக்கிறது. ஒரு உயிரையே அப்படியே இப்போ ஒரு நபர் போலவே இன்னொரு நபரை உருவாக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஆராய்ச்சிகள் ரொம்ப காலமாக நடந்துட்டு இருந்துச்சு. அதில் இந்த பல வெற்றிகளும் நடந்திருக்கு. எதுக்கு இதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, அந்த குளோனிங் அப்படிங்கிறது ஒரு உயிரினத்தினுடைய செல், அதை செல்லை வந்து அப்படியே அச்சு அசலாக மரபணு நகல், கிட்டத்தட்ட என்ன மாதிரியான தன்மைகள் இருக்கோ அதை அப்படியே இன்னொரு உயிருக்கு கடத்த முடியுமா அப்படிங்கிறது அந்த ஆராய்ச்சி. இப்போ எதுக்கு இதை சொல்ல போகிறோன்னா, இந்த ஆராய்ச்சியை வச்சு மர்லின் மன்ரோ அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களோட குளோனிங்கா அப்படின்னு சொல்லி கதாநாயகியை பார்த்து ஹீரோ கேட்குறாரு. ஏன் அப்படி கேட்குறாரு கேட்டுருவோமா?

0: பென்னி ஜோயல் உஜ்ஜயினி குரல்களில் நான் முத்துக்குமார் வரியில் ஏஆர் ரஹ்மான் அவருடைய அற்புதமான இசையில் அழகிய தமிழ் மகன் படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: Yes, who is it?
3: Don.
4: நாங்க சுபா பேசுறோம். நூத்தி ரெண்டு புள்ளி மூணு விகித பாரதி தமிழ் பண்பலையில
5: பலவிதமான வாழ்க்கை அனுபவங்கள் கிடைக்கும், சுவாரஸ்யங்கள் இருக்கும். ஆனால் நீங்க கேளுங்க, ரசியுங்க.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
3: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
2: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2000 2020 ஆண்டிற்குள்ள வெளிவந்த படங்கள்லேருந்து நமக்காக பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும். அதில் மிகப்பெரிய லட்சியம் அப்படிங்கிறது அவங்களுடைய சாப்பாடு, அப்புறம் மன வாழ்க்கை, இந்த இல்வாழ்க்கை அது சம்மந்தப்பட்டது, அப்புறம் வேலை சம்மந்தப்பட்டது, இப்படி பல கனவுகள் இருக்கும். இப்படி தான் அமையணும்னு பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு காத்துட்ருப்பாங்க. சிலருக்கு அது அப்படியே வாய்க்கலாம், சிலருக்கு அது வாய்க்காமல் போகலாம், சிலருக்கு அப்படி வாய்ப்பே இருக்கான்னு தெரியாமே இருக்கும். சரி, அது எது இப்போ பேசணும் அப்படின்னா, 2023 கட்டா குஸ்தி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, ரொம்ப பெருசாக படிச்சிருக்க மாட்டார், 7வது தான் படிச்சிருப்பார். அதனால் அவர் வந்து நமக்கு மேலே படித்த பொண்ணு இருந்தால் நமக்கு சிக்கலாயிரும் அப்படின்னு சொல்லி, 7வது இல்லை 7வது கீழே படித்த பொண்ணு தான் நிச்சயமாக எனக்கு வேணும் அப்படின்னு முதல் கண்டிஷன்னு வச்சுருப்பார். அந்த மாதிரி பொண்ணு ஊருக்குள்ளே இருக்கான்னு பார்த்தா பெரும்பாலும் இருக்காது, அது முதல் விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, முடி வந்து நல்லா இடுப்புக்கு கீழே நல்லா கருக்கருன்னு வளர்ந்துருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுவார். அதில் பல இடங்களில் அதெல்லாம் கட் ஆயிரும். இப்போல்லாம் முடி அந்தளவுக்கு இருக்கிறதில்ல. இப்போ எல்லாமே ஆண்கள் போல் எந்த அளவுக்கு முடியை கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெண்கள். ஏன்னா முடி சில நேரங்களில் சிக்கலை உண்டு பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அதனால் இந்த கண்டிஷன்லாம் அவர் வச்சு தேடுவார் தேடிக்கிட்டே இருப்பார். அவங்க வீட்டில் ஃப்ரெண்ட்ஸுங்க மாமா இந்த கேரக்டர்லாம் இருக்கும், அவங்களாம் செம கடுப்பாயிருவாங்க. இவனுக்கெலாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு ஒரு இடத்துல உட்காந்து சில ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசும்போது, திடீர்னு ஒரு நபர் வந்து, பொண்ணு இருக்குது, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லி கேரளாவுக்கு கூப்பிட்டு போயிட்டு கல்யாணத்தை எப்படியே பேசி முடிச்சு வச்சுருவார். ஆனால் அந்த கண்டிஷன்லாம் எதுவுமே அப்ளை ஆகாது. அது அப்போ தெரியாது, பின்னாடி தான் தெரியும். எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, அதே மாதிரி கண்டிஷன்ஸ் இந்த பாட்டுக்குள்ளேயும் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, என்னெல்லாம் சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

0: சிகரெட். ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும் முதல் ஆசை வார்த்தைதான்.
0: மீசை.

0: ஸ்ரீகாந்த் ஹரிணி குரல்களில் கபிலன் வரியில் வித்யாசாகரனுடைய அற்புதமான இசையில் 2003 வெளிவந்த பார்த்திபன் கனவு, ஸ்ரீகாந்த் ஸ்னேகா இவங்கெல்லாம் நடித்து வெளிவந்த பார்த்திபன் கனவு படத்துலேருந்து அந்த ஒரு அற்புதமான பாட்டை கேட்டு முடித்தோம்.
1: 102.3 FM.
2: வணக்கம், நான் பிளேபேக் சிங்கர் டப்பிங் ஆர்டிஸ்ட் எஸ் என் சுரேந்தர்.

0: ஹலோ, நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
1: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்க போகிறது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20-853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும்.
2: நம்மளால என்னதான் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாலும் அதை மறுபடியும் அனுபவிக்க முடியாது. அந்த நிகழ் நேரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதை அனுபவிச்சாதான். அதே போல தான் தூக்கம். சில நேரத்தில் தூக்கம் நல்லா வந்துட்டுருக்கும். அந்த நல்லா வந்துட்டுருக்கிற தூக்கத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த தூக்கம் கலைஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் அது நம்ம அதே நிலைமையில் அதே ஒரு நிம்மதியோடு தூங்க முடியாது. சிலருக்குலாம் தூக்கம் கலைஞ்சு போயிடுச்சுன்னா அவ்வளோதான், அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஏதாவது வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருக்க வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நிலைமை. எதுக்கு இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, இங்கேயும் அதே போல் ஒரு தூக்கம் கலைஞ்சிருச்சு. அந்த தூக்கம் வருமா வராதா, இப்போ வருமா எப்போ வருமாங்கிற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க பாட்டுக்குள்ளே கேட்டுருவோம்.

0: சங்கர் மகாதேவனுடைய குரலில், வைரமுத்து வரியில், ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் ஸ்டார். பிரசாந்த் ஜோதிகா நடித்து 2001 வெளிவந்த ஸ்டார் படத்திலிருந்து அந்த அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. பாட்டுக்கு
2: வணக்கம். நான் இயக்குனர் நடிகர் ஓவியர் பொன்னொன்னன் பேசுறேன். விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு.
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: எங்கும் நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்
4: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும் 101.6 கும்பகோணம் பண்பலையிலும் வேலூர் பண்பலை 100.4 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
5: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
4: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் தான் இணைந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2000 ஆண்டிலிருந்து 2020 பாடல்கள் அப்படி ரேண்டமாக கலவையாக இங்கிருந்து அங்கே வரும், அங்கேருந்து அங்கிட்டு போவோம், அப்புறம் எங்கிட்டு போவோம்னு தெரியாது. ஆனால் அந்த இடைப்பட்ட கால வெளிக்குள்ளே இருக்கக்கூடிய திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் நமக்கு வந்துட்டு இருக்கும். இப்போ கடந்த பாடலில்

அந்த தூக்கத்தை பற்றி சொன்னோம்ல, தூக்கம் போச்சு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேள்வியாக அந்த பாட்டுக்குள்ளே கேட்டிருப்பாங்க. சில நேரங்களில் அந்த தருணங்களை நம்ம அப்படியே கொண்டாடிக்கணும், அதை விட்டுட்டோம் அப்படின்னா திரும்பவும் கிடைக்காது. ஆனால் கிடைக்கும், ஆனால் வேறு மாதிரி கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னு யாருக்குமே தெரியாது. சரி, எதுக்கு இது இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, சில நேரங்களில் அந்த தருணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த தருணம் அப்படியே இருக்குமா, நாளைக்கும் இது கிடைக்குமானா, கிடைக்காது. இப்போ உதாரணத்துக்கு சாலைகளில் நம்ம போகிறோம், கறிக்கடை இருக்குது, அங்கே நிறைய கோழிகள் இருக்குது, அந்த கோழிகள் கொடுக்கக்கூடிய தீவனங்களை சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நாளைக்கு காலையில் அதனுடைய வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்காது. ஆனால் அந்த சந்தோஷம் அதை சாப்பிட்றவருக்கு கிடைக்கும் இல்லையா. அதை தான் பாட்டுக்குள்ள ஒரு இடத்துல சொல்கிறாங்க, விடிய சொல்லி கோவுன சேவல் இப்போ குழம்புல கொதிச்சுட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஏன் கொதிக்குது கேட்டுருவோம்.

0: கடைசியாக வந்த அந்த பே சூப்பராக இருக்கும்ல பேபன்ட்டு, நம்ம சின்ன பசங்கள்லாம் பாடணும்னா இந்த மாதிரி மியூசிக்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பாடிட்டே இருப்பாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சங்கர் மகாதேவன், சுஜாதா குரல்களில் அறிவுமதி, அவங்களுடைய வரியில் வித்யாசாகரனுடைய அற்புதமான இசையில் அள்ளித்தந்த வானம் படத்திலிருந்து அந்த அட்டகாசமான பாட்டை கேட்டு முடித்தோம்.
1: 102.3 FM.
2: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
3: குழந்தை பிறந்து 3 மாசம் தானே ஆகுது, இவ்ளோ சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்ட?
4: என்ன கீதா செய்யறது, லீவ் போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.
3: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்
4: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
3: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல்ல.
4: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
3: இன்னும் 3 மாசத்துக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயில இருந்து நம்மள பாதுகாக்கும்.
4: இவ்ளோ தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடறேன் கீதா.
3: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.
0: வித் பாரதி தமிழ் பண்பலிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
5: வித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: மூன்று மணி 38 நிமிடம் 5 நொடி தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பாடல்கள் நமக்காக வந்து கொண்டிருக்கிறது. சில சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் நம்ம போவோம்ல, அதெல்லாம் எப்போவுமே மறக்காது. நான் வந்து வாழ்க்கையில் 7வது 8வது படிக்கக்குள்ளே கன்னியாகுமரி டூர் போனேன். அதுக்கப்புறம் நான் போன சுற்றுலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் சுற்றுலா. அது குடும்பத்தில் சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி குடும்பத்தோடு போனது. கன்னியாகுமரி போனது பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் பசங்களோடு போனது. இப்படி இந்த சுற்றுலாக்கள்லாம் மறக்காது. இந்த கன்னியாகுமரி போனது அது ஒரு பக்கம். அப்படின்னா இந்த மாமல்லபுரம் போகும்போது உருளைக்கிழங்கு சிப்ஸை வாங்கி கொடுத்துட்டாங்க. நாங்கள் ஒரு 2-3 சின்ன பசங்க ஆளாளுக்கு போட்டி போட்டு இந்த பொட்டலத்தை காலி பண்ணிட்டோம். அந்த பொட்டலத்தை காலி பண்ணிக்கிட்டே அந்த மாமல்லபுரம் இருக்கக்கூடிய பகுதிகளை சுற்றி பார்த்தது இன்னும் மனசில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சிலைகள்லாம் பார்க்கும்போது இப்போவுமே எப்படி இதெல்லாம் செஞ்சாங்க, இப்போ நம்ம உட்காந்து டிசைன் பண்ணால் கூட அந்தளவுக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அந்த காலத்தில் எப்படி இதெல்லாம் பண்ணாங்கன்னு யோசிக்கக்கூடிய வகையில் அந்தளவுக்கு தத்ரூபமாக அழகாக பண்ணியிருப்பாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, சில நேரங்களில் அதை பார்த்து நாம் வியந்து போகிறோம்ல, அந்த மாதிரி அவைகளும் நம்மை பார்த்து வியக்குமா. எப்போ அப்படின்னா, ஒரு கலைஞர் ரொம்ப உச்சபட்ச திறமையை காமிச்சிட்ருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அவைகளையுமே மறந்து தங்களுடைய தலையை ஆட்டி ரசிக்குமா. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, வரக்கூடிய ஒரு பாடலை பாட போகிறாங்க. அந்த பாட்டை கேட்டால் சிலைகள் கூட தலையை ஆட்டி ரசிக்குமா, எப்படி கேட்டுருவோம்.

0: சங்கர் மகாதேவன் கங்கா, குரல்களில் கலைக்குமார், வரியில் சபீஷ் முரளி. அவங்களுடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் சமுத்திரம் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: வணக்கம், நான் டி எல் தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசை தென்றல் திருச்சி ரோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
0: விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: மூன்று மணி 47 நிமிடம் 17 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பல இக்கட்டான தருணங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அந்த தருணங்கள் நடக்கும்போது யாராவது உதவி பண்ணால் பரவாயில்ல, அந்த இக்கட்டான தருணத்தில் நம்மக்கிட்ட யாராவது உதவி கேட்டு வருவாங்க, அந்த மாதிரி நடக்கும்ல. நமக்கே ஒரு 10,000 ரூபா தேவைப்படும், அந்த நிலமையில் வேறு யாராவது ஒரு 5,000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வருவாங்க. நம்ம என்ன பண்ணுறேனே தெரியாது, ஆனால் அந்த டைமில் நமக்கு ஒரு 5,000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு நாம் உதவி பண்ணிக்கிறதா இல்லை அவங்களுக்கு நாம் உதவி பண்ணிக்கிறதா அப்படிங்கிற ஒரு இக்கட்டான கேள்வி வரும். இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்குள்ளே பல யுகங்கள் கடந்துடும் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளே மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் லூப் மாதிரி. இப்போது அந்த நிலமையை நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பக்கம், இப்போ அவர்கிட்ட நம்ம கொடுக்குறோம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்பா கொடுக்குறேன்னா கொடுக்குன்னு கொடுக்குறேன்னு சொல்லு, கொடுக்கலன்னா கொடுக்கலனா இல்லைன்னு சொல்லுப்பா, ஏன்ப்பா இப்படி போட்டு ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அவசரத்தில் இருப்பாங்க. சரி ஏதா பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் கொடுத்துருவோம். எஸ்ன்னா எஸ்ன்னு சொல்லு, நோன்னா நோன்னு சொல்லு அப்படின்றாங்க. அதே தான் பாட்டுக்குள்ளேயே சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

அந்த ஒரு அட்டகாசமான பாடல் அழகி படத்துக்காக கேட்டு முடித்தோம். அந்த பாடல் கேட்டு முடித்த இந்த வேளை 3:53 இந்த மணி துளியில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாமடைந்து கேட்டு முயந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம். வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் தான் பாடல்கள் நமக்காக வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். நண்பர்கள் வந்து கருத்து பதிவுகளை போட்டிருக்கிறீங்க, யார் யார் என்னென்னலாம் போட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் எட்டி பார்த்துடலாம். அந்த வகையில் யார் யாரெல்லாம் ஏற்கனவே இந்த 2 மணிக்கு மேலேருந்து கருத்துக்களை போட்டு காத்துட்ருக்கக்கூடிய நண்பர்கள் யார் யாருன்னு சொல்லி பார்த்துடலாம். மாட்டுக்கார வேலன் படத்துலேருந்து அந்த சத்தியம் நீய பாட்டெலாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. முனிராஜ் பாச போராட்ட பாடல்கள் ஊத்தங்கரை முனிராஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மதுரா குளத்தூர் பாலு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மதிய வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்தோனிராஜ் ஏற்கனவே பதிவுகளை கொடுத்துட்டாங்க. சூளை ரீஜா மனோகரன் அந்த வாடி வாடி நாட்டுக்கட்ட பாட்டு வந்துச்சு பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப சூப்பர். எங்கள் வீட்டில் குழந்தைங்க அதை வந்து ஒன்ஸ் மோர் கேட்குறாங்க, நாங்களாம் அப்படி ஜாலியாக ஆடி பாடி மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் மோர் கேட்குற அளவுக்கு பாட்டு வந்து அந்தளவுக்கு குட்டி பசங்களுக்கு, எங்கள் வீட்டு பசங்களுக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதன் பிறகு நாகராஜன் இனிய மதிய வணக்கம் நிகழ்ச்சிக்கு நல்வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி, களமரதூர் அங்கபடி அப்படிங்கிற இடத்துல இருந்து நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வந்திருக்கக்கூடிய நண்பர்கள்

அடையாளம் போட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லிருக்காங்க. இன்னும் வந்திருக்கக்கூடியவங்க பர்வதவர்தினி அவங்க வந்திருக்காங்க, பி புஷ்பா அவங்களும் வந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய நண்பர்கள் வந்து வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்குமே வந்து தங்களுடைய பதிவுகளை கொடுத்து காத்துட்ருக்கிறீங்க. அடுத்து வந்து 4 மணிக்கு என்ன நிகழ்ச்சி வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை தான் நம்ம வந்து ஆட போகிறோம். அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தொலைபேசி வாயிலாக நீங்கள் அழைத்து நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களுடைய பதில்களை சொல்லி நீங்கள் விளையாடலாம். அதில் 6 தலைப்புகளில் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். சரி, எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, அதையும் நம்ம கேட்கணும் சரிங்களா, அதுக்காக தான் சொல்கிறோம். அதுக்கப்புறம் வர்ணஜாலம் பாடல்கள் எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லி தீநகர்லேருந்து வனிதா சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை அங்கேருந்து தா சோமசுந்தர பிரபு அவங்களும் வந்து வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேறு யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, முகமது சி பிலால் அவங்க பாடல்கள் அருமை அப்படின்னு இருக்கிறாங்க. நாகராஜன் அவங்களும் வந்து குடும்பத்தோடு நாங்களாம் கேட்டுட்ருக்கும்போது உளுந்தூர்பேட்டை வட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வீரராகவன், அவர் வந்து நாடுவது நான் வர்ணஜாலம், நண்பகல் நேரத்தில் ஆனந்தம், பண்பலை தருவது ஸ்ருங்காரம், பாடல்களின் அணிவரிசை பெருமிதம், தோம் கேட்டு மகிழ்ந்தோம். அந்த தோம்னு ஒரு பாட்டு வந்துச்சுல்ல, அதை வந்து கேட்டு மகிழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி இவர் தோம் தோம் அப்படிங்கிறத பிடிச்சி ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மனதில் நினைக்க இருந்தோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அப்பா நல்லா ட்ரை பண்ணியிருக்கீங்க. இம்மு இம்மு அப்படின்ற வரிசையில் நீங்கள் எல்லாத்தையுமே வரிசைப்படுத்தி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான், கிட்டத்தட்ட உங்களுடைய பதிவுகளை படித்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நாம் இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவை கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி கொண்டிருக்கிறோம்.

நிகழ்ச்சியினுடைய நிறைவாக ஒரு பாடல் வர காத்திருக்கிறது. அந்த பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடலாம். இப்போது நம்ம கடந்த பாடலில் அந்த பணம் சொன்னோம்ல, பணம் திடீர்னு நம்ம கொடுத்துட்டோம். இப்போ யாரோ ஒருத்தர் வெளிநாடு போகிறதுக்காக, ஒரு முக்கியமான வேலை வாய்ப்புக்காக போகிறதுக்காக ஒரு 5000 ரூபா குறையுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒரு பெண் இருக்கிறாங்க, பெண் தோழிக்கிட்ட வாங்க கடன் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5000 ரூபா இருந்தால் எனக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு நான் புக் பண்ணிடுவேன், வெளிநாடு போவேன், நிறையா சம்பாதிப்பேன், அந்த 5000 ரூபாய் உனக்கு 50000 ரூபா திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போகிறான்னு வைங்களேன். இப்போ அவர் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டார் அப்படின்னா அவருடைய மனசு எப்படி இருக்கும்? இப்போ அந்த பணம் கொடுத்த அந்த பெண்மணியை வாழ்த்தி பாடுவார்ல, தரையில் நடந்துட்டு இருந்தேன்னா இன்றைக்கி வானத்தில் பறக்கிற அப்படின்னா, ஒன்னால் தான்மா ஒன்னால் தான் அப்படின்னு பாட்டில் பாடுவார்ல, அதே தான் பாட்டுக்குள்ளே சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு கேட்டுருவோம்.

உன்னிமேனன் குரல்ல ஆர் ரவிசங்கர் வரியில, சிற்பியினுடைய இசையில அந்த இனிய பாடல் வருஷம் எல்லாம் வசந்தம் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை மாலை 4:44 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆம் நண்பர்களே, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தான் இணைகிறோம். இந்த மணித்துளி அதாவது 5 வரை நம்ம வந்து தமிழில் விளையாடு அப்படிங்கிற ஆட்டத்தை ஆடப்போகிறோம். அது என்னப்பா தமிழில் விளையாடு அப்படின்னு சொல்லி இது வரைக்குமே கேள்விப்படலை அப்படின்னா, உங்களுக்காக ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்குறேன். நான் வந்து 6 தலைப்புகளில் கேள்விகளை அப்படி அள்ளி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த தலைப்பு வேணுமோ அதை என்கிட்ட கிள்ளி கொடுத்தீங்கன்னா, அதுலேயும் எளிமையாக வேணுமா கடினமாக வேணுமா அப்படிங்கிறதையும் சேர்த்தே சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கான கேள்விகள் வரும். சில கேள்விகள் எளிமையாக இருக்கும், சில கேள்விகள் சவாலாக கூட இருக்கும். அந்த மாதிரி சவாலெல்லாம் சந்திக்கிறது எனக்கு சும்மா சாதாரண விஷயம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வாங்க தொலைபேசி வாயிலாக பேசி விளையாடலாம். அதில் முதல் தலைப்பு சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது. 4 தெரிவுகளை கொடுத்துட்டு எது மிகச்சரியானது அப்படின்னு சொல்லணும். வார்த்தைகளில் ஒற்றுமை கண்டுபிடிக்கிறது 2வது, தொடர்பு கண்டுபிடிக்கணும். 4 வார்த்தைகள் இருக்கும், அதில் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், என்ன ஒற்றுமை உள்ளே ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் வார்த்தைகளில் வேற்றுமை வச்சு தொடர்பு அறிதல். 4 வார்த்தைகள் ஒரே மாதிரி இருக்கும், ஒன்றாவே இருக்கும், ஆனால் ஏதோ ஒன்று வேறுபட்டிருக்கும், ஏன் எதனால் அப்படின்னு காரணத்தோடு நமக்கு வேறுபடுத்தி சொல்லணும். அப்புறம் 4வது தலைப்பு குறிப்பறிதல். ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஒரு 5 குறிப்புகளை கொடுப்பேன். 5வது குறிப்பு ரொம்ப கடினமாக இருக்கும், போக போக குறிப்புகள் எளிமையாக போய்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த குறிப்பில் கண்டுபிடிச்சாலும் நம்மக்கிட்ட சொன்னீங்கன்னா ஜாலியாக மகிழ்ச்சியாக விளையாடலாம். அதுக்கப்புறம் சரியாக தவறா, ஏதாவது ஒரு தகவல் இல்லை செய்தியை கொடுத்துட்டு அது சரியாக தவறா அப்படின்னு கேட்பேன். நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் பெரும்பாலும் இருக்கும், சரியாக தவறான்னு சொல்லி அதுக்கான காரணத்தையும் சொல்லணும். ஏன் சரி ஏன் தவறுன்னு காரணத்தையும் விளக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் கணித ஆட்டம். அதில் வந்து கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் சதவீதம் கண்டுபிடிக்கிறது. சில நேரங்களில் இவைகள் தனித்தனியாகவும் இருக்கும், எல்லாம் ஒன்றாக செடி கூடி கலந்தும் கிடக்கும், இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருக்கும். நீங்கள் தொலைபேசி வாயிலாக அழைத்து விளையாட வேண்டிய எண் நான் உங்களுக்காக சொல்கிறேன். 2 நமக்காக இருக்கிறது, 2952508533 அப்படிங்கிறது ஒரு எண். இன்னும் ஒரு எண், 2838989711 அப்படிங்கிறது இன்னும் ஒரு எண். மறுபடியும் எண்களை உங்களுக்காக சொல்கிறேன், 2952 0853 அப்படிங்கிறது ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் 2838 9871 அப்படிங்கிறது உங்களுக்கான 2வது நம்பர். இந்த 2 நம்பரில் எந்த நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கு நீங்கள் கூப்பிடலாம். உள்ளூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா அப்படியே கூப்பிடுங்க, வெளியூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற இணைப்பு குறியீட்டை குறிக்க மறந்துடாதீங்க, இல்லை வேற யார்ட்டையா பேசிட்டு இருப்பீங்க. ஓகே, நிகழ்ச்சியில் முதல்ல விளையாடுறதுக்கு ஒருவர் வந்திருக்கார், கேட்டுருவோம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க, யார் எங்கிறது கூப்பிடுறீங்க, பேரை சொல்லுங்க, ஊரை சொல்லுங்க.
2: எனக்கு
1: முயற்சி பண்ணுங்க.

0: உங்க கூட இருக்கேன். மனிதனுடைய இறைப்பை இருக்குல்ல உடம்புல, இறைப்பை அந்த பையில ஒரு ஆசிட் உள்ள இருக்கக்கூடிய அமிலங்கள் பாத்தீங்கன்னா இரும்பையே உருக்குமா, இரும்பையே உருக்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய ஆசிட் ஏன் இறப்பையே அரிக்காமல் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கு நான்கு பதில்களை நான் சொல்றேன். முதல் பதில், இறைப்பையின் உட்புறத்தில் தொடர்ந்து உற்பத்தியாகும் அடர்த்தியான மியூக்கஸ் படலம் பாதுகாக்கிறது அப்படிங்கிறது முதல் காரணம். இரண்டாவது, இறைப்பையின் சுவர்கள் பிளாஸ்டிக் போன்ற செரிமானம் ஆகாத புரதத்தால் ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இரண்டாவது தெரிவு. மூன்றாவது தெரிவு, நாம் குடிக்கும் நீர் அந்த அமிலத்தை எப்போதும் நீர்த்து போக செய்து விடுவதால் அப்படிங்கிறது மூணாவது காரணம். நான்காவது காரணம், அந்த அமிலம் உணவை கண்டால் மட்டும் வீரியமாக செயல்படக்கூடிய ஒரு விசேஷ தன்மை கொண்டது அப்படிங்கிறது நான்காவது காரணம். இதுல நான்குல எது மிக சரியானது சொல்லுங்க. இறைப்பையின் சுவர்கள் பிளாஸ்டிக் போன்ற செரிமானம் ஆகாத புரதத்தால் ஆக்கப்பட்டிருக்கு. பிளாஸ்டிக் மாதிரி செரிமானமே ஆகாத ஒரு புரதத்தால் ஆக்கப்பட்டிருக்கு, அதனால அது அரிக்கல அப்படின்னு சொல்றாங்க. வாழ்த்துகள் சார். தேங்க்யூ. ஏதாவது அதை பத்தி தெரியும்னா சொல்லலாம், இல்லாட்டி அப்படியே கிளம்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல.
1: இல்ல சார், எனக்கு தெரியாது.
0: நோ ஐடியா அப்படின்றீங்க. சூப்பர் சூப்பர், நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள், மிக சரியா சொல்லிட்டீங்க, நன்றி நன்றி. வாங்க, ஓகே, அவ்வளவுதான். அவர் வந்து சரியா தான் சொல்லியிருக்காரு. அந்த மியூக்கஸ் அப்படிங்கிற ஒரு படலம், அதுதான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இரும்பையே அரிக்குது அப்படின்னா ரெண்டாவது ஒரு காரணம் சொல்லிருப்போம், பிளாஸ்டிக் மாதிரி உள்ள ஒரு புரதத்தால் இருக்குது அப்படின்னா இரும்பையே அரிக்குதுன்னா பிளாஸ்டிக்லாம் எந்த மூலிக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஆனால் அந்த மியூக்கஸ் அப்படிங்கிற படலம் இறைப்பையில் இருக்கக்கூடியதுனால உணவை செரிக்க ஹெச்சி அதாவது ஹைட்ரோகுளாரிக் அப்படிங்கிற ஒரு அமிலம் வந்து உற்பத்தியாகும். இது தோலில் பட்டால் தோல் எரிஞ்சிரும். ஆனால் இறைப்பையில் உட்புற சுவர்களில் மியூக்கஸ் அப்படிங்கிற ஒரு காரத்தன்மை கொண்ட வழவழப்பான சளிப்படலம் தொடர்ந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அதான் நம்ம அந்த இறைப்பையில் பார்த்திங்கன்னா ஒரு சளியெல்லாம் இருக்குல்ல, இப்போ நம்ம சளின்னு சாதாரணமாக சொல்லிடுறோம், ஆனால் அது செய்யக்கூடிய வேலை உடம்புல பெரிய பெரிய வேலைகளை செய்கிறது. அந்த சளி படலம் தான் இந்த அமிலம் நம்ம இறைப்பையினுடைய உட்புற சுவர்களை தொடாமல் பார்த்துக்குது. அதுதான் முக்கியமான விஷயம். அந்த சளி வந்து எல்லாத்தையும் தனக்குள்ளே வாங்கி வச்சு அதை தொடாமல் பாதுகாக்குது. அதாவது என்னை தாண்டி தொடரா பார்ப்போம்னு வீரம் படத்தில் சொல்லுவார்ல அஜித், அந்த மாதிரி இந்த இறைப்பையை தொடணும் அப்படின்னா என்னை தாண்டி தான் நீ தொடரணும் அப்படின்னு சொல்லி இந்த அமிலத்தை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை அந்த மியூக்கஸ் அப்படிங்கிற அந்த காரத்தன்மை கூட வழவழப்பான சளிப்படலம் தொடர்ந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அதுதான் அந்த வேலையை பாதுகாக்கிறது செய்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இந்த அமிலம் வந்து அந்த மியூக்கஸ் படலத்தோடு முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து அது உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும் வழவழப்பாக அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம். அதனால் வந்து அந்த சுவர்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. அதே போல் செல்கள் திசுக்கள் பார்த்திங்கன்னா அங்கே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து இறைப்பையில் செல்கள் புதுப்பித்து கொண்டே இருக்கப்படும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதனால் இதனால் ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலுமே புதுப்பித்தல் நடக்கிறது அப்படிங்கிறனால அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அதே போல் பைகார்பனேட் சுரப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். மியூக்கஸ் படலத்தோடு சேர்ந்து இறைப்பையினுடைய உட்புற சுவரத்தில் பைகார்பனேட் அப்படிங்கிற ஒரு காரத்தன்மை உள்ள பொருளும் சுரந்து இன்னும் கூடுதல் பாதுகாப்பை கொடுக்குறது. ஸோ எங்கள் அண்ணனை தொடணும் அப்படின்னா நீங்கள் எல்லாம் என்ன தாண்டி போனால் தான் தொட முடியும் அப்படிங்கிற மாதிரி இவைகள் எல்லாமே நம்ம இறைப்பையினுடைய உட்புற சுவர்களை பாதுகாக்கிற வேலையை ரொம்ப முக்கியமாக செய்து அதுதான் முக்கியமான விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிறது குறிப்பு பேர் சொல்லுங்க சார்.
2: சஞ்சய் மாவட்டம் கும்பகோணம் பாபுராஜபுரம் முகமது இக்பால். நல்லமா இருக்கலாம்
0: சார். முகமது இக்பால் நல்லமா இருக்கும், நீங்களும் நல்லமா இருக்கீங்களா சொல்லுங்க.
2: நல்லமா இருக்கு சார்.
0: சூப்பர், என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க.
2: சூஸ் த ரைட் ஆன்சர்.
0: சூஸ் த ரைட் ஆன்சர், அதேதான். எளிமையா கடினமா எப்படி வேணும்?
2: ஈஸி டு ஆன்சர்.
0: ஈஸி டு ஆன்சர், வாவ், எல்லாமே ஒரே லைன்ல. கொசுக்கள், இத பத்தி தான் அடுத்த கேள்வி கேட்கலாமா? கொசுலாம் கடிக்குதா உங்களா? கூட்டத்துல இப்ப உங்க குடும்பத்துல ஒரு நாலஞ்சு பேர் மொத்தமா உட்காந்துருக்கீங்க, அதுல எல்லாரையும் கொசு கடிக்காது, குறிப்பிட்ட சிலரை மட்டும் தான் கடிக்கும், அந்த மாதிரி நடந்திருக்கா உங்க வீட்டுல?
2: அப்படிங்களா?
0: இல்ல இல்ல, அதாவது அது நான் நடக்கும்னு சொல்லல, அந்த மாதிரி சில நேரங்கள்ல நடக்கும், அந்த மாதிரி உங்க வீட்டுல நடந்திருக்கான்னு கேக்குறேன். நடந்திருக்கு. இப்ப நானும் எங்க அண்ணனும் உட்காந்துருக்கோம் அப்படின்னா எங்க அண்ணனை கொசு கடிக்கும், ஆனா பக்கத்துல தான் நானும் உட்காந்துருக்கோம், ஆனா என்ன கிடைக்காது. இந்த மாதிரி நான் பாத்துருக்கேன், அதான் அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கான்னு கேக்குறேன்.
2: நடந்திருக்கு
0: கிடைக்கும், பட் ஆனா அந்த அளவுக்கு கிடைக்காது. ஏன் அப்படிங்கறதுதான் இப்ப நம்ம சொல்ல

0: அது இப்ப கொசுக்கள் கூட்டத்தில் உள்ள சிலரை மட்டும் குறிவைத்து அதிகமாக கடிப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது கேள்வி. நான்கு பதில்களை சொல்றேன், அது எது மிக சரியா இருக்குன்னு
1: சொல்லுங்க.
0: ஓகே, அவர்களின் ரத்தத்தில் இனிப்பு சத்து அதிகமாக இருப்பதை கொசுக்கள் மோப்பம் பிடிப்பதால், இது முதல் தெரிவு. இரண்டாவது தெரிவு, அவர்களின் ரத்தம் மிகவும் சூடாக இருப்பதால் கொசுக்களின் அகச்சிவப்பு கண்களுக்கு தெளிவாக தெரிவதால் அப்படிங்கிறது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், கருப்பு நிற ஆடைகளை அணிவதை தவிர்த்து வெளிர் நிற ஆடைகளை அணிந்திருப்பதால், அதாவது கருப்பு நிற கலரை தவிர மற்ற வெளிர் நிற ஆடைகளை அணிஞ்சால் கொசுக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது, அதனால் வந்து கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு காரணமாக நான் சொல்கிறேன். அப்புறம் நான்காவது, அவர்கள் வெளிவிடும் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் தோலில் சுரக்கும் லாக்டிக் அமிலம் போன்ற வேதிப்பொருட்களால் இதனால தான் கொசுக்கள் அவங்கள அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்கிறேன். இந்த நான்கில் எது மிகச்சரி? அகச்சிவப்பு கண்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. மூணாவது, உடை சம்பந்தப்பட்டது, கருப்பு நிறம் வந்து கொசுக்கு பிடிக்காது, வெள்ளை நிறம் தான் கண்டுபிடிக்கும், அதனால வந்து வெள்ளை கலர் போட்டவர்கள் வந்து கடிக்குது அப்படின்னு சொல்றேன். நான்காவது, கார்பன் டை ஆக்சைடு தோலில் சுரக்கக்கூடிய லாக்டிக் அமிலம் போன்ற வேதிப்பொருட்கள் சம்பந்தப்பட்டது அப்படின்றேன். எது சரி? நாலு தான்றீங்களா? மனசில் பட்டது மிக சரியாக பட்டிருக்கிறது. வாழ்த்துகள் சார்.
1: நன்றி.
0: வாங்க, அவ்வளவுதான், அவர் மனசுல சரியா தான் பட்டிருக்கு, அதுதான் காரணம். கார்பன் டை ஆக்சைடு இது வந்து உடம்புல ரொம்ப அதிகமா சுரப்பு இருந்துச்சு அப்படின்னா கொசுக்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடும். ஏய், நமக்கு தேவையான சாப்பாடு இங்கே தான் உட்காந்துருக்கு, வாங்க அங்க போய் டார்கெட் பண்ணுன்னு சொல்லி அங்க போய் கிடைக்கும். அதுக்காக சுத்தி இருக்கிற மத்தவங்களை கிடைக்கவே கிடைக்காதான்னா கிடைக்கும், ஆனா அவங்களை கம்பேர் பண்ணது கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒருவர் சுவாசித்து வெளியிடக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு CO2 அப்படின்னு சொல்லுவாங்க, மூச்சு காற்றின் சூடு, வேர்வையில் இருக்கக்கூடிய லாக்டிக் அமிலம், யூரிக் அமிலம், இந்த மாதிரி வேதிப்பொருட்களுடைய வாசனையை வச்சு தான் கொசுக்கள் எந்த டார்கெட்டை துல்லியமாக கொண்டு போய் அடிக்கணுமோ அதுங்களை அடித்து கடிச்சிக்கிட்டு கிடக்குது. அதுதான் முக்கியமான விஷயம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாம் இதெல்லாம் தவிர்த்துட்டோம் அப்படின்னா பெரும்பாலும் அந்த கும்பலில் நாம் கொசுக்கடியிலிருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன இது. அதுக்காக கொசு கடிக்கவே கிடைக்காது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது, கடிக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த மாதிரி இப்போ ரொம்ப வியர்வையெல்லாம் அதிகமாக இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப அதிகமாக நம்ம மேலே உடம்புலேருந்து வெளியே போகுது அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் அது இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிரும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க சார்.
2: சத்யநாராயணன் பெரம்பூர்ல பேசுறேன்.
0: சத்யநாராயணன் பெரம்பூர்ல இருந்து சொல்லுங்க சார், என்ன தலைப்பு சொல்லுங்க.
2: உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்க.
0: வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கா?
2: ஆமா.
0: நீ இப்போ
2: பரவாயில்லை,
0: இப்போ ஓகேயா?
2: ஓகே ஓகே.
0: சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும்?
2: கணக்கு.
0: கணக்கு எளிமையா கடினமா?
2: எளிமையா கூட கிடையாது. முட்டை.
0: முட்டை கணக்கா?
2: முட்டை
0: கணக்குக்கு பேர முட்டை கணக்குன்னு வச்சுட்டீங்க. சரி ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு ஐடி கம்பெனி சம்பந்தப்பட்ட ஒரு கணக்கு
2: கொடுக்குறேன்.
0: ஐடி கம்பெனி சம்பந்தப்பட்ட ஒரு கணக்கு.
2: எது?
0: ஐடி கம்பெனி. ஆ, அந்த மாதிரி ஒரு கணக்கு. ஓகேயா?
2: ஓகே.
0: இப்போ நீங்கள் ஒரு ஐடி கம்பெனி வச்சுருக்கிறீங்க. நீங்கள் சாஃப்ட்வேர், இந்த வெப் டிசைன், இணையதளங்கள் வடிவமைக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி கொடுக்குறீங்க ஊருக்குள்ளே. இப்போ அந்த நிறுவனத்தில் ஒரு திட்டத்தை எடுக்கிறீங்க, அந்த திட்டத்தை முடிக்க 5 நிபுணர்களை பயன்படுத்துகிறீங்க.
2: 5 நிபுணர்கள்
0: எக்ஸ்பர்ட்ஸ்.
2: ஓகே
0: ஓகே. அந்த அந்த 5 நிபுணர்களில் ஒரு நிபுணருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஊதியம் 1000 ரூபா.
2: ஒரு நாளைக்கு 1000?
0: ஆ, ஒரு நிபுணருக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா.
2: ஒருத்தருக்கு மட்டும்?
0: ஆஹா, ஒரு ஆளுக்கு. அப்படின்னா எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுக்கோங்க.
2: ஓகே ஓகே.
0: ஆ, ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபா ஊதியம் வழங்கப்படுகிறது அப்படின்னா திட்டத்தை முடிக்க 10 நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒரு கணக்கு. மொத்தமாக ஊதிய செலவு எவ்வளோ அப்படிங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறுவனத்தின் பிற செலவுகள் அதெல்லாம் ஒரு 15000 ரூபா வருது. அப்புறம் அந்த திட்டத்திற்காக அந்த நிறுவனம் வாடிக்கையாளர் கஸ்டமர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா உங்களுக்கு, அவங்க கிட்ட ஒரு 70000 ரூபா நீங்க வந்து வசூலிக்கிறீங்க. இப்போ நீங்க என்னென்ன 10 பேருக்கு ஊதியம் சொல்லணும், இப்போ உங்களுக்கு செலவு 5000 ரூபா இருக்கு, உங்க கஸ்டமர்கிட்ட 70000 ரூபா வாங்குறீங்க அப்படின்னா
2: 5 பேருக்கு 1000 ரூபா சொன்னீங்க.
0: இல்ல, நான் முடிச்சிடறேன். அவ்வளவு, ஒரே வரி தான். இப்ப நிறுவனத்திற்கு கிடைக்கக்கூடிய நிகர லாபம் எவ்வளவு இப்ப சொல்லுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுங்க.
2: 70000.
0: மொத்தமா உங்க கஸ்டமர் கிட்ட 70000 ரூபா வாங்குறீங்க, 5 பேர் வேலைக்கு வச்சிருக்கீங்க, ஒரு ஆளுக்கு 1000 ரூபா சம்பளம், 10 நாள் வேலை பார்க்க போறாங்க, சோ 5000 ரூபா செலவு இருக்கு. இப்ப சொல்லுங்க, கணக்கு சொல்லுங்க, மொத்தமா எவ்வளவு நிகர லாபம்?
2: 35000.
0: எனக்கு முதல் ஸ்டெப்பா சொல்லுங்க, நம்ம எதை முதல்ல கண்டுபிடிக்கணும்?
2: 5 பேர் சொன்னீங்க.
0: 5 பேர் சொன்னோம்.

0: 50,000
1: ஒரு நாளைக்கு. என்ன முதல் கேள்வி அதுதான் இல்லையா? 50,000 இப்ப சொல்லுங்க.
0: 50,000
1: நிபுணர்களுக்கான ஒரு செலவு.
0: என்ன பண்ணனும்
1: இந்த லாபத்தை இன்னும் பெருசாக்கணும்னா நாம என்ன
0: பண்ணணும்? கடின உழைப்பு.
1: கடின உழைப்பு நிச்சயமா இருக்கணும் இல்ல?
0: எஸ்
1: அந்த கடின உழைப்பு தொடர்ந்து இருக்கணும்னா இப்ப வரக்கூடிய பாடல் எல்லாம் கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து உழைக்கணும். சரிங்களா?
0: நன்றி.
1: அருமையான பாடல், அருமையான விளக்கத்தை அடுத்து நீங்க கொடுத்துட்டீங்க. நன்றி. இப்ப பாட்டு உங்களுக்காக வருது. நன்றி.

0: யுவன் சங்கர் ராஜா, அனுராக் குல்கர்ணி, குரல்களில் விக்னேஷ் சிவன், வரியில் யுவன் சங்கர் ராஜாவினுடைய அற்புதமான இசையில வலிமை படத்துக்காக அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: எல்லாருக்கும் வணக்கம், நான் லிங்குசாமி பேசுறேன். 102.3 வித் பாரதி, தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.
2: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.
0: பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
3: ஆட்டம் பாட்டம்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை தான் ஆடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆட வந்திருப்பவர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யாரை கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க சார்.
1: கும்பகோணம் இந்திரா காந்தி சாலையிலிருந்து பிஎம் சரவணன் பேசுறேன்.
0: பிஎம் சரவணன் கும்பகோணம் இந்திரா காந்தி சாலையிலிருந்து.
1: ஆமா சார்,
0: சொல்லுங்க என்ன தலைப்பு வேணும் உங்களுக்கு.
1: சரியா தவறா விளையாண்டுருக்கேன் சரியா. நாலு ஆப்ஷன் கொடுப்பீங்களா சார்?
0: நாலு ஆப்ஷன் கொடுக்கறதா? சரியானுடைய தேர்ந்தெடுக்கிறது.
1: ஆமா சார்.
0: இதுவரைக்கும் நான் வந்து சரியா தவறா விளையாண்டுட்டு இருந்தேன், இப்ப இங்க போறேன் அப்படிங்கிற சொல்லுவீங்களா?
1: ஒரு மாத்தி விளையாடுவேன்,
0: ஒரு மாத்தி விளையாடுவேன், அதுதான் நானும் எதிர்பார்க்கறேன். ரொம்ப ஈஸியா இருக்கு, அதையே எடுக்கலாம் அப்படின்னு அங்கிட்டே போகாதீங்க. மத்த தட்டுலயே நல்ல நல்ல பழங்கள் இருக்கு, அதெல்லாம் எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்ல
1: வந்தேன்.
0: ஓகே, இனிமே அதையும் முயற்சி பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கணும்லாம் நினைக்காது, எல்லாத்துலயுமே ஈஸியும் இருக்கிறது. நம்ம அதை எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கறத விஷயம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தென்னறதுன்னா நான் உங்க கூட இருக்கேன். ஓகே
1: சரிங்க சார்,
0: சூப்பர்
1: இருக்கேன்.
0: அவ்வளவுதான், அது போதும், அந்த நம்பிக்கையோட விளையாடுங்க.
1: நம்பிக்கையோட விளையாடு.
0: சரி, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுவும் கொஞ்சம் ஈஸியானது தான். பச்சோந்தி, அதை இப்ப கேள்விப்பட்டிருப்பீங்களா நீங்க? ஆங்கிலத்தில் சொல்றாங்க, தங்களுடைய நிறத்தை அடிக்கடி மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அறிவியல் காரணம் என்ன அப்படிங்கறது கேள்வி. நான்கு தெரிவுகள் இருக்கு, நான் ஒன்னு ஒன்னா சொல்றேன். முதல் தெரிவு, வேட்டையாடும் எதிரிகளின் கண்களிலிருந்து தப்பிக்க சுற்றுப்புறத்திற்கு ஏற்ப மறைந்து கொள்ள. இரண்டாவது தெரிவு, தங்களின் உடல் வெப்பநிலையை சீராக்கவும் மற்ற பச்சோந்திகளுடன் தகவல் தொடர்பு கொள்ளவும் அப்படிங்கிறது இரண்டாவது தெரிவு. மூன்றாவது தெரிவு, தங்கள் உணவான பூச்சிகளின் கண்களை ஏமாற்றி அருகில் வர வைக்க, அதாவது தாங்க சாப்பிடக்கூடிய பூச்சிகளை ஏமாற்றி பக்கத்தில் வர வைக்கிறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான்காவது, காற்றில் உள்ள நச்சுக்களை ஈர்த்து தோலின் வழியே உடலுக்கு வெளியேற்றுவதற்காக. இது நான்கில் எது சரியா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க?
1: மூணாவது ஆப்ஷன்.

0: சார்.
1: மூணாவதுன்றீங்களா?
0: ஆமாம் சார்.
1: தாங்கள் சாப்பிட என்னென்ன பூச்சிலாம் வருதோ அது நாம் பக்கத்தில் இருக்கோன்னு தெரியாமல் ஏமாற்றி வர வச்சு லபக்குன்னு முழுங்கிடுறது.
0: ஆமாம் சார், நேரத்தை மாற்றிக்கிறது.
1: ஏன் அது அப்படின்னு சொல்கிறீங்க? அதுதான் உங்களுக்கு முதன்மையாக தெரியுதா? பல காரணங்கள் இருக்குது, ஆனால் முதன்மையான காரணம் அப்படின்னாக்க கேள்வி. கேள்வி வந்து நிறத்தை அடிக்கடி மாற்றிக்கொள்வதற்கு முதன்மையான காரணம்.
0: முதன்மையான காரணம் வெப்ப சூழ்நிலை சார். நாலாவது.
1: நாலாவது அப்படின்றீங்க?
0: வெப்ப சூழ்நிலை.
1: வெப்ப சூழல். ஓகே ஓகே. இப்ப நீங்க சொன்ன ரெண்டுமே இல்ல, இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். ஒன்னு ரெண்டு, அதுல எது சரின்னு ட்ரை பண்ணுங்க.
0: ஒன்னு ரெண்டு.
1: அதாவது வேட்டையாடுற எதிரிகள் கண்கள் இருந்து தப்பிக்கிறதுக்கு. அதாவது மூணாவதுல வந்து இவங்க வேட்டையாடுவாங்க, மத்த உணவு வந்து அங்கிட்டு இருக்கும். இப்ப இங்க வந்து முதல் இதுல இவங்களே உணவா இருப்பாங்க, மற்ற விலங்குகள் வேட்டையாடும் அப்படிங்கிறது. அதுதான் அந்த வேட்டையாடும் எதிரிகளின் கண்கள் இருந்து தப்பிக்கிறதுக்கு முதல் காரணம். ரெண்டு வந்து உடல் வெப்பநிலையை சீராக்கவும் மற்ற பச்சுவந்திகளுடன் தொடர்பு கொள்றதுக்கும், தகவல் தொடர்பு கொள்றதுக்கும்.
0: இது ரெண்டு. நானாவது ஆப்ஷன் சார்.
1: நானாவதுன்றீங்களா? இல்ல, நீங்க ஏற்கனவே 3 4 சொல்லிட்டீங்க. அது இல்ல,
0: ஒன்னுதான்.
1: ஒன்னுதான்றீங்க?
0: ஆமா சார்.
1: அதுவும் இல்லை, இரண்டு தான் மிக சரியானது.
0: இரண்டு சார்.
1: ஆமா, உடல் வெப்பநிலையை சீராக வச்சுக்கிறதுக்கு.
0: அதான் சார் சொன்னானே நான்.
1: இல்ல இல்ல, நான் வந்து சொன்னீங்க, பட் ஆனா நான் கொஞ்சம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டனோ. சரி ஓகே. மற்ற பச்சோந்திகளோட தகவல் தொடர்பு கொள்றதுக்கு தான் அது முதன்மையா அந்த விஷயங்கள்லாம் பண்ணுது.
0: சரிங்க சார்.
1: நான் அப்படிதான் கன்ஃபியூஸ் பண்ணுவேன், நீங்க அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது.
0: சரிங்க சார்.
1: நாம ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கோம் அப்படின்னா நிச்சயமா உறுதியா தான் இருக்கணும். ஓகே,
0: கரெக்ட்னு சொல்லிட்டீங்களா? அதுதான் வந்திருப்பேன்.
1: நாம அப்படிதான் உறுதி பற்றி கேட்போம். நம்ம உறுதினா உறுதினு உறுதியா சொல்லணும். ஓகே, பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. வாங்க சார். ஓகே, இப்போ அந்த ரெண்டாவதா சொன்னோம்ல, அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலுமே கூட முக்கியமா உருமறைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், நிறம் மாறுகிறது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே கூட, வெப்பத்தை கிரகிக்கிறதுக்கும் கிரகிக்கிச்சுக்கிறதுக்கு, அப்புறம் அடர்த்தியான நிறங்கள் பயன்படுத்துகிறது, உடலை குளிர்விக்க வெளிர் நிறங்களை பயன்படுத்துகிறது, இது ஒரு முக்கியமான விஷயம். கோபத்தை காட்டுறதுக்கு, துணையை கவர்வதற்கு, அதுதான் மற்ற பச்சோந்திகளோட தகவல் தொடர்பு கொள்றதுக்காக அப்படின்னு சொன்னால, இந்த துணையை கவர்வதற்காக நிறத்தை ஒரு மொழி போல பயன்படுத்துகின்றன அப்படிங்கிறது. இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் இன்னும் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். அதாவது உருவ மறைப்பை வந்து காட்டுறது அப்படின்னு நம்ம இத்தனை காலம் நம்பிட்டு இருந்தோம். மறைஞ்சிக்கிறதுக்கு எதிரி வந்துச்சுன்னா டக்குன்னு அந்த என்ன கலரில் உட்காந்துருக்கும், இப்போ செடியில் இருக்குன்னா பச்சை கலராக மாறிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் உடல் வெப்பநிலையை சீராக்கிறது, தகவல் தொடர்பு, இன்னும் பல சமிக்ஞைகள் இதுக்காகவும் பண்ணுது. அதுதான் உள்ளே இருக்கக்கூடிய விஷயம். தோலை இருட்டோ போர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ள ஒரு சின்ன நுண் படிகங்களை கொண்ட செல்கள் அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு தான் அது வந்து தங்களுக்குள்ள ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய விஷயத்தை, வித்தைய உள்ளுக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த நிறமிகளை அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். கலா பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? அரக்கோணம். சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க. அதே கேள்விதான் இன்னைக்கும் இருக்கேன், எடுத்துக்கிறீங்களா? அந்த கேள்விய யாரும் முடிக்கவே இல்லையே. நீங்களும் முடிக்கல, யாரும் முடிக்கல. யாராவது வழிக்கு விழுந்தா வந்து சொல்லுங்கன்னு சொன்னேன், யாரும் வரவும் இல்ல. நானும் அதுக்கப்புறம் ஓகே உங்களுக்காக வேற சொல்றேன். யாராவது அந்த கேள்வி எடுத்துக்கிறனால எடுத்துக்கிட்டு வந்து அப்புறமா சொல்லுங்க. இப்ப உங்களுக்கான கேள்வி, நம்ம வீடு கட்டுறோம்ல, வீடு கட்டும்போது சிமெண்ட் பூச்சு நம்ம பண்ணுவோம். அப்படி அந்த சிமெண்ட் பூச்செல்லாம் பண்ணதுக்கப்புறம் அப்பப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டே பார்த்தீங்களா செவுத்துக்கு? வீடு கட்டுறவங்க அதை பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை நீங்கள் பண்ணியிருக்கீங்களா தெரில. வீடு கட்டுறவங்க வீடு கட்டி சிமெண்ட்லாம் பூச்சதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் கேள்வி. அப்படி தண்ணி விடுவது வந்து அதன் வலிமையை அதிகரிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன், இது சரியா தவறா?
0: நினைக்கிறீங்கல்ல?
1: மூலக்கூறுகள் நீருடன் தொடர்ந்து வினை புரிஞ்சுகிட்டே இருக்கும். கால்சியம் சிலிகேட் ஹைட்ரேட் அப்படிங்கிற ஒரு படிகங்களை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து தண்ணி ஊற்றுறதால மட்டும்தான் இந்த வேதிவினை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். நடந்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த பூச்சு, நம்ம செவுத்தில் பூசினோம் இல்லையா, அந்த பூச்சு அது வந்து வலிமை அதிகரிக்கும். நம்ம செவுத்தில் வந்து போட்டது வலிமையாக இருக்கணும்னா இந்த மாதிரி அந்த தண்ணீர் ஊற்றிக்கிட்டே இருக்கணும்.

அவங்க குறிப்பிட்ட நாட்களுக்கு அந்த கொத்தனார்கள் வந்து சொல்லுவாங்க, அந்த நாள் வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே தான் இருக்கணும். ஒருவேளை விட்டுட்டோம் அப்படின்னா வீரல் விட்டு விடும், வெடித்து விடும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஓகே, நிகழ்ச்சியில் இன்னும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நேற்றைய நிகழ்ச்சியில் சோப்பு தண்ணியை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லலாம். நம்ம வீடுகளில் குளியல் அறையில் ஈரமான தரையில் சோப்பு நீர் சிந்திருக்கும், நம்ம குளிச்சிருப்போம் இல்லை துணி துவைச்சிருப்போம். இந்த மாதிரி சோப்பு நீர் சிந்திருக்கக்கூடிய அந்த தரையில் மனிதர்கள் வழுக்கி விழுவதற்கான காரணம் சோப்பு நீர் காலிற்கும் தரைக்கும் இடையிலான உராய்வு விசையை அதிகப்படுத்துவது தான் அப்படின்னு நேற்று கேட்டிருந்தேன். நேற்று யாரும் அதை எடுத்துக்கல. இந்த கேள்வியை யாராவது எடுத்துக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே விழுந்தவங்க யாராக இருந்தேன்னா கொஞ்சம் அனுபவத்தை சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். யாராவது இருந்தால் அப்படி வந்து சொல்லலாம். அடுத்து நீங்களே வந்து அதை வாலண்டியராக கேட்கலாம். இப்போ ஒரு பாட்டு வருது, பாட்டு கேட்டுகிட்டே தொடர்ந்து ஆடலாம்.

0: ரவிதாசன் குரல்களில் தனுஷனுடைய வரியில் அனிருத் ரவிச்சந்தர் அவருடைய அற்புதமான இசையில் அந்த பாடல் திருச்சிற்றம்பலம் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-5208-53 மற்றொரு எண் 2838-98-71. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
0: நான்கு மணி 36 நிமிடம் எட்டுநொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில நிகழ்ச்சியில அடுத்து ஆட வந்திருப்பவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
3: ஹலோ சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் மேம், சொல்லுங்க பேர், ஊர் சொல்லுங்க.
3: கீழான மேட்ல இருந்து உஷா பேசுறாங்க சார்.
0: கீழான மேடு எங்க இருக்கு? அது
3: கும்பகோணம் சார், சோழபுரம் சார்.
0: ஓகே, கும்பகோணம் சோழபுரம். ஓகே, கீழான வீடு. ஓகே, அங்க இருந்து சொல்லுங்க.
3: ஆமா சார்.
0: என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க.
3: சரியா தவறா கொடுங்க.
0: சரியா தவறா, ஏற்கனவே ஒரு கேள்வி இருக்கு, எடுத்துக்கிறீங்களா இல்ல வேறதா வேணுமா? விமானங்கள் இருக்குல்ல, வானத்துல விமானங்கள் பறக்கறத பாத்திருக்கீங்களா? ஓகே, அது பத்தி தான் கேள்வி. வானத்துல இப்ப பெரிய பெரிய விமானங்கள் அதாவது பறக்கும் போது பெருசு பெருசா பின்னாடி பட்ட பட்டையா வெள்ள கலர்ல அப்படி இருக்கும் பாத்தீங்களா, பக பகையா நமக்கு தெரியும்ல, பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி? முதல்ல சின்ன கோடா இருக்கும், அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு எல்லாம் பெருசு பெருசா இருக்கும், பஞ்சு பஞ்சா பாத்திருப்பீங்கல்ல, அது பத்தி தான் கேள்வி. விமானங்கள் அதிவேகமாக பறக்கும் போது வானத்தில் உருவாகும் வெள்ளை நிற கோடுகள் விமானங்கள் வெளியிடும் புகையினால் மட்டுமே உருவாகின்றன அப்படின்னு சொல்றேன், அது சரியா தவறா? சரி அப்படின்றீங்களா? அது மட்டும்தான் காரணமா, புகை மட்டும்தான் காரணமா? நீங்கள் சரி என்று சொன்னது தவறு. அது வெறும் புகை கிடையாது, அந்த புகை அது வெறும் புகை கிடையாது, கூடவே நீராவியும் சேர்ந்து அதுக்குள்ள வரும். அது வெறும் புகை மட்டும் கிடையாது, நீராவியோட சேர்ந்து உருவாகக்கூடிய ஒரு சின்ன மேகம் போன்ற ஒரு அமைப்பு, ஜெட் இன்ஜின்கள்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அந்த கழிவு பொருளா வெளியே வரக்கூடிய விஷயம், அதிக அளவுல நீராவி இருக்குது, அந்த நீராவியில நுண்ணிய துகள்கள் நிறைய இருக்கு, சுமார் 30,000 அடி உயரத்துல, அங்க வெப்பநிலை பார்த்தீங்கன்னா -40°C அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும், மைனஸ்ல இருக்கும். அப்படி இருக்கிறப்போ ஜீரோலயே நமக்கு வந்து தண்ணீர் வந்து உறைஞ்சு போயிடும், பனிக்கட்டி ஆயிரும். அப்படி இருக்கிற நிலைமையில -40°C நம்ம எப்படி இருக்கும் யோசிச்சு பாத்துங்க. அந்த இன்ஜின்ல இருந்து வரக்கூடிய அந்த நீராவி அந்த வெப்பநிலையில என்ன நடக்கும் அப்படின்னா உடனடியா உறைந்து பனிப்படலமாக மாறிவிடுகிறது. அதனாலதான் அந்த வெள்ளை நிற கோடுகள் உருவாகிறது. வெறும் புகை மட்டும் வந்துச்சுன்னா அது காத்துல கலந்து எங்கேயா போயிரும், உள்ள சூடான நீராவி இருக்குது, அதுக்குள்ள நீராவியும் இருக்கிறது. ஓகே
3: சரிங்க.
0: ஓகே, நன்றி மேம், நன்றி மேம்.
3: சரிங்க சார்.
0: ஓகே, நல்ல முயற்சி பண்ணீங்க, அவ்வளோதான். இதுதான் முக்கியமான

0: விஷயம், புகை மட்டும்தான் வெளியே வருதானா கிடையாது, நீராவியும் அங்கே வருது. திடீர்னு அந்த குளிர்ச்சியான இடத்துல நீராவி வரும்போது அந்த 40-40 டிகிரி செல்சியஸில் அந்த இடம் ரொம்ப உறைஞ்சி போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது என்ன நடக்குது, உடனடியாக உறைந்து பனிப்படலமாக மாறுது, அப்புறம் காற்றுல கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்படி கலைந்து விடுகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஜெட் இன்ஜினில் வெளிவிடக்கூடிய புகையில் புகை மட்டும் இல்லை, நீராவியும் அங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடுடன் சேர்ந்து அதிக அளவிலான வாட்டர் வேப்பர், சில நுண்ணிய கார்பன் துகள்களும் வெளியேறுகிறது கூடவே. அதுதான் முக்கியமான விஷயம். வளிமண்டல நிலைமை 30,000 அடியில் -40 டிகிரி செல்சியஸுக்கும் மிக குறைவாக இருக்கும், பனிப்படிகமாக மாறக்கூடிய விஷயம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா வளிமண்டல காற்றோடு உடனடியாக மோதும்போது குளிர்ச்சி அடைகிறது, அதுக்கப்புறம் நீர்த்துளிகளாக மாறுகிறது. இதுதான் அந்த உயரம், கடுமையான குளிர், இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த பின்னாடி கோடுகள் வந்து நமக்கு தெரிகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், சொல்லுங்க, யார் இருக்கிறது? அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி. சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும்?
1: அந்த ஒண்ணு சரியா தவிர கேட்டீங்களா?
0: ஆமா, சொல்றீங்களா?
1: அந்த சோப்பு தண்ணி,
0: சோப்பு தண்ணி விழுந்திருக்கீங்களா வீட்டுல? குளியலறையில உள்ள ஈரமான தரையில சோப்பு நீர் சிந்தி இருக்கும் போது மனிதர்கள் வழுக்கி விழுவதற்கு காரணம் சோப்பு நீர் காலிற்கும் தரைக்கும் இடையிலான உராய்வு விசையை அதிகப்படுத்துவது தான் அப்படின்னு சொல்றேன். சரியா தவறா சொல்லுங்க? உராய்வை அதிகப்படுத்துது, அந்த சோப்பு தண்ணி அதிகரிக்குதுன்னு நான் சொல்றேன். அதானே, குறைக்கும், குறைக்கிறதுனாலதான் அது வந்து நம்ம வழுக்கியே விழுறோம்ல.
1: நடக்கும்போது பார்த்து நடங்கன்னு
0: சொல்லுவாங்கல்ல, அதுக்குதான் உங்களை மாதிரி ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருந்தோம். நானும் நேத்துல இருந்து யாராவது சொல்லுவாங்கன்னு பாக்குறேன், யாருமே வந்து சொல்லல.
1: நான் வந்து ஹைதராபாத்ல இருந்தேன், பேசுவீங்க.
0: ஓகே, ஒருவேளை வந்தா வழிக்கு விழுந்துருவோமோன்ட்டு வராமே போயிட்டீங்களா? சரி, ஓகே, பரவாயில்ல, எங்க போனாலும் நினைப்பு இங்கதான் அப்படின்றீங்க, சந்தோஷம். அடைகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அப்போ வழவழப்பான ஒரு லூப்ரிகன், அது அந்த மாதிரி ஒரு கிரீஸ் மாதிரி செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். பாதத்துக்கும் தரையும் இடையில் பார்த்திங்கன்னா நுண்ணிய மேடு பள்ளங்களை அந்த சோப்பு நீர் வந்து நிரப்பி விடுகிறது. அப்போ நிரப்பிச்சுன்னா என்னாகும், உராய்வுங்கிறதே கிடையாது. அப்போ என்ன நடக்கும், கிரிப்பே இல்லை. கிரிப் இல்லைன்னா டபுகடீர்னு விழ வேண்டியதுதான். அதனால் சோப்பு தண்ணியெலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதை விளக்கு மாற்ற வச்சு நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்த்தோம்னா இந்த மாதிரி விடுதல் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம வாழ்க்கையில் அப்பப்போ நடக்கும் தான், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கலாம். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம், பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி.
0: பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி, சொல்லுங்க மேம், என்ன தலைப்பு வேணும்?
2: சூஸ் தி ரைட் ஆன்சர்.
0: சூஸ் தி ரைட் ஆன்சர், எளிமையா கடினமா, எப்படி வேணும்? எளிமையா கொடுக்கணும். சரி, ஓகே. இப்போ ரயில் பத்தி ஒரு கேள்வி, ரயில் பஸ் இதுலலாம் இருக்கக்கூடிய பிரேக்கிங் சிஸ்டம் பத்தி கேள்வி. ஓகே,
2: ஓகே,
0: கேக்கலாமா? மின்சார ரயில்கள் அப்புறம் பஸ்கள் பேருந்துகளில் உள்ள பிரேக்குகள், ஏர் பிரேக் அப்படின்னு ஒரு பிரேக் இருக்கு. அந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அழுத்தப்பட்ட காற்றை பயன்படுத்தி இயங்குகிறது, அது ஏன் அப்படிங்கிறது தான் கேள்வி. காற்றை ரொம்ப அழுத்தம் கொடுத்து அந்த பிரேக்கிங் சிஸ்டமா பயன்படுத்துறாங்க, அது ஏன் அப்படிங்கிறது கேள்வி. நான்கு பதில்கள் இருக்கு, காரணங்கள் சொல்றேன், எது சரியா இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, முதல் காரணம், காற்று பிரேக் அமைப்பில் கசிவு ஏற்பட்டால் விசேஷ ஸ்பிரிங்குகள் தானாகவே சக்கரங்களை பூட்டி வாகனத்தை நிறுத்திவிடும் என்பதால் அப்படிங்கிறது முதல் காரணம். ரெண்டாவது காரணம், காற்று பிரேக்குகள் பயன்படுத்தும் போது வாகனத்தின் வேகம் தானாகவே அதிகரித்து இறக்கங்களில் செல்ல உதவும் என்பதால், காற்று வந்து லைட்டாக இருக்குது அப்படிங்கிறனால வேகமாக போகும், அதுவும் இறக்கமான பகுதியில் போகும்போது இன்னும் வேகமாக போகும் அப்படிங்கிறதுக்கு உதவுறது அப்படிங்கிறது ரெண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், காற்றை பயன்படுத்துவது செலவு மிக குறைவு என்பதால் அதனால் மட்டுமே அனைத்து பெரிய வாகனங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு மூன்றாவது காரணம். நான்காவது காரணம், காற்று பிரேக் அமைப்பில் கசிவு ஏற்பட்டால்

0: பிரேக் முற்றிலும் செயலிழந்து வாகனம் நிற்காமல் ஓடும் அப்படிங்கறனால, இது நான்கிலே எது மிக சரியா இருக்கு சொல்லுங்க.
1: ஆப்ஷன் பி.
0: ஆப்ஷன் பி யா டி யா?
1: பி.
0: பி.
1: டி.
0: டி.
1: டி.
0: அது அது என்ன சொன்னோம், அதாவது காற்று பிரேக்ல ஏதாவது கசிவு வந்துச்சு அப்படின்னா பிரேக் செயலிழந்து நிக்காம வண்டி ஓடும்னு இருக்கேன். அப்ப வண்டி எங்க போய் நிறுத்துவீங்க? தானாகவே சக்கரங்களை பூட்டி, அதாவது சக்கரங்களை பூட்டிட்டு வாகனத்தை நிறுத்திடும் அப்படிங்கிறது. ஏன் மத்தது எதுவுமே உங்களுக்கு சரியா தோணலையா? ஓகே, நல்லா கெஸ் பண்ணீங்க, சிறப்பானதுதான், நல்லா தான் கெஸ் பண்றீங்க. தானாகவே சக்கரங்கள் லாக் பண்ணி வண்டியவே நிறுத்திடும், அதனால தான் ஏர் பிரேக் யூஸ் பண்றாங்க. நன்றி நன்றி நன்றி. அதுதான் முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து

அதுதான் நல்லா தான் கெஸ் பண்றீங்க. அந்த அழுத்தம் தான் பிரேக் லிவரை வந்து கொஞ்சம் விலக்கி வச்சுருக்கும். அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அது வந்து பிரேக் லிவரை விலக்கி வச்சிடும். எப்போ வந்து அந்த பிரேக்கிங் சிஸ்டமில் அந்த காற்று வெளியேறி போய் அழுத்தம் இல்லையோ அந்த டைமில் என்ன நடக்கும்னா ஓட்டிக்கும். அழுத்தத்தினால் அது விலகி அது அழுத்தம் குறையும் போது ஓட்டிக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். உள்ளே ஒரு கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த கம்ப்ரஸர் வந்து அழுத்தத்தை இந்த வண்டிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். வண்டி ஓடும்போது அழுத்தத்தின் காரணமாக பிரேக்கு விலகியே இருக்கும். எப்போது பிரேக் லிவரை அமுக்குறாரோ அப்போ அந்த அழுத்தம் குறையும், பக்கத்தில் போய் ஒட்டிக்கும், சக்கரம் ஓடுறது நிற்கும். ஒருவேளை ஏதாவது ஃபெயிலியர் காரணத்தினால அந்த கம்ப்ரஸர்லேருந்து காற்று வர்றது நின்று போனாலோ இல்லை அந்த ஏர் டேங்கில் ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய விஷயம் ஃபெயிலானாலோ அழுத்தமே இருக்காது, அதனால் பச்சக்கன்னு வந்து சக்கரத்தோடு ஒட்டிக்கும், வண்டி நின்று போயிடும். அந்த அழுத்தம் குறைய குறைய அந்த கம்ப்ரஸர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும், வளிமண்டலம் நான் வெளியில் இருக்கிற காற்றை உள்ளே இழுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்போ அந்த டேங்க் ஃபுல்லாகுதோ அப்போ அந்த கம்ப்ரஸர் வந்து காற்றை உள்ளே அனுப்புறதை நிறுத்திடும். இதெல்லாம் ஏர் பிரேக்கிங் சிஸ்டமில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். சரி ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போதைக்கு ஒரு பாட்டு வருது, பாட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து நம்ம ஆடலாம்.

0: பென்னி ஜாயால் குரலில் விவேக், வரியில் ஜஸ்டின் பிரபாகரனுடைய அற்புதமான இசையில் கட்டா குஸ்தி படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம். 4:50 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வழியில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழ் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆட வந்திருப்பவர் வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க.
1: எம்
0: கல்லுப்பட்டி விவிஎஸ் கண்ணன். சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும்? சரியா தவறா கேட்டுக்கிறேன், பரவாயில்ல, அப்படி ரேண்டமா கலந்து கேளுங்க, அப்படின்னா தான் ஜாலியா இருக்கும். மனித உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பை பத்தி தான் கேள்வி. மனித உடம்புல இருக்கக்கூடிய கல்லீரல், லிவர் பத்தி கேள்வி. தன் பகுதிகள் சேதமடைந்தாலும் அல்லது வெட்டப்பட்டாலும் மீண்டும் முழுமையாக தானே வளரக்கூடிய மீள் உருவாக்கம், அதாவது ரீஜெனரேஷன் அப்படிங்கிற ஒரு திறனை இது கொண்டுள்ளது. சரியா தவறாத கல்லீரல் வந்து சேதமடைந்தாலும் இல்லை வெட்டப்பட்டாலும் தானே தன்னை வந்து சரி பண்ணிக்கும், மீள் உருவாக்கம் செஞ்சுக்கும் அப்படின்னு சொல்றேன், அது சரியா தவறா? அப்படின்றீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல சும்மா அப்படியே கேசிங்க?
1: வாழ்த்துக்கள்
0: சார். நன்றி நன்றி நன்றி. ஆமா, அதாவது அவர் சொன்ன மாதிரி நுரையீரல் ஏதாவது பிரச்சனை கூட அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா இந்த கல்லீரல் பாத்தீங்கன்னா தன்னிச்சையாக மீள் உருவாக்கம் செய்யக்கூடிய ஒரு சிறப்பு திறனை கொண்டிருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. ஒருவர் தன் கல்லீரல்ல 70% வரை தானமாக அளித்தாலும் மீதமுள்ள 30% கல்லீர செல்கள் ஹெப்படோசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல்கள் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக பிரிந்து சில வாரங்களிலேயே தன்னுடைய முழு பழைய அளவை எட்டிடும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த ஒருவர் வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
2: திருத்தணி தமிழேந்தி.
0: திருத்தணி தமிழேந்தி.
2: ஆமா
0: சொல்லுங்க சார், எந்த தலைப்பு?
2: கணக்கு.
0: ஈஸியா? எல்லாமே ஈஸி தான், எல்லாமே கஷ்டம் தான். ஓகே, உங்களுக்காக ஒரு கேள்வி. ஒரு பேக்கரி கடை கணக்கு சொல்லலாமா? நீங்க ஒரு பேக்கரி கடை வச்சிருக்கீங்க, ஒரு நாளைக்கு 50 கேக் வந்து நீங்க தயாரிக்கிறீங்க.
2: 50 கேக்கா?
0: கேக்கு கேக்கு. ஒரு கேக் தயாரிக்க அடக்க விலை பொருட்கள் பாத்தீங்கன்னா ₹150 செலவாகுது உங்களுக்கு. விற்பனை விலை ₹250. இப்போ கடை வாடகை பணியாளர் ஊதியமாக ஒரு நாளைக்கு ₹2000 உங்களுக்கு செலவாகுது. ஒரு நாளில் கிடைக்கும் நிகர லாபம் எவ்வளவு அப்படிங்கிறது முதல் கேள்வி. 30 நாட்கள் அந்த கடை உங்களுடைய கடை இயங்குச்சுன்னா மொத்த நிகர லாபம் எவ்வளவு? அவ்வளவுதான் சொல்லுங்க.
2: 50 கேக் வந்து 150 ரூபாய்க்கு
0: அடக்க விலை உங்களுக்கு, நீங்க விக்கிறது ₹250. இங்க இருந்து ஆரம்பிங்க. ₹250 நம்ம ஆனா வாங்கினது ₹150 தான். நம்ம பொருளை வாங்குறோம், அதை ₹250 விற்கிறோம். அப்ப லாபம் எவ்வளவு? அந்த ஒரு கேக்ல நமக்கு எவ்வளவு லாபம்?
2: 12,500.
0: ஒரு கேக் அப்புறமா நம்ம மொத்தமா போலாம். ஒரு கேக்ல நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது?
2: 100.
0: இப்ப 50 கேக்கு சொல்லுங்க.
2: 50 கேக் வந்து 5,000.
0: ஒரு நாளைக்கு 50 கேக் தான் நம்ம தயாரிக்கிறோம், அப்ப 5,000 கிடைக்குது. சரியா? இப்ப ஒரு நாளைக்கு நம்ம செலவு வந்து ₹2,000 போகுது. இப்ப சொல்லுங்க எவ்வளவு கிடைக்குது?
2: 30 நாளைக்கு போட்டா 90,000.
0: நீங்களே சொல்லிருங்களே அப்படின்றது போது சிரிச்சாரு பாருங்க. அதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம முயற்சி எடுக்கிறோம் அப்படிங்கிறதான் பெரிய விஷயம். கணக்கு உண்மையிலே கஷ்டம் தாங்க. எனக்கு இவர் சொன்னதை விட ஒரு 4 பங்கு நேரம் எடுத்து தான் நான் இதை போட்டேன். அதனால் அவருடைய முயற்சியை உண்மையிலே பாராட்டணும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 50 கேக்கு தயாரிக்கிறோம், அடக்க விலை ஒரு கேக் தயாரித்து ₹150 செலவாகுது, அதை ₹250 நம்ம விற்கிறோம். அப்போ அதில் லாபம் ஒரு கேக்குக்கு நமக்கு ₹100 கிடைக்குது. அப்போ 50 கேக்குன்னு போட்டால் நமக்கு

0: ரூபாய் கிடைக்கும், சரியா? இப்போ ஒரு நாளைக்கு செலவு நமக்கு 2000 ரூபா செலவு அப்படின்னா 5000 2000 போச்சுன்னா 3000 ரூபா. அப்போ நம்ம அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 30 நாள் கடை வச்சுருக்கோம் அப்படின்னா 30 நாளைக்கு 3000 ரூபா கிடச்சிதுன்னா 90000 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய பதில். அவ்வளோதான், இதுதான் உள்ள இருக்கக்கூடிய விஷயம், சரிங்களா? இவ்வளோ நேரம் தமிழ் விளையாடல, நிறைய கேள்விகள் நம்ம விளையாண்டோம், நிறைய பேர் முயற்சி பண்ணியிருப்பீங்க, சில பேருக்கு கிடச்சிருக்கும், சில பேருக்கு கிடச்சிருக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் இதுபோல் ஏராளமான விளையாட்டுகள் உங்களுக்கு காத்துட்டுருக்கு, அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து விளையாடி உங்களை நீங்கள் மகிழ்வித்துக் கொள்ளலாம். ஓகே, இப்போதைக்கு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இடத்துல வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். இப்போதைக்கு நான் கிளம்பிக்கிறேன், மறுபடியும் 6 மணிக்கு பக்தி மாலையில் சந்திக்கிறேன். அடுத்ததாக 5 மணிக்கு பூந்தென்றல் நிகழ்ச்சியை தொடர ஆர்ஜி நாகராஜ் அப்படியே ஆர்வமாக காத்துட்ருக்காரு, அவர்கூட நீங்கள் இதை விட மகிழ்ச்சியாக இருக்கலாம். இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஒரு பாடல் வந்துட்டுருக்கு. என்ன படத்துலேருந்து அப்படி சொல்லி பார்த்தா, ஜெயிலர் படத்துலேருந்து பாடல் வருது. ஜெயிலர் படத்தில் அனிருத் ரவிச்சந்தர் இசையில் அனிருத் ரவிச்சந்தர் குழுவினரோடு பாடிய அந்த பாடல் சூப்பர் சுபுவோட வரியில் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது 102.3 வித் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நினைச்சுண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

0: டைகர் காக்கும் அசுமைந்தார் ராஜா.
1: எல்லாருக்கும் வணக்கம், நான் லிங்குசாமி பேசுறேன். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அஞ்சு மணி ஆயிட்டு 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி பூந்தன்றல். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.

0: அஞ்சு மணி ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். பூந்தென்றல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். இன்றைக்கு நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பாஸ்வேர்டு குழப்பங்கள். அதாவது நம்ம ஒரு சமூக வலைதளமாக இருக்கலாம், பேங்காக இருக்கலாம், அதாவது நிறைய விஷயங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணி வச்சுருப்போம். செட் பண்ணி வச்சுட்டு லாகின் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது, எப்போ அந்த டேட்டு முன்னாடி போட்டோம்னா, அதாவது பிறந்த நாள், நம்ம பொதுவாக நம்ம எப்படி பண்ணுவோம், நம்ம பிறந்த நாள், நம்ம வீட்டில் யாராவது ஒரு உறுப்பினருடைய அம்மா அப்பா தம்பி மனைவி கணவர் அந்த மாதிரி அவங்களுடைய பிறந்த நாளை பண்ணியிருப்போம். அவங்களோட பேரில் முதல் எழுத்து, முதல் இரண்டு எழுத்து, மூன்று எழுத்து, நான்கு எழுத்து குறிப்பிட்டிருப்போம். முன்னாடி எழுத்து எடுத்திருப்போம், பின்னாடி எழுத்து எடுத்திருப்போம். அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர் அந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி அப்படியே பாஸ்வேர்டு ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஆனால் என்ன கொடுமைன்னா, நம்ம லாகின் பண்ணலான்னு அப்படி போகும்போது தான் நமக்கு ஒரு டவுட் வரும். அட என்னப்பா இது, நம்பரை முன்னாடி போட்டோமா, பிறந்த நாளை போட்டோமா ஃபஸ்ட்டு, இல்லை மாதத்தை போட்டோமா, இல்லை வருஷத்தை போட்டோமா, அப்படியெல்லாம் கன்ஃபியூஷன் வரும். அட ஸ்மாலில் போட்டோமா, கேப்ஸ்டரில் போட்டோமா, அட்டு போட்டோமா, ஆச் போட்டோமா, அந்த மாதிரி வந்து நிறைய குழப்பம் வருங்க. அந்த மாதிரி குழப்பம் உங்களுக்கு வந்திருக்கா, அந்த கதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். பாஸ்வேர்டு மறந்த கதை. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஃபோனை எடுங்க, 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2952-0853 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு நம்பரும் இருக்குங்க, 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2838-9871 என்ற எண்ணிலும் தொடர்புலாம். பா இது ரெண்டுமே பிஸியாக இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. இது ரெண்டும் பிஸியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. முகநூல் பக்கத்துக்கு போங்க, விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் போயிட்டு உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் போஸ்ட் போட்டிருக்கோம், அந்த போஸ்ட்டு கீழே பதிவிடலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யார், என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: இனிய மாலை வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோ துரை.
0: துரை ஐயா, தலைப்பு கேட்டிங்களா?
1: கேட்டேன். அது பாஸ்வேர்டு சம்பந்தமா கேட்டு.
0: ஆமா ஐயா, பாஸ்வேர்டு நம்ம செட் பண்ணி வச்சிருப்போம், லாகின் பண்ணலாம்னு போவோம். அப்ப நானா வந்து எனக்கு
1: எப்படின்னா மறந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப மறுபடியும் என்ன செஞ்ச, ஒரு மிகப்பெரிய தமிழகத்தினுடைய தலைவர் அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்து 50 வருஷம் ஆகுது. ஒரு பெரிய தலைவர், அவருடைய இறந்த நாளை நான் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால எனக்கு ஈஸியா போயிடும்.
0: ஈஸியா போயிடும், மறக்கவே முடியாது.
1: மறக்கும். அது பெரிய தலைவர், அவரை நினைக்காத யாரும் இருக்க முடியாது. அதனால அவரு பாஸ்வேர்டுனால எனக்கு அவர் நினைப்பு வந்துடும். அவருடைய நினைவு நாள் நான் வச்சிருக்கேன், 4 7 நம்பர். அதனால எனக்கு ஈஸியா இருக்கு.
0: சூப்பர் சூப்பர் சார், மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: மறந்துட்டேன். பெரிய சி சின்ன சி இத போடுறதுக்கு மறந்துட்டு என்ன சின்னது வச்சிருந்தா பெருசு போட்டுட்டேன். அதனால ஐயோ இது என்னடான்னு கிட்டத்தட்ட என்ன 4 நாள் ஆச்சு சார் ஓபன் பண்ணதுக்கு. 3 அட்டெம்ப்ட் தானே வரும் அந்த நெட்.
0: ஆமா, அன்னைக்கு டேட் முடிஞ்சிரும். 3 அட்டெம்ப்ட் மேல போச்சுன்னா பண்ண முடியாது.
2: ஆமா,
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: வாழ்த்துக்கள். என் ஃப்ரெண்டுக்கும் காசு அனுப்ப முடியல. நான் என்ன பண்ணிட்டேன்னா, நேரடியா இங்கேந்து

0: பெட்ராஜ் கூட அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவன் வீட்டுக்கு போய் அந்த காசை கையில
1: கொடுத்தாரு.
0: என்ன பாடுபடுத்திருச்சு தெரியுமா, அந்த ஒரு சின்ன ஒரு லெட்டர் மிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி ஆயிடுச்சு.
1: மறந்து போனதால இப்படியான குழப்பங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. ஸோ வந்து நேயர்கள்லாம் வந்து இருந்தாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கதை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து?
2: நாங்கள் வந்து கும்பகோணத்துல இருந்து மேலக்காட்டூர்ல இருந்து தமிழ்மதி பேசுறோம் சார்.
1: சொல்லுங்கம்மா, கேட்டீங்களா தலைப்பு?
2: கேட்டுட்டு இருக்கோம் சார்.
1: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு உங்களுடைய அனுபவம் உங்களுடைய கதை என்ன? ஆ சொல்லுங்கம்மா, இணைப்பில் இருக்கீங்க?
2: என்ன
1: மகள் வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காங்க?
2: ஆமா சார், அவங்க நல்லா மெமரியா வச்சிருந்திருக்காங்க, நான் மறந்துட்டேன், நான் பழச போட்டேன், அவங்க அது இல்லாமல் இதாமானதும் ஓப்பன் ஆயிடுச்சு சார்.
1: ஏன்னா வந்து அப்டேட் பண்ண சொல்லுவோம்ல பாஸ்வேர்டு, அடிக்கடி வந்து சில குறிப்பிட்ட இடைவெளி கால இடைவெளிக்கு அப்புறம் வந்து அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. அதுதான் அதுதான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: முதல்ல கலந்துகிட்ட சார், ரொம்ப சந்தோஷமா.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா, நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள், விபத் பாரதியோடு கேட்டு மகிழ்ந்திருங்கள்.
2: சரிங்க சார், நன்றி சார்,
1: நன்றி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
3: இனிய மாலை வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம். யார் எங்கிருந்து?
3: ஐயாவுக்கு மாலை வணக்கம் கூறுவது மடக்குடி ராஜேந்திரன்.
1: மகிழ்ச்சி ஐயா, மாலை வணக்கம். சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
3: தலைப்பு கொடுங்க ஐயா.
1: அதாவது என்னன்னா, நம்ம ஒரு பாஸ்வேர்டு குழப்பமாக இருக்கும், சின்ன எழுத்து போட்டோமா பெரிய எழுத்து போட்டோமா, நம்ம பிறந்த நாள், நம்ம பொதுவாக நாளாம் எப்படி பண்ணுவோன்னா, இப்போ இந்த நம்ம டேட் ஆஃப் பர்த் இருக்கும், இயர் முன்னாடி போடுவோம், இயரில் ஒரு ரெண்டு லெட்ரு, மாதத்தில் ஒரு ரெண்டு லெட்ரு, நம்ம பிடிச்சவங்க அவங்க எழுத்துலேருந்து ஒரு நாலு லெட்டரை உருவுவோம், உருவிட்டு இதெல்லாம் கோர்வையாக சேர்த்து வச்சுருப்போம். எதுக்கு எதை போட்டோம், சின்னது சின்ன லெட்ரு போட்டோமா பெரிய லெட்ரு போட்டோமா, அந்த மாதிரி எனக்கு நிறைய குழப்பம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்த குழப்பங்கள் என்ன?
3: என்னுடைய குழப்பங்கள் பார்த்தீங்கன்னா, என்னோட டேட் ஆஃப் பர்த் நான் போட்டிருந்தேன், எதுக்குங்கன்னா என்னுடைய மெயில் ஐடிக்கு.
1: ஆ,
3: மெயில் ஐடிக்கு போட்டிருந்து என்னோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 15/12/1960.
1: ஐயா, பாஸ்வேர்ட்லாம் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்
3: இல்லைங்களா? இது பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது, இது மெயில் ஐடி தான் இருக்குது, இது வந்து அவங்க ஓப்பன் பண்ண முடியாது. அது என்ன பண்ணி பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருப்பம் என்னுடைய மொபைல் போன் காணா போச்சு. மொபைல் போன் மிஸ் ஆன பிறகு என்ன பண்ணீங்கன்னா, ஏதோ ஒரு அந்த மெமரி லாஸ்ல வந்து என்னுடைய என்ன போட்டேங்கிறது தெரியல, ரொம்ப நாள் மெயில் ஓபன்னவே பண்ண முடியல, அதுக்கு பிறகு என் நண்பர் வந்து என்கிட்ட சொன்னாரு, டேய் நீ இதை போட்டியடா, இதை பண்ற
1: அப்படின்ட்டு.
3: அவர் கொடுத்த ஐடியா பிறகுதான் நான் அதை பண்ணினேன். அது மாதிரி நடந்தது உண்டு எனக்கு.
1: சூப்பர் சூப்பர், மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
3: நன்றி, மிக்க மிக்க நன்றி, மிக்க நன்றி.
1: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
4: இனிய வணக்கம் ஐயா.
1: இனிய வணக்கம் ஐயா.
4: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
1: மகிழ்ச்சி ஐயா, சொல்லுங்க ஐயா.
4: சார், நான் கடை வச்சிருக்கேன், இந்த ஜிபே கீப் எல்லாம் பண்ணுவேன், அதுக்கு அடிக்கடி பாஸ்வேர்ட் போட்டு பாத்துருவேன். அதுக்கு என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய பர்த் டேட்டு ஒரு இதுக்கு வச்சுக்குவேன், என்னுடைய இயர் டேட் ஆஃப் இயர் அந்த வச்சுக்குவேன், அப்ப வெட்டிங் டே அது வச்சுக்குவேன், கருவேசா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு இது வச்சுக்குவேன், அந்த மாதிரி வச்சிருந்தாலும் தப்பிச்சிட்டேன். இந்த கூகுள் பேல ஒரு டைம் மாட்டி முடிச்சு பாருங்க, இந்த இது போடுறாங்கல்ல, இந்த www.com போடுவாங்க இல்லைங்களா? ஹலோ,
1: சொல்லுங்க ஐயா, கேட்டுட்டு இருக்கேன். www.com அதுலயே மறந்துட்டீங்க,
4: இது போடுவாங்கல்ல, என்னது அது பேரு, அது பேரு என்ன சார்,
1: அந்த அட்ரஸ், அதாவது
4: அட்ரஸ் போட்டு நம்ம இது பண்ணுவாங்கல்ல, பாஸ்வேர்டு போட்டு இது பண்ணுவாங்க, அது அப்படிதான் போட்டு மறந்துட்டு என்னால முடியவே இல்லை. அப்புறம் எங்க பாப்பா எங்க பொண்ணு கிட்ட சொல்லி 4-5 நாள் கழிச்சு அதை ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஜிபேல தான் போச்சு. அந்த அந்த 4-5 நாள் வருமானமே எனக்கு
1: போயிடுச்சு. ஓகே, சூப்பர் சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
4: வாய்ப்பு நிறையா.
1: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
5: சார் வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து?
5: நான் ரமணாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: முருகன் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
5: சார், இது ஆன்லைன்ல கேட்கறதுனால ஒரு சில சுத்திக்கிட்டு இருக்கு சார், தலைப்பு சொல்லுங்க.
1: ஆ சரிங்க. அதாவது என்னன்னா, பாஸ்வேர்டு நம்ம செட் பண்ணி வச்சிருப்போம், ஆனால் லாகின் பண்ண போற சமயத்துல வந்து என்னத்தை பண்ணோம் அப்படின்றது மறந்துடும், ஒரு குழப்பம் ஆயிடும். குழப்பம் அந்த மாதிரி குழப்பம் ஏற்பட்டு நீங்க தவித்தது உண்டா?
5: ஆமா சார், அப்படி தவித்தது உண்டு.
1: ஆ எப்படி?
5: டூ டைம் அப்படி தவிச்சிருக்கோம் சார், ரெண்டு தடவை.

0: ரெண்டு தடவை தப்பிச்சிட்டீங்க.
1: ஆமா, எப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டு வச்சுட்டு என்ன பேர் அடிச்சோம்னு தெரியல. அவங்க வீட்டுல உள்ளவங்க பேர் ஒரு ஒரு பேரும்
0: எல்லாரும் டைப் பண்ணி பாத்துறது என்னதான் போட்டு வச்சுக்கோ பாத்துலாமே.
1: மகிழ்ச்சி.
0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க சார், நன்றி.
0: சோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நீயர், வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: சார் வணக்கம். சார்
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
2: செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: நலமா இருக்க சார், நலமா இருக்கீங்களா?
2: ரெண்டு நாளா லைனே கிடைக்கல சார், இன்னைக்குதான்
0: மகிழ்ச்சி. மகிழ்ச்சி, நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் சார்.
2: நடந்திருக்கு சார், சமயத்துல மறந்துடுவேன். ஏதாவது ஒண்ணு ஒண்ணா மாத்தி போட்டு பாப்பேன். பாப்பா வந்து சரி பண்ணி கொடுக்கும் சார். இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்கள கேட்டு சரி
0: பண்ணிக்குவேன்.
2: அந்த சமயத்துல அக்கௌண்ட் பாக்குறப்ப அது அந்த இதாயிடும், என்ன பாஸ்வேர்டு போட்டோன்னு தெரியாது, என்ன போட்டோன்னு தெரியாது, நினப்பு இருக்காது. அதுக்காக சரி இதை போட்டோமா அதை போட்டோமான்னு யோசிப்போம்.
0: எதுல போட்டோம், என்ன பண்ணோம் அப்படின்னு
2: குழப்பம், கன்ஃபியூசன். அது மாதிரி நிறைய சம்பவம் நடந்தது சார்.
0: சூப்பர் சூப்பர் சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார். நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் சார் எப்பொழுதும்.
2: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி சார்.
2: நிகழ்ச்சி கேட்டுக்கிறீங்க சார்,
0: சூப்பர் சார்.
2: பங்கெடுக்க முடியல சார், இன்னும் பங்கெடுக்க முடியல.
0: ட்ரை பண்ணுங்க சார், ட்ரை பண்ணுங்க சார். ஒரு ப்ரோக்ராம் இல்ல, அடுத்த ப்ரோக்ராமுக்கு எல்லா ப்ரோக்ராமும் ட்ரை பண்ணிட்டே இருங்க.
2: நான் ட்ரை பண்ணிதான் சார் கேட்க முடியல சார்.
0: சூப்பர்,
2: ரொம்ப கஷ்டமா இருக்கு சார்.
0: மகிழ்ச்சி, சரிங்க சார். நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் சார். மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து
2: சார், ரொம்ப பலப்பா இருக்கு சார்.
0: சூப்பர், நன்றி நன்றி சார். நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள், நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு வாழ்த்துக்கள். ஸோ நேயர்கள்லாம் வந்து பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, ஒரு பாட்டை கேட்டு வந்துடலாங்க. என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அழகி திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காரு புஷ்பவனம் குப்புசாமி. பழனி பாரதியோட வரிகளில் இளையராஜாவின் இசை அமைப்பில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: அஞ்சு மணி 16 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலை இல்லை, நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பூந்தன்றல். பூந்தன்றல் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: கீரை சத்தி எஸ்குமார்.
0: வணக்கம் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டேன், கேட்டேங்க.
0: சொல்லுங்க ஐயா. உங்களுடைய
1: நண்பர் ஒருத்தர் என்கிட்ட காசு கேட்டு இருந்தாருங்க, அவர் வரட்டன்னு வெயிட் பண்ணியிருந்தா வரத்துக்கு லேட் ஆச்சுங்க, நான் தூங்கிட்டேன்.
0: தூங்கிட்டீங்க.
1: ஐயா, ஒய்ஃப் என்ன பண்ணிருக்கங்க, அவர் வந்து கேட்கும்போது அவளுடைய பாஸ்வேர்டு போட்டு பண்ணிருக்க, அது லாக் ஆகி போச்சுங்க.
0: லாக் ஆயிடுச்சு.
1: அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண, அவர் வந்தப்பறம் நான் மறுபடியும் போட்டு போயிருக்கேன், என் நம்பர் போட்டு போட்டு பாக்குறேன், சுத்தமா 20 டைம் போட்டுங்க, அது லாக் ஆகி போச்சு. 4-5 நாள் வந்து ரொம்ப அவசரப்பட்டேங்க.
0: அதுதான் திரும்ப நான் போட்டது தெரியாம திரும்ப திரும்ப போட்டு பாத்துட்டீங்க.
1: என் மிஸ்ஸஸ் போட்டது எனக்கு தெரியாதுங்க, அவளுடைய நம்பர் போட்டு விட்டா.
0: சூப்பர். சரி,
1: நான் என் நம்பர் போட்டு வர்றேன், 20-25 டைம் சுத்தமா லாக் ஆகி போச்சுங்க. அதுக்கப்புறம் தான் 4-5 நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணுங்க.
0: ஓகே சார், சூப்பர் சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
1: ஓகே, தேங்க்யூ சார்.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்து சார்.
0: வணக்கம் அம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டேங்க சார்.
0: சொல்லுங்க அம்மா.
2: தடவை அந்த மாதிரி நடந்துச்சுங்க சார். எனக்கு வந்து பர்த்டேட்டும் ஜாதகத்துல இருக்கிற பர்த்டேட்டும் வேற வேறையா இருக்கும்.
0: எங்க
2: பையன் என்ன பண்ணிட்டாரு, ஜாதகத்துல இருந்ததை குடுத்துட்டாரு, அது மறந்துட்டு. அப்புறம் ஸ்கூல்ல சர்டிபிகேட் ஆதார் அட்டை எல்லாம் வேற இருக்கும், அதை போட்டு ஓபன் பண்ணா ஓபனே ஆகல, அந்த மாதிரி மறந்துட்டு. அப்புறம் திருப்பி புதுசா ஒரு ஐடி ஓபன் பண்ணி, ஏன்னா தேவாரம் படிக்கிறதுக்கு எல்லாம் லெசன்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க, அதுக்காக எல்லாம் அந்த மாதிரி நடந்ததுங்க சார்.
0: சூப்பர்.
2: பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி எனக்கு விவித் பாரதிக்கு எனக்கு கூலி தின்ன, கரும்பு தின்ன கூலி கொடுத்தாங்க, அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணினதே.
0: சூப்பர் சூப்பர். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நலம் நலம் நலம்மா.
2: நீங்க
0: நல்லா இருக்கீங்களா?
2: சுதாகர்
0: சார் கேட்டேன்னு சொல்லுங்க, அதாவது யாருக்கும் இதுவெல்லாம் இல்லை,
2: பண்ணீங்கன்னா
0: முடிஞ்சிருச்சு.
2: அவரோட
0: அனைத்து நேரமும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அனைவரும் பங்கு பெறணும் இல்லையா, அனைவருக்குமானதான் விவத் பாரதி. ட்ரை பண்ணிட்டே இருங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
3: சார், ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரன் சார்.
0: சார், தலைப்பு கேட்டிங்களா சார்?
3: சார், நான் ஒரு வாட்டி இமெயில் போடலான்ட்டு அந்த இமெயில் ஐடியை மறந்துட்டேன்.
0: இமெயில் ஐடியா மறந்துட்டீங்க, பாஸ்வேர்டை மறக்கிறத விட
3: இமெயில் அர்ஜென்ட் மெயில் அனுப்பணும் நான்.
0: அப்புறம் எப்படி அனுப்பிச்சிங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க?
3: அதுக்கப்புறம் என்ன பண்றது, இருக்காரு கூகுள் தகவல் கூறுவன் கூகுள்ல, அங்க செட்டிங்ஸ் போயிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், சிரமப்பட்டு ஒரு
0: கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க கடைசியா.
3: ஏன்னா அந்த பாஸ்வேர்டு பயது மூப்பின் காரணமாக மறந்து போயிடுது.
0: அது எல்லாருக்குமே இயல்பு தான் சார்.

0: நம்ம இது அது
1: அதே மறதி என்பது அது சொன்ன இயல்பு. சார் தலைப்பு ரொம்ப நன்றாக இருக்கு.
0: மகிழ்ச்சி சார் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: கும்பகோணத்துல
0: நிறுவனம் பேர் குறிப்பிட வேண்டாம், பொதுவா நம்ம பேங்க் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். சொல்லுங்க சார்.
2: அர்ஜென்ட் ஒரு 2000 பணம் பார்த்தேன், எடுக்க முடியல. கடையில் பார்த்தா எல்லாம் ஃபார்ம் ஃபுல்ஃபில் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுறேன் சார். கடையில் ஃபோன் நம்பர் வந்து அவர் வந்து கம்ப்யூட்டரில் ஏற்றவே இல்லை.
0: கம்ப்யூட்டரில் கேஒய்சியில் நீங்கள் ஃபோன் நம்பரே அப்டேட் பண்ணலை, விட்டீங்க.
2: அவன் ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துட்டான் ஃபார்மில், அவர் வந்து அந்த ஃபோன் நம்பரை கம்ப்யூட்டரில் ஏற்றவே இல்லை.
0: அதனால் சிக்கலாயிடுச்சு பாஸ்வேர்டுக்கு. வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம், வாழ்த்துக்கள் சார். அன்பின் நன்றி கடன் சார்.
0: வாழ்த்துக்கள் சார். நலமா இருக்க சார், நலமா இருக்கீங்களா?
3: முன்னாடி பாஸ்வேர்டு பத்தி தெரியாது, இருந்தது ஒரு நண்பர் கொடுத்து உன்னுடைய பாஸ்வேர்டு, இதுல மெசேஜ் போட்டீங்கன்னா கிறிஸ்துமஸ் அட்டாக் போயிடும். அதுல ஒரு நம்பர் எரர் பண்ணினால மெசேஜ் போவாது, ஃபீட்பேக்ல வந்து உனக்கு வந்து அவருடைய தகவல் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு சார். நிகழ்ச்சி உலகமெங்கும் புகழ்பெற வாழ்த்துக்கள் சார். போன நிகழ்ச்சி 39 பேர் பேசினாங்க, பேசின அனைத்து நேயர்களுக்கும்
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். யார் எங்கிருந்து?
4: தஞ்சை மாவட்டம் உப்பிலிருந்து வாழ்வோரம் தையக்கலைஞர் ராமன் பேசுறேன்.
0: வணக்கம் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
4: சரியா தவற அது கொடுங்க எனக்கு.
0: சொல்லுங்க ஐயா.
4: சரியா தவற கொடுங்க.
0: சரியா தவறா இல்லையா, அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. சுதாகர் சார் இதுவாகிட்டு நம்ம அடுத்து பூந்தென்றல் நிகழ்ச்சிக்கே வந்துட்டோம். பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நம்ம இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் நீங்கள் லாகின் செய்ய முடியாத தவித்ததுண்டா, அதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கேன் சார், நலமா இருக்கீங்களா?
3: மீண்டும்
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: ஹலோ.
0: வணக்கம்.
5: வணக்கம் ஐயா, நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. ஏன்னா திருவாரூர் மாவட்டம் வளங்கம்மாள் தாலுகா கோயந்தகுடி மேலத்தூர்ல பேசுறேன் ஐயா.
0: நன்றி ஐயா. சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா? ஐயா
5: பேசுறது இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறது. ஏன் மன கஷ்டத்துல எல்லாம் நீங்க வந்து உங்க வார்த்தை 1000 இது இருந்தாலும் உங்க வார்த்தை வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு ஐயா.
0: மிக்க நன்றி ஐயா.
5: வந்து நான் நைட்ல எல்லாம் ஒரு 11 மணிக்கு மேல உங்க எஃப்எம் தயா கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருப்போம்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எப்போதும் விவத் பாரதியோடு இணைந்திருங்கள் ஐயா.
5: இந்த பாட்டு இந்த 2:30 மணிக்கு விழிகள் தூங்கவில்லை என்னமோ ஒரு போடுவீங்களா? 2:30 மணிக்கு.
0: ஆமா ஆமா, தூங்கா விழிகள் தூங்காம நீங்க கேட்டுட்டு
5: இருக்கீங்க. ஒரு காலை வச்சு இப்படி உட்கார்ந்து இந்த பாட்டை கேக்குறீங்க. 2:30 காலுக்கு நேரம் ஒரு பாம்பு வந்து ஏறியா, அந்த மாதிரி உங்க நிகழ்ச்சி வந்து சூப்பரா குடுக்குறீங்க ஐயா.
0: சூப்பர் சூப்பர் ஐயா, பத்திரமா இருங்க. நிகழ்ச்சியும் நிகழ்ச்சியோட எப்பொழுதும் இணைந்திருங்கள் ஐயா. தலைப்புக்கு போலாமா? தலைப்பு மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா. விவத் பாரதியோடு என்றும் இணைந்திருங்கள். தலைப்பு கேட்டீங்களா?
5: உங்ககிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஆடி அம்மா உங்ககிட்ட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் ஐயா.
0: ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா. நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாம் ஐயா. மகிழ்ச்சி.
5: ஓகே ஐயா, ஓகே ஐயா, நன்றி ஐயா.
0: வணக்கம்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
1: திருவள்ளூர் மாவட்டத்தில் கோபாலகிருஷ்ணன்.
0: கோபாலகிருஷ்ணன் சார், தலைப்பு கேட்டீங்களா சார்? சொல்லுங்க சார்.
1: மகிழ்ச்சி சூப்பர் சார்.
0: மகிழ்ச்சி சார், நன்றி சார்.
1: நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, சூப்பரா இருக்கு. ரொம்ப ஞாபகம் மருந்து அதிகம் நமக்கு.
0: மறக்க மாட்டோம். பயோமெட்ரிக்காக மாறிட்டீங்க, மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றி, நன்றி.
0: சோ, நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் எங்கிருந்து? மகிழ்ச்சி சார், தலைப்பு கேட்டீங்களா? முழுமையான கொண்டாட்டம்.

0: அஞ்சு மணி 31 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். பூந்தண்டல் நிகழ்ச்சியில் நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன, இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, பாஸ்வேர்டு குழப்பத்தில் நம்ம ஏதாவது ஒன்று போட்டிருப்போம், ஸ்மால் லெட்ரு, கேப்ஸ் லெட்ரு, பிறந்த நாள் போட்டிருப்போம், வருஷம் போட்டிருப்போம், எதை எப்போ போட்டோம், இது லாஸ்ட் டைம் போட்ட பாஸ்வேர்டு இல்லை, இல்லை அதுக்கு முன்னாடி போட்ட பாஸ்வேர்டு இல்லை, அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும். அந்த குழப்பத்தால் வந்து நமக்கு லாகின் பண்ணுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இருந்ததா, அதை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம், பாஸ்வேர்டு மறந்த கதை. ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம்.
0: வணக்கம். வானொலி பெட்டியின் ஒலி அளவை குறைச்சிட்டு பேசுனா கேட்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே இனிமையா இருக்கும்.
1: அப்படியா, இதோ உங்கள் கட்டளைக்கு இப்போதே நிறுத்தி விடுகிறேன்.
0: சொல்லுங்க ஐயா, யார் இங்கிருந்து?
1: கும்பகோணம், தோரங்குறிச்சி, எம்ஜிஆர் காலனி, ஞானி, ஜி ஆர் சரவணன்.
0: வணக்கம் ஐயா. தலைப்பு கேட்டிங்களா ஐயா?
1: கேட்டேன்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய
1: கையெழுக்க தொலைபேசி கூட இந்த மாதிரி ரகசிய குறிப்பு எண் ஒன்னு இருக்கியா? நான் அவசரத்துக்கு ஏதேனும் வந்து இந்த இதுல சார்ஜ் இது பேலன்ஸ் இல்லைன்னா அவருடைய செல்ல எடுக்கணும்னா கூட அந்த ரகசிய குறிப்பு எண் வந்து தேட வேண்டியதா இருக்கும். அப்புறம் அவ வந்து சொன்ன அவளே போட்டு கொடுப்பா, அப்புறம் தான் வந்து அவளை போய் போன் பண்ண முடியா. அந்த மாதிரி அந்த ரகசிய குறிப்பு அவளும் வச்சிருக்காங்க.
0: வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: மாலை வணக்கம் டாக்டர் சார், நான் சென்னை சிங்கச்சோன் சென்னை ஆர்கே.
0: வணக்கம் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டேன் சார்.
0: சொல்லுங்க.
2: என் பையனுக்கு நடந்தது, எக்ஸாம் போயிட்டான். எக்ஸாம் வந்து சிஸ்டத்துல தான் அட்டன் பண்ணனும், அரை மணி நேரம் தான் டைம், அரை மணி நேரம் முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸாம் சிஸ்டம் ஆஃப் ஆயிடும்,
0: டைம் லாக் அவுட் ஆயிடும்.
2: ஆமா, ஒரு அரை மணி 30 நிமிஷம் தான். இவன் போய் அவங்க பாஸ்வேர்டு கொடுத்தாங்க, லாகின் பண்ணி லாகின் ஆகல ஆகல அங்க இருக்க எக்ஸாம் கிட்ட எனக்கு தெரியாதுன்ட்டு
0: இருக்காங்க.
2: அப்புறம் கீழே இறங்கி கீ போர்ஷன்ல இது ஒரு ரொம்ப ஒரு நடக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுமா, அங்கிருந்து வேகமா ஓடியாந்து அவங்க கிட்ட எதுவும் சொல்லி அவங்க ஏதோ ஒரு பாஸ்வேர்டு குத்தி இந்த ஒரு காமன் பாஸ்வேர்டு அவங்க வச்சிருப்பாங்க போல அங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல. அவங்க கிட்ட போயிட்டு அந்த பாஸ்வேர்டு வாங்கி ஓபன் பண்ணா 20 நிமிஷம் தான் டைம் வந்தது. 20 நிமிஷத்துல 10 சம் போட முடியல, 5 சம் தான் போட முடிஞ்சது. அந்த அந்த அந்த செம்லயும் பாஸ் ஆகிட்டான். ஆனா அந்த 5 செம்ல அவன் மிஸ் ஆகி பாஸ் ஆகலன்னா அடுத்த எக்ஸாம்ல அவன் 100 க்கு 100 எடுக்கணும் ரைட்டிங்ல. அது அவ்வளவு சிரமமா ஆச்சு சார். அந்த எக்ஸாம்
0: சொல்லல, அந்த பாஸ்வேர்ட மறந்ததால ஒரு
2: பாஸ்வேர்டு இதா பண்ணதால அவன் யூகேல இருக்கான், படிக்கிறான்.
0: ஓகே ஓகே, சரிங்க சார், சூப்பர் சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்து
2: சொன்னதுல இருந்து
0: கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: இவ்வளவு போயிட்டு மிஸ் ஆனா அப்புறம் அது ஒரு மாதிரி,
0: அதுதான் இதுவாயிட்டு இருக்கும். நம்ம அந்த சூழ்நிலை கருதி, அந்த சூழ்நிலை சுச்சுவேஷன் தான், எந்த சூழ்நிலையில நம்ம இருந்தோம் அப்படின்றத பத்தி விரிவா சொல்லிருக்கீங்க. மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து
2: மாதம் சப்போர்ட் கூட கொஞ்சம் தைரியமா இருக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ராஜசேகர் ஐயா, தலைப்பு கொடுங்க ஐயா.
0: தலைப்பு என்னன்னா, பாஸ்வேர்டு குழப்பத்துல லாகின் செய்ய முடியாமல் தவித்ததுண்டா? அதைத்தான், அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் அரை மணி நேரமா.
1: என்னுடைய பர்த்டே அப்படியே நோட் பண்ணி வச்சேன் சார்.
0: பர்த்டேவே அப்படியே பாஸ்வேர்டா போட்டு விட்டீங்க.
1: ஆமா சார், பர்த்டே முதல்ல இதையும் மாசமும் வருஷம் ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு கோசம் அதை ஸ்டோர் பண்ணிட்டேன் சார்.
0: அதனால மறக்கவே மாட்டீங்க.
1: ஆமா சார்.
0: சோ அப்பனா நீங்க பாஸ்வேர்டை மறந்ததே இல்ல. போங்க.
1: ஆஹா, ஒரு மறந்து

0: கிடையாது சார்.
1: மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
0: ஓகே சார், தேங்க்யூ.
1: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஆனந்த் சார், தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டேன் சார். நான் ஒரு வாட்டி என்ன பண்ண சார், செல்லிலேயே இது பண்ணி வச்சிருக்கேன் சார், என்னுடைய பின் நம்பர் சார், ஏடிஎம் கார்டு இதை அப்புறம் வீட்டுக்கு வந்து திருப்பி கார்டு எடுத்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து கார்டு எடுத்து டைரி எடுத்து அதை பார்த்து திருப்பி போட்டு அப்புறம் பணம் எடுத்து வந்தோம் சார்.
1: ஓகே சார், நிகழ்ச்சிகள் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
2: தேங்க்யூ.
1: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை, வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம். யார் எங்கிருந்து? சொல்லுங்க, தலைப்பு
3: கேட்டீங்களா?
1: சொல்லுங்க சார், உங்களுடைய அனுபவம் என்ன, நீங்க என்ன குழப்பத்தில்?
3: போட்டு வச்சிருந்தேங்க சார், என் பையன் வந்து ரெண்டாவது படிக்கணும், சொல்லிட்டேன் சார்.
1: அவர் வந்து எதுவும் பண்ணிட்டாரு, மாத்திட்டாரு,
3: அப்புறம் வந்து அவனை போட சொன்னேன், அப்புறம் சரி பண்ணேன்
1: சார். ஓகே, சூப்பர் சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை,
4: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து? வணக்கம். வணக்கம்.
5: வணக்கங்க.
1: சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
5: மறந்துட்டு போயிட்டீங்க
1: வீட்டுக்கு வந்து திரும்ப திரும்ப ரெண்டு தடவை ஆயிடுச்சு ஒரே வேலையை செய்ய. மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த நேயர், வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை,
6: ஹலோ.
1: வணக்கம். சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா? சொல்லுங்கம்மா.
6: மாத்திடுவோம் சார்,
1: வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஒவ்வொரு நேயரும் ஒவ்வொரு கருத்து சொல்லிட்டு வராங்க. சரிங்க, ஒரு பாட்டை கேட்டு வந்துடலாங்க. சரி, என்ன பாட்டு வருது அப்படின்னு யாரு பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம், மனு ஸ்வர்ணலதா பாடியிருக்காங்க. கஸ்தூரி ராஜா அவருடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசை அமைப்பில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கரிசக்காட்டு பூவே திரைப்படத்திற்காக கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

5:43 கடந்து போயிட்டு இருக்கு. 102.3 பத்மாரதி தமிழ் பண்பலையில் நாம இணைந்திருக்கிறோம். பூந்தண்டல் நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டு வராங்க. சரி, முகநூல் பக்கத்துக்கு போனோம் அப்படின்னா யா நேர்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். புஷ்பா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க. பர்வதவர்தினியும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க. ரவி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காரு. கமலா வர்தன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க. சாந்தி ரமேஷ் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க. பிரபாகரன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அவருடைய மொபைல் நம்பரையே பாஸ்வேர்டாக வச்சுருவோம்ப்பா, ஏன்னா மறந்து போகுது அப்படின்றதால அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. கமலாவதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. வீரராகவன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சிங்கர் சிவராமன் நாகராஜன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. தேனி ஹரிராம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. செங்கல்பட்டு ரமணி வில்பம் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ரெட்டில்ஸ் ஹயாத் பாஷா அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், புரசிவாக்கம் சவுந்தரராஜன், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் இந்த நேயர்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பாடி புதுநகர் தேவேந்திரன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஹேமலதா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், சுகுமார் வி சுகுமார் அவரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. கதிரவன் வசந்தி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. எஸ் செந்தில் கண்ணன் பேரளம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஸோ நிறைய நேயர்கள் வந்து முகநூல் பக்கத்துலேயும் வாழ்த்துக்களையாக தெரிவிச்சிட்ருக்காங்க. நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பண்ணைபுரம் மணிகண்டன், கார்த்திக்

0: வாரியங்காவல் கதிரவன் வசந்தி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் வந்து பங்கு பெறணும் அப்படின்னு கால் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் புது நேயராக இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 044 என்ற முன்னணிப்பு என்னோட 2952 0853 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு 044 என்ற முன்னணிப்பு என்னோட 2838 9871 அப்படின்னு நீங்கள் ட்ரையல் பண்ணிங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பண்ணலாம். நிறைய நேயர்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த நேயர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத கேட்டலாமா? வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: என்ன பொண்ணு இந்த மாதிரி

0: தான் சார்.
1: பாஸ்வேர்டுமா? பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டு மறந்துட்டு எதை லாகின் பண்ணும்போது
0: அந்த நம்பர் கம்பெல்லாம் எனக்கு சில தெரிய மாட்டேங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, எங்கள் பொண்ணுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணி இந்த மாதிரி எங்கள் பொண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணுமான்னு
1: மகிழ்ச்சி. பாதி பாதியா பிரிச்சிட்டீங்க.
2: ஃபோன் நம்பர் வச்சிருக்கேன், ரெண்டு நம்பர்லயும் பாத்தீங்கன்னா 6 நம்பர், மேலான ஒரு 4 நம்பர், என்னோட ஜிபே, ஃபோன் லாக் ஓபன் பண்றது எல்லாத்துக்குமே பாஸ்வேர்டு,
1: எல்லாத்துக்குமே மாத்தி வச்சிட்டீங்க.
2: பாஸ்வேர்டு போட்டு என்ன பண்றது, ஒரு இதுல வந்து எந்தெந்த பேங்குக்கு எந்தெந்த பாஸ்வேர்டு, ஒரு 3 அக்கவுண்ட் இருக்கு, இந்த பேங்குக்கு இந்த பாஸ்வேர்டு, இந்த பேங்குக்கு இந்த பாஸ்வேர்டு, என்னோட போனோட லாக் ஓபன் பண்றதுக்கு இந்த பாஸ்வேர்டு போட்டு எல்லாத்தையும் டைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து செல்லுல வச்சிருக்கேன்.
1: எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி டூ டேட்டா இருக்கிறீங்க.
2: இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியாது.
1: சூப்பர் சூப்பர் சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
3: வேதாரண்ய மட்டம் கருப்பம்பளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் ஐயா. நலமா இருக்கீங்களா?
3: ஆ நலமா இருக்கேன்.
1: சொல்லுங்க ஐயா.
3: அதாவது இந்த லேண்ட்லைன் போன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த போனுக்கு சைடுல ஒரு லாக் இருக்கும், சின்னோண்டு சாவி வச்சு லாக் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து யாரோ லாக் பண்ணி விட்டு போயிட்டாங்க. நான் எடுத்து டயல் பண்ணி போன் பண்றேன், போவையே இல்லை, எனக்கு தெரியல அது
1: போன் பண்ணி
3: லாக் பண்ணிருக்குன்னு. அப்புறம் எங்க தேடி பிடிச்சி சாவி எடுத்து மறுபடியும் லாக் எடுத்து அப்படி போன் பண்ணங்கய்யா.
1: அப்படி சொல்றீங்க.
3: அந்த மாதிரி நான் பாட்டுக்கு நம்பரை போட்டு டயல் பண்றேன், அது போவையே இல்லை நம்பர்.
1: சரிங்க சரிங்க ஐயா, நம்ம பாஸ்வேர்டு மறந்ததை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓகே, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள் ஐயா.
3: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் நீங்க அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வானொலி பெட்டியின் ஒளி அளவை குறைச்சிட்டு பேசினா அனைவருக்கும் நலமா இருக்கும். சரி, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு தரலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: ஹலோ, இனி மாலை வணக்கம் சார்.
1: மாலை வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
4: நான் தாம்பரம் தரணி சார்.
1: தரணி சார், சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா?
4: கேட்டேன் சார். சூப்பர் டாபிக், நான் சொல்லட்டுங்களா?
1: ஆ சொல்லுங்க ஐயா.
4: பாஸ்வேர்டுன்றது வந்து நம்ம சேஃப்டிக்கு தான் நம்ம வைக்கிறோம். அடுத்தவங்களுக்கு வந்து தெரியக்கூடாதுன்றது இம்பார்ட்டன்ட் பண்றாங்க சார். நம்மளே வந்து சில சமயத்தில் மறக்கிற மாதிரி வச்சிடறாங்க,
1: நம்மளே நமக்கு மறந்து போற மாதிரி இதுவாயிடுது. ஏன்னா கொஞ்சம் கடினமா இருக்கணும் அப்படின்னு மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது
4: அப்படின்னு சொல்லுறாங்க. அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுதான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க தவிர, நம்மளுக்கே வந்து சில சமயம் மறக்கிற மாதிரி வச்சிடறாங்க. அதனால சில பத்து நம்ம முக்கியமான டேட்டுங்க, சில நபருங்க பேருங்க, அது மாதிரி ஞாபகம் வச்சுட்டாங்க, ஈஸியா இருக்கும். அதை விட பெட்டர் ஃபிங்கர் டிப், ஐசைட், அது மாதிரி வச்சுட்டாங்கன்னா
1: பயோமெட்ரிக்கா போயிட்டா இன்னும் வந்து அந்த இது கலைஞ்சிடலாம் சொல்லுங்க. மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
4: ஹலோ, தேங்க்யூ சார, தேங்க்யூ.
1: வணக்கம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்
5: ஐயா. தஞ்சை மாவட்டம்.
1: ஆ சொல்லுங்க ஐயா.
5: திருப்பவனம் அன்னை சேவியர் ஐயா. நலமா இருக்கீங்களா ஐயா?
1: நலமா இருக்கேன் ஐயா. நலமா இருக்கீங்களா
5: ஐயா?
1: ஐயா, வானொலி பெட்டியின் ஒளி அளவை குறைச்சிட்டு பேசினா எல்லாருக்குமே கேக்குற நேயர்களுக்கும்
5: ஆன்லைன்ல போன் இருக்கு பாருங்க ஐயா, அதுதான் வச்சிருந்தோம். அங்க எல்லாருமே வந்து எங்க வீட்டுலதான் வந்து போன் பண்ணுவாங்க.
1: பாஸ்வேர்டு மறந்துட்டு நீங்க ஒரு விஷயத்த பண்ண முடியாம ஒரு இன்டர்நெட் பேங்கிங்கோ இல்ல முகநூல் பக்கத்திலயோ இல்ல ஒரு இது ஏதோ ஒரு லாகின் பண்ண போயிட்டு ஆனா பாஸ்வேர்டு நம்ம இது பண்ணமா பண்ணலையா அப்படின்னு அந்த குழப்பத்துல இருந்ததை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். எனிவே, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா.
5: நன்றிங்க, நன்றிங்க.
1: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். ஸோ நிறைய நேயர்கள் வந்து கால் பண்ணிட்டும் இருக்காங்க, முகநூல் பக்கத்துலேயும் வந்துட்டு இருக்காங்க. நடராஜன் சுப்பையா நிகழ்ச்சியோட இணைந்திருக்கேன், வாழ்த்து நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. கருணாநிதி வீரவநல்லூர் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அப்பு அவரும் நிகழ்ச்சிக்கு ஐநாவரத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. பண்ணைபுரம் மணிகண்டனும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கதிரவன் வசந்தி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கந்தன் வள்ளி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நிறைய நேயர்கள் ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க, முகநூல் பக்கத்துலேயே அவங்க கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ

0: இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: அன்பு அறிவிப்பாளருக்கு இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
1: சரிங்களா சார். அடையாளம் பட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
0: மகிழ்ச்சி.
1: தலைப்பு அருமை, பாடல்கள்லாம் நல்லா இருக்குது.
0: மகிழ்ச்சி.
1: நான் வச்சிருந்து சின்ன போன் சார், பஸ்ல போனேன். நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இல்லை சார், எடுத்து பேச வேண்டியதான்.
0: மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றி நன்றி.
0: சோ பாத்தீங்களா, அவர் என்ன சொல்றாரு, நமக்கு அந்த பிரச்சனையே இல்லப்பா அப்படின்ட்டாரு. ஆமாங்க, அந்த மாதிரி நமக்கும் என்ன சொல்றது நிறைய இதுவா இருக்கும். சரி, நிகழ்ச்சியில இணைய அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார், எங்கிருந்து?
2: குட்டம் ரவி, சென்னைப்பேட்டிலிருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
2: நான் கேட்டேன் சார். நான் வந்து மறக்காம இருக்கிறதுக்கு, இது பிறந்த நாள், பிறந்த நாள் வேற ஏன்னா ஒரு இதுல வந்து இப்ப மறக்காம இருக்கிற மாதிரி பாஸ்வேர்டு
0: வச்சிருவேன். குறிப்பிட்ட ஒரு ஸ்பெஷல் டேவை வந்து பாஸ்வேர்டாக வச்சிருவேன் அப்படின்னு இருக்கீங்க. மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார், எங்கிருந்து?
3: வணக்கம் சார், நான் மணலி மாறன்.
0: மாறன் ஐயா, தலைப்பு கேட்டிங்களா?
3: கேட்டேன் சார், கேட்டேன்
0: சார். சொல்லுங்க ஐயா.
3: சார், இப்போ நான் வந்து இப்ப மறந்துட்டு அந்த சூழல்ல தான் சுத்திட்டு இருக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா, அந்த இண்டிபே ஆப்ல வந்து ஓபன் பாஸ்வேர்டு ஒன்னு இருக்கு, டிரான்ஸ்லேஷன் பாஸ்வேர்டு ஒன்னு இருக்கு. ஓபன் பாஸ்வேர்டு கரண்ட்ல இருக்கு, அப்பப்ப செக் பண்றதுக்காக அது தெரியுது. இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து எப்பயாவது ஒரு டைம் பண்றதுனால அதை வந்து நான் ஏற்கனவே வந்து அதை நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். அது என்ன ஆகும்னு சொன்னா, ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் பண்ண சொல்லுவோம்,
0: அப்டேட் பண்ணனும்.
3: அது பண்ணும்போது நான் அந்த டைமுக்கு ஒன்று பண்ணணும்னா, அது இப்ப லாஸ்டா வந்து என்ன பண்ணன்றதே தெரியாம டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாம அப்படியே பெண்டிங்ல நிக்குது.
0: அப்படியே இருக்கு.
3: அது ஆப் டீஆக்டிவேட் பண்ணிட்டு மறுபடியும் ரீஎன்ட்ரி பண்ணா ஏடிஎம் கார்டு தேவைப்படுது. ஏடிஎம் கார்டு தற்போது இல்ல. இதனால வந்து இப்ப பேங்க்கு தான் போகணும். பேங்க்கு போறதுக்கு எனக்கு சரியான நேரம் கிடைக்கிறதுனால இந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியாம டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாம இப்ப நான்
0: வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
3: 1 மாசமாவே அப்படி அந்த சூழ்நிலை தான் நிக்கிறேன்.
0: அச்சோ, ஓகே சார், நிகழ்ச்சி
3: வச்சீங்க, அதனால இந்த இதை சொல்றதுக்காகவே வந்தேன். ஆனா நிறைய ஞாபகம் வருது,
0: நினைவுல இருக்கக்கூடிய பாஸ்வேர்டா வச்சு யூஸ் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். சோ நிறைய நேரம் சொல்லி நல்லா உங்களுடைய அனுபவங்களையா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து எனக்கும் வந்து ஏற்பட்டிருக்கு. நம்ம வந்து 2 இது இருக்கும், ஒன்று லாகின் பாஸ்வேர்டு, இன்னொன்று டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு. லாகின் பாஸ்வேர்டு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதெல்லாம் வச்சுருந்துருப்போம். டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை நம்மளும் மறந்துருப்போம். நானே மறந்துருக்கேங்க நிறைய தடவை. ஸோ இது வந்து எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கும். ஸோ அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
4: காஞ்சிபுரம் மாவட்டம், வாலாஜாபாத், ஜே இஸ்மாயில். 102.3. விவாத் பாரதிக்கு இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். சொல்லுங்க, தலைப்பு கேட்டீங்களா? சோ கட் ஆயிடுச்சு. சோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஸோ ஒவ்வொரு நேயரும் வந்து ஒவ்வொரு கருத்துக்களை பகிர்ந்துருக்காங்க. சரி, முகநூல் பக்கத்துலேயும் நிறைய நேயர்கள் வந்திருக்காங்க. கருப்பண்ணன் ரங்கசாமி கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய கடைசி நேயர், நிறைவு நேயர். இந்த நிகழ்ச்சியில் ஏன்னா பூந்தென்றல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நாம் இருக்கோம். ஸோ நிறைவு பகுதியில் நிறைவு நேயராக யார் வராங்க அப்படின்னு நம்ம கேட்டலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: ஹலோ.
0: வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம் சார், சொல்லுங்கள் சார்.
5: வணக்கம் சார். ஹலோ.
0: வணக்கம். யார், எங்கிருந்து இணைப்பில் இருக்கீங்க?
5: திருப்பத்தூர் மாவட்டம். திருப்பத்தூர் மாவட்டம், குறும்பேரி கிராமம் சார்.
0: சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டிங்களா?
5: ஆமா சார், தலைப்பு கேட்டேன் சார்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய
5: குறும்பேரி கிராமம், ராமேஸ்வர்
0: ஐயா. நீங்க அதாவது இணைப்புல இதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணி பேசுங்க ஐயா, ஏன்னா வந்து நீங்க அங்க பேசும்போது அது வானொலி பெட்டிய ஒளி அளவை குறைச்சு வச்சுட்டு இணைப்புல நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணி பேசுங்க.
5: இல்ல சார், சொல்லவும் சார் இருக்கிறேன்.
0: சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டிங்களா?
5: ஆமா சார், உங்க தலைப்பு சார்.
0: தலைப்பு நம்ம எதை பண்ணிங்கன்னா, பாஸ்வேர்டு குழப்பத்தில் லாகின் செய்ய முடியாமல் நீங்கள் தவிச்ச அனுபவங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க, மறந்துட்டு இதுக்கா அதுக்கா அப்படின்னு தெரியாமல் மூச்சுட்டு இருந்திருப்போம்ல, அந்த மாதிரி.
5: ஆமாம் சார், உண்மையிலேயே வந்து நம்ம வந்து அதில் வந்து நம்ம வந்து உறுதியாக

0: இருக்குங்க
1: சார். ஓகே சார், சூப்பர் சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார். ஸோ நிகழ்ச்சியில் இன்று இணைந்த, அதாவது தொலைபேசி வழியாகவும் ஊழல் வழியாகவும் கேட்டுட்ருக்க அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு சரி, நான் 8 மணிக்கு வந்து நீ கூறும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக எட்டுப்பட்டி ராசா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. இணைந்திருங்கள், அடுத்த நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியை நான் இத்தோடு முடிச்சுக்கிறேன். நிறைவு பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம் சொல்றது ஆர்ஜி ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் 6 மணி. உருவாய் அருவாய் திருவாய் விளங்குபவன் இறைவன், அனைத்து உயிர்களிலும் அவனே குடிகொண்டுள்ளான். அத்தகைய இறைவனை போற்றி துதிக்கும் பாடல்கள் திரை இசையில் இடம்பெற்றுள்ளன. அப்படி திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள்

நிகழ்ச்சியின் முதலில் தம்பி பொண்டாட்டி திரைப்படத்திற்காக உமாரமணன் பாடிய பாடல் இது. பஞ்சு அருணாச்சலம் இயற்றிய பாடல், இசை இளையராஜா.

102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி

மாலை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து முப்பெரும் தேவியர் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடல் இது. புலமைப்பித்தன் இயற்றிய பாடல், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வளம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆத்மா திரைப்படத்திற்காக மனோ பாடிய பாடல் இது. வாலி இயற்றிய பாடல், இசை இளையராஜா.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி.

0: தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
1: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

நிலையத்தில் நேரம் மாலை 6:16:25. பக்திமலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கை கொடுப்பாள் கற்பகாம்பாள் திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடிய பாடல் இது. வாலி இயற்றிய பாடலுக்கு இசையமைத்தவர்கள் சங்கர் கணேஷ்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்த பாரதி இந்த திரைப்படத்திற்காக மதுபாலகிருஷ்ணன் பாடிய பாடல் இது. புலமைப்பித்தன் இயற்றிய பாடல், இசை இளையராஜா.

பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடிய பாடல் இது. கண்ணதாசன் இயற்றிய பாடல், இசை ஜி தேவராஜன்.

0: இறைவனை தொழுது இன்னிசை கானங்கள் வளம் வந்த இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தவேக அரசின் தீர்மானம் தமிழக நலனுக்கு எதிரானது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆசிய இளையோர் வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் கோகோய் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். இனி விரிவான செய்திகள்.

0: வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. மக்களவையில் இதற்கான தீர்மானத்தை உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தாக்கல் செய்து பேசினார். இந்த குழுவில் 31 உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என்று அவர் கூறினார். மக்களவையிலிருந்து 21 உறுப்பினர்களும் மாநிலங்களவையிலிருந்து 10 உறுப்பினர்களும் இதில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இக்குழு தனது அறிக்கையை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வாரத்தின் கடைசி நாளில் சமர்ப்பிக்கும் என்றும் திரு நித்யானந்த் ராய் கூறினார். நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இது தொடர்பாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களோடு ஆலோசனை நடத்தி இந்த விவாதத்திற்கு நேரம் ஒதுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த விவாதம் முழுவதிலும் தாம் பங்கேற்று பதிலளிக்க தயாராக உள்ளதாகவும் திரு அமித்ஷா அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சர்வதேச இளையோர் தினம் இன்று கொண்டாடப்பட்டதையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். புதிய எண்ணங்கள், அஞ்சா நெஞ்சம் மற்றும் முடிவிலா ஆற்றல் இளையோரிடம் உள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சோதனைகளை வென்று சாதனைகள் படைத்து தொடர்ந்து முன்னேற்றம் காணுமாறும் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தவிக அரசின் தீர்மானம் தமிழக நலனுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவிக அரசின் இந்த நடவடிக்கை ஜனநாயகத்தின் மாண்பினை சிதைக்கும் முயற்சியாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதிகள் பிரிக்கப்படும் போதுதான் நாட்டு மக்களின் குரல் சமமான வலிமையுடன் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை என்பது வெறும் எல்லைகளை பிரிப்பது அல்ல என்றும் மக்களின் உண்மையான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தவிக அரசு தமது முடிவினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக மத்திய அரசு எந்த ஒரு மசோதாவையும் கொண்டுவராத நிலையில் அதனை எதிர்த்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கும் அரசினர் தீர்மானம் அவசியமற்றது என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்றத்தில் தற்போதுள்ள தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் 7.18% 7.23% அதிகரிக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெளிவுபடுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் பின்னரும் தொகுதி மறுவரையறையால் தமிழகம் பாதிக்கும் என்ற விஷமத்தனமான பிரச்சாரத்தை தவிக அரசு திட்டமிட்டு பரப்புவது கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு டிடிவி தினகரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிகள் பட்டியலிலிருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இந்த கணக்கெடுப்பின் போது பொதுமக்கள் தெரிவிக்கும் தகவலை அப்படியே நிரப்பும் முறையை கடைபிடித்தால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை harghartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியைச் சேர்ந்த சரக்கு வாகன ஓட்டுநரின் மகன் தரணேஷ் நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவருக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் 2 இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களும் மருத்துவராகும் வாய்ப்பினை நீட் தேர்வு உருவாக்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: 7.5% இடஒதுக்கீடு தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவக் கனவை நிறைவேற்றுவதில் சிறப்புற்று விளங்குகிறது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகேயுள்ள காட்டுக்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த சரக்கு வாகன ஓட்டுநர் பாலசுப்பிரமணியன், தையல் பணி செய்யும் செல்வமணி ஆகியோரின் மகன் தரணீஷ் அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் 2 இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். சேலம் மாவட்ட அரசு மாதிரிப்பள்ளியில்

0: பனிரெண்டாம் வகுப்பு பயின்ற போது கடந்த 2025 நடைபெற்ற நீட் தேர்வில் 413 மதிப்பெண்கள் பெற்ற தரணிஸ் தற்போது மீண்டும் முயன்று 595 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியரும் மருத்துவராகும் வாய்ப்பினை நீட் தேர்வு உருவாக்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் அரசின் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 3 தேசிய புவி அறிவியல் தின விழா இன்று தொடங்கியது. கடலூர் மாவட்டம் சிலம்பிமங்கலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை மாநகராட்சி அதிகாரிகள் இன்று அகற்றினர். ஈரோடு மாவட்டம் பண்ணாரியம்மன் கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. உதகையில் நிறைவான மழை வேண்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டியில் உள்ள புனித பரலோக மாதா பேராலயத்தின் விண்ணேற்பு பெருவிழா நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதையொட்டி அம்மாவட்டத்திற்கு அன்றைய தினம் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் கோகோய் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றார். டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 7 வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கல பதக்கம் வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் கரண் சிங், ராஜேந்திரன் சாந்திமோல் ஷெர்ஜின் மற்றும் கனகலட்சுமி தங்கப்பதக்கம் வென்றனர். ஜாய்ஸ் அஷிதா வெள்ளிப்பதக்கத்தையும் குமரேசன் பத்மஜிஷி நிதி வெண்கல பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 8 தங்கம், 7 வெள்ளி, 14 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது. ஒடென் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 12 பதக்கங்களை கைப்பற்றியது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அர்ஷத் ஷேக் 2 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கல பதக்கம் வென்றார். அனுஷ்மன் துமல் 2 வெள்ளி பதக்கங்களை கைப்பற்றினார். மகளிர் பிரிவில் விஸ்வவாசினி 4 வெண்கல பதக்கங்களை வென்றார். கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-8, 10-12, 11-1, 11-6 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் ஓம் சிம்வாலை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்று ஆட்டத்தில் தன்வி கண்ணா 11-9, 11-6, 11-5 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் நிருபமா துபேயை வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-10, 21-12 என்ற செட் கணக்கில் சவுதி அரேபியாவின் கதீஜா கவுதாரை வென்றார். இப்போட்டியில் ருஜுலா ராமு, தஸ்னிமிர், ஆதித்யா திரிபாதி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் லால்ராம் சங்கா, ஸ்ராவணி வேல்கர் இணையும் திவ்யம் அரோரா, அதித்தி பட் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. மிசோரியில் நடைபெற்று வரும் சிங்ஃபீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தவேக அரசின் தீர்மானம் தமிழக நலனுக்கு எதிரானது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் கோகோய் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: இந்த வேளை 6:40 30 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி.
3: என் விருப்பம்.

என் விருப்பம் நிகழ்ச்சியில் தான் இணைகிறோம். இன்னும் ஒரு 20 நிமிடத்திற்கு பாடல்கள், ஒரு 3-4 பாடல்கள், சின்ன சின்ன பாடல் இருந்தால் 5 பாடல்கள் நமக்காக வர காத்திருக்குது. இந்த நேரம் அலுவலகத்தை விட்டு எல்லாமே கொஞ்சம் பரபரப்பாக இயங்கி சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தோடு இருப்போம். வேகம் நல்லது தான், ஆனால் கொஞ்சம் விவேகமாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். சாலைகளில் போகும்போது கொஞ்சம் கவனம் எடுத்து சாலையெல்லாம் கவனித்து போனோம்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த பாட்டுக்குள்ளேயும் அந்த மாதிரி ஒரு வேகம் வருது, அதுவும் ரத்தம் சூடாக இல்லைன்னா வேகமே கிடையாது ரத்தத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. சேட்டைகள் இல்லைனா வாழ்க்கையில் இனிமையே இல்லை. அதனால் முடிஞ்சளவுக்கு ரோட்டில் எந்த வேகமும் வேணாம், ரோட்டில் எந்த சேட்டையும் வேணாம், வீட்டில் போய் அதெல்லாம் பண்ணிப்போம். இப்போதைக்கு அட்டகாசமான பாட்டு நமக்கு.

ஹரிஹரன் குரலில் நான் முத்துக்குமார். வரியில் ஹாரிஸ் ஜெயராஜனுடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் அயன் படத்திலிருந்து கேட்டு முடித்தோம். ஆறு மணி 47 நிமிடம் 20 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். கடந்த சில நாட்களில் சமூக வலைதளங்களில் அப்படி உலவும் போது ஒரு காணொளி, ஒரு ஆசிரியர், தொடக்கப்பள்ளி ஆசிரியரா இல்லை இடைநிலைப்பள்ளி ஆசிரியரான்னு தெரில, அரியலூர் பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய மாணவர்களுக்கு பாடங்களாக சொல்லாமல் சில விஷயங்களை ப்ராக்டிக்கலாக அந்த இடங்களுக்கே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறது. இந்த அருங்காட்சியகம்லாம் போவாங்கள்ல, உயிரினங்கள் வந்து எப்படி இப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறது காமிக்கிற மாதிரி அருங்காட்சியகம்லாம் போவாங்கள்ல, அந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டு போகிற மாதிரி அவர் காணொலிகளை பதிவிட்டிருந்தார். ப்ராக்டிக்கலாக அந்த இடத்துக்கே போய் பார்க்குறது. ஒரு காலத்தில் அரியலூர் பகுதியில் கடல் இருந்தது அப்படிங்கிற மாதிரி விஷயம் அது. படிவப்பாறைகள், அந்த படிமங்கள்லாம் படிஞ்சிருக்கு. கடலில் வாழ்ந்த உயிரினங்கள் என்னென்ன இருந்துச்சோ அங்கே இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் எல்லாம் அந்த மண்ணில் பாறைகளாக இறுகி மாறி போய் படிமங்களாக படிஞ்சிருக்கு. அந்த மெல்லுடைகள், மெல் உடலிகள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது. அதெல்லாம் வந்து அவர் ப்ராக்டிக்கலாக காமிக்கிறாரு மாணவர்களுக்கு. இப்போது நம்ம பாடங்களில் புத்தகத்தில் அதை படிக்கிறத விட கையில் அதை எடுத்து தொட்டு பார்க்கும்போது, இதுதான் நட்சத்திர மீனா, இதுதான் அந்த மீன்களுடைய உடலா, இதுதான் மீன்களுடைய வாயில் இருந்த பல்லா அப்படிங்கிற மாதிரி ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அவர்களுக்கு ரொம்பவே புரியும். தொடர்ச்சியாக அந்த காணொலிகளை பார்த்துட்ருக்கேன். அது என்ன ஊருன்னு தெரில, ஆனால் அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதாவது நம்ம படிக்கக்கூடிய காலங்கள்லாம் இப்படி இல்லையே, வெறும் பேப்பரில் பார்த்ததை இன்றைக்கி ரியலாகவே பார்க்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய இமயமலை கூட ஒரு காலத்தில் கடலுக்குள்ளே தான் இருந்துச்சான். அந்த கடல் பேர் டெத்திசா, சரிங்களா? இப்போ எதுக்கு அதை சொல்கிறோம் அப்படின்னா, பள்ளிக்கூடம் இப்போலாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கு. அரசு பள்ளி மாணவர்கள் கூட ஓரளவு நல்ல தரமான ஒரு டெக்னாலஜி பேஸ்டு ஒரு இதை கற்றுக்குறாங்க. இடங்களுக்கே போய் கற்றுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி தொழில்நுட்பம் இருக்குது. நமக்கு அந்த அளவுக்கு இருக்கானா இல்லை. இப்போ ஒரு பாட்டு வருது, பள்ளிக்கூடம் சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டு.

0: ஆனந்த் ஹால் குரலில் அருள் குரலி அவங்களுடைய இசையில் அந்த அற்புதமான பாடல் பசங்க டூ, பசங்க பார்ட் டூ அந்த படத்துலேருந்து தான் கேட்டு முடித்தோம். 102.3 FM, 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: என் விருப்பம்

காட்டுக்குள்ள கண்ண கட்டி விட்டது போல் பல்லு கட்டி நோட்டு புக்கில் வெட்டி வச்சா கட்டி.

0: 6:53 12 தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் என் விருப்பம் நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டி கொண்டிருக்கிறோம். 6 மணிக்கு பதிவு போட்டோம். அந்த பதிவுக்கு யார் யாரெல்லாம் அப்படி கருத்துக்களை கொடுத்து காத்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். பக்தி மாலை நிகழ்ச்சியிலிருந்து அவர்களுடைய கருத்துக்கள் தொடங்குகிறது. அதில் ஒரு 10 பேர் வந்து கருத்துக்களை போட்டு காத்துட்ருக்குறீங்க. ஓகே, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அதில் மயிலை பட்டாபி அவர் வந்து, ஆ அண்ணாச்சி, உங்கள் கருத்துக்கு பாட்டுக்கு சம்மந்தமே இல்லை, ஏதோ தோணுனதை பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் பாட்டு வேறு லெவல் குட்டு, பாட்டு நல்லாயிருக்கு, ஆனால் நீங்கள் கனெக்டிவிட்டியோடு பேச மாட்டேங்கிறீங்க, நல்லா கனெக்ட் பண்ணி பேசுங்க அப்படின்றீங்க. சரி ஓகே, நீங்கள் இனிமேல் என்னென்னலாம் கனெக்டிவிட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் போட்டிங்கன்னா இனிமேல் அதுக்கேற்ற மாதிரி நான் கனெக்டிவிட்டியை யோசித்து கரெக்டாக பேசுகிறேன், சரிங்களா? அப்புறம் அவங்க ஒரு 10-15 பேர் பட்டியலை போட்டு நாங்கள் எல்லோரும் அப்படி குழுவாக கேட்டுக்கிட்டு இருக்கோங்க, மகிழ்ச்சியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நம்ம நிகழ்ச்சிகளை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பர்வதவர்தினி, இனிய மாலை வணக்கம், பக்தி மாலை நிகழ்ச்சியில் வந்த திரைசையில் வந்த ஒழித்த பாடல்கள் எல்லாமே அருமை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, இனிய மாலை வணக்கம், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வீரராகவன், மாலை பக்தி மணந்தது, மனதில் சக்தி பிறந்தது, இசையில் முக்தி தெரிந்தது அப்படின்னு சொல்லி வீரராகவன் மாதவரத்துலேருந்து போட்டிருக்காரு. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், இனிய மாலை இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வேறு யார் வந்திருக்கிறாங்க, பண்ணைபுரம் மணிகண்டன், மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், கிட்டத்தட்ட எல்லோருடைய பெயர்களையும் படிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பள்ளிக்கூடம் எக்ஸாமு பேப்பரு இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயந்து போய் தான் இருக்காங்க. முடிஞ்சளவுக்கு மகிழ்ச்சியாக அவங்க பள்ளிக்கூடத்த நாட்களை கடந்தாங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். சிலர்லாம் கேட்பாங்க, இந்த எக்ஸாமு கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் யாருப்பா கண்டுபிடிச்சா அப்படின்ற மாதிரியே நிறைய படங்களில் வசனம் இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு வெறுப்பை உண்டு பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன், அப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படி, இப்போனா நிறையா மாறிடுச்சு. அதனால் அறிவியல் நுட்பங்களும் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் முடிஞ்ச அளவுக்கு அறிவியல் நுட்பங்களையும் பயன்படுத்தவும், 4 இடத்துக்கு கூட்டு போயிட்டு இதான்ப்பா அது புத்தகத்தில் பார்த்தியே இதுதான்ப்பா அது அப்படிங்கிற மாதிரி நாமளும் கொஞ்சம் நேரில் காமிச்சோன்னா அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் கூடும். சரிக்கு இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம காலத்தில் கிடைக்கல, இவங்களுக்காக கிடைக்கதே சந்தோஷப்படட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். சரி, நிறைவு பாடல் என் விருப்பத்தில் இப்போ வந்துட்டுருக்கு. பாட்டு இதோ.
1: அப்பாக்களும் பிள்ளைகளும் போக மாட்டேன் என்று அடம் பிடிக்கிற ஒரே இடம் பள்ளிக்கூடம் மட்டும்தான்.

0: பேபி சாதனா பேபி சஞ்சனா குரல்கள் நான் முத்துக்குமார் வரையில் யுவன் சங்கர் ராஜாவினுடைய அற்புதமான இசையில் தங்க மீன்கள் படத்துக்காக அந்த அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: என் விருப்பம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை 7:42. இந்த மணித்துளியில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி திரைகானம்.

நேற்று முந்தானத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் மழை வந்து அப்படி பெய்கிற மாதிரி பேஞ்சிட்டு போச்சு. இப்போ மழை பேஞ்சிட்ருக்கான்னு பார்த்தா ஒன்றும் காணும். டெய்லியும் நான் வருவேன் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணக்கில் போனால் இன்றைக்கி நான் வரட்டாமாமேன்ற மாதிரி அது எஸ்கேப் ஆகி போயிடுச்சு. இன்றைக்கி மழை வெளியில் பெருசாக வரலை. சரி, நம்ம எதிர்பார்த்தது எல்லா நேரத்திலும் நடக்குமா? நடக்காது. அதனால் இந்த மாதிரி பாட்டு மூலமாக அதெல்லாம் நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இப்போ வரக்கூடிய பாடல் பார்த்தீங்கன்னா காற்று நல்லா பச பசங்க வரப்போகுது, கூடவே மழையும் பொச பசங்க வரப்போகுது. எப்படி? இப்படி தான்.

0: தேவன், புஷ்பவனம், குப்புசாமி, கோபால் ராவ், அனுராதா ஸ்ரீராம் இவங்க எல்லாருமே இணைந்து குரல் கொடுத்துருப்பாங்க. வைரமுத்துவனுடைய வரியில் வித்யாசாகருடைய அட்டகாசமான இசையில எதிரும் புதிரும் படுத்திருந்து அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம். 7:07 ஆறுநுடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் திரைகானம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நாம் சில பொருளை தொலைச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? தேடுவோம், தேடிக்கிட்டே இருப்போம். சில நேரங்கள் நமக்கு கிடைக்கும், சில நேரத்தில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும், சில நேரத்தில் ரெண்டு பேருக்குமே கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவோம்? அந்த தேடுறதை விட்டுட்டு வேறு வேலையை பார்ப்போம். ஆனால் இங்கே ஒருத்தர் அந்த வேலையை பார்க்கல, தேடுகிறார். தேடினது கிடைச்சிச்சா இல்லையா கேட்டுருவோம். பாட்டுக்குள்ளே என்னதை தேடுறாங்க அதையும் நீங்களே கேட்டு தெரிஞ்சுங்க.
1: அப்படி போடு.

தேக்கம்பட்டி சுந்தரராஜன் சித்ரா குரல்களில் சிற்பியினுடைய அற்புதமான இசையில் தேக்கம்பட்டி சுந்தரராஜன் வரியில் உளவாளி படத்துக்காக அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடித்தோம். 7:12 தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் திரைக்காணம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 நிமிடம் பாடல்கள் நமக்கு ஒரு பாட்டு குட்டியோண்டு பாட்டு வரப்போகுது. அதுவும் வெயில் அடிக்கிற நேரத்தில் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காற்று வரணும்னு நினைப்போம். அந்த நேரத்தில் கரண்ட் என்ன பண்ணுவோம், மரத்துக்கிட்ட போய் உட்காருவோம். அந்த மாதிரி நேரம் முக்கியமாக மத்தியான நேரத்தில் கரண்ட் போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் மாந்தோப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா பக்கத்தில் போய் காற்று வாங்கலாம். இங்கேயும் அந்த மாதிரி ஒரு தோப்பு இருக்குது, காற்று வாங்க போகிறாங்க. யார் கேட்டுருவோம்?

பொன்மொழி தேவி குரல்களில் இளையராஜாவினுடைய அட்டகாசமான இசையில் நாட்டுப்புற பாட்டு அப்படிங்கிற படத்துலேருந்து அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடித்தோம். இனி 7:15 நிமிடத்திற்கு தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. விண்வெளி தொழில்நுட்பத் துறையில் இதுவரை 440 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேசிய செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் முதற்கட்டமாக 60,253 பேர் பதிவு செய்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வாகனம் ஆற்றில் கவிழ்ந்ததில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இதனை தாக்கல் செய்து பேசிய கூட்டுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகோல், தொழில்துறையில் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் ஈடுபடுவதற்கு இந்த மசோதா வழிவகை செய்கிறது என்று தெரிவித்தார். எந்த ஒரு கூட்டுறவு சங்கம் அல்லது கூட்டுறவு மேம்பாட்டில் ஈடுபடும் அமைப்புகளுக்கு இந்த கூட்டுறவு கழகத்தின் மூலம் கடன் உதவி மற்றும் மானியம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இம்மசோதா நிறைவேற்றப்படுவதன் மூலம் விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியிலான அதிகாரம் வலுப்பெறும் என்றும் திரு முரளிதர் மோகோல் தெரிவித்தார். இம்மசோதா மீதான விவாதத்தில் பேசிய பிஜேபி உறுப்பினர் டாக்டர் ராம்ராவ், மத்திய அரசு கூட்டுறவுத்துறையை மேம்படுத்துவதற்கு எடுத்து வரும் முயற்சிகளை

0: பாராட்டினார். இம்மசோதாவிற்கு பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர். ஐக்கிய ஜனதாதளம், YSR காங்கிரஸ், தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. திமுக, அஇஅதிமுக, தேமுதிக கட்சிகளின் உறுப்பினர்களும் விவாதத்தில் பங்கேற்று பேசினர். விண்வெளி தொழில்நுட்பத் துறையில் இதுவரை 440 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், இதற்கான அரசு அங்கீகாரத்தை வழங்கும் இன்ஸ்பேஸ் அமைப்பு 52 நிறுவனங்களுக்கு 113 அனுமதிகளை வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதில் 18 அரசு சாரா நிறுவனங்களும் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையை தாராளமயமாக்கும் முயற்சிகளை மத்திய அரசு முன்னெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். செயற்கைக்கோள் தயாரிப்பில் புத்தாக்க நிறுவனங்களை ஊக்குவித்தல், செயற்கைக்கோளை ஏவுவதற்கான சேவைகள் உள்ளிட்டவைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இஸ்ரோவின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புத்தாக்க நிறுவனங்கள் விண்வெளி தொழில்நுட்ப முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேசிய செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் முதற்கட்டமாக 60,253 பேர் பதிவு செய்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில், 46,020 பேர் முதற்கட்டத்தில் 2 பயிற்சிகளையும், 552 பேர் 4 பயிற்சிகளையும் முடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த 4 பயிற்சிகளும் 33 மணி நேரம் அளிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இரண்டாவது கட்ட செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தை தனியார் துறையுடன் இணைந்து மேற்கொள்வதற்கு முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டாக்டர் அம்பேத்கர் கலப்பு திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் 457 பயனாளிகளுக்கு 10,66,00,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமயமாக்கல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அட்டாவலே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் இன்று அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், 2023-24 ஆண்டில் 68 பேரும், 24-25 நிதியாண்டில் 11 பேரும், 2025-26 ஆண்டில் 378 பேருக்கும் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் மூலம் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு ராம்தாஸ் அட்டாவலே கூறியுள்ளார். ரயில்வேக்கான மேம்படுத்தப்பட்ட 4வது கவச் தானியங்கி பாதுகாப்பு கட்டமைப்பை வடகிழக்கு ரயில்வேயின் இசத் நகர் கோட்டத்தில் அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. 295 கோடி ரூபாய் செலவில் 660 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த தானியங்கி பாதுகாப்பு கட்டமைப்பு அமைக்கப்படும். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கவச் பாதுகாப்பு கட்டமைப்பின் மூலம் ரயில்வே சிக்னல்கள் தானாகவே இயக்கப்படும். எதிரே வரும் ரயில் எந்த தடத்தில் வருகிறது என்பதை துல்லியமாக கண்காணிப்பதற்கும் இந்த கட்டமைப்பு உதவிடும். பாதுகாப்பு காரணங்களுக்காக ரயில்களை தானாகவே நிறுத்துவதற்கும் கவச் கட்டமைப்பில் வகை செய்யப்பட்டுள்ளது. மோசமான வானிலை, குறிப்பாக கடும் மேகமூட்டம் நிலவும் சூழ்நிலைகளில் பாதுகாப்பாக ரயிலை இயக்குவதற்கும் இது பயன்படுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: Ghar ghar tiranga har ghar tiranga
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை ஊடகங்கள் மற்றும் மூலம் பரப்பப்படுவதை தடுப்பதற்கு பத்திரிகை தகவல் அலுவலகம் உண்மை கண்டறியும் பிரிவை அமைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் இன்று அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், உண்மை கண்டறியும் பிரிவில் உள்ள அலுவலர்கள் அரசின் பல்வேறு துறைகள், அமைச்சகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசு சார்ந்த அமைப்புகளின் செயல்பாடுகள் குறித்த உண்மையான தகவல்களை இணையதளங்கள் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும் செய்தி அறிக்கைகள், நிகழ்ச்சிகள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் சரியான தகவல்களை மக்களுக்கு அளித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உண்மைக்கு புறம்பாக பரப்பப்படும் தகவல்களுக்கு மாற்றாக சரியான தகவல்களை மக்களுக்கு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம் அரசின் ஊடகப் பிரிவுகளை ஒருங்கிணைத்து இப்பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கான தகவல் சேவையை பிரசார் பாரதி சிறப்பாக செய்து வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தனது பதிலில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் சிறுதானிய பயன்பாடு குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தவும்,

0: மதிப்பு கூட்டப்பட்ட சிறுதானிய பொருட்களை மேம்படுத்துவது குறித்தும் தென்னிந்தியாவிற்கான இலங்கை துணை தூதர் டாக்டர் கணேசநாதன் கேதீஸ்வரன் விருதுநகர் மாவட்டம் சின்னதாதம்பட்டியில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், சிறுதானிய சாகுபடியை ஊக்குவிக்கும் முயற்சியில் இலங்கை அரசு ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார்.
1: மில்லட்ஸ் வந்து இதோட எக்ஸ்போஷர் ஸ்ரீலங்காவில் ரொம்ப கம்மி. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த டெக்னாலஜியை கொண்டு போயிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு, ஸ்பெஷலி லேடிஸுக்கு, எம்எஸ்எம்இ தொழில்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கும், மில்லட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும், அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி ஹெல்தி, ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கும் வி ஆர் பிளானிங் டு இன்ட்ரடியூஸ். அதை பற்றி அறையிறதுக்கு தான் மெயினாக வந்தோம். நியூட்ரிஷன்லையும் அதிகமாக இருக்குது, இதில் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவி செய்யும். ஸ்பெஷலி டயபெட்டிக்ஸ் அண்ட் ப்ரெஷர், weight loss, and it has high nutrients. கம்மியான தண்ணியிலேயே ஃபர்டிலைசர் இல்லாமல் பயிர் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க.
0: பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வாகனம் ஒன்று ஆற்றில் கவிழ்ந்ததில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். முசாஃபர்கட் மாவட்டத்தில் திருமண நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக 26 பேர் பயணம் செய்த இந்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் விழுந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கேரளத்தில் உள்ள முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு மற்றும் தற்போதைய நிலை குறித்து 5 உறுப்பினர்கள் கொண்ட துணைக்குழு இன்று ஆய்வு செய்தது. முல்லைப் பெரியாறின் பெரிய மற்றும் சிறிய அணைகள் தனித்தனியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மதகுகளின் உறுதித்தன்மை, அணையின் திறன் ஆகியவை குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வுக்கு பின் குமுளியில் இந்த குழுவினர் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 65 கிலோ பளுதூக்கும் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற கோவில்பட்டியைச் சேர்ந்த ராஜா முத்து பாண்டியன் இன்று தூத்துக்குடி வந்தபோது விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்வது நமது லட்சியம் என்று கூறினார்.
2: கிளாஸ்கோ ஸ்காட்லாந்தில் நடந்த 2026 காமன்வெல்த் கேம்ஸ்ல வெயிட் லிப்டிங்காக 65 கேஜில இந்தியாவுக்காக ரெப்ரசென்ட் பண்ணி சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த கேம்ஸுக்காண்டி நான் லாஸ்ட் 13-14 இயர்ஸா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா அப்பா வந்து எனக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஆகஸ்ட் 9ஆம் தேதி வந்து எங்களை பிஎம் ஹவுஸுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. மெடல் வின் பண்ணவங்க எல்லாரையும் நிறைய வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. நம்ம கேம் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும், கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து நீங்களும் வந்து எல்லா பிளேயருக்கும் போய் வந்து நீங்க சொல்லணும், கவர்மெண்ட் சைடு இருந்து உங்களுக்கு இன்னும் வேற என்ன சப்போர்ட் வேணும் அதை பத்திலாம் அவங்க நிறைய சொன்னாங்க. நீங்க மெடல் பண்ணதும் அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கிறதா அவங்களும். நெக்ஸ்ட் வந்து நான் ஏசியன் கேம்ஸ் வந்து பண்றேன், ஜப்பான்ல நடக்கு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து நடக்கு. ஸோ அதுக்கான தகுதி சுற்று வந்து அக்டோபர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுதான் என்னோட நெக்ஸ்ட் இலக்காரம்.
0: காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. நைஜீரியாவின் லேகோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கரண் சிங், ராஜேந்திரன் சாந்திமோல் சர்ஜன் மற்றும் கனகலட்சுமி தங்கப்பதக்கம் வென்றனர். ஜாய்ஸ் அஷிதா வெள்ளிப்பதக்கத்தையும் குமரேசன் பத்மா கிஷோர் நிதி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. விண்வெளி தொழில்நுட்பத்துறையில் இதுவரை 440 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேசிய செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் முதற்கட்டமாக 60,253 பேர் பதிவு செய்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வாகனம் ஆற்றில் கவிழ்ந்ததில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: எஸ் ஹூ இஸ் இட்
4: டான்
5: 102.3 பாட்டுக்கு டான்
6: 7:25 35 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 104 திருப்பத்தூர் பண்பலை 101 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகானம் திரைகானத்தினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். சில நேரங்களில் நம்ம இறக்கப்படணும், ரொம்ப இறக்கப்பட்டாலும் நமக்கே பிரச்சனை ஆயிரும். அதனால் இறக்கப்படுபவன் ஏமாளியாகிறான் அப்படின்னு வசனங்கள்லாம் பஸ் ஸ்டாண்டில் இல்லை நோட்டில் வந்து பிரிண்ட் பண்ணும்போது கடைசி பக்கத்துலாம் அச்சடித்து கொடுப்பாங்க, இல்லை செய்தித்தாள்கள் அப்படி பழமொழிகளாக நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நம்ம அளவாக எதையுமே செஞ்சுன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. எங்கேயும் ஒருவர் இறக்கப்படுகிறார், அதுவும் இறக்கப்படுகிறார்னா உனக்கு என் மேலே இறக்கமே வரலையா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் கேட்குறாரு கேட்டுருவோம்.

0: அருண்மொழி சித்ரா குரல்களில் கஸ்தூரி ராஜாவினுடைய வரியில் தேவாவினுடைய அற்புதமான இசையில் என் ஆசை ராசாவே படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி திரை கானம். இந்த வேளை 7:30 இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்
0: வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட அன்பு செல்வனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். மழையை அனுபவிச்சுட்டு இருக்கோம், அதாவது மழை காலத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு பருவத்தையும் நாம கடந்து போய்தான் ஆகணும். வெயில், மழை, குளிர், பனிக்காலம்னு அதது அந்தந்த காலத்தில் வரும் போகும். ஆனால் இது ஆடி மாதம். ஆடி மாதத்தில் கடுமையான காற்று அடிக்கும்பாங்க. ஆடி காற்றுல அம்மியே பறக்கும் அல்லது நகரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் இப்போது அங்கங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. எல்லா பகுதிகளிலையும் இல்லைனாலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, கேரள மாநிலம், இப்படி அங்கங்கே மழை பெய்து மக்கள் நிறைய சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மழையை எதுவும் சொல்லக்கூடாது. இயற்கையை நாம் போற்றணுமே தவிர எதிர்த்து எதுவும் சொல்லக்கூடாது. மழையை அதன் பெய் திறன் அடிப்படையில் வெவ்வேறு பெயர் வைத்து அழைப்பர். தூரல், பசும்புல் மட்டுமே நனைவது விரைவில் உலர்ந்துவிடும். சாரல், மழை நல்லா பெய்து நீர் ஓரளவுக்கு தரைக்குள் செல்லும். அடுத்து மழை, ஓடையில் நீர் பெருக்கு இருக்கும். பெருமழை, நீர்நிலைகளில் நீர் நிரம்பும். அடைமழை, ஐப்பசியில் பெய்வது. கனமழை, கார்த்திகையில் பெய்வது. அன்பு செல்வனையா,
3: மழைன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடுறோம், இதில் எவ்வளவு இருக்குது பார்த்தீங்களா? மழை பற்றி அந்த காலத்தில் இப்படியெல்லாம் சிந்தித்த நமது முன்னோருக்கு இணையாக இந்த காலத்துலேயும்

0: வெவ்வேறு விதமாக சொல்கிறாங்க. அறிவியல் பூர்வமாக மழை துளியின் விட்டம் அரை மில்லி மீட்டருக்கு குறைவாக இருந்தால் அது தூறல், அதுவே விட்டம் அரை மில்லி மீட்டருக்கு மேல் இருந்தால் அது மழை. மழை துளியின் விட்டம் 4-6 மில்லி மீட்டர் அல்லது அதுக்கு மேலே இருந்தால் அது கனமழை. சாதாரணமாக 2 பருவங்களில் மழை பெய்யும் நம்ம நாட்டை பொறுத்தவரையில். தென்மேற்கு அதாவது ஜூன் மாதத்தில் ஆரம்பிக்கும், அடுத்து வடகிழக்கு பருவமழை, இது அக்டோபர் மாதத்தில் துவங்கும். இது குளிர்கால மழை பருவமாக. தென்மேற்கு பருவமழை காலத்தில் கடல்லேருந்து கரையை நோக்கி காத்தடிக்கும், வடகிழக்கு பருவமழை காலத்தில் கரையிலிருந்து கடலை நோக்கி காத்தடிக்குமா. இவை அனைத்தும் முறையாக நடைபெறணும், நடைபெற்றால் சரியான அளவு மழை நமக்கு கிடைக்கும். ஆனால் கிடைக்க வேண்டிய அளவு மழை இப்போல்லாம் கிடைப்பதில்லை. அப்படியே கிடைச்சாலும் பரவலாக பெய்வதில்லை, ஒரு சில நாட்களில் அடித்து பேஞ்சிடுது. ஒரு மாத காலத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரு வார காலத்தில் பெய்தால் என்ன செய்ய முடியும்? இப்படி நடைபெறுவதற்கு இயற்கையை நாமெல்லாம் சீண்டுவது தான் முக்கிய காரணங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்போதெல்லாம் மழை பெய்து நீர் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் தண்ணீரை சேமிக்கணும். இருக்கும் ஏரி குளங்களில் கிடைக்கும் மழை நீரை நல்லபடியாக சேமித்து வச்சுக்கிட்டா நிலத்தடி நீர்மட்டம் உயரும். அடுத்தடுத்த மாதங்களில் சேமித்த மழை நீரை சிக்கனமாக பயன்படுத்திக்கலாம். அன்பு செல்வனையா, இதற்காகத்தான் மழை நீர் சேமிப்ப ஒவ்வொருவரும் கட்டாயம் அமைக்க சொல்லி அரசாங்கமும் வலியுறுத்திக்கிட்டு இருக்கு. அவற்றை கடைபிடிப்பது நமது கடமை, மறந்துடக்கூடாது இல்லையா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: வான் வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
1: மனசு மயங்கும்.
3: இந்த வேளை 7:35 103.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. இந்த வேளையில் நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி
2: வணக்கம் இசை உள்ளங்களே
4: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைகிறோம். இந்த மணித்துளியிலிருந்து 7:55 வரை ஒரு 20 நிமிஷம் ஒரு 3 அல்லது 4 பாடல்கள் நமக்கு வரும். அந்த பாடல்கள் எந்த பாதையை நோக்கி பயணிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு நமக்கு கருத்து பதிவுகளாக முகநூலில் போடுங்க. 6 மணிக்கு நான் பதிவு போட்டிருக்கேன். அந்த பதிவுக்கு கீழே பாடல்கள் இந்த பாதையை நோக்கி தான் போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா போடலாம். இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை போடுங்க, நான் அதை வச்சு எதிர்காலத்தில் எனக்கு தான் பயன்படுமா அப்படின்னு நான் அதை யோசிக்க ஆரம்பிச்சிடுறேன். இந்த உலகத்தில் தோன்றின எல்லாமே ஏதோ ஒரு காலத்தில் அது தோன்றியது போல் அது காணாமல் போவதும் ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா? எல்லாமே எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போவோம். இப்போ நாம் அன்றாடம் வாங்கக்கூடிய பொருட்களுக்குமே சரி, ஒரு குறிப்பிட்ட கால வரையறை இருக்குது, அதுக்கு மேலே அதை பயன்படுத்த முடியாது. அப்படி தான் நமக்கு அப்படி தான் இப்போ அமைப்பு இருக்குது. உலகத்தோட இயல்பான அமைப்பும் அப்படி தான். இந்த உலகமே கூட இன்னும் எத்தனையோ பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் இல்லாமல் போகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. எதுக்கு இப்போ இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, பூக்கள் அது போல தான். எப்பயுமே வாடாத ஒரு பூ இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஆனால் இங்கே ஒரு பூ வாடாமலே இருக்குமாம் எப்பவுமே. எப்படி கேட்டுருவோம்?

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் குரல்களில் தேவாவினுடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் ராஜபாண்டி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
2: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
3: பண்ணாதீங்க தம்பிகளா,
2: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
3: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
2: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
3: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
2: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
3: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
2: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
3: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டி இருக்கும்.
2: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
3: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
0: ஏழு மணி 43:53 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
4: வணக்கம் இசை உள்ளங்களே,
5: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: ஆம் நண்பர்களே, பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் தான் இணைந்து பாடல்களை கேட்டுட்ருக்கோம். ஒரு பாடல் வந்துச்சு, அதை வச்சு எதாவது கண்டுபிடிக்க முடியுமானா? முடியும். ஆனாலும் இன்னும் ஒரு பாட்டு வந்தால் தான் அட்லீஸ்ட் எந்த பாதையில் இருக்குங்கிறத இரண்டையும் இணைத்து பார்த்து கண்டுபிடிக்க முடியும். இப்போது கடந்த பாடலில் நம்ம சொன்னோம்ல, வாடாத பூ ஒன்று இந்த உலகத்தில் இருக்க முடியுமானா? அந்த பாட்டில் அவங்க சொன்னாங்க, அவர் கொடுத்தா அந்த பூ வாடவே வாடாது அப்படின்னு சொன்னார். ஆனாலும் ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் வாடக்கூடிய பொருட்கள் தான் இந்த உலகத்தில் இருக்குது. வாடாத பூனா பிளாஸ்டிக் பூ தான். பிளாஸ்டிக் பூ வந்து எப்பயுமே வாடாது, ஆனால் உண்மையான பூவில் இருக்கக்கூடிய சந்தோஷம் அதில் கிடைக்குமானா? கிடைக்காது. சரி, உண்மையான பூ வாடி போச்சுன்னா என்ன பண்ணணும்? அந்த பூ வாடி போச்சேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. அடுத்த நாள் வேறு பூ பூக்கும், அந்த பூவை எடுத்து நம்ம சந்தோஷப்படணும். அதுதான் முக்கியமான விஷயம். அந்த மாதிரி நேரங்கள் நம்ம கலங்கி போயிடாமல் இன்னும் பல பூக்கள் இந்த உலகத்தில் எல்லா இடத்துல நிறைந்திருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம் அடுத்த பூவை தேடி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். அது ஒன்று தான் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற வழி. அதனால் கலங்கிடக்கூடாது, நிச்சயமாக விடியும். அடுத்த பூக்கள் நமக்கு, அடுத்த பூ நமக்கு கிடைக்கும். அதனால் விடியும் விடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உள்ள மயங்கி போய் ஒரு இடத்துல உட்காந்துடக்கூடாது. அதை தான் பாட்டுக்குள்ளேயே சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

0: ஹரிஹரன் குரலில் வைரமுத்து வரியில் ஏஆர் ரஹ்மான் அவருடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் ரோஜா படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: பாட்டுக்கு இதான் டான்னு.

0: வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.
1: இந்த வேளை 7:49 43 தொட்டு கொண்டிருக்கிறது. நாம் வந்து பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பாடல்கள் இப்போ கேட்டோம். எந்த பாதையை நோக்கி பயணிக்கிறது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி யாராவது போட்டிருக்கீங்களா அப்படின்னு பார்ப்போம். கருத்துகள் யார் யாரெல்லாம் போட்டு காத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தசரதன், டி தசரதன் அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஆரணி அங்கேருந்து வந்திருக்கிறாங்க. சவுகார் ஜானகியினுடைய நடிப்பு பயணம் ஆல் இண்டியா ரேடியோவில் தான் தொடங்கியது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சில விஷயங்களை போட்டிருக்கிறாங்க. அதாவது நம்ம வானொலியை பற்றி அவங்க வந்து கொஞ்சம் அப்படியே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருக்காங்க. சிறப்பு வீரராகவன் பாட்டும் பயணமும் இணைத்தது அப்படின்னு சொல்லி பரவசம் தந்தது மலர்கள் பாடல் அப்படின்னு சொல்லி மலர்கள் பாடல்கள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறீங்க. அப்புறம் நடராஜன் சுப்பையா, இந்தியாவை பற்றிய பாடல்கள் அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஆமாம், நம்ம வந்த பாடல்களில் இந்தியன் அல்லது இந்தியா இல்லை இந்தியம் சார்ந்த வார்த்தைகள் அதில் இருந்திருக்கும். அதுதான் உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயம். ரெண்டாவது பாட்டு தமிழா வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், அவங்க வந்து சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்தியா அப்படிங்கிற வரி இல்லை இடம்பெற்ற பாடல்களா அப்படின்னீங்க. ஆமாம், இந்தியம் சார்ந்து ஏதாவது கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் அதுதான் நானும் மனசில் நினச்சேன், நீங்களும் கண்டுபிடிச்சிட்டிங்க. நடராஜன் அவர்கள், அதுக்கப்புறம் அந்தோனி ராஜ், இவங்களும் வந்து காட்டுப்பாக்கத்துலேருந்து கண்டுபிடிச்சிட்டிங்க. தேனி ஹரிராம், மொத்தத்தில் பாட்டோட பயணம் கரகாட்டம் கலந்த அத்தமகள் அத்தமகன் மாமே மச்சான் அப்படின்ருக்கு அப்படின்னு இருக்கீங்க. அது 7 மணிக்கு பிகினிங்கில் அப்படி வந்திருக்கும், ஆனால் இப்போ அந்த மாதிரி நம்ம வைக்கல. ஓகே, கலை துரைராஜன், அவங்க வந்து சுந்தர பெருமாள் கோயில் அங்கேருந்து வந்திருக்கிறாங்க. திரைகானம் பாடல்கள் நல்லாயிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்மை சுற்றி சூழல் தகவல், சரவணன் அவர்கள் மழை பற்றி சொன்னாங்க, கேட்டு மகிழ்ந்தோம். அப்படி தான் இருக்கணும், நிகழ்ச்சிகள் நல்லாயிருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டுகள்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெடில்ஸ் அங்கேருந்து பாஷா, கருத்துள்ள பாடலை கேட்டு அதன்படி நடக்கலாமே அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஓகே, அதன் பிறகு பர்வத வர்தினி, வணக்கம், பாட்டும் பயணம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் அப்படின்னு போட்டு நிகழ்ச்சியில் ஒழித்த ராஜவாண்டி படத்தில் வந்த அத்திப்பழம் சிவப்பா அத்தமக சிவப்பா நல்லாயிருக்கு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வேறு யாரும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடையாளம் மட்டும் ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி திரைக்காலம் நிகழ்ச்சியில் எல்லா பாட்டுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக ராஜமாணிக்கம் கோபி, பக்தி பாடல்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு அப்போ போட்டிருக்காங்க. ஜெயஸ்ரீ, நாட்டுப்புறம் பாடல்களை வச்சு சிறப்பான சம்பவம் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி திரைக்காலத்தில் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, கும்பகோணத்துக்கு ஜெயஸ்ரீ அந்த 7 மணிக்கு வந்துச்சு இல்லை, அந்த மாதிரி கொஞ்சம் அந்த பாடல்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சி முகமது பிலால், அவங்க வந்து அயனாவரத்தில் இருந்திருக்காங்க, பாடல்கள் நல்லா இருக்குன்றாங்க. வெங்கடேசன் பாப்பாப்பட்டியிலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் ஜி, குழந்தை கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன், அவங்களும் வந்து வணக்கம் சொல்லி மொச்சக்கொட்டை பல்லடிக்கு பாட்டுருக்கு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நாளாச்சும் கேட்டு போட்டு இப்போ சந்தோஷமாக இருக்குதுன்னு போட்டிருக்கிறாங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி வானொலியில் ஒழித்த பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி அவருடைய மகிழ்ச்சியை சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேறு யார் இருக்காங்க, அவ்வளோதான், எல்லோருடைய இதையும் படிச்சுட்டு நினைக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய நிறைவு

பாடலாக இந்தியன் என்று சொல்லடா அப்படின்னு சொல்லி பாட்டு வருது. சுதந்திர தினத்தை நோக்கி நாம் இப்போ போகிறோம். இன்னும் சில நாட்கள் இருக்கிறது, இருந்தாலும் இப்போதைக்கு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் வரும்போது சுதந்திர தினத்தை நீங்கள் உங்களுடைய இயல்பில் கொண்டாடிட்டு இருப்பீங்க, அதனால் நான் இப்போதைக்கு கொண்டாடுற மாதிரி பாட்டு கொடுக்குறேன், கேட்டு மகிழலாம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் கங்கை அமரன் வரையிலே தேவாவினுடைய அற்புதமான இசையில காந்தி பிறந்த மண் படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணமும் மீண்டும் இன்னும் ஒரு அருமையான நாளில் அழகான தருணத்தில் நாம் சந்திக்கலாம். எல்லோருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துல முன்கூட்டியே சொல்லிக்கிட்டு இப்போதைக்கு நான் கிளம்புறேன். இரவு 8 மணிக்கு ஆர்ஜி நாகராஜ் கூட நீ ஒரு நாள் நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். இப்போது 7:55 8 நொடி தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் நாம் கேட்கவிருப்பது இன்று ஒரு தகவல்.
1: ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு பூனை வளர்த்தார். ரொம்ப செல்லமாக அவர் அந்த பூனையை வளர்த்தார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இரவு நேரத்தில் அந்த பூனையோட தலையில் ஒரு விளக்கை வச்சுருவார். அந்த பூனை ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த விளக்கு கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கும். தலையை ஆட்டாமல் ரொம்ப நிதானமாக ராஜா பின்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கும். அந்த விளக்கு வெளிச்சத்தில் எல்லா வேலைகளையும் செஞ்சிருவார். கையில் ஒரு விளக்கை தனியாக எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. விளக்கை தூக்கிட்டு போகிற வேலையை அந்த பூனை பார்த்துக்கும். அதனால் ராஜாவுக்கு அந்த பூனை மேலே ரொம்ப பிரியம். மந்திரிகளையெல்லாம் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவார், பார்த்தீங்களா இந்த பூனை எவ்வளவு விசுவாசமாக நடக்குது, என் பேரில் எவ்வளவு மரியாதை பார்த்தீங்களா அதுக்கு அப்படிம்பார். இதை கேட்டுவிட்டு அங்கிருந்த அமைச்சர்களில் ஒருத்தர் சொன்னார், மன்னா நீங்கள் சொல்கிறது சரிதான், இருந்தாலும் இந்த பூனையோட விசுவாசத்தை நாம் கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னாராம். சரி, உங்கள் ஆசையை ஏன் கெடுக்கணும், நல்லா சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டார் ராஜா. உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா? எங்கேயோ புறப்பட்டு போனார். ஒரு 5-6 எலிகளை பிடிச்சிக்கிட்டு வந்தார். அரண்மனையில் ராஜா ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் அந்த பூனை ரொம்ப பணிவாக நின்றுக்கிட்டு இருக்குது. அது தலையில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அமைச்சர் தான் பிடிச்சிக்கிட்டு வந்த எலிகளை அந்த பூனை பார்வையில் படுறது மாதிரி எதிரில் விட்டார். அந்த எலிகள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சுது. அதை பார்த்தது பூனை, அவ்வளவுதான். தலையில் இருக்கிற விளக்கை பற்றியும் கவலைப்படலை, ராஜாவை பற்றியும் கவலைப்படலை. ஒரே பாய்ச்சலாக பாஞ்சு எலிகளை துரத்த ஆரம்பிச்சுட்டுது. தலையில் இருந்த விளக்கு எங்கேயோ போய் விழுந்தது, அணைஞ்சு போச்சு. இருட்டில் ராஜா தடுமாற ஆரம்பிச்சுட்டார். இந்த சமயத்தில் அந்த அமைச்சர் மறுபடியும் விளக்கை ஏற்றினார். வெளிச்சம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் பேசினார், அரசே பூனையோட விசுவாசத்தை பார்த்தீங்களா, எலி அது கண்ணில் படுற வரைக்கும் தான் விசுவாசமாக இருந்தது. அது மாதிரி எலியை பார்த்ததும் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை துரத்த ஆரம்பிச்சுட்டுது பார்த்தீங்களா. தான் வந்து அந்த பூனையை பற்றி நினச்சது தப்புங்கிறது அதுக்கப்புறம் தான் அந்த ராஜாவுக்கு புரிஞ்சுதான். சரி, இப்போ எதுக்கு இந்த கதையெல்லாம் அப்படிங்கிறீங்களா? இந்த பூனை மாதிரி தான் நம்ம மனசும். மனசை வந்து எவ்வளவு தான் பயிற்சி கொடுத்து பக்குவமாக வச்சுருந்தாலும் பார்க்கறதுக்கு பரமசாது மாதிரி தான் இருக்கும். பார்க்க வேண்டியதை பார்த்துட்டுதுன்னா பாஞ்சிரும். இந்த பூனை மாதிரி புலன் இன்ப பொருள்கள்

0: கிட்டாத வரைக்கும் மனம் அடங்கி இருக்கிறது மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சாலும் அது குதிக்க ஆரம்பிச்சிடும், தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும். பெரிய பெரிய முனிவர்கள் வாழ்க்கையில் நடந்த வீழ்ச்சி இதை தான் நிரூபிக்குது. புலன்களின் ஆற்றல் அதிகம், அதனால் மனக்கட்டுப்பாடு பயிற்சிகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறார் சுவாமி சிவானந்தர். மது பழக்கத்தையே விட்டுட்டேன்னு உறுதியாக இருப்பான், கடை கண்ணில் பட்டுட்டுதுன்னா கால் அவனை கேட்காமலே இழுத்துக்கிட்டு உள்ளே போயிடும். இதுதான் மனசுங்கிறது, அதுதான் அந்த ராஜா வளர்த்த பூனை. நம்மால் ஒருத்தன் அந்த ராஜா பூனை தலையில் விளக்க வச்சது மாதிரி இவன் தன்னுடைய தலையிலேயே ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு என்னத்தையும் தேட ஆரம்பித்தான். தேடிக்கிட்டு இருக்கிறான், தலையை ஆட்டாமல் நிதானமாக நடந்து ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கிறான். அந்த சமயம் அங்கே வந்த ஒருத்தர் என்னத்தை தேடுறீங்கன்னு கேட்டார். அதுதான் மறந்து போச்சு அப்படின்னு இழுத்தான். சரி கொஞ்சம் இப்படி உட்காருங்க, ஞாபகம் வந்ததும் தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னார் அவர். இவன் கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசித்தான், அப்புறம் திடீர்னு எழுந்திரிச்சான், ஞாபகம் வந்துட்டதுன்னா. என்னன்னு கேட்டார். எங்கள் வீட்டில் இருந்த விளக்கை எங்கே வச்சேன்னு தெரியல, அதை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், ஏற்றி வைக்கலாம்னு பார்க்குறேன் அப்படின்னா.
1: நாம் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்காட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: எஸ் ஹூ இஸ் இட்
3: டான் 102.3 பாட்டுக்கு டான்
4: வணக்கம். நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
5: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எட்டு மணி ஆயிடுச்சு. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணையவிருக்கிற இந்த நிகழ்ச்சி நீ கூறினார். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: நீ கூறினார்.

8:01 ஆயிடுச்சு. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி நீ கூறினால். நீ கூறினால் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். ஆமாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கடிதம் எழுதுனா மற்றவங்களுக்கு எழுதுவோம், அம்மாவுக்கு எழுதுவோம், அப்பாவுக்கு எழுதுவோம், சகோதரருக்கும் காதலருக்கு காதலிக்கு அப்பா எல்லாருக்குமே எழுதுவோம்ப்பா. ஆஃபீஸில் கூட கடிதம் எழுதுவோம், அல்லாற்றுன்றது பொது தானே. ஆனால் நம்ம இன்றைக்கி எந்த டாப்பிக்கில் பேச போகிறோம்னா மற்றவங்களுக்கு எழுத போகிற கடிதத்தை பற்றி இல்லைங்க. அதாவது நீங்கள் உங்களுக்கே எழுத விரும்பும் ஒரு கடிதத்தில் என்னெல்லாம் இருக்கும் எப்பா, அதாவது உங்களுக்கு, நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அதில் என்ன கண்டென்ட் இருக்கும், நீங்கள் நல்லவர் வல்லவர் நாடும் தெரிந்தவர் அப்படிலாம் எழுதுவீங்களா, நீ இந்த மாதிரி இருக்கணும், நீ இந்த மாதிரி அப்படின்ட்டு உங்களுக்கே நீங்கள் என்ன விஷயத்தை சொல்ல போகிறீங்க அப்படின்றதான் என்னோட நீங்கள் பகிர்ந்துக்க போகிறீங்க. நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னா என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லைங்க, ஃபோனை எடுங்க, 044 என்ற முன்னிணைப்பெண்ணோடு 2952 0853 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னணி

0: என்னோடு 2838 9871 இந்த எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பா, இது ரெண்டுமே பிஸியாக இருக்குப்பா, ஃபோன் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. முகநூல் பக்கத்துக்கு போங்க, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூல் பக்கத்தில் நாங்கள் போஸ்ட் போட்டிருக்கோம். அந்த போஸ்ட்டுக்கில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். நிகழ்ச்சியில் யார் எந்த நேயர் முதல் நேயராக இணையறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
1: கும்பகோணம், தூரங்குறிச்சி, எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன்.
0: வணக்கம் ஐயா. தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டங்க, கேட்டங்க. விசித்திரமா இருக்கு. தங்களுக்கு தாங்களே கடிதம் எழுதி கொள்வது என்பது இதுவரை வந்து கேள்விப்படாத ஒன்றாக.
0: அதாவது நீங்க உங்கள், அதாவது நீங்கள் உங்களுக்கே கடிதம் எழுத விரும்புறீங்க. உங்களுக்கு நீங்க கடிதம் என்ன விஷயத்தை வந்து நீங்க வலியுறுத்துவீங்க? அந்த கடிதத்துல என்ன இருக்கும்?
1: அந்த கடிதத்துல என்ன இருக்கும்னா, நேயர் விருப்ப நிகழ்ச்சிக்கு ஏதேனும் இன்றைய பாடல் என்ன தேர்வு செய்து எழுதினாய் சரவணா, அல்லது விமுக்த பாரதி நிகழ்ச்சிக்கு எந்த நிகழ்ச்சி பற்றி எந்த அறிவிப்பாளர் எந்த சிறப்பாக பணியாற்றினார், என்று எந்த பாடலை போட்டு உனக்கு இன்பத்தில் ஆழ்த்தினார் என்பதை குறிப்பிட்டு என்னால் என்னுள்ளே என்னை நானே கேட்டுக்கொண்டு எழுதுவேன்.
0: என்னுள்ளே என்னுள்ளே. சம, சூப்பர். மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: ஐயா, ஐயா, இன்னொரு செய்தியா?
0: சொல்லுங்க ஐயா.
1: நான் ஒரு கடிதம் எழுதினேன் ஐயா கவிஞர் வாலிக்கு. அந்த பிரியா விடை படப்பாடம் இளையராஜா சந்திப்பு முத முத நடந்தது அவருக்கு. இளையராஜா சந்திப்பு கேட்கும் போது அந்த பிரியா விடை படத்தை பத்தி சொன்னாரு. அப்போ ஜிகே வெங்கடேஷ் அசிஸ்டண்டா இருந்தாரு இளையராஜா, இசையமைப்பாளரா இல்ல. அவர் பல்லவி மாத்திட்டாருன்னா அந்த படத்தை மறந்துட்டாரு பேட்டியிலும் போது. அதை நான் அவருக்கு எழுதி அனுப்பின 2 வருஷம் கழிச்சு என்ன விசாரிச்சாரு கவிஞர் வாலி. அது ரொம்ப ரேர் படம், பிரியா விடைன்னு ஒரு படம் 75ல வெளிவந்தது.
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி சார். அதுதான் அந்த மாதிரி அப்படின்னா வந்து அந்த கருத்துக்களை இந்த மாதிரி
1: ராஜா பாருங்க, ராஜாவா பாருங்க, குறிப்பிட்டு அவருக்கு படம் பேரு பாடியவர்கள் நீங்க எழுதுனீங்கன்னு அவர்கிட்ட காண்பிச்சார். 2 வருஷம் கழிச்சு என்ன கும்பகோணத்துல இருந்து அவர் போகும்போது என்ன விசாரிச்சாரு என் முகவரியோட என் பேர. எனக்கு ரொம்ப அது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு.
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பேசுறோம்னா, உங்களுக்கு நீங்களே எழுதக்கூடிய அந்த சாராம்சத்தான் மட்டும்.
1: எனக்கு நான் எழுதி கொண்டாலும் இன்றைய வானொலி நிகழ்ச்சிக்காக நீங்கள் என்ன கடிதம் யாரை பாராட்டி எழுத நினைக்கிறாய் என்று
0: உங்களுக்கு நீங்களே ஒரு கடிதம் எழுதுறீங்க. மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: சார் வணக்கம். சார்
0: வணக்கம். சார் யார், எங்கிருந்து?
2: கடலூர் மாவட்டம், கண்டமலை, சின்னத்துறை.
0: சின்னத்துறை ஐயா, தலைப்பு கேட்டிங்களா ஐயா?
2: தலைப்பு கேட்டா இன்னும் இந்த கடிதம்னு சொல்லியிருக்கீங்க.
0: அதாவது என்னன்னா, நீங்கள் உங்களுக்கே எழுத விரும்பும் கடிதத்தில் என்ன இருக்கும்? அதாவது உங்களுக்கு, மற்றவங்களுக்கு நம்ம கடிதம் எழுதுவோம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சு நல்லா விசாரிப்போம். ஒரு காதல் கடிதம் எழுதணுங்கன்னா அன்பே ஆறுயிரே அப்படி பொன்வானே அப்படின்னு போட்டு எழுதுவோம். ஆனால் நம்ம கேட்கறது இன்னைக்கு என்னன்னா, உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு நீங்கள் கடிதம் எழுதினால் அந்த கடிதத்தில் என்ன இடம் பெறும்?
2: என்ன அப்பா அம்மா தான் இடம் பெறும்.
0: மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா.
2: சரி,
0: நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
3: நாகராஜன்.
0: நாகராஜன் சார், தலைப்பு கேட்டீங்களா? கவனக்குறைவா இருக்கும், அதனால நமக்கு வந்து ஒரு
3: கண்டிப்பா கவனம் தேவை.
0: மகிழ்ச்சி சார், இந்த இது போலதான் இந்த கருத்து தான் கேட்கிறேன். உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய என்ன சொல்றது, ப்ளஸ் மைனஸ் தெரியும். ஸோ இந்த ப்ளஸ் எல்லாம் இப்போ உனக்கு நமக்குள்ளேயே அந்த ப்ளஸ்லாம் இருக்குது. ஸோ இதை என்ன இன்னும் கொஞ்சம் உன்னை வளர்த்துக்கலாம்ல, இன்னும் கொஞ்சம் மெருகேற்றலாம்ல அப்படின்னு நீங்கள் தோன்றுறது. இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாமோ.

0: அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கே கடிதம் எழுதுனா அதில் என்ன கண்டென்ட் இருக்கும், என்ன இருக்கும் அப்படின்றதான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
1: கோயம்பேடு ராமகிருஷ்ணன் சார்.
0: ராமகிருஷ்ணன் சார், தலைப்பு கேட்டிங்களா?
1: ஆ, கேட்டது.
0: சொல்லுங்க சார், நீங்கள் உங்களுக்கே கடிதம் எழுதிட்டீங்கன்னா அதில் என்ன இருக்கும்?
1: அதான் சார், அதான் சார், நான் எனக்கு எழுதிக்கிற கடிதம்னா, என்னப்பா நீ ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிற, வியாபாரத்தில் கவனம் இல்லாமல் இருக்கிற, கணக்கு வழக்கு விட்டுற, கொஞ்சம் பார்த்து கவனமாக எழுதுப்பா அப்படின்னு எழுதி ஒரு லெட்டரை வந்து மேஜையில் வச்சிடற மாதிரி தோணும். அது தோணுது சார், எனக்கு
0: கொஞ்சம் சூதானமாக இருக்கணும்ப்பா, இந்த மாதிரி நம்ம இருந்தால் இன்னும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு எழுதுவீங்க. மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். ஆமாங்க, இந்த மாதிரி நமக்கும் தோணும், என்னப்பா அது, என்ன ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதுவாக உஷாராக இருந்திருக்கணும், இல்லை இப்படி இருந்திருக்கணும், அதுக்கு பதிலாக அப்படி பேசியிருக்கலாம், இந்த தருணத்தில் நாம் இதை பேசாமல் இருந்திருக்கலாம், நீ கொஞ்சம் ரொம்ப பேசிட்டியோ அப்படின்ட்டு நம்ம மனசுக்குள்ளே நாமளே நினச்சிருப்போம் நிறைய தடவை. அதாவது இந்த செயல் முடிஞ்சதுக்கப்புறம் அது இது போல் நம்ம கையாண்டிருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் வந்து இதை நம்ம வந்து இந்த ஒரு பணம் விஷயமாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயமா இதை நம்ம இப்படி கையாண்டிருக்கலாம், இதுக்கு நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கே நீங்கள் கடிதம் எழுதுறீங்க அப்படின்னா என்ன எழுதுவீங்க? நிறைய நேயர்கள் கால் பண்ணிட்டு இருக்காங்க சார், அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம், வணக்கம், வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
2: நுங்கம்பாக்கம் டேங்க் பாண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறேன்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டையா, எனக்கு 68 வயசு ஆகுது, எல்லாம் ஆண்டு அனுபவிச்சிட்டேன், போய் சேர வேண்டிய கட்டை இது. அதை பத்தி டே போஜராஜா, 68 வயசு ஆகுது, எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சிட்டேன், ராஜா மாதிரி பத்துக்குன்னு ரெஸ்ட் எடுக்கிற அப்படின்னு எழுதுவையா.
0: சரிங்க ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா.
2: நன்றியா, நன்றியா.
0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஐயா வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன்.
0: வணக்கம் சந்திரசேகர், சொல்லுங்க, தலைப்பு கேட்டீங்களா?
3: அருமையான தலைப்பு ஐயா. நான் வந்து எப்பொழுதுமே கொஞ்சம் சென்சிட்டிவா இருப்பேன், ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் நினைச்சு ஃபீல் பண்ணுவேன், ஏன் சந்திரசேகர் இப்படி ஃபீல் பண்ற, அப்படிலாம் ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு நான் எழுதுவேன். இன்னமொரு முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப வெகுளியா இருக்கிற தன்மையுடையவன், கொஞ்சம் பாலிஷ்டாவும் இருக்கணும் சந்திரசேகர், சூதானமா இரு, இல்லைன்னா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த ரெண்டு விஷயமும் பாலிஷ்டா இருக்கணும் அப்படிங்கறதும், சென்சிட்டிவா இல்லாத இருக்காது சந்திரசேகர் அப்படிங்கறதையும் நான் எனக்கு எழுதிக்குவேன் சார் லெட்டர்ல.
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நிகழ்ச்சிகள் பண்ணது உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: நன்றி சார்.
0: அதான் நம்ம வந்து என்ன உணர்வுபூர்வமாக உணர்ச்சி வசப்படக்கூடாது, ஒரு விஷயத்துக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணக்கூடாது, அது என்ன நடக்குது ஓகே அப்படியா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு அந்த நேயர் சொல்லிட்டு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்த இணையக்கூடிய நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார், கோயம்பேடுல இருந்து பார்த்திபன் சார்.
0: பார்த்திபன் சார், தலைப்பு கேட்டிங்களா? நலமா இருக்கீங்களா?
4: அதாவது தானே இயக்கல கடிதம் எழுதுற மாதிரி.
0: ஆமா சார், உங்களுக்கு நீங்க கடிதம் எழுதுறீங்க, அந்த கடிதத்துல என்ன இருக்கும்?
4: அதாவது கண்ணே மணியே முத்தே அன்பே ஆறுவீரே என் உயிரே அப்படின்னு பல மொழியில எழுதுவோம் சார். உடம்பு சரியில்லையா, உடம்பு மாத்திரை வாங்கி மருந்து சாப்பிடு, ஆரோக்கியமா இருக்கணும், நோனொடி இல்லாம இருக்கணும், நல்ல நாலு பேருக்கு நல்ல உதவி செய்யணும், இப்படி எல்லாம் எழுதுவோம் சார்.
0: சூப்பர் சார், மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
4: நன்றி சார், நன்றி சார்.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
5: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத், ஜே இஸ்மாயில்.
0: இஸ்மாயில் சார், தலைப்பு கேட்டீங்களா?
5: கேட்டேன் சார், கடிதம் எழுதுனா காலையில் எழுந்தவுடன் நான் என்ன வேலை செய்யணும் அதை எழுதிடுவேன் சார். அதே மாதிரி காலையில என்ன உணவு, மதியம் என்ன உணவு, இன்றைய செலவு எவ்வளவு, வரவு செலவு,
0: வரவு செலவு இவ்வளவுதான் செலவு பண்ணுப்பா அப்படின்னு
5: செலவு பண்ணணும், அளவுக்கு மீறினாலும் அமிர்தமும் விஷன்னு எங்க அப்பா சொல்லியிருந்தார் சார். ஆமா, என்ன இன்னைக்கு என்ன, இன்னைக்கு என்ன செய்ய போறோம், நாளைக்கு என்ன பொழுது செய்ய போறோம்,
0: நாளைய முன்கூட்டியே வந்து ஆற்றில் போட்டாலும் மலர்ந்து போடு அப்படின்ட்டு எல்லாம் வந்து கணக்கா இருக்கணும், எதுவா இருந்தாலும் ஒரு அளவுகோலோட செய்யணும் அப்படின்றீங்க. மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில் பக்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
5: நன்றி.
0: நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
6: நான் கலா பேசுறேன்.
0: கலாமா சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா?

0: எங்க குடும்பம் அப்பா அம்மா நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இது இருக்கேன் சார். ஆனா திரும்ப வேணும், தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லி நானே எனக்கு கேள்வி இருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர், மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பங்கேற்கு வாழ்த்துக்கள். ஸோ ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கருத்து சொல்லிகிட்டு இருக்காங்க, அவங்க அவங்களுக்கே என்ன எழுதுவேன் அப்படின்றத நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிங்க, ஒரு பாட்டை கேட்டு வந்துடுவோம். என்ன பாட்டு, யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உன்னிமேனன் எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. வைரமுத்து வரிகள், ஏ ஆர் ரகுமானுடைய இசையில் ஜோடி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 வத் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 8:18 ஆகிட்டு இருக்கு. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நீ கோரினால். நீ கோரினால் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி என்ன பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, கடிதம் உங்களுக்கே நமக்கே நாம் எழுதிக்கிட்டால் அந்த கடிதத்தில் என்ன இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள் கால் பண்ணிகிட்ருக்காங்க. முகநூல் பக்கத்துலேயே நிறைய நேயர்கள் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, முகநூல் பக்கத்துக்கு அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் காலு பண்ணுறவங்களே நம்ம பேசலாம். முகநூல் பக்கத்துக்கு போனோம்னா, எம்கே கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. பிரபாகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. நம்மை மற்றவர்கள் எப்படி அணுக வேண்டும் என்று நமக்குள் ஒரு உள்ளுணர்வு இருக்கும், அது அப்படியே கடிதத்தில் எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சி முகமது பிலால் டெய்லர் ஐநாவரத்திலிருந்து இன்றைய பாடல்கள் அருமை நண்பரே அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ரெட்டில்ஸ்லேருந்து அயத் பாஷா அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, அன்புள்ள அயத் பாஷா, ஓ மனசாட்சி எழுதுவது, மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாதே, மற்றவர்களை தாழ்வாக எண்ணாதே, மற்றவர்களை மதிக்க தவறாதே, இன்னும் பல அப்படின்னு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. சாந்தி ரமேஷும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ரங்கராஜன் தியாகராய நகர்லேருந்து அவரும் நிகழ்ச்சி அருமையாக இருக்குது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்தோன்ராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஃபேஸ்புக் வீரராகவன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அவர் எழுதுகிற மடல் எப்படி இருக்குன்னா, அறிவுரை தருபவர் அவங்க தகுதியை பார்க்காம நமக்கு தரக்கூடியதை வந்து என்ன இருக்குது அப்படின்றத ஏற்றுக்கொள்ளணும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய நேர்கள் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி, என்ன சொல்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ,
0: வணக்கம்
1: சார். இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம். யார், எங்கிருந்து?
1: கேஎம் கடன் எம்ஜி செல்வகுமார் சார்.
0: செல்வகுமார் சார், சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா?
1: சார், உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. இதை வைத்துக் கொண்டு, இந்த பாட வரி வைத்துக் கொண்டு, நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதன்படி வாழ வேண்டும். இந்த காலகட்டங்கள் வந்து மக்கள் தொகை அதிகம், ஆனால் மனிதர்கள் குறைவு. இதை பார்த்து மனதிலே பதிய வைத்து உறவினரிடத்தில் ஜாக்கிரதையாகவும் பழக வேண்டும். சமூகம் இன்றைக்கு அதிகமாக சீர்கெட்டு கிடக்கிறது, போதை கலாச்சாரம் அதிகம். இதிலிருந்து நீங்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதனால் வரையில் இந்த சமூகத்திற்காக நீ உழைத்தாய், அதே போன்று இறுதி வரையில் நீங்க இருக்க வேண்டும் என்று என்னை ஏறிக்கொள்ளும்.
0: சிறந்த சமூகமாக அமையணும், அதுக்கு நம்மளும் பங்கு பெறணும் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
2: ஹலோ,
0: வணக்கம்
2: சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒட்டப்பட்டி கிராமத்திலிருந்து சங்கர் டெய்லர் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா ஐயா?
2: ஆ, கேட்டுதான் இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க ஐயா, நீங்கள் உங்களுக்கு எழுதக்கூடிய கடிதத்தில் என்ன இருக்கும்?
2: டெய்லர்னா துணி வந்து தைக்கிறேன் சார். துணி வந்து ஒழுங்கா தைச்சு கொடுப்போம், கவனமா தைச்சு கொடு, சோம்பேறியா இல்ல.
0: இன்னும் சுறுசுறுப்பாக அதிக கவனத்தோட தொழிலை செய்யணும் அப்படின்னு சொல்றீங்க. மகிழ்ச்சி ஐயா, இது போலதான் இந்த மாதிரியான கருத்துக்களை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நம்முடைய நிறை குறை என்பது மற்றவர்களையோட நமக்கு தான் தெரியும். நமக்கு வந்து ஓகே, இது என்னுடைய நிறை, இது என்னுடைய குறை அப்படின்றது மற்றவங்க சொல்றத விட உங்க, அதான் இப்போ நம்முடைய குறை நமக்கு தான் தெரியும். ஓகே அப்பா, இது இதில் நீ கொஞ்சம் வந்து இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்ற மாதிரி எது ஒன்று இருக்கீங்க. மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்து.
2: வாழ்த்துக்கள்.
0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
0: நான் வாகையூர் கொளஞ்சியப்பா திருமலை வாயில் இருந்து பேசுறேங்க சார்.
1: தலைப்பு கேட்டிங்களா ஐயா?
0: திருமலை வாயில்.
1: சரிங்க ஐயா, தலைப்பு கேட்டிங்களா?
0: தலைப்பு கேட்டேங்க சார்.
1: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு நீங்களே எழுதக்கூடிய கடிதத்தில் என்ன இருக்கும்?
0: தலைப்பு கேட்டேங்க சார். அதாவது எனக்கு நானே சொல்லி சொல்றேன்னா, எதிலார் குற்றம்பல் தம் குற்றம் காங்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் இயற்கு என்பது போல் நம்முடைய தன்னுடைய குற்றத்தை என்னவென்று ஆராய்ந்து சரியாக இது பண்ணி தீர்த்துக் கொண்டால் நல்லது என்பது போல் சொல்லிக் கொள்வேன் சார்.
1: மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கு, வாழ்த்துக்கள் சார்.
0: வணக்கம் சார்.
1: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வணக்கம்
2: சார். நன்றிகளும் சார்.
1: வணக்கம் சார்.
2: நான் என்னுடைய கடிதம் எப்படி எழுதுனா, வாட் யுவர் ரீடிங் இஸ் யுவர் லைஃப், வாட் யுவர் திங்கிங் இஸ் யுவர் லைஃப், வாட் யுவர் ஈட்டிங் இஸ் யுவர் லைஃப், மூன்றையும் எப்போதும் மனதில் கொள்ளு. மானுடத்து உன் தோளில் ஏற்றி ஒரு அங்குலமாவது உயர்த்து. நீ மற்றவர்களுக்கு தரும் மிகப்பெரிய பரிசு அவர்கள் செய்யும் தவறுகளுக்கு நீ தரும் மன்னிப்பு. குழந்தைகளுக்கு நீ தரும் மிகப்பெரிய பரிசு உன் நேரத்தை அவர்களுக்காக ஒதுக்குதல். இதை என்றென்றும் உறவாது. நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. எல்லா நன்மைகளும் இன்றே செய்துவிடு. இது போன்றது என்னைக்கே எழுதிக்குவேன் சார். என்னைக்கே நான் அறிவுரை சொல்லிக்குவேன் சார்.
1: சூப்பர் சார், சூப்பரான அறிவுரைகள். மகிழ்ச்சி நிகழ்ச்சியில்
2: வாழ்த்துக்கு. நன்றிங்க சார். எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கு சார். உள்ளம் கனிந்த சுதந்திர தின வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றி, நன்றி உங்களுக்கும் சார். நேயர்களுக்கும் சொல்லிடலாம், அட்வான்ஸா விஷஸ் கொடுத்துடலாம். மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: ராஜசேகர் சார்.
1: ராஜசேகர் சார், தலைப்பு கேட்டீங்களா சார்?
3: கேட்டேன் சார். எனக்கு நானே கடிதம் சார்.
1: ஆமா சார், உங்களுக்கு நீங்களே எழுதக்கூடிய கடிதத்துல என்ன இருக்கும், எதை வந்து நீங்க ஹைலைட் பண்ணி சொல்லுவீங்க?
3: சொல்றேன் சார். ராஜா என்ற ராஜசேகர் அவர்களே, நீ ஏன் உன்னை கோபம் உனக்கு கோபம் வருவதில்லை? எப்படி எல்லோருக்கும் நன்மை செய்கிறாய்? உன்னை பற்றி கவலைப்பட்டாயா?
1: கவலைப்பட்டாயா?
3: உன் வழி தனி வழியா? நன்றி சார்.
1: மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
3: ஓகே சார், நன்றி.
1: சோ அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டெல்லாம், வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் சார். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
4: ஒரு சிலர் குறைகள் இருக்கத்தான் செய்கிறது உன்னிடத்தில், அதெல்லாம் நிவர்த்தி கொள்ள வேண்டும். நண்பர் நண்பர்கள் எத்தனை சொன்னாலும் குறை சொன்னாலும் அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிடு. எதும் போதும் அதை உழுக்குள்ளே வைத்துக் கொண்டு
1: தனக்கு நமக்கு நம்மளே வந்து என்ன பண்றோம் அந்த கடிதத்தை எழுதக்கூடியது சிறப்பா இருந்தது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் நாகராஜர் அவர்களே, நாகர்கோவில் மங்கம்பூச்சி பேசுறேன். நலம் நலமறிய ஆவல்.
1: நலம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
5: சேமமா இருக்கிறோம். மகிழ்ச்சி,
1: மகிழ்ச்சி.
5: அப்புறம் வந்து நான் கடிதம் எழுத தொடங்குறேன். அன்பே ஆறுகிறே, என்னில் நீ உன்னுள் நான், புகழ் பாடி வலை வீசுபவர்கள் மாயை சிக்கிவிடாதே, வசை பாடுபவர்களை வகையில் வைக்காதே, கவனமாக இரு, என்றென்றும் உன்னுடைய நலத்தில் அக்கறையுடன் கடிதம் எழுதும் நான், நீ நான், நீ நான், நான் நீ,
1: நீ என்பதே நான் தான் அப்படின்னு முடிச்சிருக்கீங்க. மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
5: மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.
1: பார்த்தீங்களாங்க, ஒவ்வொரு நேயரும் வந்து அவங்க அவங்களுக்கு உங்களுக்கு உரிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நடைகளை கடிதம் எழுதுறாங்க. நீங்கள் எந்த மொழி நடைகளை எழுதுவீங்க? ஒரு காதல் கடிதமாக உங்களையே செல்ஃப் லவ் பண்ணுவீங்களா, இல்லை உங்களுக்கான அறிவுரை கொடுப்பீங்களா? அந்த மாதிரிலாம் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இது ஒன்றும் பேசணும்னு நினச்சிங்கன்னா, புது நேயர்களாக இருந்தால் உங்களுக்காக தொலைபேசி எண் ஒரு முறை சொல்கிறேன். 044 என்ற முன்னிணைப்பெண்ணோடு 2952508533 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பெண்ணோடு 2838987171. இது ரெண்டுமே பிஸியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, முகநூல் பக்கத்துக்கு போங்க. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அந்த முகநூல் பக்கத்தில் போஸ்ட் போட்டிருக்கோம். அந்த போஸ்ட்டுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். சரிங்க, ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பாட்டை கேட்டுட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்க நேயர்கள்லாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் யார் பாடி

0: இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்பி பாலசுப்ரமணியம், விஜய் பாடியிருக்காரு வாலியோட வரிகளில். தேவா அவருடைய இசையில் தீபா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை மனுங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.

0: 8:33 கடந்து போயிட்டுருக்கும். நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி நீ கூறினால், நீ கூறினால் நிகழ்ச்சியில் அடுத்து நீ எந்த நீயர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்து. வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார். யார் எங்கேருந்து?
1: பாஸ்கரன்.
0: பாஸ்கரன் சார், தலைப்பு கேட்டிங்களா?
1: எனக்கு நான் எழுதுறதா, வாழ வேண்டும், வளர வேண்டும், ஈன்றவள் மகிழ சான்றோனாக திகழ வேண்டும். பெற்ற தாயையும் பிறந்த பொன்னாட்டையும் உற்ற பெருமையில் உயர்ந்த பெருமையையும் கட்டி காக்க வேண்டும். அது உன்னால் முடியும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.
0: சூப்பர் சார், தன்னூக்கத்தோடு எழுதியிருக்கீங்க, மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வானொலி பெட்டியின் ஒலி அளவை குறைச்சிட்டு பேசினா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். சரி, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு தரலாம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஐயா வணக்கம். திருநெல்வேலி மாவட்ட வீரநூலூர் கருணாநிதி.
0: வணக்கம் ஐயா. தலைப்பு கேட்டீங்களா ஐயா?
2: ஆமா ஐயா. அன்பான கருணாநிதி அவர்களே, இந்த தாமிரபரணி கொஞ்சம் பாதுகாக்கும், கொஞ்சம் குப்பைகளை போடுவர்களை அதிகமாக கோபப்பட்டு பேசாதீர்கள், அமைதியா சொல்லுங்கள், அந்த குப்பையை தட்டாதீர்கள், தாமிரபரணி பாதுகாக்க வேண்டும்.
3: வாழ்க்கையில உனக்கு ரெண்டு ஊ இருக்கணும்டா, அப்பதான் மூணாவது ஊ உன்னை தேடி வரும்னாரு. என்ன கேப்பேன், உண்மையும் உழைப்பும் இருந்தா உயர்வு உன்னை தேடி வரணும்னாரு. அதை நானே எனக்கு அடிக்கடி சொல்லிப்பேன், அதை கடிதமாவும் எழுதிப்பையா.
0: சூப்பர் ஐயா, உண்மை உழைப்பு உயர்வு தன்னூக்கத்தோட எழுதிருக்கீங்க.
3: உழைப்பு இருந்தால் உயர்வு உன்னை தேடி வரும்.
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, சூப்பர் மகிழ்ச்சி. நிகழ்ச்சிகள் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், வானொலி பெட்டியின் ஒலி அளவை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நீங்கள் அழைப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பேசினா நல்லாயிருக்கும். அடுத்த நேயர் வாய்ப்பு தரலாம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
4: உடையார்பாளையம்.
0: வணக்கம் ஐயா. தலைப்பு கேட்டிங்களா ஐயா?
4: கேட்டேன் சார்.
0: ம், சொல்லுங்க ஐயா. நீங்கள் உங்களுக்கே எழுத வரும் கடிதத்தில் என்ன இருக்கும்?
4: என் மூச்சு. நீ ரொம்ப இறக்கப்படுகின்றாய். குறைத்துக்கொள்,
0: குறைத்துக்கொள்.
4: யாருடைய ரோல் மாடலாகவும் நீ இருக்க வேண்டாம். நீ நீயாக இரு.
0: நீ நீயாரு?
4: உனக்கென ஒரு ரோல் மாடலை உருவாக்கு. நாட்டையும் பார், வீட்டையும் பார். நன்றி.
0: மகிழ்ச்சி ஐயா. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து?
5: திருவள்ளூர்ல இருந்து நான் டெல்லி பேசுறேங்க ஐயா. ஐயா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் ஐயா.
0: மகிழ்ச்சி ஐயா. தலைப்பு கேட்டீங்களா?
5: இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு இந்த மனை மக்களை இவ்வளவு இறக்கமா பண்ணிட்டியே, அடுத்தவங்களுக்காக இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு. ஹலோ, கேக்குதுங்களா?
0: கேக்குது ஐயா, நீங்க பகிரலாம்.
5: அது அது அது அது இப்போ இனிமேலாவது மாத்தின்னு கொஞ்சம் குடும்பத்துக்காக கொஞ்சம் சுதானமா இருந்துக்கோ.
0: குடும்பத்துக்காகவும் கொஞ்சம் வந்து யோசிச்சு எல்லாமே செய்யுங்க.
5: இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு ஏமாலி ஆக்கிட்டாங்க ஐயா.
0: சரிங்க ஐயா. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
5: நன்றிங்க ஐயா.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூட அடுத்த நேயர், வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. வணக்கம் சார். யார் எங்கிருந்து?
6: வணக்கம் சார். சென்னை பூந்தமல்லி கலை சாமி. நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ஐயா. நலமா இருக்கீங்களா?
6: ஆமா சார்.
0: சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
6: அந்த

0: கடிதம் ஐயா, அதாவது உங்களுக்கு நீங்களே மற்றவங்களுக்கு எழுதுற கடிதத்தெல்லாம் விட்டுருங்க. அதாவது உங்களுக்கு நீங்கள் ஒரு கடிதம் எழுதுறீங்கன்னா அந்த கடிதத்தில் என்ன இருக்கும், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, அதில் என்ன அந்த கருத்து என்ன இருக்கும் அப்படின்னு தான் நம்ம கேட்டுட்ருக்கோம்.
1: சரிங்க. அதாவது விடாமுயற்சி, விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் சுறுசுறுப்பும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்.
0: மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை வழங்கியதற்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார, நன்றி.
0: ஸோ ஒவ்வொரு நேயும் அருமையாக அவங்க வந்து பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. சரிங்க, ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். சித்ரா அனுராதா ஸ்ரீராமோட குரல்களில் தேவாவோட இசையில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 FM. எட்டு மணி 44 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் அணிந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நீ கோரினார். நீ கோரினால் நிகழ்ச்சியில் நேயர்கள் முகநூல் பக்கத்துலேயும் கால் பண்ணியும் நிறைய கருத்துக்களை பகிர்ந்துட்டுருக்காங்க. சரி, முகநூல் பக்கத்துக்கு போகணும் அப்படின்னா ஏமலதா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆகாஷவாணி நிகழ்ச்சியை எல்லாம் கேட்டு வாழ்வை மேம்படுத்தி கொண்டதாக அவங்களே அவங்களுக்கு பாராட்டி கடிதம் எழுதுவாங்களாம். பர்வதவர்தினி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை சிவராம நாகராஜன், புரோசை சவுந்தரராஜன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், அலிநகரம் எம் மகாதேவன், மழிலை பட்டாபி, ஏழுக்கிரகு அபுதாகிர், முத்துமாரி, இந்த நேர்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கும்பகோணத்திலிருந்து ஜெய்ஸ்ரீ அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கமலா அவங்களும் நிகழ்ச்சிக்கு, கமலா தாசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. முத்துமாரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், கருணாநிதி வீரமநல்லூர்லேருந்து, கார்த்திகேயன் அவரும், கதிரவன் வசந்தி, இந்த நேயர்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. தேனி ஹரிராம், NMP நச்சுப்பிள்ளை அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ரெட்டில்ஸ் ரெட்டில் சேர்ந்து ஹயத் பாஷா அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஸோ நேயர்கள்லாம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டுருக்காங்க. வரக்கூடிய நேயர் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. யார், எங்கிருந்து?
1: தஞ்சை மாவட்டம் திருபுவனத்திலிருந்து உதயா.
0: உதய் ஐயா, சொல்லுங்க ஐயா. தலைப்பு கேட்டீங்களா? தலைப்பு கேட்டீங்களா ஐயா? தலைப்பு கேட்டீங்களா?
1: நானே எழுதி கொண்டிருக்கிற கடிதம். என் உயிரினும் மேலான உதயாவே, வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் இங்கு நலம், நீ அங்கு நலமா? நலமா இருப்பாய்ன்னு நம்புகிறேன். இந்த உலகத்தில் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, இது உலகமும் அறியும், நீயும் அறிவாய். அதனால் எல்லோருடைய கண்டனத்தையும் நீ பெற்றுக்கொள், எல்லோருடைய விமர்சனத்தையும் நீ தாங்கிக் கொள். ஆனால் எல்லோருக்கும் குரல் கொடு, சிலருக்கே செவி கொடு உதயா. இந்த உலகம் அற்புதம் உனக்கு, வாய்ப்புக்கு நன்றி உதயா.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். ஐயா
2: வளத்துடன், வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன், கொடமாட்டப்பட்டீங்க.
0: சூப்பர் ஐயா. தலைப்பு கேட்டீங்களா ஐயா?
2: ஐயா

0: ஜெயசீலா, நீ வானொலி எத்தனை தடவை கூறுகிறார்கள், வெயில் தூவிரது செல்லும் போது எலும்பு கடிந்து கொண்டு செல்ல மாட்டாயா, இதற்கு மேலாவது அறிந்து கொண்டு எலும்பு கடிந்து கொண்டு செல் அப்படி எழுதுவீங்க.
1: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து?
2: கும்பகோணம், பாபுராஜ் முகமது இக்பால்.
1: வணக்கம் ஐயா. தலைப்பு கேட்டீங்களா
2: ஐயா? கேட்டேன்.
1: சொல்லுங்க ஐயா, நீங்க என்ன எழுதுவீங்க?
2: நலம் நலமறி ஆவல். நீ காலை எழுந்திருந்து இரவு படிக்கும் வரை நீ நடந்த நிகழ்ச்சிகளையே ஈவன் செய்து பாருங்கள். அதான் உனக்கு வந்து நீ யார்கிட்ட நல்ல செஞ்சீங்க கெட்ட செய்யுங்க என்பதை உனக்கு மனசுக்கு புரியும். உனக்கு இதுதான் எனது அறிவுரை என்று போய் முடிக்கிறேன். நன்றி.
1: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஆனந்த் சார், சைதாபாத்ல இருந்து.
1: வணக்கம் சார், தலைப்பு கேட்டீங்களா?

0: உனக்கு இதுதான் எனது அறிவுரை என்று போய் முடிக்கிறேன். நன்றி,
1: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
2: ஆனந்த் சார், சைதாபேட்ல இருந்து.
1: வணக்கம் சார், தலைப்பு கேட்டீங்களா?
2: சைதாபேட்ல ஆனந்த் சார்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா? சொல்லுங்க சார், உங்களுக்கு நீங்களே எழுதக்கூடிய கடிதத்துல என்ன இருக்கும்?
2: அன்புள்ள ஆனந்த், எந்த வேலை செஞ்சாலும் கவனமா செய்யணும். எதுவும் வாழ்க்கையை நல்லா திறம்பட சமாளிக்க ஆற்றலை பெறணும் நீனு.
1: அப்புறம்
2: இது கடன் வாங்காத குடும்பத்தை மெயின்டைன் பண்ணும்.
1: கடன் வாங்காம இருக்குது. மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
3: வணக்கம். புரசுதாக்கம் சவுந்தரராஜன் சார்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
3: எனக்கு நான் கடிதம் எழுதுறேன். சவுந்தரராஜா, அண்மையில ஏதோ ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்த பொழுது பார்த்தேன், நல்ல நண்பர்களோடு நல்லா ஜாலியா இருந்துட்டு வந்திருக்கிறேன். பார்த்தேன், மிக்க நன்றி, அருமையா இருந்ததுப்பா. உன்னுடைய போட்டோங்கள்லாம் நான் பார்த்தேன், அருமையா இருந்தது, சந்தோஷம்.
1: மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். விவித் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: நான் திருப்பாச்சிலிருந்து. எட்டே பிரச்சு, நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் ஐயா. நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் ஐயா. நான் என்ன சொல்வேன்னா, முடிஞ்ச அளவுக்கு சில்லற சில்லற செலவெல்லாம் குறை, அப்பதான் உன்னோட வாழ்க்கைக்கு நீ பார்க்க முடியும். உனக்கு விருப்பம் இருக்கு வீடு கட்டணும்னு, என்ன இருக்கு அந்த எண்ணம் தெரிஞ்சுக்கணும்னா, நீ முடிஞ்ச அளவுக்கு செலவை குறைக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி மத்தவங்ககிட்ட பேசும்போது கவனமா பேசு, இதுதான் எழுதுவீங்க.
1: சிக்கனமா இருக்கணும், மத்தவங்ககிட்ட பேசும்போது கவனமா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கே நீங்க சொல்லிக்கிறீங்க. மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
1: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
5: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
5: நான் குமார் பேசுறேன், செங்கோட்டை கோணிமேட்டில் குமார் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா ஐயா?
5: கேட்டேன் சார். அதாவது பாத்தீங்கன்னாக்கா, எந்த காரியம் செஞ்சாலும் எந்த உங்ககிட்ட பேசினோட சரி, யாருக்கிட்ட போனாலும் வந்தாலும் சரி, ஒரு தடவைக்கு நாலு தடவை தான், அதாவது வந்து சிந்திச்சு செயல் பண்ணும் சார்.
1: சிந்தித்து யோசிச்சுதான் பேசணும், யோசிக்காம யார்கிட்ட பேசக்கூடாதுன்றீங்க.
5: ஒரு தடவைக்கு நாலு தடவை சிந்திச்சு செயல்பட்டா வெற்றி நிச்சயம் சார்.
1: மகிழ்ச்சி சார், சூப்பர் சார், கலகரிங்க போங்க.
5: ஆமா சார்.
1: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
6: அன்பு தோழர் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம். நலமா இருக்கேன். நலமா இருக்கீங்களா?
6: நலமா இருக்கேன்.
1: சொல்லுங்க ஐயா, நீங்க என்ன எழுதுங்க?
6: நான் எனக்கு எழுதிய கொள்ளும் கடிதம், நலம் நலமறியாதன். எப்பொழுதுமே குடும்பத்துக்காக நீங்க உழைச்சிக்கிட்டோம், உன்னை பத்தியே சிந்திக்க மாட்டேங்க, மற்றவங்களை பத்தி யோசனை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒன்னும் என்னைக்காவது நீ யோசனை பண்ணி பாத்துருக்கியா? அடுத்தால மற்றவங்களுக்கு கூறிய அறிவுரைகள் எல்லாம் நீ கடைபிடிக்கிறியா? இப்படி எல்லாமே மற்றவங்களுக்காக செய்யக்கூடிய நீ ஒன்ன கொஞ்சம் திரும்பி பாரு, உன்னுடைய கோபத்தை போற. உன்ன சுவர் இருந்தாதான் சித்திரம் வர முடியும், வரைய முடியும். இந்த பழமொழியை நீ மனசுல வச்சு நீ நடந்தாலே ரொம்ப நல்லது. அதனால அடுத்த கடிதத்துல நல்ல பதிலை எதிர்பார்க்க. நன்றி, மகிழ்ச்சி.
1: சூப்பர் சார், என்ன சார், அடுத்த கடிதம் வரைக்கும் போயிட்டீங்க. மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
6: நன்றியா, நன்றி.
1: பாருங்க, ஒவ்வொரு கடிதம் என்னன்னா விட்டா அவர் அடுத்து பக்கமாக பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீ போவார் போல இது. சரி, ஓகே, நீங்க என்ன எழுதுவீங்க அப்படின்னு நேர்களை வந்துட்டு இருக்காங்க. அடுத்து அவர் என்ன சொல்றாரு கேட்டலாம். வணக்கம் விவித் பாரதி. வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை. சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா? கடிதம் உங்களுக்கு தான் எழுதணும், மத்தவங்க எல்லாம் எழுதக்கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், மத்தவங்களுக்கே இல்ல உங்களுக்கு. நீங்க என்ன எழுத போறீங்க? என்ன உங்களுக்கு தெரியும்ல,
7: கடிதமா என்ன சார் எழுத போறோம்? எங்க வீட்டுல எல்லாருமே நாங்க ஒரே ஃபேமிலியா எப்படி கடிதம் எழுத போறோம்?
1: மற்றவங்களுக்கு இல்லைம்மா, உங்களுக்கு எழுதணும்னு சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்கெலாம் இல்லை, உங்களுக்கே நீங்கள் எழுதிக்கொள்ளக்கூடிய கடிதத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டுட்ருக்கோம். ஓகே, நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாம். ஓகே, மகிழ்ச்சி. வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
8: ஹலோ.
1: வணக்கம்.
8: வணக்கங்க, தமிழ் பண்பலை. நன்றி
1: ஐயா. நன்றி. யார் எங்கிருந்து பேசுகிறீங்க
8: ஐயா? திருவாரூர் மாவட்டம் வலங்கம்மன் தாலுக்கா குயின்குடி மேலத்திலிருந்து கல்யாண சுந்தரம் பேசுறேங்க ஐயா.
1: ஐயா சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு நீங்கள் எழுதக்கூடிய கடிதத்துல என்ன இருக்கும்?
8: என்ன இருக்கணும்? ஓடி ஓடி உழைக்கணுங்க, குடும்பத்தை பார்க்கணும்,

0: அப்புறம்
1: ஹலோ
0: அப்புறம் ஐயா ஓடி உழைக்கணும், குடும்பத்தை பார்க்கணும்,
1: அன்பா அருகில் உள்ளவர்கிட்ட அன்பா நடக்கணும்,
0: எல்லார்ட்டையும் அன்பா இருக்கணும்ன்றீங்க.
1: ஆமாங்க ஐயா.
0: சூப்பர் ஐயா, மகிழ்ச்சி ஐயா. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள் ஐயா.
1: நன்றிங்க, நன்றிங்க.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
2: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்குனூர்ல ஜெயராம் பேசுறேன். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கேன் ஐயா, நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நான் ரொம்ப நலமா இருக்கிறேங்க ஐயா.
0: சொல்லுங்க ஐயா, அதாவது நீங்கள் உங்களுக்கே கடிதம் எழுதி கொண்டால் அதில் என்ன இருக்கும், என்ன நீங்க குறிப்பிடுவீங்க சொல்லுங்க.
2: எனக்கான இது கரெக்டா கொடுத்து எனக்கு ஒரு கரெக்டா சொல்லுன்னு சொன்னா, நான் வந்து எதுலையுமே ஒரு நியாயமா பேசுனா கோவப்படுறேன் அதிகமா. நான் அந்த கோவத்தை நான் எனக்கு எட்டரை காலத்துல என்ன சொல்றேன், நான் கோவப்பட்டு அவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்கறதோட கோவப்படாத பொறுமையாக இருந்தால் மேலே இருக்கும்னு நான் லெட்டர் எழுதுவேன். எனக்கு எழுதுனா
0: உங்களுக்கு எழுதுனா நீ கோவப்படக்கூடாதுப்பா, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்ல வரீங்க.
2: ஆமாங்க ஐயா, அதுதான் நினைக்கிறது. நான் நிறைய தாவல அவசரப்பட்டு கோவப்பட்டு நியாயத்தை
0: டக்குனு கோவம் வந்துடுதுப்பா எனக்கு அப்படின்றீங்க. சரிங்க ஐயா, மகிழ்ச்சி ஐயா. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள்.
2: நன்றிங்க ஐயா.
0: ஸோ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கங்க. நிறைவா, அதாவது நீ கூறால் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவுக்காரராக யார் வராங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு அடுத்து பாட்டை கேட்டுடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார். ராஜேந்திரன், உத்தமதனபுரம்.
0: வணக்கம் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
3: ஆ, கேட்டுங்க சார்.
0: சொல்லுங்க ஐயா.
3: எனக்குள் நான் இதயம் பேசுகிறேன், நீ எடுத்த முயற்சியில் விடாமுயற்சியையும்.
0: சொல்லுங்க ஐயா.
3: உன்னோட உதவி செய்யும் நற்குணத்தை நல்ல பண்பையும் மறவாதே. மற்றவர்களுக்கும் தன்னை போல் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய பெருந்தன்மையான சிந்தனையை வளர்த்துக்கொள்.
0: சூப்பர் சார், மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
3: உத்தமதானபுரம் ராஜேந்திரன்.
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஸோ பார்த்தீங்களாங்க, ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமாக கடிதம் எழுதிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நம்ம வாழ்த்துக்களை சொல்லிடலாம். முகநூல் பக்கத்தில் வந்து கருத்து பதிவிட்ட நேயர்களுக்கும், கால் ட்ரை பண்ண நேயர்களுக்கும், கிடைத்த நேயருக்கும், சிலருக்கு கிடைக்காமல் இருந்திருக்கும் ட்ரை பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க அன்பு உறவுகளுக்கும் எல்லாருக்கும் நம்ம வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம். யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜ்குமார் ஸ்வர்ணலதா பாடியிருக்காங்க. சௌந்தரனுடைய இசையில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. இன்னொரு நாள் இன்னொரு நீ கூறுநாள் நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். மகிழ்ச்சி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: தன் அத்தை கடத்தப்பட்டிருப்பதற்காக நியாயம் கேட்க தஞ்சாவூருக்கு வந்து பழுவேட்டரையர்களிடமோ சக்கரவர்த்தியிடமோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய ராணிமார்கள் கிட்டேயோ நியாயம் கேட்க இருப்பதாக பூங்குழலி ஆவேசத்துடன் தெரிவிக்கையில், நீ என்னுடன் நீதி கேட்க வருவாயா என்று சேந்தன் அமுதனிடம் பூங்குழலி வினவுகிறாள். நிச்சயமாக வருவேன் பூங்குழலி, நீ விரும்பினால் வருவேன். ஆனால் ஏன் நீ உன் மனத்தை இப்படியெல்லாம் குழம்ப விடுகிறாய்? எங்கெல்லாமோ வெகு தூரத்துக்கு போய்விட்டாயே. முதலில் உன் அத்தையை கண்டுபிடித்து காப்பாற்ற வேண்டியதல்லவா முக்கியமான காரியம்? அவளை பிடித்து கொண்டு போன துஷ்டர்களிடமிருந்து அவளை விடுதலை செய்ய வேண்டாமா? உன் தந்தை அண்ணன் முதலியவர்களிடம் சொல்ல வேண்டாமா?
3: அமுதா, என் அத்தை தெய்வீக சக்தி உள்ளவள். அவளுக்கு யாரும் எந்த விதமான கெடுதலும் செய்ய முடியாது. தமயந்தி வேடனை எரித்தது போல கண் பார்வையினாலேயே எரித்து விடுவாள். ஆகையால் அவளை பற்றி கூட எனக்கு அவ்வளவு கவலை இல்லை. ஆனால் இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் பட்டப்பகலில் இவ்வளவு பெரிய அக்கிரமம் நடக்கிறதே! பராந்தக சக்கரவர்த்தியின் காலத்திலிருந்து இந்த நாட்டில் தர்மராஜ்யம் நடப்பதாக சொல்லுகிறார்கள். மகாசிவ பக்தராகிய கண்டராதித்த மன்னர் அரசு புரிந்த நாட்டில் பசுவும் புலியும் ஒரு துறையில் தண்ணீர் குடித்தது என்று பெருமை பேசிக் கொள்ளுகிறார்கள். சுந்தர சோழரின் அரசாட்சியின் கீழ் சோழ நாட்டில் எந்த ஒரு சிறுபெண்ணும் இரவு பகல் எந்த நேரத்திலும் பயமின்றி பிரயாணம் செய்யலாம் என்று பறையறிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் புகழ்பெற்ற ராஜ்யத்தில் ஒரு மூதாட்டியை, காது கேள பேச தெரியாத ஒரு பேதை ஸ்திரீயை பட்டப்பகலில் துஷ்டர்கள் பிடித்து கொண்டு போவதென்றால் அது எப்படிப்பட்ட அக்கிரமம்? என் அத்தையை பற்றி கூட எனக்கு அவ்வளவு கவலை இல்லை. இன்றைக்கு என் அத்தைக்கு நேர்ந்தது நாளைக்கு எனக்கு நேரலாம் அல்லவா? இன்னும் இந்த நாட்டில் உள்ள கன்னிப்பெண்கள் பலருக்கும் நேரலாம் அல்லவா?
2: சேந்தன் அமுதன் இப்போது குறுக்கிட்டு, ஆமாம், அத்தகைய அபாயம் இந்த நாட்டில் இப்போது இருக்கத்தான் செய்கிறது. சுந்தர சோழர் நோயாளியாக படுத்ததிலிருந்து சோழ நாட்டில் தர்மம் தலைகீழாக மாறிவிட்டது. கட்டுக்காவல் அற்றுப்போய்விட்டது. கன்னிப்பெண்களுக்கு அபாயம் எங்கே என்று காத்திருக்கிறது. ஆகையால் கன்னிப்பெண்களெல்லாம் கூடிய சீக்கிரம் கல்யாணம் செய்து கொண்டு விடுவதுதான் நல்லது என்றான். பூங்குழலி கலகலவென்று சிரித்தாள்.
3: அமுதா, ஒரு கன்னிப்பெண் உன்னை கல்யாணம் செய்து கொண்டால் அவளை உன்னால் காப்பாற்ற முடியுமா? உனக்கு கத்தி எடுத்து போர் செய்ய தெரியுமா என்று கேட்டாள்.
2: மலரெடுத்து மாலை தொடுக்கவும் பதிகம் பாடி பரமனை துதிக்கவும் தான் நான் கற்றிருக்கிறேன். கத்தி எடுத்து யுத்தம் செய்ய நான்

0: கற்கவில்லை. அதனால் என்ன? துடுப்பு பிடித்து படகுதள்ள நீ எனக்கு கற்றுக் கொடுத்து விடவில்லையா? அதுபோல வாள் எடுத்து போர் செய்யவும் கற்றுக்கொண்டு விடுகிறேன். மதுராந்தகத் தேவர் சிங்காதனம் ஏறி ராஜ்யம் ஆள ஆசைப்படும் போது நான் கத்திச்செண்டை கற்றுக்கொள்வதுதானா முடியாத காரியம் என்றான் சேந்தன் அமுதன். இதற்குள் பூங்குழலியின் அண்ணியை கட்டி போட்டிருந்த மரத்தடிக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அங்கே அந்த மாதரசியை காணவில்லை. அவளுடைய மண்டையில் பட்ட காயத்திலிருந்து தரையில் சிந்தியிருந்த இரத்த துளிகளை சேந்தன் அமுதன் பூங்குழலிக்கு சுட்டிக்காட்டினான். நன்றாக அடித்து விட்டிருக்கிறார்கள். அத்தை பிடித்து கொண்டு போனவர்களுக்கு அண்ணி உளவு சொல்லவில்லை என்பது நிச்சயமாகிறது. ஆனால் அவள் வேறு யாருக்காக என்ன உளவு பார்த்து கொண்டிருந்தாள் என்பதை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்றாள் பூங்குழலி. மாமன் மகளே, இதை கேள். இங்கே நடந்திருப்பதெல்லாம் காரணம் தெரியாத மர்மமான காரியங்களாயிருக்கின்றன. இரகசியத்துக்குள் இரகசியமாகவும் சுழலுக்குள் சுழலாகவும் இருக்கின்றன. எல்லாம் இராஜாங்கத்தோடும் இராஜவம்சத்தாரோடும் சம்பந்தப்பட்ட சிக்கல்களாயிருக்கின்றன. இவற்றை குறித்து நீயும் நானும் ஏன் கவலைப்பட வேண்டும்? நம்மை நாமே ஏன் சங்கடத்துக்கு உள்ளாக்கிக் கொள்ள வேண்டும்? அமுதா, எவ்வளவு பெரிய இராஜாங்க விஷயமாக இருந்தால் என்ன, எத்தகைய மர்மமாக இருந்தால்தான் என்ன, என் அத்தை சம்பந்தப்பட்ட காரியத்தில் நான் கவலை எடுத்து பாடுபடாமல் இருக்க முடியுமா? உன் பெரியம்மாவின் கதியை பற்றி நீ சிந்திக்காமல் இருக்க முடியுமா? என் மனதில் பட்டதை நான் சொல்லுகிறேன் பூங்குழலி. நான் பார்த்த ஏழெட்டு மனிதர்களுக்கு நடுவில் ஒரு பெண் பிள்ளையும் சென்றாள் என்று சொன்னேன் அல்லவா? அவள் என் பெரியம்மாவாக இருக்கக்கூடும் என்று சொன்னேன் அல்லவா? அவள் நடந்து போன விதத்தை பார்த்தால் கட்டாயப்படுத்தி அவளை அழைத்து போனதாக தோன்றவில்லை. தன் இஷ்டத்துடனே எதேச்சையாக சென்றவள் போலவே காணப்பட்டது.
1: இருக்கலாம் அமுதா, அப்படியும் இருக்கலாம். என் அத்தையின் இயல்பே அப்படி. எங்கேதான் அழைத்து போகிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காகவே அவளை இஷ்டப்பட்டு போயிருக்கலாம். அவளுக்கு விருப்பமில்லாவிட்டால் ஆயிரம் பேருக்கு நடுவிருந்தும் அவள் தப்பிச் சென்று ஓடிவிடுவாள். கோட்டை கொத்தளங்களும் பாதாள சிறைகளும் கூட அவளை பத்திரப்படுத்தி வைக்க முடியாது. ஆகையினால்தான் அத்தைக்கு நேர்ந்த ஆபத்தை பற்றி நான் அவ்வளவு கவலைப்படவில்லை என்று சொன்னேன். அத்தைக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பரிகாரம் தேடுவதே என் முக்கிய நோக்கம். அந்த அநீதி இன்றைக்கு இழைக்கப்பட்டதென்று 25 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்யப்பட்ட கொடும் அநீதி, அதற்கு பரிகாரம் கிடைக்கும் வரையில் எனக்கு நிம்மதி இல்லை என்றாள் பூங்குழலி.
0: கடவுளே, எவ்வளவு அசாத்தியமான காரியத்தில் உன் மனத்தை பிரவேசிக்க விட்டிருக்கிறாய் என்று சேந்தன் அமுதன் கூறி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். சற்று தூரத்தில் பேச்சு குரல் கேட்டது. ஒரு குரல் பெண் குரலாக தோன்றியது. பேசியவர்களை தஞ்சாவூர் ராஜபாட்டை சந்திப்பில் அமுதனும் பூங்குழலியும் கண்டார்கள். அண்ணி ராக்கம்மாளுடன் பேசிக் கொண்டிருந்தவன் பழையாறை வைத்தியர் மகன் என்று அறிந்ததும் பூங்குழலியின் முகத்தில் அருவறுப்பின் அறிகுறி காணப்பட்டது. ராக்கம்மாள் பூங்குழலியை பார்த்ததும்,
2: அடி பெண்ணே, படைத்து வந்தாயா? உன்னை கொன்று போட்டிருப்பார்களோ என்று பயந்து போனேன். இதோ பார், உன் அத்தையை காப்பாற்ற முயன்றதில் என் மண்டையில் எவ்வளவு பெரிய காயம்! வைத்தியர் மகனிடம் காயத்துக்கு மருந்து ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டு கொண்டிருந்தேன் என்றாள்.
3: கரையர் மகளுக்கு ஏதேனும் காயம் பட்டிருந்தாலும் மருந்து போட்டு குணப்படுத்துகிறேன் என்றான் வைத்தியர் மகன்.
0: பூங்குழலி அவனுக்கு மறுமொழி சொல்லாமல்,
1: அணி, அத்தையை பிடித்துக் கொண்டு எந்த பக்கம் போனார்கள் உனக்கு தெரியுமா என்று கேட்டாள்.
2: நான் பார்க்கவில்லை. தஞ்சாவூர் சாலையோடு போனதாக இந்த வைத்தியர் மகன் சொல்லுகிறான்.
1: அணி, நானும் அமுதனும் அத்தையை தொடர்ந்து போகிறோம். அப்பாவிடம் சொல்லிவிடு. வா அமுதா
0: என்று பூங்குழலி அங்கிருந்து உடனே போகத் தொடங்கினாள். அப்போது வைத்தியர் மகன்,
4: பூங்குழலி, சற்று நில். உங்களால் அவர்களை தொடர்ந்து போக முடியாது. இங்கிருந்து சற்று தூரத்தில் காத்திருந்த குதிரைகள் மீதேறி அவர்கள் போகிறார்கள். என்னிடம் குதிரை இருக்கிறது. நான் வாயு வேக மனோவேகமாய் குதிரையை விட்டுக்கொண்டு சென்று அவர்கள் போய்ச் சேரும் இடத்தை கண்டுபிடித்து உங்களுக்கு சொல்லுவேன். அதற்கு பிரதியாக நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். நீயும் உன் அத்தையும் படகில் ஏறிக்கொண்டு எங்கே போவதற்கு கிளம்பினீர்கள் அதை மட்டும் சொல்லிவிடு என்றான்.
1: பூங்குழலி, அணி, இவருடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் போகிறோம். அப்பாவிடம் மட்டும் சொல்லிவிடு என்றாள்.
0: வைத்தியர் மகன் அப்போதும் விடவில்லை.
4: ஆஹா, கரையர் மகளின் கர்வத்தை பார். என் உதவி தேவையில்லையாம் பெண்ணே. உனக்கு ஏன் என் பேரில் இத்தனை கோபம்? நீ அரசகுமாரனை கல்யாணம் செய்து கொள்வதை நானா குறுக்க நின்று தடுத்தேன்? என்னை வஞ்சித்து ஏமாற்றிவிட்டு படகில் ஏற்றி கொண்டு போனாயே. அந்த வானர் குலத்து வந்தியத்தேவன் அல்லவா உன் ஆசைக்கு உகந்த ராஜகுமாரனை நடுக்கடலில் தள்ளி கொன்று விட்டான். என் பேரில் கோபித்து என்ன பயன் என்று சொல்லிவிட்டு ஹஹஹா என்று பொய்ச்சிரிப்பு சிரித்தான்.
0: பூங்குழலி கண்களில் தீப்பொறி பறக்க அவனை ஒரு தடவை விழித்து பார்த்துவிட்டு அமுதனுடைய கையை பிடித்து இழுத்துக்கொண்டு சாலையோடு மேலே சென்றாள். கொஞ்ச தூரம் போனதும்,
1: அமுதா, நீ கத்தி எடுத்து போர் செய்ய கற்றுக்கொண்டதும்

0: முதலில் இந்த தூர்த்தனாகிய வைத்தியரின் மகனை உயிரை பழிவாங்க வேண்டும். உன் கத்திக்கு முதல் பலி இவன்தான் என்றாள். இரவும் பகலும் வழி நடந்து பூங்குழலி சேந்தன் அமுதனும் தஞ்சாவூரை நோக்கிச் சென்றார்கள். 7-8 குதிரை வீரர்கள் ஒரு பெண்மணியை அழைத்துச் சென்றதை குறித்து வழியில் விசாரித்துக் கொண்டு போனார்கள். பாதி வழி வரையில் கொஞ்சம் தகவல் கிடைத்தது, அப்புறம் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் தஞ்சாவூர் வரையிலும் போய் தேடி பார்த்து விடுவது என்று போனார்கள். சேந்தன் அமுதனுக்கு இந்த பிரயாணம் வெகு உற்சாகமாய் இருந்தது. பூங்குழலியுடன் பேசிக் கொண்டு சென்றது உற்சாகத்துக்கு ஒரு காரணம், கத்திப்பயிற்சி பெற்றுக்கொண்டே போனது மற்றொரு காரணம். கோடிக்கரைக்கு அருகிலேயே பூங்குழலிக்கு தெரிந்த ஒரு கொல்லுப்பட்டறையில் அவன் ஒரு கத்தி வாங்கி கொண்டிருந்தான். போகும்போதெல்லாம் அதை சுழற்றி கொண்டே போனான். சில சமயம் எதிரில் பகைவன் வருவதாகவும் அவனுடன் சண்டை போடுவதாகவும் எண்ணிக்கொண்டு கத்தியை தாறுமாறாக வீசினான். அவ்வப்போது பூங்குழலி அவனுக்கு கத்தியை இப்படி பிடித்துக் கொள்ள வேண்டும், இப்படி சுழற்ற வேண்டும் என்று கற்பித்துக் கொண்டு வந்தாள். இதனால் இரண்டு பேருக்குமே பிரயாணம் உற்சாகமாயிருந்தது. தஞ்சாவூர் கோட்டை கண்ணெதிரே தென்பட்ட போதுதான் வந்த காரியத்தை எப்படி சாதிப்பது என்ற கவலை பூங்குழலிக்கு ஏற்பட்டது. அவளுடைய கவலையை சேந்தன் அமுதனும் சேர்ந்து பகிர்ந்து கொண்டான். கோட்டைக்குள் பிரவேசிப்பதே பிரம்ம பிரயத்தனமான காரியமாயிற்றே. பூங்குழலி எண்ணியுள்ள காரியங்களையெல்லாம் எப்படி நிறைவேற்றுவது? வந்தியத்தேவனுடைய அகடவகட சாமர்த்தியங்களெல்லாம் சேந்தன் அமுதனுக்கு நினைவு வந்தன. அவனுடைய சாமர்த்தியங்களில் 1/10 தனக்கு இருக்கக்கூடாதா? அல்லது அந்த வந்தியத்தேவனே இந்த சமயம் இங்கே வரக்கூடாதா? வந்தியத்தேவனாயிருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொள்வான் என்று சேந்தன் அமுதன் சிந்திக்கத் தொடங்கினான். அந்த சமயத்தில் சாலையில் மூடுபல்லக்கு ஒன்று வந்தது. சூரியன் மேற்கு திசையில் மறைந்து இருள் சூழ்ந்த அந்த நேரம் மூடுபல்லக்கின் மேல் திரையில் பனைமரச் சித்திரங்கள் காணப்பட்டன. ஆஹா, பழுவூர் இளையராணியின் பல்லக்கு போலல்லவா காண்கிறது! கோட்டைக்கு வெளியிலேயே பழுவூர் ராணியை சந்தித்து முத்திரை மோதிர இலச்சினையை பெற முடியுமானால் எவ்வளவு சௌகரியமாயிருக்கும் என்று அமுதன் எண்ணினான். இதை பூங்குழலியிடமும் வெளியிட்டான். அவளும் அது நல்ல யோசனைதான் என்று சொன்னாள். ஆனால் மூடுபல்லக்கின் உள்ளே இருக்கும் ராணியை எப்படி பார்ப்பது? சிவிகைக்கு பின்னும் காவலர்கள் போகிறார்களே. பல்லக்கின் அருகிலே போக முயன்றாலே அவர்கள் தடுப்பார்கள் அல்லவா? அமுதா, கவலைப்படாதே. தஞ்சாவூர் கோட்டை இன்னும் அரைக்காதம் இருக்கிறது. அதற்குள் நமக்கு ஏதேனும் சந்தர்ப்பம் கிட்டாமல் போகாது என்றாள் பூங்குழலி. எதிர்பாராத விதத்தில் அந்த சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிட்டியது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: தன் அத்தைக்கு, அதாவது சேந்தன் அமுதனின் பெரியம்மாவுக்கு நேர்ந்த துன்பத்துக்கு பரிகாரம் தேட போறதா வெறி கொண்டிருக்கிறா பூங்குழலி. சக்கரவர்த்தியை பார்க்க முடியாட்டா பழுவேட்டரையர்கள், இல்லையா முதன் மந்திரி பிரம்மராயர், அதுவும் இல்லையா பழையாறை ராணிமார்கள். இப்படி முறையிடுவேன், இந்த அநீதிக்கு பரிகாரம் கிடைக்கிற வரையில் விடமாட்டேன். பிசாசா கூட மாறி நீதி நீதினு அலைவேன். அமுதா, நீயும் என்னோடு வருவாயா? எத்தனையோ கசப்புகளை விழுங்கி இருக்கிற அத்தானின் கனிவான மறுமொழி நம்ம நெகிழ்ச்சி இது. நீ விரும்பினால் வருவேன். நலச்சரித்திரம் மகாபாரதத்தில் வர கிளை கதைகளில் ஒன்று. இன்னைக்கு ஏறத்தாழ 500 முன்னால புகழேந்தி புலவர் வெண்பாக்களால் ஆன நூலை இயற்றினார் நள வெண்பா. நளனும் தமயந்தியும் பல சோதனைகளை கடந்து மீண்டு வந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும். காட்டில் தமயந்திய மலப்பாம்பு விழுங்கிக்கிட்டு இருக்கு. அவளுடைய அழுகுரலை கேட்டு ஒரு வேடன் ஓடி வந்து காப்பாத்திடுறான். நாத்தழுதழுக்க நன்றி சொல்ற தமயந்தி. ஆனா தீய எண்ணம் கொண்ட அந்த வேடன் தன்னோட வரும்படி வற்புறுத்துறான். அச்சத்துடன் ஓடத் தொடங்குறா அவளை துரத்தி ஓடுறான். தன் கற்பின் திறனை காட்ட வேண்டிய நிலை. சீற்றத்துடன் அவனை விழிச்சு பார்க்க அந்த பார்வையிலேயே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறான். மான பிடிக்க ஓடுற புலி போல அவன் துரத்தி வந்ததையும் அவளுடைய பார்வையால சாம்பல் ஆனதையும் வர்ணிக்கிறார் புகழேந்தி. தீக்கட் புலி தொடர செல்லும் சிறுமான் போல் ஆக்கை தளர அலமந்து போக்கற்று சீரா விழித்தாள் சிலை வேடன். அவ்வளவில் நீராய் விழுந்தான் நிலத்து. தீப்பொறி பறக்க பினாக பாணிய ஒரு தடவை முறைச்சு பார்த்துட்டு அப்பால் நகர்ந்ததும், அமுதா, நீ கத்தி எடுத்து போர் செய்ய கற்றுக்கொண்டதும் முதலில் இந்த தூர்தனாகிய வைத்தியர் மகனின் உயிரை வாங்க வேண்டும்னு பூங்குழலி கருவினதை கேட்டோம். தூர்த்த ஏமாற்று வேலைன்னு பொருள் கொண்ட வேர்ச்சொல். இதிலிருந்து வந்தது தூர்த்தன். இதுக்கு காமுகன், பஞ்சகன், கொடியவன் என்றெல்லாம் அர்த்தம் உண்டு. தஞ்சை கோட்டையை நெருங்க நெருங்கத்தான் பூங்குழலிக்கு தான் எடுத்துக்கிட்ட காரியத்தில் இருக்கிற நடைமுறை சிக்கல்

0: கல் விளங்குது. சேந்தன் அமுதனுக்கோ அவளை பற்றின கவலை. வந்தியத்தேவனுடைய அகட விகட சாமர்த்தியங்களில் பத்தில் ஒரு பங்கு கூட தனக்கு இல்லையேன்னு ஆதங்கம். அகடுன்னா மறைவு, அகடம் கபடம், விகடம் இது மாறுபட்ட செயலை குறிக்கிற சொல். அகட விகடம் இந்த தொடர் தந்திரம் நயம்பட பேசி சாமர்த்தியமா வேலையை முடித்து கொள்வது. கடம்பூர்ல தற்சமயம் இருந்துகிட்டு இருக்கிற வந்தியத்தேவனை நினைச்சுக்கிட்டா கூட போதுமே, ஏதாவது யுக்தி பண்ணலாம் பார்ப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 2.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: இரவின் அமைதியில்
3: இதயம் எழுதும்
2: இசை கவிதை
3: என் இனிய
2: பொன் நிலாவே.
1: ஆமாங்க, என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில தான் நாம இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜி நாகராஜ். இந்த நிகழ்ச்சியில சூப்பரான பாடல்களின் தொகுப்பை நாம கேட்க போறோம். நிகழ்ச்சியோட முதலாவதா எந்த படத்திலிருந்து பாடல் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சந்தித்த வேலையிலே திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன், ஹரிணி, மகந்தி, சோபனா, வைரமுத்தோட வரிகளில் தேவாவுடைய இசையில பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 FM.
1: ஒன்பது மணி 22 நிமிஷங்களை கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. அதாவது தூண்டிலை தேடும் மீன் போல சுகமாக தான் இருக்கான். அதாவது தூண்டிலில் மீன் மாட்டினா எப்படி இருக்கும், அது வழியாக இருக்கும், அந்த துயரங்கள் கூட சுவையாக இருக்கான் அப்படின்னு அந்த பாடலில் வந்து கவிஞர் சொல்கிறாரு. வாழ்க்கை வந்து ரொம்ப ருசிக்கு தான், அது எப்போ காதலிக்கும் போது தான் அப்படின்னு

சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அந்த பாடலை கேட்டு தெரிஞ்சுப்போம். காதல் சுகமானது திரைப்படத்திற்காக சித்ராவோட குரல்களில், விவேகாவோட வரிகளில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஒரு அட்டகாசமான பாட்டு கேட்டு முடிச்சோம். நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய பாடல் உயிரோடு உயிராக திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோமா, ஹரிஹரன் சித்ரா பாடியிருக்காங்க. வைரமுத்தோட வரிகளில் வித்யாசாகரோட இசையமைப்பில் அமைந்த பாடல்

0: 102.3 FM.
1: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட. மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும். குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

9:35 ஆயிட்டிருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சாமுராய் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. ஹரிஹரன் திப்பு குரல்களில், வைரமுத்தோட வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் அவருடைய இசையமைப்பில் ஒரு அருமையான பாட்டு கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

102.3 FM. ஒன்பது மணி 42 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை இளையராஜாவோடைய இசையமைப்பில் காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

9:48 கடந்து போயிட்டுருக்கு. முகநூல் பக்கத்துக்கு போகணும் அப்படின்னா ரமா கோடம் பக்கத்துலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க.

மேலப்பேடு தயாளன் ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து தசரதன் ஆரணி சங்கீதவாடியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. கதிரவன் வசந்தி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பாபு முல்லைக்காடிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. மேட்டுப்பட்டி கண்ணன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. சோமசுந்தர பிரபு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. பாடல்கள் அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பர்வதவர்தனியும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளமுட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரியும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியை நாம் 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 104 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து பாடல். உன்னி மேனன் பாடலை பாடியிருக்காரு. வாலியோட வரிகளில் ஏஆர் ரகுமானோட இசையில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. காற்றலையில் இதோ இணைந்திருங்கள். இன்பம்

இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் காதலர் தினம். திரைப்படத்திலிருந்து பாடல், உன்னிமேனன் பாடலை பாடியிருக்காரு. வாலியோட வரிகளில் ஏஆர் ரகுமானோட இசையில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. காற்றலையில் இதோ இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள்.

102.3 FM. ஒன்பது மணி 55 நிமிடங்களை கடந்து போய்கிட்டு இருக்கும் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்திற்கும் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடலும் நீங்கள் இடம்பெறணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களுடைய ஊர், உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடலுடைய வரிகள் இதெல்லாம் டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 9444001023 அப்படின்ற எண்ணுக்கு 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியிலே உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெறும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விவரங்கள் அனுப்பலாம். என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் அழகி திரைப்படத்திற்காக பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பத்து மணி ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, திருப்பத்தூர் பண்பலை, 100.1 நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தான் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களின் விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இந்த விவரங்களை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 9444001023 என்ற எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம். புதிய நேயர்களுக்காக மீண்டும் ஒருமுறை 9444001023 என்ற எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், உங்களுடைய விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற அந்த திரைப்படம், இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணி 9444001023 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுடைய விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஜெராட் பிரவீன் அம்பத்தூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காரு. அந்த நேயரின் விருப்ப பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னு பார்த்தோம்னா பாவ மன்னிப்பு திரைப்படத்திற்காக பாடலை கேட்டிருக்காரு. பாடலை பாடியிருக்காங்க டிஎம் சவுந்தரராஜன். கண்ணதாசனோட வரிகளில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. இணைந்திருப்போம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 FM.
1: 10:07 கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை எல்லாம் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், உங்களின் விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படம், அந்த பாடலின் வரி, இதை டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 என்ற எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுடைய விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒழிக்கவிருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஜனனி தஞ்சாவூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அந்த நேயரின் விருப்ப பாடலை யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா, வாலியோட வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் அவருடைய இசையமைப்பில் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்ருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 FM.
1: பத்து மணி 12 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நேயர்கள் உங்களுடைய விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா புதிய நேயர்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடலின் படம், இந்த விவரங்களை நீங்கள் வாட்ஸ்அப் செய்ய வேண்டிய எண் 9444001023. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ராமசாமி ஆழ்வார் திருநகர்லேருந்து பாடலை கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் ஏழை ஜாதி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம்.

0: எஸ் ஹூ இஸ் இட்
1: டான்
2: 102.3
3: பாட்டுக்கு
1: டான்
4: 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை 101.6 கும்பகோணம் பண்பலை 100.4 வேலூர் பண்பலை 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
5: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கௌஷிகா என்ற நேயரின் விருப்ப பாடல் பாபநாசம் கும்பகோணத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அந்த நேயரின் விருப்ப பாடல் தவமாய் தவமிருந்து திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 32 புலி 3
1: பாட்டுக்கு டான்
2: மணி 25 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கும். நாம் அணிந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. அதாவது உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் செய்ய முடியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களுடைய விருப்ப பாடல், பாடலின் படம் இதெல்லாம் டைப் பண்ணி 9444001023 என்ற எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம். உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் குடவாசலிருந்து சல்மா என்ற நேயரின் விருப்ப பாடல் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. பாடலை பாடியிருப்பவர் கே.ஜே. யேசுதாஸ். கண்ணதாசன் வரிகளில் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களின் இசையமைப்பில் பாடல் காற்றலையில் இதோ இணைந்திருப்போம். 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

10:30 கடந்து போயிட்டு இருக்கும். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருக்கும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் செல்வராஜ் நாமக்கல்லிருந்து பாடல் கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் மண் வாசனை திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை யார் பாடியிருக்காங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, வைரமுத்தோட வரிகளில் இளையராஜா அவர்களின் இசையமைப்பில் பாடல் கைதோ காற்றலையில்.

102.3 FM. பத்து மணி 35 நிமிஷங்களை கடந்து போயிட்டு இருக்கு. 102.3 வத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் முகமது யூசுப் கும்பகோணத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடலை யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்களில், புலமை பித்தன் வரிகளில் இளையராஜா அவர்களின் இசையமைப்பில். நீங்கள் கேட்டவை திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 வத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

102.3 FM. பத்து மணி 40 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் அணிந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் வித்யா வீரமணி ஆவரைக்காடு பகுதியிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அந்த நேயரின் விருப்ப பாடல் அந்தமான் காதலி திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க கேஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம், கண்ணதாசனோட வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையமைப்பில் பாடல் காற்றலையில் இதோ உங்களுக்காக.

0: பாட்டுக்கு இதான்
1: பத்து மணி 46 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கோம். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் செந்தில்நாதன் கும்பகோணத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்ருக்கு. பாடலை பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், வைரமுத்தோட வரிகளில் இளையராஜா அவர்களின் இசையில் காற்றலையில் இதோ

பத்து மணி 51 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கு. தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் மகாலட்சுமி கருணாகரன் தஞ்சாவூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இந்த நேயரின் விருப்ப பாடல் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க பி சுசீலா, கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவன், இசையமைப்பில் காற்றலையில். இதோ உங்களுக்காக. தரகடதாம்

10:56 கடந்து போயிட்டுருக்கும் நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்தில் இருக்கணும். மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை கேட்டு இணைந்திருங்கள். இது விபத் பாரதி 102.3 மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாகவும் வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர் சிதம்பரம் சிவா. சிதம்பரத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அந்த நேயரின் விருப்பம் பாடல் மண் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: திசையட்டும் இசையை அசைபட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. இனிமையான இரவு பொழுதில் ஈதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். சொல்ல நினைத்த பிறகு தயக்கம் ஏனோ?

இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் கோகுலம் படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள். வா என்று அழைத்தால், வா என்று அழைத்தால் வழியில் வானம் வந்து நின்று விடுமா என்ன?

உழைப்பாளி படத்திலிருந்து பாடல் கேட்டோம். 11:20 கடிகாரம் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 மனசு மயங்கும். காற்றின் அலையில் நீந்தி வரும் இரு மீன்கள் என்னென்ன?

கோபுர வாசலிலே படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். காற்றும் கிறங்கும் இது மனசு மயங்கும். வந்தனத்தில் ஆரம்பிக்கும் பாடல், வந்தனத்தில் ஆரம்பிக்கும் பாடல் ஒருவரை ஒருவர் உருகச் செய்யும் அளவிற்கான அடுத்தடுத்து வரிகள்.

பிரதாப் சின்ன மாப்பிள்ளை படங்களிலிருந்து அடுத்தடுத்து பாடல்களை கேட்டோம். ஆகாஷ்வாணியில் இணைந்திருக்கிறோம், மனசு கிறங்கும். வான் உயர்ந்த மலையிலிருந்து, வான் உயர்ந்த மலையிலிருந்து இரண்டு மாங்குருவி பாடுகிறது, கேட்போமா?

கேப்டன் படத்துல இருந்து பாடல் கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். கேட்ட பாடல்கள் உங்களை கிறங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். தேவா திருமூர்த்தி படங்களிலிருந்து அடுத்தடுத்து பாடல்கள் இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு. காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: என்னடி சிரிப்பு? இத பாரு, முத முத தொழிலுக்கு போறான், என்கிட்ட பம்பு பண்ணாத.
1: இந்த மதுரக்கார மஸ்தானுக்கு மஸ்து ரொம்ப ஜாஸ்தி தான்.

0: வட்டி.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழகம் 102.3

குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. காற்றின் மொழி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கண்ணை பருத்திடும் அழகோ தேவதையோ அங்கம் ஒரு தங்க குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகெனில் துள்ளும் விதட்டேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

என்னை தொட்டு வந்த சொந்தக்காரி.

டிங்க டக்க டக்க டக்க டிங்க டக்க டக்க டக்க டிங்க டக்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1

அன்றிலும் பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியின் துவக்கமாக கணபதி எனத் தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, கல்யாணி ராகம், ரூபக தாளம்.

பொங்கு மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அகிலாண்டேஸ்வரி எனத் தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, விஜயவந்தி ராகம் ஆதித்தாளம்.

நேரம் 4:33. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்களத்தில் காஞ்சிபுரம் எஸ் சேதுராமன் நாகஸ்வரம் திருநீர்மலை பி மணி தவில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வசந்தா ராகத்தில் அமைந்த தேவி ராமே எனத் தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம் ஆதி தாளம்.

பொங்கு மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவாக அற்றைக்கிரை என தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ் சாரங்கா ராகம் கண்டச்சாபு தாளம்.

0: குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1
1: அருள்மணி மாலை.

நேயர்கள் இதுவரை கேட்டது காஞ்சிபுரம் எஸ் சேதுராமன் நாகஸ்வரம், திருநீர்மலை பி மணி தவில். ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இலும்

தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய ஆஞ்சநேய சுப்பிரபாதம்.

க்ஷேமமுற வாழ்ந்திடவே நினக்கென பாடுகின்ற சுப்பிரபாதம்.

தெய்வீக ராகத்தில் பி உன்னிகிருஷ்ணன் பாடிய ஹனுமன் சாலிசா கேட்டோம். இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ் ராஜேஸ்வரி பாடிய பாலமுகுந்தா அஷ்டகம்.